நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம அலைவரிசை 927 கிலோஹெர்ட்ஸிலும், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 MHz-லும் இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, ஆஷாட மாதம் 26ஆம் தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆடி மாதம் முதல் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இனி தொடர்வது மங்கள இசை ராகம் கானடா.

0: இதுவரை வலம் வந்தது கானடா ராகத்தில் அமைந்த மங்கள இசை. நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: குறளமுதம்
2: அன்புடைமை 8வது அதிகாரம் 6வது குறட்பா.

அறம் செய்வதற்கு அன்பு துணையாக உள்ளது என்று அறியாதவர் கூறுவர். ஆனால் தீமையை ஒழிப்பதற்கும் அதுவே துணையாகும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய அலைவரிசைகளில் இன்று வலம் வர இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய தொகுப்பை இனி கேட்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலை மணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் என் மீனாட்சி அவர்கள். 6:15 ஆனந்தராகும், 6:35 ஆர்ஜிஎஸ் காமதீனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை, தொடர்ந்து கேள்வி நேரம், உழவர்களுக்கான அறிவிப்புகள் ஆகியன இடம்பெறும். 6:45 மாநில செய்திகள், 6:55 நாள் மலர், 7 மலரும் காலை மலர், இதில் காந்தி அஞ்சலி. செய்தி செய்திகள், திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் பி மேகநாதன் அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8 திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரணி ஜுவல்லர்ஸின் ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம். ஆடி மாத சிறப்பு தொடரில் இன்று திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அன்பில் மாரியம்மன் திருக்கோவில் குறித்த சித்திரம் கேட்கலாம். திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் சட்டத்தின் பார்வையில் பன்னாட்டு நீதி நாள் சிறப்பு நேரலை. திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழக பதிவாளர் முனைவர் எஸ் எம் பாலகிருஷ்ணன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. 10 திருச்சி சாரதாஸ், திருச்சி ஸ்ரீ ராமா ஜுவல்லரி மார்டின் ஆலய உலாவில் திருவள்ளரை அருள்மிகு புண்டரைக்காட்ச பெருமாள் திருக்கோவிலில் நடைபெறும் தட்சிணாயன வாசல் திறப்பு விழாவின் நேர்முக வர்ணனை கேட்கலாம். பத்து இருபட பாடல்கள், வால்டர் வெற்றிவேல் வீண் திரைப்படங்களிலிருந்து. முற்பகல் 11 திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க நிகழ்ச்சியில் இன்று திருச்சிராப்பள்ளி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெறும் ஃப்ரீடம் 2026 கலை விழாவில் பங்கேற்கும் மாணவர்களுடன் நேரலை நிகழ்ச்சி. 12:10 மங்கையர் உலகத்தில் உணர் ஒரு உள்ளத்தின் ஒளிப்படம் பற்றி தோழிகள் பகிர்ந்து கொள்ளலாம். 12:50 பாப்கார்னர், 1 மதுரகீதம், 1:25 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 மத்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தமிழ்நாடு இயக்குநர் எம் சுந்தரேஷ் பாபு அவர்களுடன் நீர்முகம். 1:45 மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கத்தில் வீரிய ஒட்டு ஆமணக்கு சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த நீர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ரஞ்சித் ராஜாராம் அவர்கள். 2:30 உழைப்பவர் அரங்கத்தில் முறுக்கு வியாபாரி மணப்பாறை எஸ் நாகராஜன் அவர்களுடன் நீர்முகம். 3 இசைத்தூரல், 4 வண்ண

மலர்கோலங்கள் வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ. 4:30 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள். 5:00 பொன்மாலை, 6:00 ஆரவார. 6:15 உணவை மருந்து வழங்குகிறார் சித்த மருத்துவர் வி ரத்னம் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். பண்பலையில் 7:00 முதல் அலைவரிசையில் 5:45 உற்சாகம், உச்சம், வகுப்பறை தாண்டிய பயணம். மேலாண்மை துறை உதவி பேராசிரியர் முனைவர் பிருந்தா நடராஜன் அவர்களின் பங்கேற்பில் 7:25 உழவர் உலகத்தில் கரைக்குட்டி வளர்ப்பு. சேலம் மேச்சேரி ஆட்டின ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் வி சங்கர் அவர்களுடன் நேர்முகம். 8:05 பிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் நிலவரத்தை தொடர்ந்து இரவு இசை இனிமை. 9:15 இசைக்கும் இனியராகும். 10:00 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளுக்கு இடையே 9:00 அரங்கிசையில் திருமைஞானம், டி வி ராஜகோபால், டி எஸ் விஸ்வநாதன் ஆகியோரின் நாகஸ்வர இசை. 11:00 இலக்கியம் பேசுவோம். 12:10 சங்கீத சாரலில் வசுதா கேசவ் அவர்கள் பாடியுள்ள பாட்டு. 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒளிபரப்பு. 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திமடல். 9:15 செய்திச்சுடர். 10:00 அரங்கேசியில் குன்னக்குடியார் வைத்தியநாதன் அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசை. வளையப்பட்டி சுப்பிரமணியம் அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சிகள் யாவும் இன்று வலம் பெற காத்திருக்கின்றன. இணைந்தே இருங்கள், இசைந்தே இருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது

0: நேரம் காலை 6 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயுதாடை ஏற்றுமதியை 2030 ஆண்டிற்குள் 900,000,000,000 ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தர நிர்ணய நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். மைபாரத் தன்னார்வலர்கள் பங்கேற்கும் 2 நாள் கருத்தரங்கை லக்னோவில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தொடர்பான தேசிய கருத்தரங்கை மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. சுமார் 1,121,000 மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இடங்களை அதிகரிக்கவும் அரசு மருத்துவக் கல்லூரி இல்லாத மாவட்டங்களில் அவற்றை ஏற்படுத்தவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தவிக்க அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவிற்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது பாரதி பண்பு.

0: www.nta.nic.in. NTA said that the result has been declared in time so that the medical admission and counselling calendar for candidates stays on track. Prime Minister Narendra Modi held a conversation with the Amir of Qatar, Sheikh Tamim bin Hamad Al Thani, and conveyed his condolences on the passing of the father Amir, Sheikh Hamad bin Khalifa Al Thani. In a social media post, Mr. Modi said that the father Amir of Qatar's enduring legacy will continue to guide the two countries as they further strengthen their strategic partnership. He also recalled Father Amir's deep affection for India, his warmth towards the Indian community in Qatar, and his steadfast commitment to India-Qatar relations. Gujarat Anti-Terrorist Squad, ATS, arrested five persons in connection with its probe into a terror module of the Pakistan-based Jaish-e-Mohammed, JEM, outfit. The arrested persons were identified as Bilal Abid Bhai Shera, Mohammed Ayub Kadiwala, Mohammed Palanpuri alias Khali Ayub Sansara, Shafia Raiz Mukti and Mohammed Hassan Kardia. They were apprehended from Khadiyal village in Siddhpur Taluka. In men's cricket, host England defeated India by 4 wickets in the second ODI of 3-match series at Sophia Gardens in Cardiff last night to level the series 1-1. After being invited to bat first, Shubman Gill led men in blue, got bundled out for just 233 runs in 44 overs. Both the teams will now face each other in the series decided on Sunday at the iconic Lord's Cricket Ground. And that is the end of this news bulletin.
1: நேரம் இப்பொழுது காலை 6:10.
2: இனித்தானும் நல்லவை கேட்க வீடும் நாடும் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் என் மீனாட்சி அவர்கள்.
3: எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர். வாழிய பாரத மணித்திருநாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்றவாறு நம் கவிதை சூரியன் பாரதி நாட்டின் சிறப்புகளை நாட்டுப்பற்றும் தேசபக்தியும் மேலோங்க படைத்துள்ளான். இத்தகு நாட்டுக்கு அடிப்படை குடும்பங்களால் உருவாக்கப்படும் வீடுகளே. ஒரு வீட்டை சார்ந்த உறுப்பினர்கள் தங்களது வீட்டினை சொந்தமாக எண்ணி பராமரிப்பது போன்று ஒரு நாட்டை சார்ந்த மக்களும் தங்கள் தாய் திரு நாட்டினை சொந்தமென்று கருதி அதனை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் ஆற்றும் பணியை தங்கள் கடமையாக கருதி செய்தல் நல்லது. நாடும் வீடும் நல்ல நிலையில் இருந்தால் சுதந்திரமும் சமத்துவமும் சகோதரத்துவமும் பெற்று முன்னேற்ற நிலை அடையுமானால் உலக அரங்கில் தனி புகழும் பெருமையும் அந்தஸ்தும் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. வீட்டின் அடிப்படை குடும்பம். பல வீடுகள் சேர்ந்து உருவாக்குவதே நாடு. பல நாடுகளும் பலவித மக்களும் ஒருங்கிணைய பெற்றதுதான் உலகம். வீட்டில் வாழும் அனைவரும் ஒருவருக்கொருவர் அன்பு கொண்டு ஆதரவு காட்டி வாழ்வதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆதாரமாகும். வாழ்வாதாரத்தை தொலைத்த பின்னர் சேதாரம் இல்லாத செம்மையான வாழ்வை தேடினால் எப்படி கிடைக்கும்? தேடினாலும் கண்டுகொள்ள முடியாது. நம் புத்தியும் சித்தமும் நேர்கோட்டில் பயணித்தால்தான் நாம் செய்யும் செயல்கள் நல்லனவாக அமையும். செயல்கள் நல்லவையாக இருக்கும்போது அதனால் நமக்கு கிடைக்கும் பலன்களும் பல மடங்கு நன்மைகளையும் மன மகிழ்ச்சியையும் கிடைக்கச் செய்யும். இதனால் நாம் உயர நம் வீடு உயரும். வீடு உயர நாம் வாழும் நமது தாய்நாடும் உயரும். நாடு உயர உலகம் உயரும் என்பது தெளிவு. ஒரு தாயானவள் தான் பெற்ற மக்களிடையே பாரபட்சம் பார்ப்பதில்லை. எல்லா குழந்தைகளும் அவளுக்கு ஒன்றுதான். அவர்கள் தங்களுக்குள் வேற்றுமை பாராட்டாமல் சண்டை சச்சரவு ஏதுமின்றி ஏற்ற தாழ்வுகளை கடந்து எல்லோரும் ஒரு தாய் பெற்ற மக்கள் என்ற எண்ணத்தை மனத்தராசில் ஏற்றி அதற்கு நிகராக அன்பையும்

0: விட்டு கொடுத்தலையும் ஒற்றுமையாக இருத்தலையும் சமர்ப்பணம் செய்து ஒற்றுமையே வெற்றிக்கு வழி என்பதை நிரூபிக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு தாயுள்ளமும் விரும்பும். ஈன்று பிறந்தறுதல் தாயின் கடனே, சான்றோனாக்குதல் தந்தையின் கடனே என்பதை தாயும் தந்தையும் உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் குழந்தைகள் நலனிலும், அதாவது மனநலனிலும் உடல் நலனிலும் விழமார்ந்த அக்கறை செலுத்தி வளர்த்தார்களே ஆனால் அந்த வீடும் அந்த வீட்டைச் சேர்ந்த அத்தனை உறவுகளும் வான வீதியில் மின்னும் தாரகை கூட்டமென வளமோடு பிரகாசமாக வாழ்வார்கள். இதுபோலவே நாட்டு மக்கள் அனைவரும் நாடானது உலக அரங்கில் புகழ்பெற மற்றவர்கள் போற்றத்தகுந்த செயற்கரிய செயல்களை செய்வதில் மாறுபடாமல் நின்று செயலாக்க நிகழ்வுக்கு துணை புரிதல் வேண்டும்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

0: தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்தது. அந்த வகையில் ஆடி மாதம் மிக மிக சிறப்பு பெற்றது. ஆடி மாதத்தை அம்பாள் மாதம் என்றும் சிறப்பித்து அழைக்கிறோம். அந்த அளவுக்கு வீடுகளிலும் ஆலயங்களிலும் விழாக்களும் விரத வழிபாடுகளும் கலை கட்டிவிடும். ஆடி மாதத்தில் வரும் ஆடி பூரம், ஆடி பெருக்கு, ஆடி தபசு, ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி என பல விசேஷங்கள் மாதம் முழுவதும் சிறப்புகள் செய்யும். ஆடி மாதத்தில்தான் தட்சணாயன புண்ணிய காலம் தொடங்குகிறது. இது சூரிய பகவான் வடதிசையிலிருந்து தென் திசை நோக்கி பயணம் செய்யும் காலமாகும். இது ஆடி மாதம் தொடங்கி மார்கழி வரை 6 மாதங்களை கொண்டதாகும். ஆடி மாதம் என்பது அம்மன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு, அதோடு இயற்கைக்கும் விவசாயிகளுக்கும் உகந்த மாதமாகும். மனித சமூகம் நல்லவைகளை பெற வேண்டும், தீயவைகள் நெருங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கு நம்மை நல்வழிப்படுத்திக் கொள்ள சொந்த முயற்சியுடன் இறைசக்தியின் அருளும் அவசியம். அதனால்தான் நமது முன்னோர்கள் வழிபாடுகள், பண்டிகைகள், விழாக்கள் மூலமாக கலாச்சாரமாக நமது வாழ்க்கையை நெறிப்படுத்தி வாழ கற்றுக் கொடுத்துள்ளனர். இனி இறை உணர்வோடு இனிமையாய் இசைந்து வருகிறது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். இது ஆனந்த ராகம்.
1: ஆனந்த ராகத்தில் வரும் பாடல் எல்.ஆர். ஈஸ்வரி குரலில்.

இறைவனர் மிரைக்கும் பக்தி பாடல்களுடன் கேட்டிணைந்திருக்கிறோம் ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனிவரும் பாடல் எஸ் சரளா குரலில்.

தெய்வீக கானங்களின் சங்கமமாய் இதமான கீதங்களை கேட்டிணைந்திருக்கிறோம். இது ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். திருச்சி பாலக்கரை உலக மீட்பர் பசிலிக்கா சகாயமாதா திருத்தல பேராலயத்தின் 146 ஆண்டு பங்கு பெருவிழாவில் இன்று மாலை மணி 6:15 கொடியேற்றும் சிறப்பு திருப்பலி, நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் எனும் தலைப்பில் மறைமுறை ஆகியன இடம்பெறும். ஆனந்தராகத்தில் இனிவரும் பாடல் ஜெயஸ்ரீ லதாராஜு குரல்களில்.

இதமான காலையில் இனிமையான பக்தி பாடல்களுடன் பலம் வந்து கொண்டிருப்பது ஆனந்த ராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். உறையூர் கமலவள்ளி நாச்சியார் திருக்கோவிலில் இன்று ஜெய்ஷ்டாபிஷேகம். காலை 7 மணிக்கு திருக்கோவிலிலிருந்து வெள்ளிக்குடம் எடுத்தல், காலை 9:30 திருமஞ்சன குடம் இறக்குதல், மாலை 5 மணிக்கு மங்களஹாரதி ஆகியன இடம்பெறும். ஆனந்த ராகத்தில் இனிவரும் பாடல் கே. வீரமணி குரலில்.

0: தொடர்ச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி தொடர்வது
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆடித்திங்கள் முதல் நாள் வெள்ளிக்கிழமை. இப்போது கேட்கலாம்.
2: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
4: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
2: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை நிகழ்ச்சியில் இன்று
1: கேள்வி நேரம். சரிவிகித உணவு குறித்த விவசாயிகளின் கேள்விகளுக்கு பதில் தருகிறார் வேளாண் மேச்செம்மல் தஞ்சாவூர் கோ சித்தர் அவர்கள்.
5: ராஜி ரமேஷ் நங்கவரத்துல இருந்து கேட்டிருக்காங்க, வாழ்நாள் முழுக்க சத்தா இருக்க என்ன மாதிரியான காய்கறிகள் பழங்கள் எடுத்துக்கணும்னு.
6: விவசாயத்தையும் மருத்துவத்தையும் சொல்றப்ப, உள்ளூரில் விளைவது உனக்கானது, அயலூரில் விளைந்து வருவது உன் நோய்க்கானதுன்னு சொல்றது. அப்ப உள்ளூர் உணவை தான் நீங்க சாப்பிடணும். எந்த மண்ணில் எவன் பிறந்தானோ அந்த மண்ணில் விளைகின்றதே அவனுக்கான உணவு. அதுலயும் ஸ்டீரியோ டைப்பா போக கூடாது. இட்லின்னு பார்த்தாலே இட்லிங்கிறாங்க. இட்லியில எவ்வளவு வெரைட்டி? இட்லியில வந்து சுரக்கா போட்டு உளுந்த எடுத்துட்டு இட்லி ஊத்தலாம். இல்ல அந்த இட்லி மாவை எடுத்து அதுல கறிகாய்களை அரைச்சி போட்டு வெஜிடபிள் இட்லி செய்யலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் போட்டு செய்யலாம். கருவேப்பிலை அரைச்சி இந்த இட்லி மாவுல கலந்து கருவேப்பிலை இட்லி ஊத்தலாம். எவ்வளவு பேர் ஊத்துறோம்? ஊத்தல. உங்க வீட்டிலே வாழைக்கா இருந்து கொள்ள தண்ணியில வந்து அப்படியே வந்துருந்துச்சுன்னா அந்த வாழைப்பழத்தை தயவு செய்து ஒரு மாதம் நீங்க அதை பறிச்சு வச்சுக்கிட்டு மேல பழத்தை கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு காம்பையும் வாழையும் நறுக்கிட்டு சின்ன சின்ன ஸ்லைஸா போட்டு தோலோட அதை சாப்பிட்டீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு வரவே வராது.
7: பெரம்பலூர்ல இருந்து ஜெயந்தி பாண்டியன் பேசுறேங்க. இப்ப வந்து காலை உணவுக்காக தானியங்கள் எல்லாமே போட்டு சத்து மாவா அரைச்சி வச்சுட்டு அந்த கஞ்சி எடுத்துக்கிட்டா நல்லது, எல்லாமே பேலன்ஸ் டயட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்?
6: நீங்க சொன்னதில் சாத்தியம் இல்லை. இது நமக்கு தேவையில்லை. காலையில எந்திரிச்ச உடனே சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, சமைத்த உணவுல நீங்க வர்றீங்க அப்படின்னு நினைக்கிறப்பே சமைக்க வேண்டும் என்று சொன்னால் கறிகாய்களை அங்க எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு அவங்க உடல் எடைக்கு ஏற்ப ஒரு 280 கிராம்ல இருந்து 300-350 கிராம் சாப்பிட்டா போதுமானது. உங்களுக்கு எல்லா ஊட்டச்சத்து சரிவிகித உணவு அது. அந்த காய் ஒரு காயா இல்லாம சமைக்கிறதா இருந்தா ஒரு மல்டி கலர்னு சொல்லக்கூடிய எல்லா நேரத்திலயும் காய் இருக்கு இல்லையா, உள்ளூர் காய்களாக இருக்க வேண்டும்.
5: தமிழ்செல்வி கல்யாண சுந்தரம், ஆங்கில மருத்துவம் உணவு சூடா இருக்கணும்னு சொல்லுது, இயற்கை மருத்துவம் பழைய சோறு நல்லதுன்னு சொல்லுது. பழைய சோறுல என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க.
6: ஒரு உணவு சமைக்கப்படுகிறது என்றால் அந்த உணவு செத்து விட்டதுன்னு அர்த்தம். அந்த செத்ததுல கொஞ்சம் உயிர் இருக்கா இல்லையாங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஆவியில அவிச்சிங்கன்னா கொஞ்சம் உயிர் இருக்கும், தண்ணியில அவிச்சிங்கன்னா பாதி முக்காவாசி போயிடுது, எண்ணெயில புரிச்சிங்கன்னா சகலமும் சம்பத்தும் அதுல போய் சேர்ந்துருச்சு. நமக்கு எது பிடிக்குது? எண்ணெயில வறுத்தது தான் நிறைய சாப்பிடுவாங்க. அப்ப பழைய சோறு என்பது

0: ஒரு பாரம்பரிய அரிசி, அது சிகப்பா கருப்பா வெள்ளையா அவங்கவுங்க சௌரியத்துக்கு வாங்கிக்கலாம், நிறைய இருக்கு. அந்த மரபு அரிசியை வாங்கி மண்கலைய இன்னைக்கு விற்கிது, அதை வாங்கி அதை போட்டு தண்ணியை ஊற்றி ஒரு கஞ்சி மாதிரி வச்சு இறக்கி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணீரை மட்டும் எரித்து குடித்தாலே உங்கள் உடலுக்குள் என்ன விதமான நோய், கூடுதலாகவே புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன், புற்றுநோய் உட்பட ஒரு மூளையில் இரத்த கட்டியே ஒன்று உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு அதுதான் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம், அது உட்பட அதை கரைப்பதற்கும் அங்கு நல்வினை புரிவதற்கும் நுண்ணுயிர்கள் தான் தேவை, ப்ரோபயோட்டிக்ஸ். அதை தரக்கூடிய ஒரு நெக்டர், அதாவது தேவாமிரதம்னு சொன்னா அது வந்து மறு உலை கஞ்சி, அந்த அடிசில் சாறு அதை இருக்கணும், அந்த திரவத்தை ஒரு குழை காலையில சாப்பிடணும். அந்த நீங்க வந்து உப்பு எல்லாம் போட வேண்டியதில்லை. மரபில் அடிப்படையாக இந்த உடலை கட்டமைப்பை பார்க்க நீராகாரம் அல்லது அடிசில் சாறை குடிக்க அடிச்சியாச்சும் குடிக்கதான் வச்சாகணும். அதுக்கு காரணம் நான் குடிச்சாதான் என் பையன் குடிப்பாரு, அவர் குடிச்சாதான் அவர் பையன் குடிக்கும்.
1: RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கிய உழவே தலை நிகழ்ச்சியில் இதுவரை கேள்வி நேரம் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மாடுகளுக்கு RGS காமதேனு மாட்டு தீவனத்தை வாங்கி போடு. RGS காமதேனு மாட்டு தீவனத்தை சாப்பிடுற மாடுங்க அதிகப்படியான கொழுப்பு சத்து நிறைந்த பால் கொடுத்து நல்ல வருமானத்தையும் தரும், மாடுகளும் ஆரோக்கியமா இருக்கும்.
3: ஆரோக்கியமான மாடுகளுக்கு RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
4: RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம், பாலுக்கு குறைவில்லை சந்தோஷத்திற்கு அளவில்லை.
1: நிகழ்ச்சியில் இனி
5: வேளாண் உறவுகளுக்கு மித்ராவின் இனிய வணக்கம். இன்றைக்கு 17ஆம் தேதிக்குரிய வானிலை தகவலை தெரிந்து கொள்ளலாம். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடக்கு கடலோர தமிழகத்துல இன்றைக்கு ஒரு சில இடங்கள்ல இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற தமிழக பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலோட கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல ஒரு சில இடங்கள்ல அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாக வாய்ப்பு இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா கரூர், ஈரோடு, தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள்ல சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதிக வெப்பநிலை காரணமாக ஏற்படும் உடல் பாதிப்புகளை தவிர்ப்பதற்கு விவசாய பெருமக்கள் உச்சி வெயில் நேரங்கள் மற்றும் திறந்த வெளியில அதிக நேரம் விவசாய பணிகளை செய்வதை தவிர்க்கணும். அடுத்ததாக கால்நடை வளர்ப்போர் குறிப்பாக கோழி வளர்ப்போர் கவனத்துக்கு, கோழிகளுக்கு போதிய தண்ணீர் வசதிகளை ஏற்பாடு செய்யணும். கோழிகளுக்கு கொடுக்கக்கூடிய தீவனத்தோட எலக்ட்ரோலைட் தாது உப்பு கலவையை சேர்த்து கொடுக்கலாம். இப்படி செய்வதன் மூலமாக கோழிகளுக்கு அதிக வெப்பநிலை மூலம் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க முடியும். அடுத்ததாக நம்முடைய வேளாண் விளைபொருட்களை நல்ல விலை கிடைக்கக்கூடிய சந்தைகளை சந்தைப்படுத்தணும், அப்பதான் முழுமையான லாபம் கிடைக்கும். தேனி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல கொப்பரை ஏலம் நடந்துச்சு. முதல் தர கொப்பரை 1 கிலோ 145 ரூபாய்க்கு விற்பனையாச்சு. இதே மாதிரி உங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலமாக வேளாண் விளைபொருட்களை லாபகரமாக விற்பனை செய்ய முடியும். சந்தை விலை திருப்தியா இல்லைன்னா பொருளை கையிருப்பு வைத்து விற்பனை செய்வதற்கும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல வசதி இருக்கு. இந்த வாய்ப்பை எல்லா விவசாயிகளும் பயன்படுத்திக்கணும்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக வெண்பன்றி வளர்ப்பு குறித்த ஒரு நாள் பயிற்சியானது வருகின்ற 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று சேலம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் வெண்பன்றி இனங்கள் மற்றும் தேர்வு, குடியிருப்பு மற்றும் பண்ணை அமைப்பு, தீவன மேலாண்மை, இனப்பெருக்க மேலாண்மை, நோய் கட்டுப்பாடு மற்றும் சுத்தம், வளர்ப்பு மற்றும் சந்தைப்படுத்துதல் மேலாண்மை குறித்த ஆலோசனைகள் வழங்கப்பட உள்ளது. பயிற்சி கட்டணம் 590 ரூபாய். பயிற்சியில் பங்கு பெறுவோருக்கு பயிற்சி கையேடு, சான்றிதழ், மதிய உணவு வழங்கப்படும். விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். தொடர்புக்கு 0427 என்ற முன் இணைப்போடு 24 10 408. மீண்டும் தொலைபேசி எண் 0427 என்ற முன் இணைப்போடு 24 10 408 என்ற எண்ணை அணுகலாம். புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகளே, மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் நாளை மற்றும் நாளை மறுநாள் மிக லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 39 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை

யாக 29 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகலாம். வானம் மிதமான மேகமூட்டத்துடன் காணப்படும். மணிக்கு 10 முதல் 12 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு மற்றும் வடமேற்கு திசையிலிருந்து காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆடிப்பட்ட மானாவாரியில் பயிர் சாகுபடி செய்யும் விவசாயிகள் தரமான விதைகளை விதைப்பதற்கு ஒரு நாள் முன்பாக 1% பொட்டாசியம் குளோரைடு கரைசலில் 6 மணி நேரம்

0: தற்போது கத்தரி பயிரில் பழ அழுகல் நோய் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. நோய் தாக்குதலின் காரணமாக பழங்களில் நுனிப்பகுதியில் நீர் கோர்த்து பழுப்பு நிறத்திலும் பூஞ்சை வளர்ச்சியுடன் நீர் கசிவும் காணப்படும். தீவிர நோய் தாக்குதலின் போது காய்களின் காம்புகளை தவிர காய்கள் விழுந்துவிடும். இதனை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு 35 மில்லி கசுகாமேசின் மற்றும் 10 மில்லி ஒட்டும்பசை கலந்து தெளிக்கலாம். இவ்வாறு புதுக்கோட்டை வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனை மையம் தெரிவிக்கின்றது. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் மூன்று ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு ஆதவ அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தவிக்க அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ள இந்த ரயில் நிலையங்களை பஞ்சாபின் ஜலந்தரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கவுள்ளார். தமிழகத்தின் சென்னை பூங்கா, சின்னசேலம் மற்றும் குன்னூர் ரயில் நிலையங்கள் இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படுகிறது. புறநகர் மின்சார ரயில்களுக்கான முக்கிய நிலையமாக உள்ள பூங்கா ரயில் நிலையம் 14 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ரயில் நிலையத்தில் நடைமேடைகள் மற்றும் காத்திருப்பு பகுதிகள் மேம்படுத்தப்பட்டு மின்தூக்கி வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் ரயில் நிலையம் 15 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ரூபாய் 15.14 கோடி மதிப்பீட்டில் சின்னசேலம் ரயில் நிலையம் முழுமையாக மேம்படுத்தப்பட்டுள்ளது. சேலம் ரயில்வே கோட்டத்தின் கீழ் வரும் இந்த நிலையம் கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களின் முக்கிய போக்குவரத்து மையமாக மாற்றப்பட்டுள்ளது. புதுப்பிக்கப்பட்ட இந்த ரயில் நிலையத்தை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். இந்த ரயில் நிலையத்தில் மேம்படுத்தப்பட்ட வசதிகள், ரயில் நிலையத்தில் பயணிகள் நிழற்குடை, மேம்பாலம், மேம்படுத்தப்பட்ட நடைமேடை, மின் தூக்கிகள், பயணிகள் இருக்கை, மின் விளக்குகள், மின் விசிறிகள், பயணிகள் காத்திருப்போர் அறை, மாற்றுத்திறனாளிகள் அறை, நவீன கழிப்பறை, நுழைவாயில், முகப்பு, தரைத்தளம், டிஜிட்டல் அறிவிப்பு பலகைகள், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், வாகன நிறுத்தமிடம், சுற்றுச்சுவர் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டு பணிகள் செய்து முடிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் என் முரியசன்.
0: குன்னூர் ரயில் நிலையம் 12.18 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: குன்னூர் ரயில் நிலையம் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 12.18 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுள்ளது. நவீன முன்பதிவு அலுவலகம், மேம்படுத்தப்பட்ட காத்திருப்போர் அறை மற்றும் ஓய்வு அறை, நீலகிரி மாவட்ட வனப்பகுதிகளில் வாழும் வனவிலங்குகள் மற்றும் பறவைகளின் ஓவியங்கள், எல்இடி மின்னொளி அலங்காரங்கள் உள்ளிட்ட வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் குன்னூர் ரயில் நிலையத்தில் சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற, பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்கின்றனர். பாரத பிரதமர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் மாலை 3:45 துவங்க உள்ள நிலையில் குன்னூரில் 2 முதல் நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. உதகையிலிருந்து சரவணன்.
0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. இது தொடர்பாக எமது செய்தியாளரிடம் பேசிய தமிழக மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு, வரும் 31 வரை இது நடைமுறையில் இருக்கும் என்றார். ஆகஸ்ட் 1 முதல் 30 வரை வீடு வீடாக சென்று விவரங்களை

0: அதிகரிக்கும் பணி நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார். இந்த பணிகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்.
1: மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 என்பது இந்தியாவின் முதல் மற்றும் முழுமையான டிஜிட்டல் வழியில் நடத்தப்படக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பாகும். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முக்கிய அங்கமாக சுய கணக்கெடுப்பு வசதி கூட அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகளின் கணக்கெடுப்பு என்பது ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை உள்ள 30 கால அவகாசத்தில் நடைபெற உள்ளது. இதற்கு முன்னதாக சுய கணக்கெடுப்பு வசதி ஜூலை 17 முதல் ஜூலை 31 வரை உள்ள 15 சுய கணக்கெடுப்பு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. சுய கணக்கெடுப்பு வசதி என்பது முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சுய கணக்கெடுப்பு வசதியை கூட மக்கள் பெருவாரியாக பயன்படுத்தி தங்களை பற்றிய தகவல்களை தாமாக பதிவு செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறது.
0: இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் சுமார் 20 பேர் எழுதிய இந்த தேர்வில் சுமார் 11,21,000 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. neet.nta.nic.in என்ற இணையதளத்தில் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், சென்னையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 430 நீளத்தில் மழைநீர் வடிகால்கள் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். ஆவடி மற்றும் தாம்பரம் மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவைக்க அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றம் எழுப்பியுள்ள கேள்வியை வரவேற்பதாக கூறியுள்ளார். இதில் முந்தைய திமுக அரசின் பிடிவாதத்தை தாவைக்க அரசு தொடரக்கூடாது என்றும் தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க மாநில அரசு முன்வர வேண்டும் என்றும் திரு நைனா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நாகர்கோவிலில் விசாரணை கைதி உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆதிதிராவிடர் நலத்துறையை சமூக நீதித்துறை என பெயர் மாற்றம் செய்திருப்பதை மாநில அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த ஆண்டு நடைபெற வேண்டிய சீருடை பணியாளர்களுக்கான தேர்வு ஓராண்டு தள்ளிவைக்கப்பட்டுள்ள நிலையில் வயது வரம்பில் தளர்வு அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் திரு திருமாவளவன் வலியுறுத்தினார். தமிழகத்தில் ஈரோடு, கரூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய 4 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய சில இடங்களிலும் வடகடலோர மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். நியூசிலாந்தில் நேற்று மாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 6.3 பதிவானது. ஆர்எஸ்எஸ் அமைப்பின் 100 பணிகள் குறித்த நூலை புதுதில்லியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று வெளியிடுகிறார். மை பாரத் தன்னார்வலர்கள் பங்கேற்கும் 2 கருத்தரங்கை லக்னோவில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தொடர்பான தேசிய கருத்தரங்கை மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். மத்திய புவி அறிவியல் துறையின் புதிய செயலாளராக திரு ஸ்ரீனிவாசகுமார தும்மாலா நியமிக்கப்பட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கத்தில் உள்ள சிட்கோ தொழிற்பேட்டையில் 3 நடைபெறும் தொழில்துறை வணிக கண்காட்சி அரங்குகளை மாநில அமைச்சர் திரு தென்னரசு பார்வையிட்டார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மத்திய அரசின் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டத்தில் காணாமல் போன 116 மொபைல் போன்களை மீட்டு அவற்றை உரியவர்களிடம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு செல்வகுமார்

0: வழங்கினார். திருவள்ளூரில் இசேவை மையங்களின் நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா தலைமையில் நடைபெற்றது. சென்னையில் மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வில் சுமார் 2800 தெரு விளக்குகள் எரியாமல் இருப்பது கண்டறியப்பட்டு அவற்றை ஒளிர செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்தி. சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் குகேஷ், அர்ஜுன் எரிகேசி ஆகியோர் தங்களது ஆட்டங்களை டிரா செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவிக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நாம கேட்டிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: இன்று சர்வதேச நீதி நாள். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். நீதியை நிலைநாட்டவும், நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை கொள்ளவும், நீதி முறைகளை தவறாமல் கடைபிடிக்கவும் இந்நாளில் உறுதியேற்கப்படுகிறது. ஸ்காட்லாந்து நாட்டைச் சேர்ந்த பொருளாதார நிபுணரும் மெய்யியலாளருமான ஆடம் ஸ்மித் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1723. ஒழுக்க உணர்வு கோட்பாடு, நாடுகளின் செல்வம் போன்ற பல நூல்களை எழுதியுள்ளார். இவர் எழுதிய நாடுகளின் செல்வம் தற்கால பொருளாதாரம் பற்றிய முதலாவது நூலாகும். தமிழ்நாட்டு மக்களுக்காக கிராமத்து கீதங்களை திரையில் ஒலிக்கச் செய்த இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் பிறந்த நாள் இன்று. அரங்கத்திற்குள் படப்பிடிப்பு நடத்தியதை மாற்றி கிராமங்களுக்குள் தனது கேமராக்களை கொண்டு சென்ற பெருமை பெற்றவர். இயல்பான காட்சி அமைப்பு, கதாபாத்திர தேர்வு, அருமையாய் பாடல்களை காட்சிப்படுத்துதல் என அனைத்தும் ரசிகர் நெஞ்சங்களை ஈர்க்கும். இவரின் முதல் திரைப்படம் 16 வயதினிலே தமிழ் திரையுலகில் ஒரு மைல்கல். 1983 வெளிவந்த மண்வாசனை, 1985 உருவான முதல் மரியாதை மிகப்பெரும் வெற்றி பெற்றன. இவரின் இயக்கத்தில் வெளிவரும் திரைக்காவியங்களில் என் இனிய தமிழ் மக்களே என இருகரம் கூப்பி இவர் பேசும் காட்சி ரசிகர்களுக்கு புது உற்சாகம் தரும். 1995 இவரின் இயக்கத்தில் வெளிவந்த கருத்தம்மா பெண்கள் குடும்ப நலன் குறித்த சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருது பெற்றது. சிறந்த தமிழ் இயக்குனர் விருது, தேசிய விருது போன்ற விருதுகளை பெற்றவர். தன்னுடைய அற்புதமான திரைப்படைப்புகளால் தமிழ் சினிமாவை புதிய திசைக்கு செலுத்தி புரட்சி செய்தவர் இயக்குனர் இமயம் பாரதிராஜா என்றால் அது மிகையாகாது.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நாலு பேரு நாலு விதமா பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குள்ளயும் இருந்துட்டே இருக்கும். நாலு என்ன, நாற்பது பேசட்டுமே, அட்லீஸ்ட் ஒரு பத்து விஷயமாவது பேசணுங்க. அப்படி பேசலன்னா நம்ம இன்னும் எதுவும் செய்ய ஆரம்பிக்கல அப்படின்னு அர்த்தம். அப்படி பேசிட்டா ஓகே, ஏதோ சரியா முன்னேறி போயிட்டே உருப்படியா எதையோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். எப்பவுமே எதையும் நெகட்டிவா எடுத்துக்கும் போதுதான் நம்மளுடைய மனசு கஷ்டப்படும். அதனால யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா என்னோட மனச நான் எப்பவுமே கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பொறுமையா அமைதியா கூடவே உற்சாகத்தையும் சேர்த்து வச்சுக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நாளுமே நமக்கு உற்சாகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி திருச்சி FM ரெயின்போ 102.1 மலரும் இது காலை மலர். காலை மலரின் முதலில்

0: காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள். வாசித்தளிப்பவர் எஸ் ஜான்சன்.
1: என்னை வெலிங்டனுக்கு அழைத்துச் சென்றார் பேக்கர். அங்குதான் கூட்டம் நடைபெற்றது. என்னை தன்னோடு அழைத்துச் சென்றதால் பேக்கர் பல சமயங்களில் சங்கடங்களுக்கு உள்ளாக நேரிட்டது. ஞாயிற்றுக்கிழமை பயணத்தை தவிர்க்கும் பொருட்டு ஹோட்டலில் தங்கும் முடிவிற்கு வந்தார்கள். அங்கே என்னை அனுமதிக்க மறுத்துவிட்டார்கள். இதற்காக ஹோட்டல் மேனேஜரோடு பெரிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் பேக்கர். எனினும் மேனேஜர் கருப்பரான என்னை உணவு உண்ணும் அறையில் அனுமதிக்க மறுத்துவிட்டார். வாடிக்கையாளர்களின் உரிமைகளை குறித்து பேக்கர் விவாதம் நடத்தியதுதான் மிச்சம். என் பொருட்டு நிறைய சங்கடங்களை பொறுத்துக்கொள்ள வேண்டியிருந்தது அவருக்கு. ஆனால் எதையுமே அவர் வெளிப்படையாக காட்டிக்கொள்ளவில்லை. பாதிரியார் ஆண்ட்ரூ மரேயை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார் பேக்கர். கூட்டத்தில் அவர்கள் இனிமையாக பாடிய பாடல்கள் எனக்கு மிக பிடித்தமானதாக இருந்தது. அங்கிருந்தவர்கள் பக்தி பூர்வமாக காணப்பட்டார்கள். அத்தகைய சூழலில் நான் சந்தோஷப்படவே செய்தேன். அந்த கூட்டம் 3 நாட்களுக்கு நடைபெற்றது. அங்கு நான் மதம் மாறக்கூடிய அளவிற்கு எந்த அதிசயம்

0: காரியமும் நடந்துவிடவில்லை. என் மனம் மாறவே இல்லை. கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுவதனால் மட்டும்தான் அனைவரும் மோட்சம் அடைய முடியும் என்ற கருத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. சில கிறிஸ்தவ நண்பர்களிடமும் எனது எண்ணத்தை பரிமாறிக்கொண்டேன். இத்தனைக்கு பிறகும் என்னிடம் ஏதும் மாற்றம் இல்லாததைக் கண்டு அவர்கள் அதிர்ச்சி அடைந்திருப்பார்கள் என்பது நிச்சயம். எனினும் நான் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. கிறிஸ்தவ மதமே தலை சிறந்த மதம். இயேசுவே எல்லோரிலும் சிறந்த கடவுள் என்பதை என்னால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. இயேசுநாதரின் மரணம் அனைவரும் அறிந்ததே. அதில் அற்புதங்கள் ஏதும் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. மற்ற சமயங்களில் கூறத் தவறிய நெறிகள் எதுவும் கிறிஸ்தவத்தில் கூறப்படவில்லை என்பதையும் கண்டேன். தியாகத்தை பொறுத்தவரையில் மற்ற சமயத்தினரை விட இந்துக்களே முதன்மையாக இருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் அவ்வப்போது கிறிஸ்தவ நண்பர்களிடம் தெரிவித்துக் கொண்டுதான் இருந்தேன். அவர்களின் விளக்கம் ஏற்கும்படியாக இல்லை. நான் மதம் மாற வேண்டும் என்று கிறிஸ்தவர்கள் எண்ணியதைப் போலவே முஸ்லிம் நண்பர்களும் விரும்பினார்கள். தாதா அப்துல்லா இஸ்லாமிய நூல்களை படிக்கும்படி என்னை பணித்தார். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் இஸ்லாமிய மதக்கோட்பாடுகளின் பெருமைகளை பற்றி என்னிடம் கூறிய வண்ணம் இருப்பார். மும்பையில் இருந்த ராய்சந்திரருக்கு கடிதம் எழுதிய போது எனது இக்கட்டான நிலையை பற்றி தெரிவித்திருந்தேன். என் மனம் ஆறுதல் பெறும் வகையில் பதில் எழுதியிருந்தார். பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்றும் நம் மத நூல்களை நன்கு கருத்தோடு படிக்க வேண்டும் என்றும் எழுதியிருந்தார். நாம் நடுநிலையாக காண்போமாயின் இந்து மதத்தில் இருப்பது போன்ற ஆழமான கருத்துகளும் அற்புத நிகழ்வுகளும் வேறு எந்த மதத்திலும் இல்லை என்பதை ராய்சந்திரர் எழுதியிருந்தார்.
1: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க பெருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி
6: ஜுவல்லர்ஸ். ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
7: திருச்சி ஸ்ரீ ராமா ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய உலாவில்

0: வெள்ளைப்பாறைகளால் ஆன மலையில் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் அருள் செய்யும் பங்கைய செல்வி சமேத செந்தாமரை கண்ணன் காணும் தட்சிணாயன வாசல் திறப்பு பெருவிழாவின் நேரலை திருவள்ளரையிலிருந்து.
1: கோவிந்த நாமம் ஆனந்தம் சேர்க்கும் கோலாகலம் தான் மலையெங்கும்.
2: இன்று காலை 10 மணிக்கு FM ரெயின்போ 102.1
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: ஸ்ரீ ராமா ஜுவல்லரி மார்ட் தெப்பக்குளம் மற்றும் பெரிய கடைவீதி திருச்சி. எங்கள் தங்கம் என்றும் தங்கும்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் சண்டிகரில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியை 2030 ₹9,00,000,000,000 அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தர நிர்ணய நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளின் சில இடங்களில் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜிந்த் ரயில் நிலையத்தில் இன்று கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். இன்று காலை ஹரியானா செல்லும் அவர் அம்மாநிலத்தில் 17,700 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். ஜிந்த் சோனிபட் இடையே இயக்கப்படும் ரயில் ஹைட்ரஜன் மின்சாரமாக மாற்றி செயல்படக்கூடிய ரயிலாகும். உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட ஹைட்ரஜன் ரயில் எஞ்சின் நவீன பொறியியல் தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள 158 கிலோமீட்டர் நீள நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை அவர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். இது தவிர பல்வேறு தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். ஹரியானாவில் உள்ள பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மேம்பாட்டு வசதிகளையும் அவர் தொடங்கி வைக்கிறார். குருஷேத்ராவில் சீக்கிய அருங்காட்சியகத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார். பின்னர் சண்டிகர் செல்லும் பிரதமர் அங்கு 4,700 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். சண்டிகரில் உள்ள மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நவீன தாய்சை பராமரிப்பு மையத்தை அவர் திறந்து வைக்கிறார். சண்டிகரில் உள்ள பல்வேறு கல்வி நிறுவனங்களில் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு இணைப்பை அதிகரிக்கும் வகையில் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்கிறார். பின்னர் இன்று மாலை பஞ்சாபில் ஜலந்தர் செல்லும் பிரதமர் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள 5,470 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார். அமிர்தசர், வாரணாசி இடையிலான புதிய ரயில் சேவையை அவர் கொடியசைத்து அவர் தொடங்கி வைக்கிறார். தில்லி அமிர்தசர் கத்ரா 4 வழி விரைவு சாலையையும் அவர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். பஞ்சாப் மாநிலத்தில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு தேசிய நெடுஞ்சாலை திட்டப் பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார். இந்த நிகழ்ச்சியின் போது நாடு முழுவதும் 20 மாநிலங்களில் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களையும் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கவுள்ளார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியை 2030 ₹9,00,000,000,000 அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். தில்லியில் நடைபெற்று வரும் பாரத் டெக்ஸ் கண்காட்சியில் நேற்று 3ஆம் நாள் நிகழ்வில் பங்கேற்று பேசிய அவர், ஜவுளித்துறையில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். பாரத் டெக்ஸ் போன்ற நிகழ்வுகள் இந்தியாவின் வளமான ஜவுளித்திறனை உலக அளவில் கொண்டு செல்லும் என்று அவர் தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பங்களுடன் பாரம்பரிய முறைகளையும் ஜவுளித்துறையில் பயன்படுத்துவதன் மூலம் சர்வதேச சந்தைகளில் இந்திய தயாரிப்புகள் நிலையான வளர்ச்சியை எட்டும் என்று அவர் கூறினார். நாட்டின் ஜவுளித்துறையை உலக அளவில் போட்டித்தன்மை மிக்கதாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் தெரிவித்தார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இரு

0: தரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பின்லாந்தில் பொருளாதார விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜகாரி உடன் இணைந்து அந்நாட்டு தொழில்துறையினருடனான ஆலோசனைக் கூட்டத்தில் திரு பியூஷ் கோயல் பங்கேற்றார். வர்த்தகம் மற்றும் முதலீட்டில் இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்கனவே வலுவான ஒத்துழைப்பு நிலவி வருவதாக கூறினார். ஐரோப்பிய யூனியனுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வாய்ப்புகளை மேலும் அதிகரிக்கும் என்று அவர் தெரிவித்தார். பசுமை எரிசக்தி, டிஜிட்டல் தொழில்நுட்பம், செமிகண்டக்டர், விண்வெளி உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிக்க ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தர நிர்ணய நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தர நிர்ணய அமைப்புகளின் 2 நாள் கூட்டம் பெங்களூருவில் நேற்று தொடங்கியது. இதில் பேசிய திரு பிரகலாத் ஜோஷி, தர நிர்ணயத்தில் பல்வேறு நாடுகளின் மாறுபட்ட தேவைகளும் வளர்ச்சிக்கான முன்னுரிமைகளும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்று கூறினார். இதில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருமித்த கருத்து தேவை என்று அவர் தெரிவித்தார். இந்தியாவில் தர நிர்ணய அமைப்பு சர்வதேச அளவிலான அறிவு பகிர்வுக்கு சிறப்பான பங்களிப்புகளை செய்து வருவதாக திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். பருவநிலை சவால்களை எதிர்கொண்ட போதும் நடப்பாண்டில் 37 கோடியே 60 லட்சம் டன் உணவு தானியம் உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழும விஞ்ஞானிகள் கிராமப்புறங்களுக்கு நேரடியாக சென்று விவசாயிகள் சந்தித்து வரும் சவால்களுக்கு தீர்வு காணும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். ICAR 100 என்ற இயக்கத்தை தொடங்கி 100 இளம் விஞ்ஞானிகளை பணியில் ஈடுபடுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாட்டில் விமான போக்குவரத்தை அதிகரிக்க மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். டாமனில் இருந்து புதுதில்லிக்கான விமான போக்குவரத்தை நேற்று மாலை அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்த விமானம் டாமன் பகுதி மக்களுக்கு தில்லியுடன் இணைப்பை வலுப்படுத்தும் என்றார். இதன் மூலம் இப்பகுதியில் சுற்றுலா மற்றும் வர்த்தகம் மேம்படும் என்று திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். உயிரி பொருளாதாரம் மூலம் உணவு பாதுகாப்பை மேம்படுத்த முடியும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாட்டின் சுகாதாரத்துறை நோய் தடுப்பு மருந்து மற்றும் உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்த உயிரி பொருளாதாரம் முக்கிய பங்காற்றும் என்று கூறினார். உயிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் உலக நாடுகளில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் உயிரி பொருளாதாரம் தற்போது 19,500 கோடி டாலர் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். வரும் 2030 ஆண்டுக்குள் இது 30,000 கோடி டாலர் அளவுக்கு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் ஜவுளித்துறையில் ஏராளமான முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளதாக மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். தில்லியில் நடைபெற்று வரும் பாரத் டெக்ஸ் கண்காட்சியில் நேற்று பேசிய அவர், இந்த மாநாட்டின் போது மாநிலத்தில் 1,600 கோடி ரூபாய் மதிப்பில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதன் மூலம் 15,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று திரு மோகன் யாதவ் கூறினார். தில்லியில் புதிய புத்தொழில் கொள்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. நாட்டின் முன்னணி புத்தொழில் மையங்களில் ஒன்றாக தில்லியை நிலைநிறுத்தும் நோக்கத்துடன் இந்த கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். தில்லியில் உள்ள கல்வி நிறுவனங்களில் வலுவான புத்தாக்க சூழலை உருவாக்க இந்த கொள்கை வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அல்ஜீரியாவில் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 11 குழந்தைகள் உயிரிழந்தனர். 19 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இச்சம்பவம் வேதனை அளிப்பதாக அல்ஜீரியா அதிபர் திரு அப்தல் மஜித் தெரிவித்துள்ளார். நாட்டின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளின் சில இடங்களில் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

ஒடிசாவின் சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பல இடங்களில் நாளை வரை கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப் மற்றும் தில்லியிலும் அடுத்த 3 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர ஆந்திரா, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் சில இடங்களில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் சண்டிகரில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியை 2030ஆம் ஆண்டிற்குள் 900,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தர நிர்ணய நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளின் சில இடங்களில் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம். எஃப்எம் ரெயின்போ 102.1
1: திருமுடியில் தீச்சுவாலையோடும்
0: சிவப்பு வண்ண திருமுகத்தோடும்
1: எட்டு திருக்கரங்களோடும்
0: அமர்ந்த திருக்கோலத்தில் ஆட்சி செய்யும் அன்பில் மகா மாரியம்மனின் மகிமைகள்.
1: இன்று காலை 8 மணிக்கு
2: ஜெகம் புகழ் மாலினி துர்க்கையம்மா, அவள் ஜெய ஜெய தேவி துர்க்கையம்மா.
0: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
4: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
5: ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
6: காலை மலர் நிகழ்ச்சி கேட்டணிச்சிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆபரண தங்கம் 1 கிராம் 13,149 ரூபாய்க்கும் வெள்ளி 1 கிராம் 239.90 விற்பனையாயிற்று. திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மையத்துல இன்னைக்கு தனியார் துறையோட வேலைவாய்ப்பு முகாம் நடக்க இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் திருச்சி மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் இன்னைக்கு காலையில 10:30 வாக்குல திருச்சி மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் நடக்க இருக்கு. இதுல விவசாயிகள், விவசாய சங்கங்களோட பிரதிநிதிகள் கலந்துட்டு உங்களோட கோரிக்கைகள் மனுக்களை கொடுக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. திருச்சி சமயபுரம் SRV பள்ளியில இன்னைக்கும் நாளைக்கும் மாணவர்களுக்கு

திறன் மேம்பாட்டினை வளர்க்கும் படைப்பாக்க பயிலரங்கங்கள் தலைமைத்துவ பயிற்சிகள் நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து கேட்டு அனுப்பிச்சிருங்க. இது காலை மலர் திருச்சி FM Rainbow 102.5.

0: இப்பெல்லாம் குழந்தைங்க அடம் பிடிச்சாலோ அழுதாலோ அவங்களை சமாதானப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு பொருள் போதுங்க, அது என்னன்னா செல்போன் தாங்க. அந்த அளவுக்கு இப்ப இருக்க குழந்தைங்க செல்போனோட மூழ்கி இருக்காங்க. அதனால வர ஆபத்துக்களை அவங்க உணர்றதே கிடையாது. அதை எடுத்து சொல்ல வேண்டியது பெரியவங்களான நம்மளோட கடமைங்க. ஏன்னா குழந்தைங்களோட எதிர்காலம் பெரியவங்களோட கையில தாங்க இருக்கு. நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது காலை மலர்ல, இது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் பி மேகநாதன் அவர்கள். வணக்கம் டாக்டர். மொபைல் போன் பயன்படுத்துறதுனால குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லாம் என்னென்ன, அதை தவிர்க்கறதுக்கு என்ன செய்யணும் டாக்டர்?
1: இப்ப நம்ம பெரிய வீடியோ யாருமே பாக்குறது இல்ல, எல்லாமே 30 செகண்ட் ஷார்ட் டைம்ல டக் டக் டக் நடக்கிற ஷார்ட்ஸ் தான் பாக்குறோம். அதுவும் 30 செகண்ட்ல நம்ம 10 செகண்ட் மேல போர்டு அடிச்சாவே அதே தள்ளிட்டு போயிடுறோம். இப்போ என்ன ஆகுதுன்னா, இதே ஷார்ட்ஸை வந்து குழந்தைங்களுக்கு நிறைய பேர் காமிக்கிறாங்க. இது முற்றிலும் தவறான ஒன்று. ஏன்னா அவங்களோட பிரெயின் வந்து ஓவர் ஸ்டிமுலேட் ஆகும். இந்த வந்து டக் டக் டக்னு பார்க்கும்போது ஓவர் ஸ்டிமுலேட் ஆகும், அவங்க கண்களை பாதிக்கும், அவங்க மூளை வளர்ச்சியை பாதிக்கும். அதுவும் 2 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு மொபைல் காமிச்சிங்கன்னா அவங்களோட பேசும் திறனை பாதிக்கும். ஒரு குழந்தையோட இன்னொரு குழந்தைய சமூக பங்களிப்பு, அதாவது சோசியல் இன்ட்ராக்ஷன் சொல்லுவோம், அதை பாதிக்கும். அதனால 2 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு எக்காரணத்தை மட்டும் செல்ஃபோன் டிவி காமிக்க கூடாது. 2 வயசுலேருந்து 5 வயசு இருக்க குழந்தைங்களுக்கு அரை மணி நேரம் செல்ஃபோன் டிவி காமிக்கலாம். ஆனால் என்ன கண்டென்ட் காமிக்க வந்து முக்கியம் இருக்குது. இப்போ எல்லா இதுலேயுமே வந்து அந்த குழந்தைங்க மோட் இருக்குது, சைல்டு மோடு. அந்த சைல்டு மோடு ஆன் பண்ணி வைக்கணும். நீங்கள் சைல்டு மோடு ஆன் பண்ணாமல் நம்ம பார்க்குற விஷயத்தை அவங்க காமிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மூளை வளர்ச்சியை பாதிக்க வாய்ப்பு இருக்குது, அவங்களோட பேசும் திறன் பாதிக்க வாய்ப்பு இருக்குது, தூக்கம் இல்லாமல் போகும், கண்கள் பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் சைல்டு மோடு ஆன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தேவையான கண்டென்ட் தான் அவங்களுக்கு போகும். தேவையில்லாத கண்டென்ட் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கக்கூடாது. நிறைய குழந்தைங்க இப்போ வந்து நிறைய ப்ராப்ளத்தோடு வராங்க, சரியாக தூங்க முடியல. சில குழந்தைங்களுக்கு ஃபிட்ஸ் ரூம் தன்மை இருக்கும். ஸோ மொபைல் ஃபோன் நிறைய பார்க்குறதுனாலே ஃபிட்ஸ் வந்துடுது குழந்தைங்களுக்கு. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தவிர்க்கக்கூடிய விஷயங்கள். நம்ம பெற்றோர்கள் என்ன பண்ணால் இதில் ரொம்ப முக்கியம். இப்போ என்ன எல்லாரும் என்ன நினச்சிட்றாங்க, நம்ம செல்ஃபோன் போட்டு பார்த்தா அவன் அமைதியாக இருக்கான், நம்ம மற்ற விஷயங்களை பண்ணலான்னு பண்ணுறாங்க, அது கண்டிப்பாக கூடாது. ஸோ செல்ஃபோன் வந்து 14 வயசு வரைக்கும் அவங்க தனியாக கையில் கொடுக்கக்கூடாது. நீங்கள் தான் காமிக்கணும், இந்த விஷயத்த பாரு, இந்த விஷயத்தை பார்க்கக்கூடாதுன்னு காமிச்சிட்டு நீங்களே வாங்கிக்கணும். அவன் என்ன பார்க்குறாங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாமல் குழந்தைங்க செல்ஃபோனை எடுக்கவோ யூஸ் பண்ணவோ கூடாது. இதுதான் நம்ம எதிர்கால சமுதாயத்துக்கு நம்ம பெற்றோர்களாக செய்யக்கூடிய முக்கியமான கடமை.
0: ஒரு முறை மருத்துவர் பரிந்துரைத்த மருந்துகளையே அடுத்த முறையும் உபயோகப்படுத்தலாமா டாக்டர்?
1: என்கிட்ட நிறைய பேர் கேட்கறது உண்டு, போன டைம் இருமல் சளி காய்ச்சல் வந்தேன் சார், நீங்கள் கொடுத்த மருந்தை கொடுத்தேன், அடுத்த டைம் வந்து அதே மாதிரி இருமல் சளி தான் வந்துச்சு, நீங்கள் கொடுத்த மருந்தே கொடுத்தேன், கேட்க மாட்டேங்குது, என்ன சார் பண்ணுறது அப்படின்னு வருவாங்க. இது எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது தான், எப்போதுமே என்னென்னா ஒவ்வொரு டைமும் குழந்தைங்களுக்கு வித்தியாசமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதில் சில மருந்துகள் மறுபடியும் மருத்துவர் பரிந்துரையோ இல்லாமல் கொடுக்கலாம், சில மருந்துகள் மருத்துவர்கிட்ட கேட்காமல் கொடுக்கக்கூடாது. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா காய்ச்சலுக்கு காமனாக நம்ம கொடுக்குற மருந்து வந்து பாராசிட்டமால்ங்கிற மருந்து கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு காய்ச்சல்னு வரீங்க, பாராசிட்டமால் மருந்து கொடுக்குறோம். அடுத்த டைம் காய்ச்சல்னு வந்ததுன்னா

0: ஒரு எமர்ஜென்சிக்கு கண்டிப்பாக நீங்கள் பாராசிட்டமால் வந்து கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து காய்ச்சல் குறைச்சாவணும், சில குழந்தைங்களுக்கு ஃபிட்ஸ் மர வர வாய்ப்பு இருக்குது, சில குழந்தைங்க சோர்வடைய வாய்ப்பு இருக்குது, பாராசிட்டமால் மருந்து பண்ணிக்கலாம். ஆனால் அதை தவிர்த்து மற்ற மருந்துகள் பரிந்துரைப்போம், சில ஆன்டிபயாட்டிக்கல் மருந்துகள் பரிந்துரைப்போம், சில வேறு வகையான மருந்துகள் பரிந்துரைப்போம். அந்த மருந்துகள்லாம் டாக்டரோட பரிந்துரை இல்லாமல் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா ஆன்டிபயாட்டிக் மருந்துகள், ஏன்னா ஒரு டைம் வேறு ஏதாவது ஒரு பாக்டீரியா கிருமிகள் சந்தேகப்பட்டிருப்போம், அந்த கிருமிக்கு மருந்து கொடுப்போம், அதனால் சளி காய்ச்சல் வந்திருக்கலாம், ஜுரம் வந்திருக்கலாம் குழந்தைக்கு. அடுத்த டைமும் அதே காய்ச்சல் வரணும்னு அவசியம் இல்லை, சில டைம் சாதாரண வைரஸ் காய்ச்சலாக கூட இருக்கலாம், அதுக்கு நம்ம ஆன்டிபயாட்டிக் மருந்து கொடுக்காது. அடிக்கடி ஒரே ஆன்டிபயாட்டிக் மருந்தை மருத்துக்கள் பரிந்துரை இல்லாமல் குழந்தைக்கு கொடுக்கும்போது என்னென்னா ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இந்த பாக்டீரியா கிருமி வந்து நம்ம கொடுக்குற மருந்தை கேட்காது, அதே மருந்தை கொடுக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இப்போ சாதாரண மருந்தில் சரி கூடிய பிரச்சனையை வந்து பெரிய பெரிய மருந்துகளோ இல்லை நரம்பு ஊசிகளில் போட்டு தான் சரி பண்ண முடிய மாதிரி ஆயிரும். சில டைமில் அது வந்து அந்த கிருமி ரொம்ப வீரியமாகி உயிரிக்கே ஆபத்து உண்டு பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் காய்ச்சல் தொந்தரவு அப்படின்னா முதல்ல பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட் காய்ச்சல் மருந்து கொடுத்துக்கங்க. மற்ற மருந்துகள் எப்பொழுதுமே மருத்துவர் பரிந்துரை இல்லாமல் மறுபடியும் கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தா இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வர வாய்ப்பு இருக்கு.
1: இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைஞ்சிருந்தாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் பி மேகநாதன் அவர்கள்.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: washing powder Nirma, washing powder Nirma, Nirma.
1: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: திருச்சி சாரதாஸ் வழங்கும் ஆலய உலாவில்

0: வினைகள் தீர்க்கும் திருவெள்ளரையில்
1: ஆன்மீக தேடலுக்கு அருள் செய்யும் ஆடி மாதத்தில்
0: ஆழ்வார்கள் கொண்டாடிய பங்கைய செல்வி சமேத புண்டரீகாட்ச பெருமாள் காணும்
1: தட்சிணாயன வாசல் திறக்கும் திருவிழாவின் நேரலை.
0: எஃப்எம் ரெயின்போ 102.1
1: இன்று காலை 10 மணிக்கு
2: அரமனை பரந்தாமனை அவனை பாடிய பிறவி பயனினை அடைவோ.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்

0: காலை மலர் கேட்டணிச்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மாவட்ட தொழில் மையம் மூலமா மானியத்தோட கூடிய சுய தொழில் கல்வி கடனுதவி திட்டங்கள் தொடர்பான விழிப்புணர்வு கூட்டங்கள் எல்லா ஊராட்சி ஒன்றியங்கள்லயும் நடந்துட்டு இருக்கு. அதுல இன்னைக்கு காலையில அந்தநல்லூர் பகுதியிலையும் மதியானம் திருவரம்பூர் பகுதியிலையும் நடக்க இருக்கிறதா அறிவிச்சிருக்கிறாங்க. அப்புறம் வாங்கினீர்களே, திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தை பக்கமா போய் காய்கனிகள் எல்லாம் என்னென்ன விலைகள்ல கிடைக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு வந்துடலாம். தக்காளி 1 கிலோ 24 ரூபாய், கத்தரிக்காய் 70, அவரைக்காய் 80, வெண்டைக்காய் 40, கொத்தவரங்காய் 46, சின்ன வெங்காயம் 70, பெரிய வெங்காயம் 44, பச்சை மிளகாய் 40, மொச்சைக்காய் 70, சுரைக்காய் 26, சௌச்சோ 36, புடலங்காய் 60, பீர்க்கங்காய் 66, முள்ளங்கி 46, கருணைக்கிழங்கு 96, சேப்பங்கிழங்கு 56, சீனைக்கிழங்கு 58, உருளைக்கிழங்கு 30, கேரட் 70, முட்டைக்கோஸ் 40, பீட்ரூட் 54, பச்சை பட்டாணி 240, காலிஃபிளவர் 45, எலுமிச்சை 4 ரூபாய், கொய்யா 130, பூசணிக்காய் 26, பரங்கிக்காய் 24, ஆப்பிள் 300, ஆரஞ்சு 150, மாதுளை 300, திராட்சை 100 ரூபாய். இந்த விலைகள்ல கிடைக்குது.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
5: பிஜி நாயுடு ஸ்வீட்.
6: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
8: காலை மலர் நிகழ்ச்சி கேட்டணிஞ்சிருக்கோம் நேர்களே. இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வர இருக்கிற வசந்த் அழைப்புல சட்டத்தின் பார்வையில் பன்னாட்டு நீதி நாள் சிறப்பு நேரலை வர இருக்கு. இதுல திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழக பதிவாளர் முனைவர் எஸ் எம் பாலகிருஷ்ணன் அவர்களை சந்திச்சு பேச போறோம் நேர்களே. இதுல நீங்களும் பங்கேற்கலாம். 4 3 1 240 102 1 246 102 1 அப்படிங்கிற தொலைபேசி எண்லயோ இல்லனா 9 3 8 546 102 1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு குறுஞ்செய்தியாகவும் நீங்க அனுப்பி வைக்கலாம்.

0: நேர்களில் இருந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் 8 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜிந்தில் இன்று கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். 136 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஜிந்த் சோனிபட் இடையே 12 ரயில் நிலையங்களை இணைக்கும் வகையில் இந்த ரயில் இயக்கப்பட உள்ளது. ஏழை நடுத்தர மக்கள் பயன்பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ஹைட்ரஜன் ரயில் சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில்பெட்டி தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகள் வரும் 1ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் இணையதளம் வாயிலாக பொதுமக்கள் சுயமாக தங்களது விவரங்களை இன்று முதல் பதிவேற்றம் செய்யலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இம்மாதம் 31ஆம் தேதி வரை மக்கள் தெரிவிக்கும் தகவல்கள் பாதுகாக்கப்படும் எனவும் சமர்ப்பிக்கப்படும் கைபேசி எண் உள்ளிட்ட தனிப்பட்ட தரவுகள் சம்பந்தப்பட்ட தொடர்புக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கால்வாய்கள், வடிகால்கள் உள்ளிட்டவற்றில் போர்க்கால அடிப்படையில் தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் இது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்ட அவர், சேதமடைந்த சாலைகளை உடனடியாக சீர்செய்யவும் ஆபத்தான நிலையில் உள்ள மரங்களின் கிளைகளை முன்கூட்டியே அகற்றவும் அறிவுறுத்தியுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் சிறு குறு விவசாயிகளுக்கு வழங்கப்படும் கடன் உதவியை பெற்று விவசாயிகள் பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா ஹரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் எல்லைக்குட்பட்ட சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு இ-KCC முறையில் பயிர்கடன் வழங்கப்பட உள்ளது. சிறு மற்றும் குறு விவசாயிகள் 10 ரூபாய் நுழைவு கட்டணம் மற்றும் 100 ரூபாய் பங்கு தொகை செலுத்தி உறுப்பினராக சேர்ந்து கொள்ளலாம். ஓராண்டுக்குள் கடன் தொகை முழுமையாக திருப்பி செலுத்தும் விவசாயிகளுக்கு அதற்கான முழு வட்டி தொகையை அரசு ஏற்றுக்கொள்ளும். எனவே பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா ஹரி தெரிவித்துள்ளார். வானொலிக்காக பெரம்பலூரிலிருந்து எம் செல்வராஜ்.
1: ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் PV சிந்து ஜப்பானின் நொசோமி ஒக்குஹராவை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.
0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: ஆடி பிறந்தாச்சு அம்மன் கோயில் திறந்தாச்சு, கொலவை போடுங்கம்மா அம்மம்மா குன்னிய கொட்டுங்கம்மா.
2: ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம்.

0: தெய்வீகமும் புது நம்பிக்கையும் நிறைந்த ஆடி மாதம் இன்று பிறந்திருக்கிறது. ஆடிப்பட்டம் தேடி விதைக்க ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடும் என்ற நம்பிக்கையில் கோடி முகங்கள் பூரித்து மகிழ பிறந்தது ஆடி மங்களமாய். ஆடி திருவிழாவில் அடியவர் திருக்கூட்டம் கூட பச்சிலை சாறு கொண்டு பார்வை தந்து பாதுகாக்கும் அன்பில் மாறி கவலைகளை போக்கும் கற்பகம், செந்தூர முகம் கொண்டு எட்டு திருக்கரங்களில் ஆயுதங்கள் ஏந்தி சாந்த ஸ்வரூபமாக அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி தரும் அந்த தேவியை காண்பதற்கு கூடியிருந்த பக்தர்கள் கூட்டத்தில் நாங்களும்
1: FM 102.1 ஆடியில்

0: அம்பிகையின் அழகு தரிசனம் நிகழ்ச்சியில லால்குடியிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு 700 ஆண்டுகள் பழமையான கோயில் இந்த அன்பில் மாரியம்மன் ஆலயம். இங்கதான் வந்திருக்கோம். இப்ப இந்த கோவிலுடைய சிறப்புகள் பத்தியும் ஆடி மாசத்துல அம்மனுக்கு என்ன மாதிரியான விழாக்கள்லாம் இங்க நடக்குது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். கோவிலுடைய சிவாச்சாரியார் மகாதேவன் அவங்க நம்ம கிட்ட சொல்றாங்க.
1: ரஹர நம பார்வதி பததே ரஹர மகாதேவா, தென்னாடு சிவனே போற்றி, இன்னாற்றவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் சக்தி பராசக்தி, சீதலேத்தம் ஜெகன்மாதா, சீதலேத்தம் ஜெகத்பிதா, சீதலேத்தம் ஜெகத்தாத்ரி, சீதலாஜி நமோ நமஹ. திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் அன்பில் என்று சொல்லக்கூடியதான இந்த கிராமத்திலே இருந்து வேண்டுவோர்க்கு வேண்டும் வரம் தந்து இந்த கிராமத்திலே அருளாட்சி செய்து கொண்டிருக்கும் 1000 கண்ணுடையாள் என்று போற்றப்படக்கூடிய மாரியம்மன் ஆலயம் அம்பிகையானவள் கொள்ளிட வடக்கரையிலே இருந்து நமக்கெல்லாம் அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார். அம்பிகையானவள் 8 கரங்களுடன் சமயபுர அம்பிகையுடைய மூர்த்தவளாக இங்கிருந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார். இந்த அம்பிகையானவள் என்ன ஒரு வரம் கேட்கிறோமோ இணைச்ச மாத்திரத்திலே கொடுக்கக்கூடிய அம்பிகை அன்பில் மாரியம்மன் என்று சொல்லி சொல்வாங்க. கண் நோய்களை தீர்க்கக்கூடியதான அம்பிகை இந்த அம்பிகை. செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இந்த வாரத்துல 3 நாட்கள்ல வந்து பச்சளை சாறு கண்ணுக்கு ஊத்துவாங்க. அந்த கண்ணில் ஊத்தணும்னா அந்த கண்ணில் உள்ள நோயெல்லாம் சீக்கிரமாக விரைவாக நிறைவேறும். அதே போல அம்பிகை வந்து சமயபுரம், நாத்தாமலை, புன்னைநல்லூர், வீரசிங்கம்பேட்டி, தென்னல்லூர், கொன்னையூர் போன்ற ஆலயங்களுக்கெல்லாம் அம்பிகையானவள் மூர்த்தவள். 7 அம்பிகையானவள் அக்காதங்க. இந்த அக்காதங்கைக்கெல்லாம் மூர்த்தவள் வந்து அம்பிகை அன்பில் மாரியம்மன் என்று சொல்லி சொல்வாங்க. இந்த அம்பாள் வந்து முதலாங்க சக்கரவர்த்தி காலத்துல பிரதிஷ்டையாக செய்யப்பட்டுள்ளது. வருஷத்துல பங்குனி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை பூச்சொரியல், அதனைத் தொடர்ந்து அந்த பங்குனி 2வது ஞாயிற்றுக்கிழமை எங்கும் இல்லா வண்ணம் சிவாச்சாரியார்களே அக்னி சட்டி ஏந்தி ஆலயம் வளமாக வருவாங்க. அம்பிகையே பக்தர்களுக்கு விரதம் இருந்து இந்த சிவாச்சாரியார்கள் அக்னி சட்டி ஏந்தி வரக்கூடிய 7 நாட்கள், அதனைத் தொடர்ந்து 15வது நாட்கள் அம்பிகையை விரதமானது பூர்த்தி செய்யப்பட்டு கொடிவியேற்றம் நடந்து அதிலிருந்து 10 நாட்கள் பிரம்மோற்சவமாக அம்பிகை ஆலயத்திற்கு திருநாள் நடக்கும். அதே போல பங்குனி கடைசி செவ்வாயானது இந்த கோயிலானது திருத்தேரானது நடைபெறும். அதனைத் தொடர்ந்து இந்த ஆலயத்தில் அம்மாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்கள் சிறப்பு வழிபாடு அபிஷேகங்கள் எல்லாம் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமையில வந்து அர்ச்சனை செய்து அம்பிகையை வழிபட்டோமே ஆனால் பிரார்த்தனை பண்ற காரியம் உடனே நிறைவேறும். அம்பிகையானவள் பரமேஸ்வரன் ரூபமாக அருளாட்சி செய்து கொண்டீர்கள். எல்லா ஊர்லயுமே அம்பிகைக்கு விபூதி குங்கும பிரசாதம் கொடுப்பார்கள். அம்பாள் வந்து இங்க வந்து பரமேஸ்வரன் ரூபமாக இருக்கிறதுனால விபூதி பிரசாதம் மட்டும் இங்க கொடுப்பாங்க. விசேஷ நாட்கள்ல தான் குங்கும பிரசாதம் கொடுக்கப்படும். அதே போல அம்பிகைக்கு இந்த அம்மாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்கள், மாதாந்திர மாதப்பிறப்பு நாட்கள் ரொம்ப விசேஷமாக நடைபெறும். அம்பிகையை கண்டுகளித்து நம்மளுடைய பிரார்த்தனையை அம்பிகையுடன் சமர்ப்பித்தால் உடனே அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுக்குபவள் அன்பில் மாரியம்மன். செல்லாண்டியம்மன், காமாட்சியம்மன், பரமனார், சப்பானி கருப்பு, மதுரவீரன், சாம்பான் போன்ற 7 தெய்வங்கள். அந்த 7 தெய்வங்களுக்கு காவலாக கருப்பண்ண சுவாமியானவர் இருக்கிறார். அந்த தெய்வங்கள் அனைத்தும் தெற்கு நோக்கி இருக்கும். அம்பிகையை வந்து காக்கக்கூடிய தெய்வங்களாக இந்த தெய்வங்கள் எல்லாம் இருந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறது.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FM ரெயின்போ 102.1 திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: கொள்ளிடக்கரையில் வீற்றிருக்கும் இந்த அம்பிகை ஏழு சகோதரிகளுக்கு மூத்தவளாக இருந்தாலும் இன்றும் இளமை மாறாமல் அவ்வளவு அழகாக காட்சி தருகிறாள். வேப்பமர நிழலிலிருந்து காக்கும், வேதனை தீர்க்கும் வீர தாயாக, நம்பினோர் நெஞ்சில் குடியிருக்கும், நலங்கள் யாவும் தரும் மாரியம்மனாக வீற்றிருந்து அருள் தருபவளை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ளலாம்.
2: அம்பிகையானவள் வலது பாகத்திலே வல்லப கணபதியும் இடது பாகத்திலே ரேணுகா பரமேஸ்வரியாகவும், அம்பிகைக்கு கொடிமரத்திற்கு எதிர்ப்புறமாக தெற்கு நோக்கி அம்பிகை உற்சவ திருமேனியாக சன்னதியானது இருக்கிறது. எட்டு கரங்களுடன் சுதை வடிவிலே அம்பிகையானவள் இருக்கிறார்.

0: அதில் கீழே வந்து சுயம்பு முகூர்த்தமாக அம்பிகை எழுந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார். இங்குமே எல்லா வண்ணம் மாரியம்மன் வந்து சுயம்பு முகூர்த்தமாக இருக்கக்கூடிய தெய்வம் வந்து இங்கேதான். அதே போல முதலாங்க சக்கரவர்த்தியால கட்டப்பட்ட ஸ்தலமாக இந்த ஸ்தலமானது விளங்குகிறது.
1: இந்த மாரியம்மனுக்கு வேண்டுதல் செய்யறதுக்கு இந்த உப்பெல்லாம் கொட்டி வைக்கிறாங்களே, அதை பத்தி சொல்லுங்களேன்.
0: அம்பிகை பிரார்த்தனை செய்து அந்த உப்பெல்லாம் வாங்கி போடும் பொழுது நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகுறதாக ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் அம்பிகைக்கு நெல் காணிக்கையெல்லாம் கொண்டு வந்து செலுத்துவாங்க. இங்க பக்கத்துல எல்லாமே விவசாய நிலங்கள். இந்த விவசாய நிலங்கள்ல ஏதேனும் குறைபாடுகள் எல்லாம் இல்லாம இருக்க வேண்டி அம்பிகைக்கு முதல் சாகுபடியாக அந்த நெல்லை வந்து இங்கு காணிக்கையாக செலுத்துவார்கள். வாழை அனைத்து வகையான இயற்கை மூலிகளையும் இயற்கை திரவியங்கள் இயற்கை மூலிகளையும் கொண்டு வழிபடுகிறார்கள். அம்பிகையானவள் சுயம்பு திருமேனியாக கீழே இருக்கிறாள். மேலே வந்து சில்ப சாஸ்திர முறைப்படி அம்பிகைக்கு அபிஷேகங்கள் எல்லாம் கிடையாது. வர்ணம் தீட்டப்பட்டு இருப்பதனால் சிறப்பு அபிஷேகங்கள்லாம் உற்சவர திருமேனி அம்பிகைக்கும் அபிஷேகமானது நடைபெறும். அம்பிகையானவள் முதலாங்க சக்கரவர்த்தி காலத்திலே வந்து பிரதிஷ்டை செய்ததாக சாஸ்திரங்கள்லாம் கூறுகின்றன. புராணங்கள் கல்வெட்டெல்லாம் குறிப்பிடுகின்றன.
1: இங்கே நடக்கக்கூடிய அந்த சண்டி ஹோமம் அதனுடைய சிறப்பு, அப்புறம் காளி வேஷம் ரொம்ப சிறப்பா செய்வாங்கன்னு சொல்லுவாங்களே, அதை பத்தி சொல்லுங்க.
0: அம்பிகைக்கு ஆவணி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே வருடா வருடம் சண்டி யாகங்கள்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆடி வெள்ளியும் ஆடி செவ்வாயும் அம்பிகைக்கு விசேஷ பூக்களினாலே அலங்காரங்கள்லாம் செய்யப்பட்டு விசேஷ அபிஷேகங்கள்லாம் நடைபெறும். இந்த பங்குனி மாதம் கடைசி செவ்வாய் என்று இந்த காளி வேடங்கள் எல்லாம் தரித்து வழிபடுவார்கள்.
1: அதாவது கண் நோய்கள் தீர்க்கிறது மட்டுமல்லாம குழந்தை வரமும் தருகிறாள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த நம்பிக்கை எப்படி மக்கள் கிட்ட இருக்குன்னு சொல்லுங்க.
0: இந்த அன்பில் மாரியம்மனுக்கு குழந்தை வரம் வேண்டி அம்பிகைக்கு அந்த தொட்டில் கட்டி போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா அந்த கரும்பு தொட்டில் போடுவாங்க. குழந்தை பிறந்தா கரும்பு தொட்டில் போட்டு வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
1: ஆடி மாசத்துல அம்மனுக்கு என்ன சிறப்பா பண்ணுவீங்க?
0: ஆடி வெள்ளியும் ஆடி செவ்வாயும் விசேஷ பூக்களினாலே அலங்காரங்கள்லாம் செய்யப்பட்டு அம்பிகைக்கு காலை வேளையிலே விசேஷ அபிஷேகங்கள்லாம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து அந்த ஆடி அமாவாசை என்று விசேஷ அலங்காரங்கள்லாம் விசேஷ பூஜைகள்லாம் செய்யப்பட்டு திருசதி அர்ச்சனைகள்லாம் நடைபெறும்.
2: அன்பில் மாரியம்மனுக்கு ஏழு சகோதரிகள் அப்படின்னு சொன்னீங்க. இந்த ஏழு சகோதரிகள்ல மூத்தவள் அன்பில் மாரியம்மன் அப்படின்னு சொன்னீங்க. இந்த சகோதரிகள் தொடர்பான விழாக்கள் அன்பில் மாரியம்மன் கோவில்ல நடக்குதா?
0: அந்த திருநாளே வந்து கரெக்டா வரிசையா தான் வரும். முதல்ல அன்பில் மாரியம்மனுக்கு பங்குனி கடைசி செவ்வாய் தேர் முடிஞ்சிடும். இதனைத் தொடர்ந்து சமயபுர அம்பாளுக்கு சித்திர முதல் செவ்வாய் தான் தேர். அதே போல புண்ணியநல்லூர் அம்பாளுக்கு ஆவணி ஞாயிற்றுக்கிழமை தேர். அதனைத் தொடர்ந்து இங்க வீரசிங்கம்பேட்டை தென்னலூர் கொன்னையூர் அப்படிங்கிற ஊருக்கு எல்லாமே இந்த பங்குனி மாசம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை அங்கு திருநாள் ஆகும். அந்த திருநாளை கணக்கு பண்ணி இந்த அம்பாள் வந்து ஏழு அக்காதங்கிகளாகவும் இருக்கின்றது. அந்த அம்பிகையானவள் நடுவிலே இருப்பால் இன்னைக்கு கூட இந்த கூகுள் மேப்லாம் போட்டு பாத்தீங்கன்னாவே கரெக்டா தெரியும். அம்பிகை அம்பாள் மாரியம்மன் பின்னாடி எதிர் நோக்கி சமயபுரம் அம்பாள் இருப்பா. இந்த பக்கம் வீரசிங்கம்பேட்டை தென்னலூருங்கிற ஊரு வந்து இங்க பக்கத்துல இருக்கு. அந்த அம்பிகையை சுத்தி மூணு அம்பாள், இந்த சைடு மூணு அம்பாள், இந்த சைடு மூணு அம்பாள் இருப்பா. நடுவில் அன்பில் மாரியம்மன் இருக்கும்.

0: இயற்கை எழில் சூழ்ந்த அன்பில் மாரியம்மனை தரிசித்த மன நிறைவு எங்களுக்கு, அவள் பெருமைகளை கேட்ட மன மகிழ்ச்சி உங்களுக்கு. நேயர்கள், இதுவரை கேட்டது திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கிய ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம்.
1: என்ன வரம் வேணும், அதிலே என்ன விதம் வேணும், எப்ப அது வேணும் அம்மா இப்பவே கேட்டுட்டுங்க.
0: வரும் செவ்வாய்க்கிழமை காலை 8 மணிக்கு திருவலஞ்சுழி அஷ்டபுஜ காளியின் தரிசனத்திற்கு காத்திருங்கள். அமைப்பில் உதவி சாந்தி சரவணகுமார். நிகழ்ச்சி அமைப்பு எஸ் கோபாலகிருஷ்ணன், விஜயலட்சுமி ராம்குமார். நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: promote innovation and self-employment. National Testing Agency declares results of NEET UG 2026 re-examination. Gujarat ATS arrests 5 persons from Patan district in connection with its probe into Jaish-e-Mohammed terror module. And in men's cricket, hosts England beat India by 4 wickets in second ODI to level 3 match series 1-1. And with that, we end the morning news. Have a nice day.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நேரம் 8:30.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இதயராகும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடி தள்ளுபடி திருவிழா சவால் விலை. இந்த விலை எங்கும் இல்லை. Up to 50% ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 18 சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
5: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
6: July 1 to 5% தள்ளுபடி
5: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
7: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
8: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
9: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
10: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
11: வந்தாச்சு, வந்தாச்சு.
12: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
13: ஆடி மாச தள்ளுபடி, ஆசை தீர ஷாப்பிங் பண்ணிலே.
14: திருச்சி மற்றும் கும்பகோணம்.
1: நேர்களை இருந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களை. இதே ராகம் நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல்களையும் நீங்க கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா 938-546-102.1 என்ற எண்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்புங்க. உங்களுடைய விருப்ப பாடல், உங்கள் பெயர், உங்களோட ஊர் பெயரும் சேர்த்து அனுப்புங்க. எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்கலாம் உங்களுடைய விருப்ப பாடல்கள் இதே ராகம் நிகழ்ச்சியில். இன்றைய இதய ராகம் நிகழ்ச்சியில முதல் பாடலை கேட்டிருக்காங்க தேனியிலிருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரத்தன்தாசன் இவர்களுடைய விருப்ப பாடல்களாக நாம கேட்கலாம். ஜி வி பிரகாஷ் இசையில் யூத் திரைப்படத்திலிருந்து.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர், ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர், திருச்சி.
5: இதய ராகம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க கொழுமா குண்டான்ல இருந்து ராமகிருஷ்ணன். இவர்கள் கேட்ட பாடல் காலா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
1: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: பாடல் கேட்டிருக்காங்க திருச்சி தாத்தையங்கார்பேட்டையிலிருந்து அசோக்குமார், மனோஜ்குமார், மணிமேகலை, ஷாலினி, பிரீத்தி, ஹேமாஸ்ரீ இவங்களுக்காக பாடல் கொடுத்துடலாமா?

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு அணிச்சிருக்கோம். திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: திருச்சி ஸ்ரீ ராமா ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய உலாவில்

0: வெள்ளை பாறைகளால் ஆன மலையில் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் அருள் செய்யும் பங்கைய செல்வி சமேத செந்தாமரை கண்ணன் காணும் தட்சிணாயன வாசல் திறப்பு பெருவிழாவின் நேரலை திருவல்லரையிலிருந்து.
1: கோவிந்த நாமம் ஆனந்தம் சேர்க்கும் கோலாகலம் தான் மலையெங்கும்.
2: இன்று காலை 10 மணிக்கு FM ரெயின்போ 102.1
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: ஸ்ரீ ராமா ஜுவல்லரி மார்ட் தெப்பக்குளம் மற்றும் பெரிய கடைவீதி திருச்சி. எங்கள் தங்கம் என்றும் தங்கும்.
4: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: முகத்தில் சைபால்
6: எனக்கு ஒரு நண்பர், அவர் ஒரு வழக்கறிஞர். ஒரு நாள் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ கேட்டேன், ஏன் சார் நீங்கள்லாம் கோர்ட்டில் வாதாடுறப்போ கருப்பு நிற அங்கி அணியிறீங்களே, அதுக்கு என்ன காரணம், சட்டத்துக்கும் கருப்பு கலருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டேன். அது ஒரு சுவாரஸ்யமான கதைன்னார் அவர். சொல்லுங்களேன் அப்படின்னு அவர் சொன்னார். கிபி 1694 இங்கிலாந்து அரசி 2வது மேரிங்கிறவர் இறந்து போனார். அந்த ராணியோட கணவர் 3 வில்லியம், அவர் ஒரு உத்தரவு போட்டாராம். அரசியோட மறைவுக்கு அனுதாபம் தெரிவிக்கிற வகையில் வழக்குரைஞர்கள் எல்லாரும் கருப்பு நிற அங்கி அணியணும் அப்படின்னு. அன்னைக்கு ஆரம்பித்த அந்த பழக்கம் அதுக்கப்புறம் மாறவே இல்லையாம், இன்றைக்கும் தொடருது. வழக்குரைஞர்கள்லாம் முதல்ல வந்து கருப்பு அங்கி மட்டும்தான் அணிஞ்சாங்களாம். அதில் ஒரு சின்ன சங்கடம், ஏற்கனவே உடம்பு கருப்பாக இருக்கிறவங்க அதுக்கு மேலே கருப்பு ட்ரெஸ் வேறு போட்டுக்கிட்டால் முகம் பளிச்சுன்னு தெரியும்.

0: தெரியாது இல்லையா. அதனால் முகம் பளிச்சுன்னு தெரியறதுக்காக அவங்கெல்லாம் வெள்ளை நிற பட்டியை அணிய ஆரம்பித்தாங்களாம். இப்படி தான் இங்கிலாந்தில் அந்த பழக்கம் ஆரம்பமாயிருக்குது. அந்த சமயத்தில் இந்தியாவை ஆண்டது வந்து பிரிட்டிஷ்காரங்க தானே, அதனால் இங்கேயும் அந்த பழக்கம் அப்படி நடைமுறைக்கு வந்துட்டுது. அதே மாதிரி சர்ச்சிலின் மூதாதையரான மார்ல்பரோ பிரபுவின் ஞாபகார்த்தமாக நீதிபதிகள் வந்து இந்த வெள்ளை குள்ளாய் அணிகிற முறை வந்து பழக்கத்துக்கு வந்து தான். இதுதான் என்னுடைய நண்பர் சொன்ன தகவல். இங்கிலாந்தில் நீதிமன்றம்ங்கிறது ரொம்ப மதிப்புள்ளது, அந்த அளவுக்கு சட்டத்துக்கு அங்கே மரியாதை. அங்கே நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை ஒரு சகோதரி எழுதி அனுப்பியிருந்தாங்க. அவங்க அப்பா நீதித்துறையை சேர்ந்தவரா, அவர் சொன்னதான் இது. அவங்க எழுதி அனுப்பியிருந்த விஷயம் என்னென்னா, அங்கே வந்து ஒரு கேஸில் ஒரு முக்கியமான தீர்ப்பு வழங்க வேண்டியிருக்குது. ஜட்ஜு, பாரட்லா படித்த பெரிய பெரிய வக்கீல்கள், ஜூரி எல்லாருமா கூடி அந்த கேஸை பற்றி விவாதிக்கணும். சுமாராக 40 பேர். இதுக்காக கோர்ட்டு ஹாலில் விசேஷ சேம்பரில் நுழையிறதுக்கு முன்னாடி அவங்கள்லாம் தங்களுடைய கோட்டு தொப்பி எல்லாத்தையும் கழட்டி அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு அட்டண்டர்கிட்ட கொடுத்துட்டு உள்ளே போனாங்க. அந்த ஆள் படிக்காதவர், அவர் ஒவ்வொருத்தர் கொடுக்குறதையும் வாங்கி அங்கே அப்படியே ஒரு இடத்துல அடுக்கி வைக்கிறார், அப்படியே வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறார் ஒவ்வொரு இடத்துல. அது அவரோட வேலை. உள்ளே போன ஜட்ஜி, வக்கீல், ஜூரி எல்லோரும் ரொம்ப நேரமாக அந்த கேஸை பற்றி விவாதிக்கிறாங்க. ஒரு நாள் பூரா ஆயிட்டுது. அவ்வளவு தீவிரமாக அக்கு வேறு ஆணி வேறையாக பிச்சு உதறி இருக்கிறாங்க. ஒரு வழியாக 13 மணி நேரம் கழித்து வெளியில் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தராக வர வர அந்த அட்டண்டரும் அவங்கவுங்க கோட்டு தொப்பியை அவங்கக்கிட்ட எடுத்து ரொம்ப மரியாதையாக திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். கடைசியாக ஜட்ஜு ஜட்ஜ்மெண்ட்லாம் எழுதி முடிச்சுட்டு ரொம்ப திருப்தியோடவும் களைப்போடவும் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிறாராம். இந்த ஆள் அவருடைய மேல் கோட்டையும் தொப்பியையும் எடுத்து அவர்கிட்ட ரொம்ப மரியாதையோடு நீட்டினாராம். ஜட்ஜுக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த ஆள் எப்படி இவ்வளவு பேரோட கோட்டு தொப்பி எல்லாத்தையும் ஞாபகம் பேசாமல் திருப்பி கொடுக்குறார் அப்படிங்கிறது அவருக்கு ஆச்சரியம். அதனால் அவர் அந்த ஆளை பார்த்து கேட்டாராம், ஏப்பா இந்த கோட்டை கொடுக்குறியே இது என்னோடது தானா, என்னோடது தான்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னாராம். இதுக்கு அந்த பியூனு ரொம்ப பதவிசாக பதில் சொன்னாராம், ஐயா இந்த கோட்டு ஹேட்டை வந்து உங்ககிட்ட வாங்கி மாட்டினேன், இப்போ திரும்ப உங்ககிட்ட தரணும் தந்துட்டேன், இதுதான் என்னோட வேலை, மற்றபடி இது உங்களோட தான் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னாராம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: July 1 to 5% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: கேட்டணிச்சிருக்கோம் இதயராகம் திருச்சி FM ரெயின்போ 102.1 நம்ம நிகழ்ச்சியில. அடுத்ததா சர்க்கார் படத்துல இருந்து பாடல் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சென்னம்பூண்டியில இருந்து ஹரிஹரன் பிங்கி இவங்களுக்காக பாட வந்துட்டே இருக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல நீர்களே, நாம இதுவரைக்கும் கேட்டோம் திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இதயராகும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி தொடர்வது.
2: வணக்கம், திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம்.

0: வாசிப்பவர் புனிதராஜ். பிரதமர் திரு நரேந்திர மோடி அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 75 மறுசீரமைக்கப்பட்ட ரயில் நிலையங்களை காணொலி மூலம் இன்று தொடங்கி வைக்கிறார். தமிழகத்தில் சின்னசேலம், குன்னூர் உள்ளிட்ட 9 ரயில் நிலையங்கள் இதில் அடங்கும். முன்னதாக நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜிந்தில் பிரதமர் இன்று தொடங்கி வைக்கிறார். மின்னணு பண பரிவர்த்தனையில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஆதார், காப்பீடு, வங்கி என மக்களுக்கான அனைத்து சேவைகளும் அஞ்சல் நிலையங்களிலேயே கிடைக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறினார். தமிழகத்தில் பொதுமக்களின் ஆரோக்கியத்தை உறுதி செய்யும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கங்களை தவிர்ப்பதற்கான விழிப்புணர்வு பொதுமக்களிடையே ஏற்படுத்தப்படும் என்றும் கூறியுள்ளார்.
1: இன்றைய சூழல்ல பாத்தீங்கன்னா எந்தெந்த விதத்துல நம்ம தவறான ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு பழக்கங்களை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோங்கிறது ஒரு சிறந்த உதாரணம் பாத்தீங்கன்னா, இப்ப பார்சல்ல உணவு வாங்குறப்ப சாம்பார், ரசம் அதெல்லாம் சூடா பிளாஸ்டிக் பையில நம்ம பேக் பண்றோம். இந்த பிளாஸ்டிக்ல இருந்து வர கெமிக்கல்ஸ் அதை தான் நம்ம உட்கொள்றோம். கண்டிப்பா இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமற்ற சூழல், மக்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஆரோக்கியமற்ற வழக்கங்களை சொல்லணும், அந்த மாதிரி உணவு முறைகள்லாம் நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுகிட்ட இருக்கு.
0: தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 1 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 7 தேதிக்கு பதிலாக செப்டம்பர் 27 தேதி நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. திருச்சி மாவட்டத்தில் பிறப்பு பதிவேடுகளில் விடுபட்ட குழந்தைகளின் பெயரை பதிவு செய்வதற்கான கால அவகாசம் செப்டம்பர் 26 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் தெரிவித்துள்ளார். ஆடி முதல் வெள்ளிக்கிழமையொட்டி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில், தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் திருக்கோவில் உள்ளிட்ட அனைத்து அம்மன் கோவில்களிலும் இன்று காலை முதலே சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து தற்போது 2-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.
2: திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: கேட்டிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இது வசந்த் அழைப்பு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சட்டத்தின் பார்வையில் பன்னாட்டு நீதி நாள் சிறப்பு நிரலை திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழக பதிவாளர் முனைவர் எஸ் எம் பாலகிருஷ்ணன் அவர்களை இப்பதாவ நேரலையில சந்திக்க போறோம். நேர்களே, இதுல நீங்களும் பங்கேற்கலாம். உங்களுக்கு வரக்கூடிய கேள்விகள் சந்தேகங்களை கேட்க சுழி 4-3-1-240-102-1 2-46-102-1 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணிலையோ இல்லனா 938-546-102-1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு குறுஞ்செய்தியாகவும் நீங்க அனுப்பி வைக்கலாம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்த நம்மோடு கே கோகிலா அவர்கள்.
4: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா அம்மன் கோயிலில் இருக்காங்க. தர்ஷன காலம் அப்படின்றது மாறி வருகுது. இது வந்து ஒரு புறம் சிறப்பு வாய்ந்த நாளாக இருந்தாலும் இன்னைக்கு சட்டத்தின் பார்வையில் வசந்த் தலைப்பில் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னாட்டு நீதி நாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த பன்னாட்டு நீதி நாள்னா என்னங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்வி எனக்குள்ளேயும் இருக்கும். இது எதுக்காக உருவாக்கப்பட்டது, இந்த நீதி நாளில் என்ன பண்ணுவாங்க, இதுக்கும் நம்ம நாட்டுக்கும் உரிய சலுகைகள் ஏதாவது இருக்கா, இதனால நமக்கு ஏதாவது ஆபத்துகள் அல்லது நன்மைகள் கிடைக்குமா அப்படின்னு பல கேள்விகள் நம்மள்கிட்ட இருக்கு இல்லையா. இதையெல்லாம் நாம தெளிவுபடுத்திக்கிறதுக்காக தான் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் முனைவர் எஸ் எம் பாலகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் ஐயா.
5: வணக்கம். வணக்கம் மேடம்.
4: ஐயா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா

0: பன்னாட்டு நீதி நாள் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு வாரமும் பல்வேறு தலைப்புகளில் நாம் வந்து இந்த சட்டத்தின் பார்வையில் நிகழ்ச்சியை வந்து நடத்திட்டு வந்துகிட்டு தான் இருக்கோம். இந்த பன்னாட்டு நீதி நாள் அப்படின்னா என்னங்கய்யா?
1: ஒன்றும் இல்லை மேடம், நான் சொல்கிறேன் இல்லை. இந்த பன்னாட்டு நீதி நாள் அப்படிங்கிறது என்னென்னா, July 17, 1998 அன்னைக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை உருவாக்குன நாள். அது பார்த்திங்கன்னா ரோமில், இத்தாலி நாட்டினுடைய தலைநகரம் ரோமில் வந்து இந்த உடன்படிக்கை கையெழுத்தாகி அன்றைய தினத்திலிருந்து சர்வதேச நீதிமன்றம் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் அப்படின்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னு சொன்னால். அதனால தான் இந்த நாளை வந்து சர்வதேச நாள், வேர்ல்டு டே ஃபார் இன்டர்நேஷ்னல் ஜஸ்டிஸ் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதில் வந்து இன்றைய தேதிக்கு 125 நாடுகள் அதில் மெம்பராக இருக்குது. அதில் உலக நாடுகள் வந்து இதை வந்து ஒரு குற்றவியல் நீதிமன்றம், ஆக்சுவலாக இது வந்து குற்றவியல் வழக்குகளை டீல் பண்ணக்கூடிய ஒரு நீதிமன்றம். சரி, என்ன மாதிரியான குற்றவியல் வழக்குகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லா சாதாரணமான வழக்குகள் கிடையாது. 4 மிக மிக முக்கியமான குற்றவியல்களை வந்து டீல் பண்ணுது. ஒன்று வந்து மனித இனத்தை அழிப்பது, ஜீனோசைட் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், அதுனா இனப்படுகொலை அப்படிங்கிறது நம்பர் ஒன். ரெண்டாவது வந்து கிரைம்ஸ் எகென்ஸ்ட் ஹியூமனிட்டி, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் அப்படிங்கிறது. மூணாவது வந்து வார் கிரைம்ஸ், வார் கிரைம்ஸ்னால் போர்க்குற்றங்கள். நாலாவது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் அப்படின்னு சொன்னால் படையெடுப்புகள். இந்த முக்கியமான இந்த 4 விஷயங்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நீதிமன்றம் தான் இந்த சர்வதேச நீதிமன்றம். அது உருவாக்கப்பட்ட நாள் July 17 இன்றைய தினத்தை சர்வதேச நீதி நாளாக நம்ம சொன்னோம். இன்னும் கரெக்டாக சொல்ல போகிறதா, ஆக்சுவலி கிரிமினல் ஜஸ்டிஸ் டே ஆக்சுவலாக, பட் நம்ம நீதி நாள்னு அப்படி ஜென்ரலாக வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னு சொன்னீங்கன்னா. இதுதான் மேடம் இதோட அடிப்படை.
0: இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 குற்றங்கள் தான். இந்த 4 குற்றங்களும் தனிப்பட்ட ஒருவர் நம்ம செய்ய போகிறது கிடையாது. அப்போ என்னாகுதுன்னா, இது வந்து ஒருவேளை வெவ்வேறு நாடுகள் வந்து இணைந்து செயல்படதாக இருக்கும். எத்தனை நாடுகள் இதில் வந்து எப்படி இதில் வந்து பங்கெடுத்துக்கிறாங்க, இதனுடைய அடிப்படை நியதிகள் என்னென்ன இருக்குது?
1: அடிப்படை நீதிகளும், இது வந்து ஒரு சர்வதேச உடன்படிக்கை. எல்லா சர்வதேச உடன்படிக்கைகள் போல இதுவும் ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை வந்து 125 நாடுகள் ஏற்றுக்கொண்டு இந்த உடன்படிக்கைக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடக்கிறோம். எங்கள் நாட்டில் இது போன்ற ஒரு குற்றங்கள் எங்கள் தலைவர்கள் செய்தால், ஏன்னா இந்த மாதிரி குற்றங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தனி நபர்களால் செய்ய முடியாது, எல்லாமே அந்த நாட்டினுடைய தலைவர்களோ அந்த நாட்டினுடைய தீவிரவாத இயக்கங்களோ செய்யக்கூடியது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா. அதனால் தீவிரவாத இயக்கங்களையும் அதில் கொண்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் ஒரு இனப்படுகொலை ஏற்படுத்துறது. இது மாதிரி விஷயங்களை நாம் வந்து நடைமுறைப்படுத்தும் போது அந்த நாட்டினுடைய தலைவர்களை தான் ப்ராசிக்யூட் பண்ணி அவங்களுக்கு வந்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி வைப்பாங்க. அந்த நீதிமன்றத்துக்குன்னு ஒரு ப்ராசிக்யூட்டர் தனியாக இருக்கிறார் பார்த்தீங்கன்னு சொன்னால். இது எப்படி இந்த நீதிமன்றத்துக்கு முன்னாடி வழக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 வழியில் நீங்கள் வழக்கு கொண்டு போக முடியும். ஒன்று, அந்த நாடு வந்து இன்னொரு நாட்டின் மேலே வழக்கு தொடரலாம். இது மாதிரி எங்கள் நாட்டின் மேலே அந்நிய படையெடுப்பு செஞ்சு நாட்டை அடித்து விட்டார்கள் அப்படின்றதுக்காக அந்த நாட்டினோட தலைவர் மேலே நீங்கள்
0: குற்றம் சாட்டலாம்.
1: அல்லது ஐக்கிய நாடுகள் சபைன்னு ஒன்று இருக்குது, ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு முக்கியமான அங்கே வந்து பாதுகாப்பு சபைன்னு ஒன்று இருக்குது, செக்யூரிட்டி கவுன்சில். அவர்கள் இந்த இது ICC ரெஃபர் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சர்வதேச குற்றம் நடந்திருக்கு, இதை நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி இதுக்கு நீங்கள் நீதி வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்கலாம். மூணாவது, அந்த ICC ஒரு ப்ராசிக்யூட்டர் இருக்கிறார், அவரே வந்து சுயமோட்டோன்னு சொன்னீங்கன்னா தன்னிச்சையாக இது மாதிரி ஒரு இது நடக்குது விஷயம் உலக இதில் பார்க்குறோம், நியூஸில் பார்க்குறோம், அதில் பார்க்குறோம், இந்த மாதிரி குற்றங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவரே தன்னிச்சையாக இந்த வழக்குலாம். இந்த 3 வகையாக இது பண்ணிருந்தோம். அந்த ப்ராசிக்யூட்டர் தான் என்ன பண்ணார், முதல்ல அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணுவார் பார்த்தீங்கன்னா. அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணி அந்த தலைவரை, எந்த தலைவர் வந்து இந்த மாதிரி குற்றங்களை செய்திருக்கிறாரோ, அந்த நாட்டினோட தலைவரோ, அந்த நாட்டினோட தீவிரவாத இயக்கத்தினோட தலைவர் இருக்கோ, அவங்களை அரெஸ்ட் பண்ணி இந்த சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்துவாங்க பார்த்திங்கன்னு சொன்னீங்கன்னா. அதில் அவர் தான் அவங்கள ப்ராசிக்யூட், எப்படி ஒரு குற்றவியல் வழக்கு பார்த்திங்கன்னா ப்ராசிக்யூட்டன்னு சொல்லுவாங்க, அரசு தரப்பு வழக்கறிஞர்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம ஊரில், அது மாதிரி ப்ராசிக்யூட் பண்ணார். அவருக்கு டிஃபென்ஸுக்கு லாயர்ஸ் அப்பியர் ஆவாங்க பார்த்திங்கன்னு சொன்னால். யார்,
0: சாதாரண ஒரு வழக்காடுகள் வந்து எப்படி வழக்கு நடக்கிறாங்களோ அதே மாதிரி தான்
1: அதேவா நடக்கும். என்ன அதோட ஸ்கேல் பெருசு பார்த்திங்கன்னா, ஏன்னா மனித குலத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய குற்றம்ன்றால அது இது பண்ணுவாங்க. அது வாத பிரதிவாதங்கள், அதுக்கப்புறம் எவிடன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கப்போ கடைசியாக தண்டனைகள் வழங்கப்படும்.
0: இப்போ எத்தனை நாடுகளை அதில் வந்து உறுப்பினர்கள்?
1: இன்றைய தேதிக்கு 125 நாடுகள் உறுப்பினர் இருக்கு. கடைசி நாடு வந்து உக்ரைன், 2025 மெம்பர் ஆனாங்க. அதாவது போர் ஆரம்பிச்சதுக்கு பிறகு மெம்பர் ஆகிறாங்க பார்த்தீங்கன்னா.
0: அதுக்கு முன்னாடியே 124,
1: ஆமாம், ஒரிஜினலாக 121 நாடுகள், அதாவது 1998 சைன் பண்ணும் 121 நாடுகள், இன்றைய தேதிக்கு 125 நாடுகள் இருக்கிறது.
0: அதில் மிக முக்கியமாக இந்தியா இல்லை போல இருக்கு.
1: எஸ் மிக முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மெம்பர் கிடையாது, அமெரிக்காவில் மெம்பர் கிடையாது, ஈரான் அதில் மெம்பர் கிடையாது, ரஷ்யாவில் மெம்பர் கிடையாது, அப்போ இன்றைக்கி போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய நாடுகளில் நான்கு நாடுகளில் போர் நடந்துட்டு இருக்கு. ஈரான் வர்சஸ் யூஎஸ்ஏ, இன்னொன்று ரஷ்யா வர்சஸ் உக்ரைனு. இதில் வந்து உக்ரைனை தவிர பாக்கி மூன்று நாடுகள் மெம்பராக இல்லை. அதனால தான் இந்த போர் நடந்துட்டு இருக்கு, யாரும் ஒன்றும் செய்ய முடியாமல் வாயை பொத்திட்டு உட்காந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா
0: இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான நாடுகள் யாருமே உறுப்பினர்கள் இல்லை அப்படின்றப்ப சின்ன சின்ன நாடுகள் மட்டும் தான் இருக்கு.
1: ஆமாம் ஆமாம்.

0: வெறும் சின்ன சின்ன நாடுகள், குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகள் தான் நிறைய இருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னீங்க இல்லை. அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு தண்டனைக்கு உட்பட்டவர்களும் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க நாட்டோட தலைவர்கள் தான், காங்கோடைய தலைவர், சூடான் நாட்டினோட தலைவர் இருக்கிறாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இதுக்கு. இப்போ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடக்குது. உக்ரைன் வந்து ஐசிசியினுடைய மெம்பர், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய மெம்பர் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு இந்த ப்ராசிக்யூட்டர் வந்து ஒரு அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணுறாரு. யாருக்கு எகேன்ஸ்ட் அரெஸ்ட் வாரண்ட்னா, விளாடிமிர் புட்டினுக்கு எதிராக ஒரு அரெஸ்ட் வாரண்ட். யாருன்னா ரஷ்ய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர், ரஷ்யத்தில் ரஷ்ய நாட்டினுடைய தலைவருக்கு அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம பார்க்கலாம், டெய்லி டிவியில் வராரு, டெய்லி போயிட்டுருக்காரு, அவர் எங்கேயும் அரெஸ்ட் பண்ணியிருக்காம முடியல. ரஷ்ய நாட்டுக்குள்ளே போய் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட முடியாத காரியமாக இருக்கிறது. அப்போது இந்த சர்வதேச நீதிமன்றத்தினால சில விஷயங்களை தடுக்க முடியலை அப்படிங்கிறது நல்ல தெளிவாக தெரியுது. அப்போ யாரெல்லாம் தடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாவப்பட்ட ஏழை நாடுகள் தான் இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது. குறிப்பாக மூன்றாம் தர நாடுகள்னு சொல்லலாம், தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அந்த நாடுகள் தான் குறி பாதிக்கப்பட்டிருக்கு. காங்கோ, சூடான்லாம் மிக ஏழ்மையான நாடுகள்.
1: அதாவது ஒரு நாடு ஒரு நாட்டை சார்ந்து இருக்காங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு அடிப்படை உரிமைகளை அங்கே
0: தவிர்க்கப்படுகிறது. எஸ், அதுதான் அங்கே அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அங்கே என்னன்னா, என்ன குற்றம்னா, உக்ரைன் நாட்டினுடைய குழந்தைகள் நிறைய பேரை வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த போரில். ஏகப்பட்ட குழந்தைகள் செத்து மழிந்திருக்கின்றன அப்படிங்கிறதுக்காக தான் அவர் மேலே, இட்ஸ் அ கிரைம் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி, அதுக்காக எதிராக தான் அவர் மேலே இப்போ விளாடிமிர் புட்டின் தான் அக்யூஸ் நம்பர் ஒன்று. அது நாட்டினுடைய ரஷ்ய தலைவர்கள் மட்டும்லாம் A2 A3 அக்யூஸ் நம்பர் 3 போட்டிருக்காங்க. குற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனித குலத்துக்கு எதிரான குற்றம்னு போட்டிருக்காங்க. ஏகப்பட்ட குழந்தைகள் செத்து மடிந்திருக்கிறார்கள் உக்ரைன் போரல்றாங்க. ஆனால் இது வரைக்கும் ஒன்றும் நடக்க முடியல பார்த்தீங்கன்னு சொன்னால்.
1: அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து, ஆனா நட்புறவு நாடுகள்ல இந்தியா வந்து முதலிடம் வகித்திருந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குது. ஆனா வந்து அவங்களால எதுவுமே செய்ய முடியல.
0: ஆமா, செய்ய முடியல.
1: அப்ப வந்து இந்த கூற்று அப்படின்றத நம்ம இப்ப பன்னாட்டு நீதினால் சொல்றப்ப, இப்ப 125 நாடுகள் ஒன்றிணைந்து செயல்படுது அப்படின்றப்ப பல முக்கியமான நாடுகள் அதுல உறுப்பினர்கள் கிடையாது. அப்ப எப்படி இவங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் நம்ம கொடுக்க முடியும்?
0: ஆமா, அதுதான் அதுல ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு. இதே நல்ல உதாரணம், ரஷ்யா இதே நல்ல உதாரணம் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இது சர்வதேச நீதினால்னு சொன்னாலும் கூட உண்மையிலே இந்த மாதிரி குற்றவியல் வழக்குகளுக்கு நீதி கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய கேள்விக்குறி தான். இலங்கையில் நடக்காத படுகொலையா இல்லையா, இலங்கையில் நடக்கக்கூடிய தமிழர் படுகொலையா, என்ன நடந்திருக்குது ஒன்றும் இருக்குல்ல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வதேச நீதி நாள்னு கொண்டாடினாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதில் மிகப்பெரிய இது ஒன்றும் கிடையாது. நம்ம கொண்டாடல,
1: இழப்பும்
0: இல்லை வாய்ப்புகளும் கிடையாது. ஏன் இந்தியாவில் மெம்பராக இல்லை அப்படின்றதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுடைய நமது நாட்டினுடைய குற்றவியல் சட்டங்கள் மிக தெளிவாக மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கிறனால தான் நம்ம வந்து என்னோட நாட்டினோட நீதி பறைப்பாளர் மட்டும் எங்கள்கிட்ட இருக்க கான்ஃபிடன்ஸ் இருக்கு, நாங்கள் சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் நாங்கள் அதில் மெம்பர் ஆகலை அப்படிங்கிறோம். அஃப்கோர்ஸ் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் டைம் டிலே இருக்கா கூட சட்ட திட்டங்கள் மிக தெளிவாக இருக்கிறது, அதில் மாதிரி அங்கே கிடையாது அப்படிங்கிறது தான் நம்ம மெம்பர் ஆகலை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இதுதான் அடிப்படை காரணம்.
1: அதாவது பன்னாட்டு நீதி நாள் அப்படின்னு நம்ம வந்து எளிமையாக சொல்லி இருந்தாலும் இதுக்குள்ளே இவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படின்றத முகவரியில், அதாவது முன்னுரையில் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாரு. திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் முனைவர் எஸ் எம் பாலகிருஷ்ணன் அவர்கள். இது பற்றி உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். 0431 246 102 1 240 102 1 இந்த தொலைபேசி எண்களை பயன்படுத்தி உங்கள் கேள்விகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்ந்து பேசுவோம்.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
2: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர். 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
3: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
4: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த அழைப்பு நிகழ்ச்சியை கேட்டு அனுப்பிச்சிருக்கோம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம்.
6: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
7: July 1 to 50% வரை தள்ளுபடி.
6: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
8: கல்யாணத்துல கவனிச்சியா,
9: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
8: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகு.

0: அழகழகா அருமையா இருக்கு.
1: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

0: அனைவருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங்
6: 3 HC 05 கல்யாணத்துல கவனிச்சியா பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள் வெள்ளி பூஜை சாமான்கள் விளக்கு குடம் தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில் வெள்ளி கொலுசு
4: தள்ளுபடி பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,
7: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
8: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
9: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: திருச்சி சாரதாஸ் வழங்கும் ஆலய உலாவில்
10: பெருந்தேவிகே சரணமம்மா, நின் திருப்பார்வையே போதுமம்மா, பிறவி பயன்களை அடைந்திடுவேன் நின் திருவடி சரணமம்மா.
0: வினைகள் தீர்க்கும் திருவள்ளரையில் ஆன்மீக தேடலுக்கு அருள் செய்யும் ஆடி மாதத்தில் ஆழ்வார்கள் கொண்டாடிய பங்கைய செல்வி சமேத புண்டரீகாட்ச பெருமாள் காணும் தட்சிணாயன வாசல் திறக்கும் திருவிழாவின் நேரலை.
11: வரதனை வரதராஜனை அவனை நாடியேனே பெறுமோ.
0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 10 மணிக்கு.
11: பரமனை பரந்தாமனை அவனை பாடியே பிறவி பயனினை அடைவோ.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் பன்னாட்டு நீதி நாள் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி கேட்டணிச்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில நேர்களை இதுல நீங்களும் பங்கேற்கலாம். உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளை 4 3 1 240 1 2 1 2 1 அப்படிங்கிற தொலைபேசி எண்லயோ, இல்லைன்னா 938 546 1 2 1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு குறுஞ்செய்தியாகவும் அனுப்பி வைக்கலாம்.
12: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வசந்த் அழைப்பு சட்டத்தின் பார்வையில் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பன்னாட்டு நீதி நாள் குறித்து தான் பேசிட்டு இருக்கோம். ஏன் கிட்டத்தட்ட 125 நாடுகள் வந்து

0: பங்கேற்க இருந்தாலுமே அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நாடுகள் தான் இருக்குது. இப்போ பெரிய நாடுகள் யாரும் அவங்க கூட இணையில அப்படின்றப்ப இவங்களுக்கான குற்றவியல் நடவடிக்கைகள் ஏதாவது இருக்குது, இதை நாங்கள் வந்து பார்த்துருக்கோம், இதுக்கு வந்து நாங்கள் வந்து வழக்கு வந்து தொடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி பண்ண முடியுமா?
1: வழக்கு தொடர்ந்திருக்காங்க. வழக்கு தொடர்ந்து குற்றவியல் சட்டம் குற்றமும் சாட்டப்பட்டு அது நிறுவனமும் செய்யப்பட்டு தண்டனைக்கு உட்பட்டவர்கள் இருக்காங்க. பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா
0: இதில் வந்து தண்டனைகளும் உண்டு.
1: உண்டு, அதான் தண்டனைகள். இதில் இருக்க இன்னொரு இது என்னென்னா, இப்போ நம்ம நாட்டுடைய சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை வழங்கலாம். வெகு சில நாடுகளில் மரண தண்டனை வைக்கும், ஆனால் பெருவாரியான நாடுகளில் இந்த மரண தண்டனை அப்படிங்கிறது ஒழிக்கப்பட்டு அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை இருக்குது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்காவில் இன்றைக்கி மரண தண்டனை இருக்குது. நம்மளோட கொடுமையான முறையில் மரண தண்டனை நிறைவேற்றக்கூடிய நாடு பார்த்திங்கன்னா அமெரிக்கா. பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளால் தூக்கில் தான் போடுவோம், அவங்க வந்து இன்ஜெக்ஷன்ஸ் போடுவாங்க, அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் சேரில் வச்சு கொள்றது அப்படிலாம் உண்டு. ஆனால் பெருவாரியானமே
0: இது நடைமுறையில் இருக்குது.
1: இன்றைக்கி நடைமுறையில் இருக்கிறது தான். இன்றைக்கும் அமெரிக்காவில் இது மாதிரி சுட்டுருங்க. ஆனால் பெருவாரியான ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா அது மரண தண்டனை அப்படிங்கிறது வந்து மனித குலத்துக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு வந்து அதனால் இப்போ அதிகபட்சமாக ஆயுள் தண்டனையாக அது மாற்றப்பட்டிருக்கு பார்த்திங்கன்னா. ஆனால் இன்னும் நம்ம நாடுகளில் இன்னும் நாடுகள்லாம் இருக்குது. சைனாலெலாம் ரொம்ப கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகமான மரண தண்டனை விதித்த நாடு சீனா. உலகத்துக்கு மக்களுக்கு தெரியவே தெரியாது அதிகமான மரண நிமித்த நாடு சீனா பார்த்தீங்கன்னு சொன்னீங்க.
0: இப்போ நீங்கள் சொன்னோன்னா அடுத்த நேயர்கள் வந்து கேள்வி கேட்பாங்க, வந்து சீனா வந்து அப்படி என்ன குற்றங்களுக்காக தண்டனைகள் கொடுக்குது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி கேள்விகள் நமக்கு நிறைய காத்துக்கிட்டு இருக்கு. வணக்கம்.
2: ஆனந்தபுரத்துல இருந்து நாகராஜ் கேட்டிருக்கிறாங்க, சவுதியை சார்ந்த சிட்டிசன் ஒருத்தவங்க இந்தியாவில் வந்து குற்றம் செஞ்சா அவங்களுக்கான தண்டனை மென்மையாகும், இதே இந்தியாவை சார்ந்த ஒருத்தவங்க சவுதியில் போய் ஏதாவது குற்றம் பண்ணா தண்டனை கடுமையாகவும் தராங்களே, இது சரியா?
1: சரியா தப்பு அப்படிங்கிறது இல்லை. ஒரு குற்றவியல் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நாடு என்ன சட்டம் ஏற்றிருக்கிறதோ அதன்படியில் தான் நடக்கும். அப்போ நம்ம நாட்டினுடைய எல்லைக்குள்ளே அவர்கள் எந்த நாட்டுக்காரர்களாக இருந்தாலும் சரி, நம்ம நாட்டுடைய எல்லைக்குள்ளே ஒரு குற்றம் செய்யப்பட்டிருந்தால், நம்மளுடைய நீதி வரம்பெல்லைக்குள் குற்றம் செய்யப்பட்டிருந்தால் நம்ம நாட்டினுடைய சட்டத்தை தான் நடைமுறைப்படுத்தணும். அவர் சவுதி நாட்டுக்காரராக இருந்தாலும் கூட குற்றம் நடந்தது நமது எல்லையில் நம்ம ஊரில் இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது நம்ம நாட்டினுடைய இந்திய தண்டனை சட்டம் இப்போ பிஎன்எஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் நம்ம குற்றம். அதே மாதிரி நம்ம நாட்டிலேருந்து ஒருத்தர் சவுதி அரேபியாவுக்கு போய் அங்கே ஒரு குற்றம் செஞ்சிருந்தாலும் அந்த நீதி வரம்பெல்லைக்குள் அவர் நாட்டினுடைய குற்றவியல் சட்டம் என்ன இருக்கிறதோ அதை தான் நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவான சட்டம் இருக்கிறது. குற்றவியல் சட்டங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா நாட்டுக்கும் தனித்தனியா சட்டங்கள், பொதுவான சட்டங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இஸ்லாமிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு வகை ரொம்ப கடுமையான சட்டங்கள் இருக்கும். வேறு சில நாடுகள் மாதிரி ஒவ்வொரு நாடுகளில் ஒரு மாதிரி இருக்கும். சீனாவினுடைய குற்றவியல் சட்டங்கள் மிக கடுமையான இருக்கிறது.
0: மக்கள் மனசுல என்ன இருக்குன்னா, சவுதி அரேபியா வந்து ஓரளவுக்கு மக்களுக்கு தெரிந்த நாடுகள்ன்ற மாதிரி வரிசையில் இருந்தாலும் அங்கதான் வந்து கடுமையான சட்டங்கள், உடனே தூக்கு போட்டுறாங்க, உடனே வந்து நகத்தை கட் பண்றாங்க, கை விரல்கள்
1: துண்டிக்கப்படுது.
0: அது வந்து நம்ம என்ன சொல்றோம், உடனே அவங்களுக்கு எல்லாம் ஈவு இறக்கமே இல்லையா, இவங்க எப்படி பண்றாங்க, நாம வந்து என்ன தவறுகள் செஞ்சாலும் நம்ம மன்னிச்சு விடுறோம்ல, அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள என்ன சட்ட திட்டங்கள் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாது.
1: அந்த நாட்டினோட சட்ட திட்டங்கள் என்ன தெரியாதுன்னா, அவங்களுடைய ட்ரையல் முறைகள், அது ஒரு வழக்கு நடத்தக்கூடிய முறைகள் எப்படி அப்படிங்கிறது நமக்கு பெருவாரியான மக்கள் நமக்கு தெரியாது, வாய்ப்பு இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஜனநாயக நாடு, இப்படித்தான் சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. இது கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிடுன்னு, ஏன்னா திடீர்னு ஒருத்தனை தூக்கில் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஐயோ அது தப்பு பண்ணிட்டோம், அது தெரியாமல் நடந்துருச்சு, இது வந்து நம்ம சட்டத்தை சரியாக பார்க்கல, எவிடன்ஸை சரியாக அப்ரிஷியேட் பண்ணலை, பார்க்கல, சாட்சியங்களை சரியாக நம்ம விசாரிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்ற அந்த வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம மூன்று அடுக்கு நிலைகளில் நம்ம வந்து ஒரு வச்சுருக்கோம். முதல்ல வந்து ஒரு குற்றவியல் நீதிமன்ற செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து ட்ரையல் நடத்துவாங்க. நடத்தி அந்த நீதிபதி வந்து அவருக்கு வந்து இவர் வந்து குற்றம் செஞ்சிருக்கார், இவருக்கு மரண தண்டனை வழங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் சொன்னது சரியா தப்பான்னு பார்க்கறதுக்கு உயர்நீதிமன்றத்துக்கு ஆட்டோமேட்டிக் அப்பீல் போகும். ரெண்டு நீதிபதிகள் உட்காந்துருப்பாங்க எப்போதும் நாலுமா உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்குக்கு ஒரு இதுலாம். ஆனால் இந்த வழக்கு வந்து மிக முக்கியமானதுங்கிறப்ப ரெண்டு நீதிபதிகள், அந்த ரெண்டு நீதிபதிகள் ஆமாம் கீழமை நீதிமன்றம் கொடுத்தது சரிதான் அப்படின்னு சொன்னால் திருப்பியும் தூக்கில் போட மாட்டாங்க, அப்பையும் உச்சநீதிமன்றத்துக்கு போகும். உச்சநீதிமன்றத்தில் மூன்று நீதிபதிகள் உட்காந்துருப்பாங்க, இல்லை இந்த உயர்நீதிமன்றம் சொன்னது சரிதான், அவருக்கு தூக்கு தண்டனை தான் வழங்க வேண்டும். ரேரஸ்ட் ஆஃப் ரேரஸ்ட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, ரொம்ப அரிதினும் அரிதான வழக்காக இருந்தால் அவருக்கு மரண தண்டனை வழங்கலாம், அதுக்கப்புறமும் தூக்கில் போட மாட்டாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் குடியரசுத் தலைவருக்கு கிளெமென்சி பெட்டிஷன் சொல்லுவாங்க, கருணை மனு. அந்த கருணை மனுவும் வந்து நிராகரிக்கப்பட்டதுக்கு பிறகு அப்போது ஒரு பெரிய ப்ராசஸ் வச்சுருக்கும் போது என்ன வரும்னா, சரி சிஸ்டம் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம் எல்லாத்தையுமே, ஒருத்தருடைய உயிரை எடுப்பதற்கான உரிமை நமக்கு கிடையாது, ஆனால் அப்படி எடுத்தாலும் கூட அது ஒரு ப்ராப்பரான சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் நடந்திருக்கணும். இவ்வளோ எவிடன்ஸ் எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணதுக்கு பிறகு இது வந்திருக்குன்னா சரியானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அப்போ அந்த மாதிரி இருக்குமா அவங்களுக்கு தெரியாது, அந்த நாட்டில் இருக்கான்னு தெரியாது. அதுதான் தெரியும்,
0: அதாவது எந்த வகையிலையும் மனித உயிர் வந்து போயிடக்கூடாது, அதை வந்து காக்கணும் அப்படின்றது தான் நீதியுடைய நியதியாக இருந்துட்டு இருக்கு. ரொம்ப அழகான ஒரு பதில் சொல்லியிருக்கீங்க. அடுத்து

0: ஒரு கேள்விக்கு முன்னாடி நம்ம ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து வந்துடலாம்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களை நாம இதுவரைக்கும் கேட்டோம். திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமிங் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
6: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
7: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
8: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
9: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
10: வந்தாச்சு, வந்தாச்சு.
11: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
12: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிக்கஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
13: ஆடி மாச தள்ளுபடி ஆசை தீர ஷாப்பிங் பண்ணிலே.
14: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: பன்னாட்டு நீதி நாள் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி கேட்டணிஞ்சிருக்கும் வசந்த் அழைப்புல திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீர்களை இதுல நீங்களும் பங்கேற்கலாம். உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்களை கேட்க 0431-240-201-1 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணிலையோ இல்லனா 9386-1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு குறுஞ்செய்தியாகவும் அனுப்பி வைக்கலாம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சட்டத்தின் பார்வையில் நிகழ்ச்சியில் வந்து பன்னாட்டு நீதி நாள் குறித்து தான் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து குற்றங்கள் அதிக அளவு இருந்தாலுமே அதற்குரிய தண்டனைகள் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு நாடு வந்து வேறுபாடு கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரைன்னு பார்த்தீங்கன்னா மன்னிக்கும் குணம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால எந்த ஒரு உயிரும் வந்து கொல்லப்படக்கூடாது அப்படின்றதுல தீவிரமாக இருக்காங்க. இன்றைய கால சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே போர்கள் நடக்குது, அதே மாதிரி நிலச்சரிவுகள் பல விபத்துகளும் நடக்குது. இதற்கு வந்து இந்த நீதி நாள் ஏதாவது சப்போர்ட்டுக்காக இருக்குமா?
3: இல்லை மேடம், இந்த மாதிரி இதுக்கு நேச்சுரல் டிசாஸ்டருக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நேச்சுரல் டிசாஸ்டருங்கிறது அது முழுக்க முழுக்க இயற்கையாக கொடுக்கறது தான். பார்த்தீங்கன்னா
2: ஒரு நாடு வந்து இப்போ அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு, பெரும் ஆபத்தில் இருக்கு அப்படின்றப்போ
3: நம்ம அப்படி இருக்கும்போது ஒரு நாடு வந்து அழிவை நோக்கி செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது சர்வதேச நீதிமன்றம்னு ஒன்று இருக்குது, இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். இதை தவிர ஐசிசியை தவிர இருக்குது, அது வந்து ஹேக் அப்படின்னு நெதர்லாண்ட்ஸில் நாட்டில் இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபை இருக்கிறது, ஐக்கிய நாடுகள் சபை அவர்கள் தான் இவர்களை பாதுகாப்பதற்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது ஐக்கிய நாடுகள். இப்போ ஆப்கானிஸ்தானில் நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா இந்த ரெட் கிராஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, செஞ்சிலுவை சங்கம் எல்லாம் அது மாதிரி இந்த மாதிரி செஞ்சிலுவை செம்பறை சங்கம் அப்படின்லாம் இருக்குது. இஸ்லாமிய நாடுகளை பொறுத்தவரைக்கும் செம்பறை சங்கங்கள் அப்படிமா அந்த மாதிரியான பொண்ணுமே தவிர ஒரு நாடு அழிவு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மக்கள் அழிகிறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை தான் அதை தலையிடுறதுக்கான அவங்களுக்கான இது முடிவு இருக்குது. இயற்கை பேரழிவுகள் அப்படி இருக்கிறதெல்லாம் இப்போ இன்னைக்கு கூட நம்ம கடல் நியூஸ் பேப்பர் கடல் மட்டம் வந்து வெகு உயர்ந்துகிட்டு இருக்கு. அப்போ பல தீவுகள் வந்து மூழ்குவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு இருக்குது. இது வந்து கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா சூழல் மாற்றங்கள்னால் ஏற்படுறது. இப்போ நம்ம நாட்டில் நம்ம ஊர்லேயே பார்க்குறேன் ஜூலை மாதம் மிக அதிகப்படியான வெயில் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த சயின்டிஃபிக் சொல்றது L90 எஃபெக்ட் இது மாதிரி இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை தீர்ப்பதற்கு வேற எதெல்லாம் பார்த்துக்கணும் தவிர இந்த மாதிரி நீதிமன்றங்கள் குற்றங்கள் பொறுத்த வரைக்கும் உலக இனம் அழியக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறாங்க அப்படிங்கிறது இன்றைய ஒரு கேள்விக்குரியான விஷயம் தான்.
2: இப்போ ஒரு கேள்வி நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு, அந்த கேள்வி என்னன்னு கேட்டலாமா?
1: திருவனைக்கோவில் இருந்து தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் கேட்டிருக்காங்க. நம்ம நாட்டில் கன்விக்ஷன் ரேட் 40-50% தான் இருக்கு, இதே மேலை நாடுகளில் 80% இருக்கிறதா சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம், எப்படி மேம்படுத்துறது?
3: நல்ல கேள்வி இது. ஆனால் இதுக்கு வந்து குற்றவியல் நீதி பரிபாலன முறையினுடைய அடிப்படைக்கு நான் போக வேண்டியது சொன்னீங்கன்னா என்ன காரணம் அப்படின்னா குற்றவியல் நீதி பரிபாலன முறையில் இரண்டு வகையான சிஸ்டம் இருக்கு. ஒன்றுக்கு பேர் இன்க்விசிட்டோரியல் சிஸ்டம் அப்படின்னா கண்டறிதல் அப்படிங்கிறது, இன்னொன்று வந்து அட்வர்சோரியல் சிஸ்டம். அட்வர்ஸ்ன்னு சொன்னாலே எதிரடை அப்படிங்கிறோம். இந்தியாவை போன்ற நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அட்வர்சோரியல் சிஸ்டம்னு நம்ம ஃபாலோ பண்ணுறோம். என்ன காரணம்னா ஒரு குற்றம் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு வாதாடுறதுக்கு அரசு தரப்பு ஒரு வழக்கறிஞர் ப்ராசிக்யூட்டர்னு சொல்லுவோம், அவர் இருப்பார். இவர் தான் குற்றம் செஞ்சுருக்காருன்னு முழுவதுமாக நிரூபணம் செய்ய வேண்டிய கடமையும் கட்டாயமும் அரசு தரப்பு வழக்கறிஞருக்குண்டு. ஆனால் எதிர் தரப்பு இருக்கு இல்லையா, அந்த குற்றம் செஞ்சுருக்காருன்னு சொல்லிருக்கல, ஒரே ஒரு சின்ன சந்தேகத்தை நீதிமன்றத்துக்கு முன்னால் கிளப்பினால் போதும், இவர் செஞ்சிருக்கலாம் செய்யாமலும் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகத்தின் கழிச்சுன்னா நம்பூரோட நீதி பரிபாலன முறையில் சந்தேகத்தின் பலனை எதிரி கழித்து எதிரியை விடுதலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம. ஏன்னா ஒரு சின்ன சந்தேகம் இவர் தான் பண்ணியிருப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறதுனால அப்படின்னு. அப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க குற்றத்தை நிரூபணம் செய்ய வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னு அரசு இருக்குது, ப்ராசிக்யூட்டர் மூலியமாக இருக்குது. அப்போ அவர் எவிடன்ஸ் ப்ராப்பராக கலெக்ட் பண்ணும், ஆர்கியூமெண்ட்ஸ் ப்ராப்பராக எல்லாம் பண்ணதுக்கு பிறகு தான் அவருக்கு அந்த தண்டனை வழங்கும். அதுக்கும் மீறி அப்பீல் மேல்முறையீடு அப்படிங்கலாம் இருக்குது. ஸோ நம்மளுடைய ஃபாலோ பண்ண சிஸ்டத்துக்கு பேர் அட்வர்சோரியல் சிஸ்டம் அப்படிங்கிறது. முழுக்க முழுக்க அரசு தரப்பு தான் அது குற்றம் சாட்டல். எதிரி தரப்பு பொறுத்தவரைக்கும் ஒரு சின்ன சந்தேகம் அது இருந்துச்சுன்னா ஒரு சின்ன சந்தேகம் நீதிமன்றத்துக்கு வந்தால் கூட அவரை வந்து விடுதலை செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இல்லை. மேலை நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகள் பார்த்தீங்கன்னா இன்குசிட்டோரியல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சில ஆங்கில படங்களை பார்த்தா தெரியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்குசிட்டோரியல் சிஸ்டம்னா நீதிபதி உட்காந்துருப்பார், ஒருத்தர் குற்றம் செய்திருப்பாங்க, இந்த பக்கம் ஒரு 10 பேர் ஊர் பொதுமக்கள் உட்காந்துருப்பாங்க, அந்த ஊரினுடைய பெரிய மக்கள், அந்த ஊருடைய பெரிய

0: டாக்டர் அதுலாம் அந்த மக்கள் உட்காந்துருப்பாங்க. அப்போ இந்த வழக்கினுடைய நிகழ்வு இருக்குல்ல, உண்மையில் ஃபேக்ட் இருக்குல்ல, இது நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு டிசைட் பண்ணுறது யாருன்னா இங்கே உட்காந்து அந்த 10 மக்கள், அந்த 10 ஊரினுடைய பெரிய மனிதர்கள். சட்டத்தின் அடிப்படையில் அவர் குற்றவாளியா இல்லையான்னு டிசைட் பண்ணது மட்டும் தான் ஜட்ஜோட வேலை. அப்போ அங்கே வந்து 3 பேர், இப்போ இங்கே வந்து ப்ராசிக்யூட்டர் டிஃபென்ஸ் 2 தான், ஆனால் அங்கே அப்படி கிடையாது. இந்த அது பேர் ஜூரின்னு சொல்லுவாங்க, 10 பேர் இருக்கவங்க பேர் ஜூரி அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவில் ஜூரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாம் வயதானவர்கள், அந்த ஊரினுடைய ரொம்ப
1: பெருந்தலைவர்கள்,
0: ரொம்ப மதிக்கத்தக்க மக்கள் 10 பேர். அந்த மக்கள் 10 பேர் உட்காந்து இவர் குற்றம் செஞ்சிருக்கிறாரா இல்லையான்னு ஃபேக்டர் டிசைட் பண்ணுவாங்க. ஜட்ஜ் உட்காந்து சட்டத்தின் படி இருக்காங்க. அப்போ அங்கே 3 பார்ட்டி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, ஏன்னா அந்த மாதிரி நாடுகளில் சாத்தியம் காரணம் பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிற நாடுகள், குற்றம் அதிகமாக இருக்கிற நாடுகள், மிக சில குற்றங்கள் இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்ற போது உங்களுக்கு வந்து கரெக்டாக கன்விக்ஷன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால், அதனால அங்கே கன்விக்ஷன் ரேட்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்குது. அது ரெண்டாவது சொல்ல மாதிரி 80% கிடையாது, நிறைய நாடுகள் 80% கிடையாது, அதிகபட்சமாக 60% தான். இந்தியாவிலேயும் 50% கிடையாது, 35 விழுக்காடு தான் அதிகபட்சமாக கன்விக்ஷன் ரேட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால், ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் வேறு சில இப்போ உதாரணத்துக்கு போக்சோனோ சட்டம் இருக்குது, குழந்தைகளுக்கு எதிராக சட்டம், கன்விக்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா 1% விழுக்காடு தான். இன்றைய தேதிக்கு கன்விக்ஷன் 1 விழுக்காடு. அப்போ என்ன நடக்குதுன்னா அங்கே நிறைய இடத்துல சிக்கல்கள் இருக்குது. அது வந்து போலியாக தொடுக்கப்பட்ட வழக்காக இருக்கும், அல்லது ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லாத வழக்குகளாக இருக்கும் நம்ம நாட்டின். அதனால தான் இந்த அட்வர்சோரியல் சிஸ்டத்துக்கும் இன்க்விசிட்டோரியல் சிஸ்டத்துக்கும் உள்ள வேறுபாட்டின் அடிப்படையில் தான் கன்விக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா. அது மாதிரி ரொம்ப ஜனத்தொகை குறைவாக இருக்கிற நாடுகள்லாம் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம மாதிரி நாடுகள் அது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் அது இதாக இருக்கிறது.
1: சரியாக தெளிவான பதிலை வந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னாட்டு நீதி நாள் அப்படின்றப்ப பல வழக்குகள் மக்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு மக்களுக்கான ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து பண்ணது, நளினி முருகன் இந்த கேஸ் வந்திருக்குங்க இல்லையா. இப்போ ஓரளவுக்கு அதில் வந்து நமக்கு ரிசல்ட் வந்துச்சா இல்லையா, ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பெயிலில் வந்து வந்துட்டு போகிறாரு, அடுத்து வந்து இவங்களுக்கு வந்து விடுதலை கிடைக்குமா இல்லையா, இந்த போராட்டங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சில நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய குற்றங்கள் நடந்திருந்தாலும் உடனே அவங்களுக்கு வந்து ஆன் தி ஸ்பாட் தண்டனைகள் இருக்கு. இப்ப நம்ம நாட்டுக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்தாலும் மக்கள் மனசுல, அதாவது இப்ப எங்களை போன்ற மக்கள் மனசுல என்ன இருக்கணும், ஒரு பெருந்தலைவர் அவரே இது பண்ணிட்டாங்க, அப்ப வந்து நாம எங்க தான் போயிட்டு இருக்கோம், இதுக்குரிய தண்டனைகள் கிடைக்காதா, எதற்காக இப்படி வந்து காலதாமதம், ஒருவேளை அவங்க வந்து மன்னிச்சு விட்டுருவாங்களோ, இத்தனை கேள்விகள் அதுல வருது இல்ல.
0: அப்படிதானே பண்ணிட்டாங்க மேடம், இதுல என்ன பண்ணது இல்லையா. ஏன்னா வெகு காலமா நடந்த வழக்கு அது, இந்த வழக்கு வெகு காலம் இல்ல, இன்னும் அதுல வந்து நிறைய விடை தெரியாத சில விஷயங்கள் இருக்கு. ஜெயின் கமிஷன் அமைச்சாங்க பாத்தீங்கன்னா, ஜெயின் கமிஷன் அமைச்சாலும் சில இது தாக்கல் பண்ணாலும் அதில் சில விடை தெரியாத இருக்குது. அதோட பொலிட்டிக்கல் ஆங்கிள் என்ன, அதில் எவிடென்ஷரி வேல்யூ என்ன, நிறைய இன்னும் சந்தேகத்திற்கு இது இருக்குல்ல. பட் இருந்தாலும் வந்து வழக்குகள் நடைபெற்றது, தண்டனைகள் வழங்கப்பட்டது, அது பெரும்பாலும் குற்றவியல் இது உச்சநீதிமன்றமே கொடுத்ததுக்கு பிறகும் இது குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து அந்த இந்த மனு
1: கருணை மனு
0: பார்த்தீங்கன்னா வெகு காலமாக பெண்டிங்காக இருந்தாலும் ஒரு நேரத்தில் நீதிமன்றம் சொல்லிடுச்சு, இவ்வளோ நாளாக பெண்டிங்காக இருந்துச்சுன்னா நீ திருப்பி அவங்கள கூட்டிருந்துருக்கு, அவங்கள வந்து திருப்பி தூக்கில் போகிறது எந்த இடத்துலையும் கிடையாது, அவர்களை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும், மன்னித்து விடலாம், ஏன்னா பெரு ரொம்ப காலம் ஆகிடுச்சு, விடுதலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. அது எப்படின்னா கொஞ்சம் சைக்காலஜிக்கல் அனலைஸ் பண்ணுறது மேடம், அது வந்து நம்ம பொருள் இல்லை. அதாவது ஒருத்தன் வந்து குற்றம் சாட்டப்பட்டு அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க போகிறது, இப்போ இன்னும் 10 நாள் அவனுக்கு தூக்கு தண்டனைனா அந்த 10 நாளில் அவன் உயிர் படக்கூடிய பாடு, அவன் உள்ள ஆள் மனதில் அவன் இருக்கக்கூடிய இது, அது வந்து சைக்காலஜிக்கல் அனலைஸ் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அவன் உயிரோட கொள்ற மாதிரி அர்த்தம், நம்ம நீ சாக போறோம், நம்ம சாக போறோம், நம்ம
1: இருந்து ஒரு பிரயோஜனம் இல்ல, வாழ்ந்து பிரயோஜனம் இல்ல.
0: அந்த ரஜினிகாந்த் கூட ஒரு படத்துல ஒரு டைலாக் அழகா வரும் பாத்தீங்கன்னா, சுஜாதா எழுதின டைலாக் அது பாத்தீங்கன்னா மிக சிறப்பா இருக்கும் பாத்தீங்கன்னா, சாகிற நாள் தெரிஞ்சு போச்சுன்னா வாழ்ற நாள் நிம்மதியா இருக்கான்னு சொல்லுவாங்க, அதுதான் அது. அதனால அதெல்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க
1: பாத்தீங்கன்னா,
0: அப்போ ஒரு செயல விடுதலை பண்ணிடுறாங்க.
1: இப்போ அடுத்த ஒரு கேள்வினா, நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற எத்தனையோ வங்கிகள் வந்து நிறைய வந்து உதவிகள் வந்து செஞ்சிகிட்டு இருக்காங்க, சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, அதை தவறுதலாக பயன்படுத்தி கொண்டு இங்கிருந்து கடன் பெற்றுக்கொண்டு வேற ஒரு நாடுகளுக்கு சென்று அங்கே இருக்கிறது. இப்போ அவங்களுக்குரிய தண்டனை காலம், அதாவது அவங்களுக்குரிய அரெஸ்ட் வாரண்ட் இருக்குமா இல்லையா, அவங்கள நம்ம அங்கேயிருந்து நம்ம அங்கே திருப்பி கொண்டு வர முடியாதா?
0: கொண்டு வரலாம் மேடம், அது பேர் மீட்டு ஒப்படைத்தல்னு சொல்லுவாங்க அங்கே சட்டத்தில், எக்ஸ்ட்ராடிஷன் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் குற்றம் செஞ்சுட்டு வேறு நாட்டில் போய் இருக்கும்பொழுது அதில் என்னென்ன சட்ட சிக்கல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நாட்டினுடைய மீட்டுப்படுத்தல் சட்டமும் நம்ம நாட்டோட மீட்டுப்படுத்தல் சட்டம் வெவ்வேறாக இருக்கும். இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இந்தியன் எக்ஸ்ட்ராடிஷன் ஆக்ட், வெளிநாட்டில் ஒருத்தர் தப்பு பண்ணி இந்தியாவுக்கு வந்திருக்கான்னு சொன்னீங்கன்னா அந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பணும், நம்ம நாட்டோட சட்டத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும், இந்தியன் எக்ஸ்ட்ராடிஷன் ஆக்ட் சொல்லலாம், இந்திய மீட்டுப்படுத்தல் சட்டம். அது மாதிரி அந்த நாட்டினோட சட்டம் இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த நாட்டில் அவன் ப்ரொசீஜர் வச்சிருப்பான், முதல்ல மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணணும், அது பண்ணி இது பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். 2 வகையாக ஒரு நாட்டுக்கு விடலாம், ஒன்று பேர் நாடு கடத்துதல்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா, அது பேர் டிபோர்ட்டேஷன். நீ எதுவும் ட்ரையல் நடத்த மாட்டேன், நேராக பிடிச்சி கொண்டு உங்கள் நாட்டில் விட்டுருவேன், நீ போய் உங்கள் நாட்டில் ட்ரையல் ஃபேஸ் பண்ணிக்க அப்படிங்கிறது. ஆனால் உலகத்தில் பல நாடுகள் இப்படி பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவன் என் நாட்டுக்கு வந்துட்டான், அப்போ என் நாட்டுக்கு வந்திருக்கும்போது என் நாட்டோட சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் தான் அவனை அனுப்பணும். அவன் நான் வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னா கூட என்னோட நாட்டினோட சட்டம், இப்போ இங்கிலாண்டில் இப்போ நிறைய

0: பேர் நம்ம நம்மளுக்கு தெரியும், யார் யாருன்னு சொல்ல தெரியல,
1: போயிருப்பாங்க.
0: வெளிநாட்டில் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னு
1: இப்போ அவங்களுக்கு வந்து தவறுதல் செஞ்சுட்டு தான் வந்திருக்காங்கன்னு தெரியும் தானே, அந்த
0: ஆமாம்
1: நாட்டுக்கு தெரியும் தானே.
0: தெரியும், அந்த நாட்டுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இதில் அதுதான் சொல்லுவாங்க. அந்த அந்த நாடு இப்போ நம்ம அவர் குற்றம் செஞ்சுட்டு அங்கே போயிட்டாரு, நம்ம நாட்டு சட்டத்திட்டப்படி அவருக்கு மரண தண்டனைன்னு வச்சுக்கோம். இப்போ அவர் இங்கிலாந்தில் இருக்கிறாரு, இங்கிலாந்து நாட்டில் வந்து மரண தண்டனை கிடையாது. அப்போ அவங்க என்ன சொல்லுவான், உன் நாட்டுக்கு நான் ஒப்படைச்சிட்டேன்னா நீ எனக்கு மரண தண்டனை கொடுத்துருவ, அது எங்கள் நாட்டினுடைய சட்டத்திட்டத்துக்குட்பட்டு இதாக இருக்குது, சரியோ தவறோ எங்கள் மண்ணில் இப்போ வந்திருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, எங்கள் நாட்டினோட சட்டத்திட்டத்தை நான் நடைமுறைப்படுத்தும். அப்போ அவங்களோட ப்ராசஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் நான் நடை வீட்டுப்படுத்தலாம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இது பண்ணியிருக்காங்க. இன்னும் சில பேரோட கேசஸ் பெண்டிங்காக இருக்குது இங்கிலாந்து நீதிமன்றங்களில், பெண்டிங்காக இருக்குது பார்த்தீங்கன்னா அவர்களும் இல்லை. அதே மாதிரி கனடா நாட்டினோட நீதிமன்றங்களில் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு சீக்கிய காலிஸ்தான் இயக்கத்தை சேர்ந்தவர்னு சொல்லிட்டு அங்கே கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. அது

0: முக்கிய காலிஸ்தான் இயக்கத்தை சேர்ந்தவர்னு சொல்லிட்டு அங்கே கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. அது விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அந்தந்த நாட்டில் சட்டத்திட்டங்கள் அடிப்படையில் தான் அவர்கள் நடைமுறைப்படுத்துவார்கள். அதுக்கு பேர் மீட்டு ஒப்படைத்தல் சட்டம், எக்ஸ்ட்ராடிஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க, அதன்படியில் இருக்குது. இருக்குது, ஆனால் டிலே ஆகுது அந்த நாட்டு சட்டத்திலும் வரும்.
1: அதனால தான் இங்கேருந்து அங்கே போய் தப்பிச்சு ஓடிடுறாங்க.
0: எக்ஸாக்ட்லி ஓடிறாங்க. பெரிய பணக்காரர்களாக இருந்தால் தப்பிச்சு இங்கேருந்து ஓடி போயிடறாங்க பார்த்தீங்கன்னு
1: சொன்னாங்க. அப்போ அவங்களுக்குரிய அங்கே
0: தப்பிச்சு ஓடக்கூடாதுங்கிறதுக்கு தான் லுக் அவுட் நோட்டீஸ்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால். இன்டர்போல் ஒரு அமைப்பு இருக்குது, இருக்குது. பட் அந்த நாட்டினுடைய எல்லையில் பிடிச்சிட்டாங்க அவனை. ஆனால் அந்த நாட்டின் சட்டத்தின் அடிப்படையில் நடத்தணும் அப்படிங்கிற சொன்னால் அதே தான்.
1: இப்போ சட்டத்தின்
0: குறிப்பாக இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒரு உதாரணம் சொல்கிறேன்னா, இத்தாலிய நாட்டினுடைய மாலுமிகள் கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா கேரள எல்லைக்கு உள்ள கடல் எல்லைக்கு உட்பட்டு 2-3 மீனவர்களை சாகடிச்சிடறாங்க. ஹென்ரிகா லெக்சி அப்படின்னு ஒரு கப்பல் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்களை வந்து நம்ம தான் அரெஸ்ட் பண்ணுறோம். இத்தாலி நாட்டுக்காரர்கள் நம்ம தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், நம்ம நாட்டு சட்டத்தின். அப்புறம் இத்தாலி நாடு கேட்கும்பொழுது நம்ம நாட்டு சட்டத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் ட்ரையல் நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒப்படைக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம நாட்டினோட சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் நினைச்சு இந்த நாட்டிலிருந்து ஒப்படைக்கிறோம். அதனால தான் நம்ம வந்து நாடு கடத்தலை, அவர்கள் வந்து மீட்டு ஒப்படைத்தல் சார். நாடு கடத்துறதுங்க பிடிச்சி கொண்டு போய் அப்படியே விட்டுறது. பட் மீட்டு ஒப்படைத்தலுங்க சட்டத்திட்ட உட்பட்டு நம்ம சட்டத்தின் பரிபாலத்தின் அடிப்படையில் கொண்டு போய் விடுறது பார்த்திங்கன்னு சொன்னால் அதுக்கான ப்ராசஸ் இருக்கும், ஆனால் நடக்கும் கண்டிப்பாக.
1: இப்போ இவங்க தப்பு செஞ்சாங்க இல்லையா அப்படின்றத வந்து நம்மளுடைய நாடு அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லும்.
0: ஆமாம், ஆமாம், கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம், இந்த தவறுகள்லாம் செஞ்சுருக்கிறாங்க, எங்கள் நாட்டினுடைய மீனவர்களை கொலை செய்திருக்கிறார்கள், அதனால் இவர்களுக்கு வந்து இந்த மாதிரி தண்டனைகள் வழங்க வேண்டும் அப்படின்னு அவங்க சொன்னதில்லை. அதே மாதிரி இத்தாலி நாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் மரண தண்டனை கிடையாது, அவங்க நாட்டில் மரண தண்டனை கிடையாது. பட் இருந்தாலும் அதிகபட்ச தண்டனை நீங்கள் வாங்கி கொடுங்கள் அப்படின்னு கேட்டு இது பண்ணுவோம் பார்த்தீங்கன்னு
1: சொன்னால். சரிங்க, இப்போ வந்து பன்னாட்டு நீதி நாள் அப்படின்றது ரொம்ப அழகாக வந்து மக்களுக்கு இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். இப்போ கேள்விகளும் நமக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நாட்டுக்கும் ஒரு நாடு வந்து நீதிகள் முறை சார்ந்து தவறுதலாகவும் கொடுக்கப்பட்டாலும் அது வந்து நீதி சார்ந்த தண்டனைகள் வழங்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. இப்போ மக்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போரை குறித்து ஒரு எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ போர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இவங்களுக்குள்ளே வந்து சகஜமான உறவு முறை வராதா, இவங்களுக்கு தண்டனைகள் கிடையாதா, ஒரு நாடு ஒரு நாடு போர் பண்ணிட்டு இருக்கப்ப அப்ப மத்த நாடுகள் இவங்களுக்காக அஃபெக்ட் ஆகுறாங்கல்ல, அப்ப அதற்குரிய சொல்யூஷன் என்னவா இருக்கும்?
0: இப்ப இதே உதாரணம், அமெரிக்காவுக்கு ஈராக் நடக்கிற போர் நம்ம நாட்டை வரைக்கும் பாதிக்குது பாத்தீங்கன்னா, இது உலக நாடுகளை பாதிக்க செய்யும் பாத்தீங்கன்னா. அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ் வழியா போறதுன்னு சொல்றீங்களா, இன்றைய தேதிக்கு ஒரு போர் நடக்குது, 2 நாடுகள் போறது கூட அது பல நாடுகளை அது பாதிக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை பார்த்தீங்கன்னு சொன்னா. ஒரு வழியிலையோ பல வழியிலையோ அது கண்டிப்பாக அது பாதிக்கும் அப்படிங்கிற போது ஐக்கிய நாடுகள் சபை இதில் மிக முக்கிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆனால் அது தவ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபைக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு அங்கம் பாதுகாப்பு சபைன்றது. அந்த பாதுகாப்பு சபையில் வந்து 15 உறுப்பினர்கள் தான் மெம்பர்ஸாக இருக்கணும். 5 பேர் பர்மனன்ட் மெம்பர்ஸ், 10 பேர் நான் பர்மனன்ட் மெம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. சுழற்சி அடிப்படையில் மாறிட்டே இருப்பாங்க. இந்த 5 பர்மனன்ட் மெம்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இங்கிலாந்து, பிரான்ஸ். இந்த நாடு, இந்த 5 உலகத்தினுடைய மிக பவர்ஃபுல்லான நாடுகள் பார்த்தீங்கன்னா. அப்போ 5 பவர்ஃபுல் நாடுகளில் ஒரு நாடு வந்து இன்னொரு நாடு சண்டை போடும்போது மற்ற நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையினால் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறது. அதுதான் இன்னைக்கு நிரசனம் உண்மை. நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி போர் நடந்துட்டு இருக்கு, ஐக்கிய நாடுகள் சபை இருக்குதா இல்லையானே கூட தெரியல பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா. நம்ம ஈரானியர்களை குற்றவாளிகள்னு சொல்லிட்டு அமெரிக்காவும், அமெரிக்கர்களை குற்றவாளி டொனால்ட் ட்ரம்ப் குற்றவாளி அப்படிங்கிறது இவர்களும் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா. ஆனால் என்னென்னா, 2 சர்வதேச நீதி முன் நிறுத்த முடியாது. அவருக்கு ஒரே தண்டனை எப்படி வழங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டினுடைய நீதிமன்றங்கள் வழங்கலாம். அதனால் இப்போ அந்த நாட்டை மக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப்புக்கு 2 வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, நடுவில் போய் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த நாட்டு மக்கள் அவர்களை தேர்ந்தெடுத்து ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கார் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த நாட்டோட நீதிமன்றம் ரொம்ப மிக சிறப்பான நீதிமன்றம், நீதி பரிபாலனை முறையில் மிக சிறப்பாக இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால். நாளைக்கே அவர் பதவி போனால் கூட அவர் மேலே ஒரு குற்றம் சாட்டப்பட்டு அவருக்கு தண்டனைகள் வழங்கப்படலாம், நிச்சயம் அந்த நாட்டு சட்டத்திட்டப்படி வழங்கப்படலாம்ங்கிறது. அது மாதிரி இருக்குது நிறைய விஷயங்கள் நம்ம நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா. நீங்கள் இன்னும் இப்போ சொல்லப்போனால், அந்த நாட்டினுடைய நீதி இதில் அவர் பேர் கிளின்டன், பில் கிளின்டன் இருந்தார், அவரே நீதிமன்றத்துக்கு நிறுத்தினாங்க இல்லையா, அந்த மோனிகா லெவின்ஸ்கி வழக்கு நிறுத்தினாங்களே பார்த்தீங்களா. அது மாதிரி நிறுத்தக்கூடிய இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா. இப்போ அவர் பிறப்பிச்சிருக்க அந்த இது இருக்கு இல்லையா, கடுமையான வரி சுமைகள்லாம் தள்ளுபடி செஞ்சு அமெரிக்க நீதிமன்றங்கள் திருப்பி வந்திருக்கு, அது நடக்கும். அது இன்றைய தேதிக்கு சர்வதேச நீதிமன்றம் அமைதியாக இருப்பது அப்படிங்கிறது நம்மளுடைய இதாக இருக்குது,
1: ஆதங்கமாக
0: இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்தியா போன்ற நாடுகள்லாம் சொல்லுது ஏன் அமைதியாக இருக்குன்னா, காரணம் என்ன, இந்த 5 பர்மனன்ட் மெம்பரில் 1 அமெரிக்கா, அவளுக்கு வந்து வீட்டோ பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்குது. ஒரு இதை வந்து வீட்டோன்னா அது நிராகரிக்கிறதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. அந்த 5 மெம்பரும் சப்போர்ட் பண்ணால் தான் அது அந்த ரெசல்யூஷன் பாஸ் ஆகும் அந்த இதில். அதில் அமெரிக்கா இருக்கும்போது எப்படி பாஸ் ஆகும், பாஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா.
1: அண்டை நாடுகள் பாதிப்புக்கு இருக்குது அப்படின்றப்ப அவங்களும் வந்து சர்வதேச நாடுகளோட உறுப்பினர்கள் தான், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கட்டாயம் தான்.
0: கட்டாயம் தான், கண்டிப்பாக அது கட்டாயம் தான். அது சட்டத்திற்கு அப்புறமா லாஃபுல் இன்டர்வென்ஷன் சொல்லுவாங்க.

0: ஐக்கிய நாடுகள் சபையில் பாதுகாப்பு சபையில் அதுக்குனே தனியாக வந்து ஒரு இராணுவ அமைப்பு வச்சுருக்காங்க. உலக நாடுகள் அங்கேயிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அவங்களுக்கு அவங்க போய் ப்ளூ ஹெல்மெட்ஸ் அப்படின்னு போடுவாங்க, இல்லை நீல நேரத்தில் ப்ளூ ஹெல்மெட்ஸ். அவர்கள் தான் சர்வதேச பாதுகாப்பு அந்த நாட்டில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இஸ்ரேலில் இருக்கிறார்கள், சூடானில் இருக்கிறார்கள், நிறைய பேர் அதில் இந்தியர்கள் இருக்காங்க பார்த்திங்கன்னா, ஏகப்பட்ட இந்தியர்கள் பாஸ்னியா ஹெர்சகோவினா போன்ற நாடுகளில் இந்தியர்கள் அந்த சர்வதேச படையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா. அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டுருக்குன்னா அந்த அமைதியாக அமைதி நிலைநாட்டுகிறார்கள், அதில் பார்ப்பதற்கான இது வந்து அவர்களுக்கு இருக்குது. இது எல்லாம் இருந்தாலும் கூட இன்றைக்கி இருக்குது நிறைய நாடுகள் இன்றைக்கி இவர்கள்லாம் இருக்கிறனால அமைதியாக இருக்குது பார்த்திங்கன்னு சொன்னீங்கன்னா. குறிப்பாக இந்த பாஸ்னியா ஹெர்சகோவின்ரா போன்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இனக்கலவரத்தை பார்த்த நாடுகள், ஆனால் இன்றைக்கு அமைதியாக இருக்குது. யுகோஸ்லாவின் ஒரே நாடு இன்றைக்கி 6 நாடுகளாக பிரிஞ்சு போயிடுச்சு. ஆனால் அத்தனையிலையும் பார்த்திங்கன்னா சர்வதேச படைகள் இருக்கிறது பார்த்திங்கன்னா, ஐக்கிய நாடுகளினுடைய சர்வதேச படைகள் இருக்குது, நிறைய இந்தியர்கள் இருக்காங்க இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி நாடுகள் பெரிய நாடுகள் செய்யும்போது பார்த்திங்கன்னா, சக்தி வாய்ந்த நாடுகள் வல்லரசுகள் செய்யும்போது பார்த்திங்கன்னா, ஐக்கிய நாடுகள் சபை வந்து ஒரு டூத்லெஸ் டைகர்னு சொல்லும் பார்த்திங்கன்னா, ஒரு
1: உண்மைக்கு
0: ஒரு பல்லில்லாத புலிகளாக அது இருக்கிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனம். நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்க்கும் தெரியல.
1: அதாவது அவங்களுடைய நியதிகளை வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக பல நாடுகள் வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, என்னுடைய நீதியை வந்து நான் நிலைநாட்டணும், எனக்குரிய உரிமை வந்து எனக்கு கண்டிப்பா கிடைக்கணும், அதுக்காக தான் இந்த போராட்டம் அப்படின்றது இருக்கு. ஆனா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உறுப்பு நாடுகள் சப்போர்ட் பண்ணலாம் இல்லையா, உறுப்பு நாடுகள் கொடுத்து அவங்களுடைய கைட்லைன்ஸ் போகலாம் இல்லையா.
0: உறுப்பு நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபை பார்த்தீங்கன்னா 194 நாடுகள் இருக்கு பாத்தீங்கன்னா, கொண்டு வரலாம் ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் கொண்டு வரலாம் பாத்தீங்கன்னா. ஐக்கிய நாடுகள் இது வரையும் முன்னாடி நடந்திருக்கும் செஞ்சிருக்கு. கியூபாவோட பிரச்சனை வரும்போது அது நடந்திருக்கு, கொரியாவில் ஒரு பிரச்சனை வரும்போது நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா. எங்கே பாதுகாப்பு சபை வந்து அமைதியாக இருக்கிறதோ அவள் செயலிழந்து இருக்கிறாளோ அப்போது ஐக்கிய நாடுகளுடைய பொது சபை ஜெனரல் கவுன்சில் வந்து நடைமுறைப்படுத்திருக்கு, யுனைட்டிங் ஃபார் பீஸ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு 1950 வந்தது. அது போல செய்யலாம், ஆனால் என்னவோ தெரியல இன்றைய வரை உலக நாடுகள் அமைதியாக இருக்கிறது,
1: சமாதானத்திற்கான வழிவகை தெரியாமல் இருக்கிறது
0: தான் மிக வருத்தமான ஒரு விஷயம்.
1: நேர்களை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பன்னாட்டு நீதி நாள் இதில் குறித்து வந்து சட்டத்தின் பரவல் நிகழ்ச்சியில் பல தகவல்களை நம்ம கேட்டுப்பட்டுருக்கோம். திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் முனைவர் எஸ் எம் பாலகிருஷ்ணன் அவர்கள் நல்ல தகவல்களை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான், 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
3: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜாய் பன் கை ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: நேரம் இப்பொழுது 9:55 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். பன்னாட்டு நீதி நாள் அப்படின்னா என்ன அப்படின்றத தெளிவாக மக்கள் ஓரளவுக்கு இன்றைக்கி புரிஞ்சிருப்பாங்க. ஐயா, இன்றைக்கி வந்து உறுப்பு நாடுகளாக இருக்கட்டும், அதனுடைய அங்கீகரிக்கப்பட்ட நாடுகளாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட 235 நாடுகள் இருந்தாலுமே, உறுப்பு நாடுகளும் அதில் பங்கெடுத்தாலுமே, ஒரு சில போர்களுக்கான நிறைவு அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்காமையே இருக்குது. ஒருவேளை இது வந்து அவங்களுக்குடைய ஏற்றத்தாழ்வுகளாக, இல்லை நம்மள்ட்ட வந்து பொருளாதார குறைபாடுகளுக்காக அவங்கள சார்ந்திருக்கமா, இப்படியும் ஒரு கேள்விகள் இருக்குது. இதை பற்றி
1: சரியான கருத்து தான் மேடம். அதாவது இன்னைக்கு அடிப்படையில் போரில் இருக்கக்கூடிய நாளில் பார்த்தீங்கன்னா பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் அடிப்படையில் இருக்கிறது. ரெண்டாவது வந்து அடிப்படையிலே சில இது இல்லை, ஒரு வல்லரசுக்கும் ஒரு சாதாரண நாட்டுக்கும் நடக்கக்கூடிய போராக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து ஒரு சாதாரண நாடு அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது, ரஷ்யாவை கம்பேர் பண்ணும், உக்ரைன் வந்து ஒரு மிக சாதாரண நாடு. பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அது அரசியல் காட்புணர்ச்சிகளால் நடக்கக்கூடியது. எனது எல்லையை விரிவாக்க வேண்டும் அப்படிங்கிறது, ஏன்னா அங்கே நாட்டிலேருந்து என்னுடைய இன மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற காரணத்தை காமிச்சு வராங்க. அப்போ என் இனத்து மக்களை பாதுகாக்கணும், ரஷ்ய இனத்து மக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் உக்ரைன் போர் அடிப்படையில் பார்த்தீங்க.

0: சொன்னீங்கன்னா அது ஒரு காரணமாக சொல்லப்பட்டாலும் அடிப்படையில் காரணம் மேடம் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் தான் முக்கியமான காரணம் அப்படிங்கிறத என்னுடைய பார்வை. என்ன காரணம் அப்படின்னு சொன்னோன்னா தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல், லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் அப்படின்ற அதுக்கு வந்துட்டதுக்கு பிறகு ஒரு நாடு இன்னொரு நாடே சார்ந்து தான் இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி தற்சார்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முடிஞ்சு போயிடுச்சு. பார்த்திங்கன்னா அது காலம் மாறி போயிடுச்சு. இன்றைக்கி நான் சில விஷயங்களுக்காக வெளிநாட்டை நம்பி இருக்க வேண்டியிருக்குது, அதே மாதிரி வெளிநாடுகள் சில விஷயங்களுக்காக நம்மளை எதிர்பார்த்துருக்குது. பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா இன்றைக்கி அப்படி தான் பொருளாதாரம் இன்டகிரேட்டட் எக்கானமியாக மாறிடுச்சு, வேர்ல்டு எக்கானமியாக மாறிடுச்சு. பார்த்திங்கன்னு சொன்னால் அப்போது அடிப்படை எனது நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு நான் சில சமயத்தில் அமைதியாக இருந்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கும். நான் இரண்டு நாடுகளுக்கும் நேசக்கரன் நீட்ட வேண்டும், ஏன்னால் எனக்கு அங்கேருந்தும் சில ஏற்றுமதி இறக்குமதி பிரச்சனைகள் வருகிறது, இங்கேருந்து இருக்குது. அப்போ எனது நாட்டினுடைய நாடை வலிமையான நாடாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம பாரத பிரதமரை எடுத்துக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்கூடிய நட்புறவு பாராட்டி இருக்கிற பற்றி அவர் காரணம் என்னென்னா நம்ம நாட்டினுடைய பொருளாதார வல்லரசாக மாற்றணும் அப்படிங்கிறோம். நம்ம வந்து இராணுவ வல்லரசாக ஆகிறத விட பொருளாதார வல்லரசாக ஆகிறது மிக ஏழ்மையை அகற்றணும் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமானது. பார்த்திங்கன்னு சொன்னால் அப்போ வெல்த் கிரியேஷன், எப்படி வெல்த் கிரியேஷன் இருக்குன்னா ஏழ்மையை அகற்றணும்னு சொன்னீங்கன்னா நாடு வெல்த் கிரியேஷன் வரும்னு சொல்லும்போது இதெல்லாம் தேவைப்படும். அடிப்படை அதுதான் காரணம் என்று நான் நினைக்கிறேன் மேடம்.
1: ரொம்ப அழகான ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க. அதாவது மக்களோட மக்களாக இணைந்து வாழ்வது அப்படின்றது நம்ம நாட்டோட பண்பாடாக இருந்தாலும் எல்லா நாடுகளும் நட்புறவோடு இருக்கணும், அவங்களுக்கு வேண்டியதை நாம கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து நம்ம பெற வேண்டியதை பெற்றோம் அப்படின்னா சுமூக நிலை வந்து எட்டோம் அப்படின்றது உங்களுடைய கருத்தாக இருக்கும். இப்போ பன்னாட்டு நீதினால் அப்படின்னா மிக உயர்ந்தபட்ச தண்டனையாக அந்தந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டது தான். என்னைக்காவது எங்கேயாவது இந்த மரண தண்டனை அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் இல்லையா? அந்த மரண தண்டனைக்கான குற்றவியல் நடவடிக்கைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூணு கோர்ட்லயும் தான் அப்ளை பண்றோம். இப்ப நிறைவா இந்த பன்னாட்டு நீதி நாள் குறித்து உங்களுடைய கருத்துக்களையா?
0: நிறைவு கருத்து அப்படின்னு சொல்லணும் மேடம். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நீதி நாள் அப்படின்னு சொல்லும்போது இந்த இதில் நம்ம மெம்பராக இல்லைன்னா கூட நம்மள அடிப்படையில் நமது சட்டத்திட்டங்கள் சிறப்பாக இருக்கிறது, நம்ம அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கிறது. நீதி பரிபாலனம் சில டிலேஸ் இருக்கும், இருந்தாலும் கூட நம்ம நாட்டினோட சட்டத்திட்டங்கள் மிக சிறப்பான சட்டத்திட்டங்களாக இருக்கிறனால நம்ம அதுக்கு நம்பிக்கை வைப்போம், நமக்கு ஒரு நல்லது நடக்கும் என்று.
1: நீதிகள் என்றும் தோற்பதில்லை, அதில் வந்து மக்கள் என்றைக்குமே வந்து மக்களாக தான் பார்க்கப்படுகிறார்கள் அப்படின்றப்ப எந்த ஊராக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, நம்ம தப்பு செஞ்சோம்னா அதற்குரிய தண்டனை கண்டிப்பாக இருக்குது. அந்த தண்டனை காலம் வந்து சிறிதளவாக இருந்தாலும் சரி அதிக அளவாக இருந்தாலும் செய்து நாம் செய்த தப்பை பொறுத்து தான் அது இருக்குது அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப அழகான கருத்துக்கள் இன்னைக்கு. அதாவது ஓரளவுக்கு வந்து பன்னாட்டு நீதி நாளில் என்ன நடக்குது, இதனுடைய நியதிகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத ரொம்ப தெளிவாக நேயர்களுக்காக எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா.
0: மிக்க நன்றி. வானொலி
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 2.1 நேர்களே, இதுவரைக்கும் வசந்த அழைப்பு சட்டத்தின் பார்வையில் நிகழ்ச்சியில பன்னாட்டு நீதி நாள் குறித்த பல தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழக பதிவாளர் முனைவர் எஸ் எம் பாலகிருஷ்ணன் அவர்கள் நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார். கே கோகிலா அவர்கள்

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 2.1 இனி தொடர்வது.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்குகிறது. இக்கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த ஏதுவாக நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டமும் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தொடரில் வந்தே மாதரம் தேசிய பாடலை அவமதிப்பதை தண்டனைக்குரிய குற்றமாக்கும் புதிய மசோதாவை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 75 மறுசீரமைக்கப்பட்ட ரயில் நிலையங்களை காணொலி மூலம் இன்று தொடங்கி வைக்கிறார். தமிழகத்தில் சின்னசேலம், குன்னூர் உள்ளிட்ட 9 ரயில் நிலையங்கள் இதில் அடங்கும். முன்னதாக நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜிந்தில் பிரதமர் இன்று தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக பொதுமக்கள் இணையதளம்

0: வாயிலாக தங்களது சுய விவரங்களை இன்று முதல் பதிவு செய்யலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. SE.census.gov.in என்ற இணையதளத்தில் பொதுமக்கள் தங்களது சுய விவரங்களை பதிவேற்றம் செய்யலாம். இத்தகவல்கள் பூர்த்தி செய்யப்பட்ட பின்னர் சம்பந்தப்பட்டவரின் கைபேசி எண்ணிற்கு தகவல் உறுதி செய்யப்படும். திருச்சி கொட்டப்பட்டு கால்நடை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி கழகத்தில் குறைந்த விலையில் கோழி குஞ்சுகள் விற்பனை நடைபெறுவதால் விவசாயிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு இப்பல்கலைக்கழகத்தின் தலைவர் டாக்டர் சிபி தாமஸ் தெரிவித்துள்ளார்.
1: திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கோழிப்பண்ணை சாலையில் செயலாற்றி வரும் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி அன்று ஒரு நாள் வயதுடைய கிராமப்பிரிய கோழி குஞ்சுகள் மற்றும் ஒரு நாள் வயதுடைய வனராஜ கோழி குஞ்சுகள் வரவிருக்கின்றன. ஒரு நாள் வயதுடைய கோழி குஞ்சுகளின் விலை ₹25 மட்டுமே. இந்த கோழி குஞ்சுகளை வாங்க விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் நமது அலுவலக தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
0: உறையூர் அருள்மிகு கமலவல்லி நாச்சியார் திருக்கோவில் ஜோஷ்டாபிஷேகம் இன்றும் திருப்பாவனை நிகழ்ச்சி நாளையும் நடைபெறவுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நாளை மறுநாள் நியூஜெர்சியில் நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. இப்போட்டியை நேரில் காணவுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சாரதாஸ், திருச்சி ஸ்ரீ ராமா ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய உலா, திருவெள்ளரை அருள்மிகு புண்டரீகாட்ச பெருமாள் திருக்கோயிலில் நடைபெறும் தட்சிணாயன வாசல் திறப்பு விழாவின் நேர்முக வர்ணனை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருச்சி சாரதாஸ். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருச்சி ஸ்ரீ ராமா ஜுவல்லரி மார்ட்.
3: ஸ்ரீ ராமா ஜுவல்லரி மார்ட் தெப்பக்குளம் மற்றும் பெரிய கடை வீதி திருச்சி. எங்கள் தங்கம் என்றும் தங்கும்.

தமது திருச்சியில் மூன்று தலைமுறைகளாக 85 வருடம் பாரம்பரியம் மிக்க தங்கம் வைரம் மற்றும் வெள்ளி நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்துடன் மிகச்சிறந்த கலெக்ஷனில் வாங்கி மகிழ வாருங்கள் ஸ்ரீ ராமா ஜுவல்லரி மார்ட் தெப்பக்குளம் மற்றும் பெரிய கடை வீதி திருச்சி. எங்கள் தங்கம் என்றும் தங்கும். நமது திருச்சியில் மூன்று தலைமுறைகளாக 85 வருடம் பாரம்பரியம் மிக்க தங்கம் வைரம் மற்றும் வெள்ளி நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்துடன் மிகச்சிறந்த கலெக்ஷனில் வாங்கி மகிழ வாருங்கள் ஸ்ரீ ராமா ஜுவல்லரி மார்ட் தெப்பக்குளம் மற்றும் பெரிய கடை வீதி திருச்சி. எங்கள் தங்கம் என்றும் தங்கும்.

0: நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் ஆலய உலா. திருவள்ளரை அருள்மிகு புண்டரீகாட்ச பெருமாள் திருக்கோயிலில் நடைபெறும் தட்சிணாயன வாசல் திறப்பு விழாவின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர்கள் விஜயலட்சுமி ராம்குமார், சாந்தி சரவணகுமார் ஆகியோர். வாருங்கள் நேயர்களே, திருவள்ளரைக்கு செல்வோம்.
1: ஓம் நமோ நாராயணாய. திருவள்ளரை புண்டரீகாட்ச பெருமாள் திருக்கோயில் தட்சிணாயன வாசல் சிறப்பு விழாவில் இணைந்திருக்கிறீர்கள் நேயர்களே. திருச்சிராப்பள்ளியிலிருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தொலைவில் துறையூர் செல்லும் வழியில் உள்ளது 108 வைடம திருத்தலங்களில் ஒன்றான திருவெள்ளரை. சுமார் 50 அடி உயரத்தில் வெண்மையான பாறை மீது எம்பெருமாள் புண்டரீகாட்ச பெருமாள் காட்சி அளிப்பதால் வெள்ளரை என்று அழைக்கப்படுகிறது. இதனை ஆதி வெள்ளரை என்றும் கூறுகிறார்கள். காலப்போக்கில் திருவெள்ளரை ஆகிற்று. வேறு எங்குமே இல்லாதபடி இந்த ஆலயத்தில் 2 வாயில்கள், உத்தராயண வாசல், தட்சிணாயன வாசல். அதாவது தை முதல் ஆனி வரை உத்தராயண வாசல் வழியே எம்பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும். ஆடி முதல் வரக்கூடிய மார்கழி வரை தட்சிணாயன வாசல் வழியே எம்பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும். அதாவது சூரியனின் நகர்விற்கு ஏற்றாற் போல வடக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் தனது பாதைகளை மாற்றிக்கொள்வதற்கு இணங்க இந்த தட்சிணாயன வாசல் இன்று திறக்கப்பட்டது. வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதற்கு முன்னதாக, அதாவது உற்சவ

0: உடைய இணையான செல்வர் அவரை பல்லக்கில் எழுந்தருள பண்ணி உத்தராயண வாயிலின் அந்த புண்ணியாக வசனம் செய்து அந்த வாயிலை மூடிவிட்டு மறுபடியும் பிரகாரம் பலம் வந்து பலிபீடத்தில் எம்பெருமானுக்கு அபிஷேகம் நடத்தப்பட்டு, அதாவது பலிபீடமே இங்கே எம்பெருமானாக அங்கே திருமஞ்சனம் செய்து பிறகு மறுபடியும் பிராகாரம் பலம் வந்து இந்த தட்சிணாயன வாயிலை சரியாக 9:43 மணி அளவில் தூப தீபங்கள் முழங்க, கோயில் மணிகள் ஒலிக்க, வேத மந்திர ஒலிகளோடு மேள தாழங்கள் முழங்க இந்த தட்சிணாயன வாசல் திறக்கப்பட்டது. அந்த வாயில் கதவுகளில் வாழை மர தோரணங்கள், மாவிலை தோரணங்கள், பூக்கள், இன்னும் அதெல்லாம் அற்புதமாக கண்ணுக்கு விருந்தளிக்கும் காட்சியாக அமைந்தது. மார்க்கண்டேயருக்கு முக்தி அளித்த இந்த திருத்தலம், மார்க்கண்டேய மகரிஷியும் மகாலட்சுமி தாயாரும் தவம் செய்த குகையும் இங்குள்ளது. இன்னொரு விசேஷம் என்னவென்றால், ஆதிசேஷன், கருடன் இவர்கள் மனித உருவில் நின்ற கோலத்தில் காட்சி தருவது. செண்பகவல்லி தாயாருக்கு தனி சன்னதி, அதாவது செண்பகவல்லி தாயார் இங்கே படிதாண்டா பத்தினி, உற்சவர் பங்கஜவல்லி தாயார் படிதாண்டும் பத்தினி என்றும் சொல்வார்கள். இங்கே நடக்கக்கூடிய விசேஷம் என்னவென்றால், பங்குனி மாதம் அவிட்டம் நட்சத்திரத்தன்று பெருமாளுக்கும் தாயாருக்கும் மாலை மாற்றி திருக்கல்யாணமும் நடைபெறுகிறது. அன்று ஒரு நாள் மட்டும் செண்பகவல்லி தாயார் பெருமாளோடு வலது பக்கம் இருப்பாங்க, வலது பக்கம் எப்போதும் இருக்கும் பங்கஜவல்லி தாயார் இடது பக்கம் மாறி அமர்ந்திருப்பாங்க. அதாவது தம்பதிகளோட அந்யோன்யத்திற்கு இந்த திருத்தலத்தில் நாம் தரிசனம் செய்ய வேண்டும் என்றும், பிரிந்த தம்பதிகள் கூடிடவும் நல்ல பரிகார தலமாகவும், கல்யாணமாகாதவர்கள் பௌர்ணமி என்று தீர்த்தத்தில் நீராடினால் கல்யாணம் விரைவில் ஆகும் என்றும், கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை நீராட விரைவில் குழந்தை பிறக்கும் என்றும் கருதப்படுகிறது. இத்தகைய ஒரு அருமையான திருக்கோவிலில் இங்கே தட்சிணாயன வாயில் கதவுகள் திறக்கப்பட்டு பக்தர்கள் அடியாறு பெருமக்கள் எல்லாம் சென்று தரிசனம் செய்து கொண்டிருக்கும் காட்சியை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இப்பொழுது வர்ணனையை தொடர்கிறார் சாந்தி சரவணகுமார்.
1: காரேய் கருணை ராமானுஜன் திருவடிகள் போற்றி போற்றி, ஆதி திருவெள்ளரை அடுத்தது திருப்பைங்கேலி, சோதி திருவானைக்கா சொல்லி கட்டியது திருவரங்கம் என்று சொல்வார்கள். கோவிலா அல்லது கோட்டையா என்று ஆச்சரியப்படக்கூடிய அற்புதமான ஆலயம், ஆன்மீகமும் அறிவியலும் கைகோர்க்கும் இந்த திவ்ய தேசத்தில் ஆதிநாதனை செந்தாமரை கண்ணனை சேவிக்க வந்திருக்கிறோம் நேர்களே. ஒரு கோயில் இரு வாசல்கள், மேலே பறந்து விரிந்த ஆகாயம், கீழே கல்லால் ஆன மிகப்பெரிய தூண்கள் அணிவகுக்க சூரிய கதிர்கள் அப்படியே மெல்ல மெல்ல அந்த தட்சிணாயன வாசல் கதவுகளை தொட எங்களுக்கெல்லாம், கூடியிருந்த பக்தர்களுக்கெல்லாம் அவ்வளவு பக்தியும் பரவசமும். யோசித்து பாருங்கள், இந்த அற்புதமான மரத்தாலான இந்த கதவுகள் எத்தனை பேறு பெற்றிருக்கும் என்று. இந்த இரண்டு வாசல்களுமே அருகருகே தான் இருக்கிறது. இந்த இரண்டு வாசல்களுக்கு மேலே உத்தராயணம் தட்சிணாயணம் என்று எழுதியிருக்கிறார்கள். இரண்டு வாசல்களையும் இணைக்கக்கூடிய அந்த சுவரில் நின்ற திருக்கோலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 அடி இருக்கும். பிரம்மா, விஷ்ணு, சிவன், கோவர்தனகிரி இவர்களை எல்லாம் சிலைகளாக பார்க்கிறோம். இந்த தட்சிணாயன வாசல் அருகில்தான் பக்தர்கள் குழுமி இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அரக்கு வண்ணத்தில் அமைந்த அந்த பெரிய மரக்கதவுகள் தாழியிடப்பட்டு இருந்தது. 6 மாதங்களாக மூடியிருந்த அந்த தட்சிணாயன வாசல் கதவுகள் இப்போது திறக்கப்பட்டது. 6 மாதங்களாக திறந்திருந்த அந்த உத்தராயண வாசல் கதவுகள் மூடியிருக்கிறது. இந்த தட்சிணாயன வாசல் கதவுகள் திறக்கப்பட்டு இப்போது ஒவ்வொருத்தராக இறைவனை சேவிக்க சென்றிருக்கிறார்கள். அந்த கதவுகளுக்கு முன்னால் இருக்கும் படிகளையெல்லாம் சுத்தம் செய்து வெள்ளையும் செம்மண்ணும் கலந்து கோலமிட்டு மஞ்சள் சந்தனம் வைத்து பூக்களால் அலங்காரம் செய்து தன் உயரத்திற்கு ஏற்றார் போல வண்ண வண்ண பூக்களாலான மிகப்பெரிய மாலையை அந்த நிலை கதவு சுமந்திருக்கிறது. ஒரு ஆச்சரியம் பாருங்கள், இந்த உத்தராயண வாசல் கதவுகளில் திருமாலின் 10 அவதாரங்களை செதுக்கி வைத்திருக்கிறார்கள். தட்சிணாயன வாசல் கதவுகளில் அஷ்ட லக்ஷ்மியையும் அழகாக செதுக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த வெள்ளியாலான குடம் கெண்டியில் அந்த தீர்த்தத்தை வைத்து அந்த கதவுகளுக்கு அர்ச்சனை செய்தது பார்க்கவே அவ்வளவு பரவசமாக இருந்தது. யோசித்து பாருங்கள், பிறப்பெடுத்த அந்த ஜீவன் மறைந்ததும் வைகுண்ட வாசலை நோக்கி அந்த ஆன்மா செல்லும். பாவ புண்ணியத்திற்கு ஏற்றது போல சொர்க்கமோ நரகமோ கிடைக்கும். இந்த பரம்பொருளின் கருணையால் இறுதி வாய்ப்பாக ஒரு கேள்வியை கேட்பார்களாம். எப்படி? பூலோக வைகுண்டமாம் திருவள்ளரையின் திருக்கோபுரத்தை தொலைவிலாவது இருந்து தரிசித்த புண்ணியம் உமக்கு உண்டா என்று அந்த ஆன்மாவை பார்த்து கேட்பார்களாம். ஆமாம், ஆமாம், ஆமாம் என்று அந்த ஆன்மா கூறினால் இங்கே செல்லுங்கள் என்று வைகுண்ட வாசலை காட்டுவார்கள் அந்த ஆன்மா வைகுண்ட

0: அரங்கத்திற்கு அனுமதிக்கப்படும். அப்படி ஒரு பேரு பெற்ற திவ்ய தேசத்தில் நாம் இருக்கிறோம். அற்புதமான ஒரு கோயில். அதாவது கோவில் என்றால் எல்லோரும் பக்திக்கு மட்டும் என்று நினைக்கிறார்கள். முக்திக்கும் தான் என்று சாந்தி சொன்னார்கள். கண்டிப்பாக முக்தி பெறும் பேரு இந்த கோவிலை வந்து தரிசித்தால் கிடைக்கும். அத்துடன் இந்த கோவிலுடைய கட்டிடக்கலை என்னே ஒரு அழகு, என்னே ஒரு நேர்த்தி. எத்தனை பழமையாக இருந்தாலும் அத்தனை அருமையாக இதனை பாதுகாத்து வருகிறார்கள். அத்தகைய பேரு பெற்ற இந்த கோவிலில் இன்று தட்சிணாயன வாயில் திறந்துள்ளது. அதாவது திருமங்கை ஆழ்வாரும் பெரியாழ்வாரும் மங்களாசாசனம் செய்த அற்புதமான திருத்தலம். தாமரை போன்ற முகம் தாயார் பங்கஜவல்லி தாயார், செந்தாமரை கண்ணன். அவருடைய பெயருக்கு ஏற்றார் போல அன்றிலிருந்த தாமரை போன்ற விழிகள், கோவிலுடைய தூண்கள், மதில் சுவர், சிற்பங்கள், அத்தனை அழகு. மூலவர் நின்ற திருக்கோலத்தில் எப்படி சேவை சாதிக்கிறார்கள்? சூரியன், சந்திரன், வெண்சாமரம் வீச கருடன், ஆதிசேஷன் இருவரும் அடிபணிந்து இருக்க, அதாவது மனித உருவில் அவர்கள் இருக்கிறார்கள். மார்க்கண்டேய மகரிஷியும் வணங்கியபடி இருக்க, அந்த அழகே அழகு. பெருமாள் கையில் பிரயோக சக்கரம், அதாவது நமது பாவங்கள் கஷ்டங்கள் களைவதற்காக உடனடியாக அவர் நமக்கு கருணை பொழிவதற்காக பிரயோக சக்கரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாராம். சரணாகதி தத்துவத்தை உணர்த்தும் வண்ணம் எம்பெருமாள் இங்கே காட்சி தருகின்றார். அற்புதமானதொரு கோயில், அழகாக இங்கே வந்து நாம் இதை தரிசிக்க வேண்டும் என்பதற்கு இணங்க இங்கு தட்சிணாயன வாயில் திறக்கப்பட்டுள்ளது. வைணவ தத்துவத்தில் கதவுகள் எப்போதுமே சிறப்பானவை. நாம் நினைப்பது போல அந்த கதவுகள் வெறும் மரத்தால் ஆனதா? இல்லை. அது பொருட்களா? இல்லை. அது தத்துவம், சாதி, மதம், சமூக அந்தஸ்து, இப்படி எந்த பாகுபாடுகளும் வைணவத்தில் இல்லை. அனைத்து மக்களுக்கும் வைணவத்தின் கதவுகள் எப்போதுமே திறந்திருக்கும், ஆன்மீக முக்தி கொடுக்க காத்திருக்கும் என்று சொல்வார்கள். ஆழ்வார்களின் பாசுரங்களை அழுந்த சொன்னால், மனமுருகி இறைவனை பிரார்த்தனை செய்தால், ஒரு கதவு துன்பத்தில் மூடினாலும் இன்னொரு கதவு முயற்சியால் கண்டிப்பாக திறக்கும் என்பதே அதன் தத்துவம். முக்தி தரும் அந்த இறைவனின் தரிசனம் கிடைக்கும். எப்படி தெரியுமா? ஆண்டாள் பாடுவாளே, மணிக்கதவம் தாழ்திறவாய் என்று ஒரு இடத்திலும், கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் என்று ஒரு இடத்திலும், நேய நிலை கதவம் நீக்கேலோர் எம்பாவாய் என்று பாடுவாள். அந்த பகவானின் அன்பை பெற கதவை நீக்கி அருள் தருவாய் என்று ஆண்டாளே பாடும் போது நாம் எல்லாம் ஏமாத்திரம். இந்த கதவுகளுக்கு முன்னால் தவமாய் தவம் கிடக்க வேண்டாமா? சொர்க்கவாசல் கதவுகளுக்கு முன்னால் தவம் இருப்பது போல இங்கேயும் இந்த தட்சிணாயன வாசல் கதவுகளுக்கு முன்னாலும் பக்தர்கள் தவமாய் தவம் கிடக்கிறார்கள். அதன் வழியே சென்று பெருமாளை சேவிக்க காத்திருக்கிறார்கள். வைகுந்தத்தில் வாழ முக்திக்கு முன்னேற்பாடாய் ஒரு டிக்கெட் போட்டு வைக்கலாம் என்றுதான்.
1: இணைந்திருங்கள் நேயர்களே, ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம்.

0: கேட்டுக் கொண்டிருப்பது திருச்சி சாரதாஸ், திருச்சி ஸ்ரீ ராமா ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய உலா. திருவள்ளரை அருள்மிகு புண்டரீகாட்ச பெருமாள் திருக்கோயிலில் நடைபெறும் தட்சிணாயன வாசல் திறப்பு விழாவின் நேர்முக வர்ணனை.
1: நமது திருச்சியில் மூன்று தலைமுறைகளாக 85 வருடம் பாரம்பரியம் மிக்க தங்கம், வைரம் மற்றும் வெள்ளி நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்துடன் மிகச்சிறந்த கலெக்ஷனில் வாங்கி மகிழ வாருங்கள் ஸ்ரீ ராமா ஜுவல்லரி மார்ட், தெப்பக்குளம் மற்றும் பெரிய கடை வீதி, திருச்சி. எங்கள் தங்கம் என்றும் தங்கும்.

0: மூன்று தலைமுறைகளாக 85 வருடம் பாரம்பரியம் மிக்க தங்கம் வைரம் மற்றும் வெள்ளி நகைகள் மிக குறைந்த சேதாரத்துடன் வாங்கி மகிழ ஸ்ரீ ராமா ஜுவல்லரி மார்ட் தெப்பக்குளம் மற்றும் பெரிய கடை வீதி திருச்சி.
1: திருவள்ளரை அருள்மிகு புண்டரீகாக்ஷ பெருமாள் திருக்கோயில் தட்சிணாயன வாசல் திறப்பு பற்றி சொல்கிறார்.
2: திருவள்ளரை மேலத்திருமாளியை அம்மாள் எஸ் வரதராஜன் சுவாமி.
3: அழ்வாரெம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் அஸ்தம் சேதசிமே நிரந்தரமசௌ அம்போதர ஷியாமளா புண்ணியே ஸ்ரீமதி புண்டரீகநயனா ஸ்வேதாச்சலே தஸ்திவான் மார்க்கண்டே.

இந்த ஸ்லோகம் திருவள்ளரை எம்பெருமான் புண்டரீகாட்சண பத்தின தியான ஸ்லோகம். மூலஸ்தானத்துல கர்ப்ப கிரகத்திலே அந்த எம்பெருமான் புண்டரீகாட்சன் நின்ன திருக்கோலத்துல சேவை கொடுக்கறான், எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறான். ரெண்டு பக்கத்துல சூரியன் சந்திரன் ரெண்டு பேரும் சாமர கைங்கரியம் பண்ணுகிறார்கள். எம்பெருமானுடைய வலது பக்கத்திலே பெருத்மான் கருடாழ்வார் அவர் அஞ்சலி முகமாகவும், இடது பக்கத்திலே ஆதிசேஷன் அஞ்சலி முகமாகவும் ரெண்டு பேரும் எம்பெருமானிடத்தை கட்டளையிடும் அப்படிங்கிற மாதிரி கைகூப்பி நின்று கேட்கிறாப்புல நிற்கிறார்கள். எம்பெருமானுடைய திருவடி வாரத்திலே வலதுபுறத்திலே மார்க்கண்டேய மகர்ஷியும் இடதுபுறத்திலே பூமி பிராட்டியும் திருவடி வாரத்திலே அமர்ந்து கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். உற்சவமூர்த்தி பங்கஜவல்லி சமேத புண்டரீகாட்சன் சந்தாமரை கண்ணன் லக்ஷ்மி சகாயோ ஹரிஹி அப்படி சேவை சாதிக்கிறான். மகாலட்சுமி தாயார் எம்பெருமானுடைய மூன்று பிராட்டிமார்கள் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, மூணு பேரும் பரமவதத்திலே வைகுண்டத்திலே எங்களுக்கு பிராதாண்யம் கொடுக்கணும்னு கேட்டார்களாம் ஒரு சமயம். அப்பொழுது எம்பெருமான், இந்த வைகுண்டத்திலே கொடுக்க முடியாது, இந்த பூமண்டலத்திலே மூணு பேருக்கும் மூணு இடத்துல கொடுக்குறேன். ஸ்ரீதேவிக்கு பிராதாண்யம் திருவள்ளரை ஸ்வேதகிரி, பூமி பிராட்டிக்கு ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர், நீலாதேவிக்கு திருநறையூர் கல்கர்டன் கும்பகோணத்து பக்கத்தில் திருநறையூர் மஞ்சளொல்லி தாயார், ஆக மூணு பிராட்டிமார்களுக்கும் மூன்று இடத்திலே கொடுக்கிறேன்னு எம்பெருமான் வாக்கு கொடுத்துருக்கான். அந்த கிரமத்திலே ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு திருவள்ளரையிலே பிராதாண்யம். ஸ்ரீதேவி நாச்சியார் தான் பங்கஜவல்லி நாச்சியார். இந்த திவ்ய தேசத்து எம்பெருமான் ரெண்டு ஆழ்வார்கள் மங்களாசாசனம், ஒருத்தர் பெரியாழ்வார், மற்றொருவர் திருமங்கை ஆழ்வார். ஆழ்வார் பெரியாழ்வார் முதல் பாசுரத்திலே இந்திரனோடு பிரமன் ஈசன் இமயவரெல்லாம் மந்திரமா மலர் கொண்டு மறைந்து வராய் வந்து நின்னார் தந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள்.

சொப்படக் காப்பிடவாராய் உதமர் செல்வக் கொழுந்து புணர் திருவள்ளரையானை அப்படின்னு மங்களாசாசனம் பண்றார். 10 பாட்டு. இது காப்பிடல் காப்பிடல்னு பிரசித்தம். ஆக ஆழ்வார்களுடைய 4000 பாசுரத்திலே முதல் பதிகமாக முதல் 10 பாட்டு இந்த திருவள்ளரை பெருமானுக்குத்தான். திருக்கோட்டியூருக்கு துணுக்கு பாசுரம், ஸ்ரீரங்கத்துக்கு துணுக்கு பாசுரம், ஆக ஒரு பாசுரம் ரெண்டு பாசுரம். ஆனா தொடர்ந்து 10 பாட்டுங்கிறது பதிக விசேஷம், அது திருவள்ளருக்கே உள்ள ஏத்தம். அது சித்திரமண்டபத்திலே சூரியன் சந்திரன் இந்திரன் எல்லாரும் கையில புஷ்பங்களை கொண்டு எம்பெருமான மங்களாசாசனம் பண்ணுகிறார்கள். அதுக்கு மேலே தான் ரெண்டு வாசல் முக்கியமானது. திவ்ய தேசத்திலே உத்தராயண வாசல் தட்சிணாயன வாசல்னு ரெண்டு திவ்ய தேசத்துல மட்டும்தான், ஒன்னு திருவள்ளரை திவ்ய தேசம், இன்னொன்னு கும்பகோணத்துல சாரங்கபாணி சன்னதியில. இந்த ரெண்டு சன்னதியில மட்டும்தான் இந்த வாசல், இந்த வாசலுக்கு ஏத்தம். தட்சிணாயன வாசல்ங்கிறது ஆடி 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி கடைசி தேதி வரைக்கும். திருமங்கை ஆழ்வார் அவர் தன்னுடைய பிரபந்தத்திலே பெரிய திருமொழியிலே ஒரு 10 பாட்டும், அதே பெரிய திருமொழியிலே துணுக்கு பாட்டா ஒரு பாட்டும், சிறிய திருமடல் பெரிய திருமடல் ஓணத்திலே ஒரு பாட்டும், ஆக 13 பாசுரங்கள் பாடியிருக்கார். ஆக மொத்தம் 24 பாசுரங்கள் ரெண்டு ஆழ்வாரும் சேர்ந்து திருவள்ளர் எம்பெருமானுக்கு பாடியிருக்கார். ஆக இந்த எம்பெருமான் இவனும் 6ஆம் அமுதன் தான். ஆக திருவள்ளரை 6ஆம் அமுதன்.

0: அதே மாதிரி திருக்குடந்த ஆறு அமுதன், இந்த ரெண்டு சன்னதியில மட்டும்தான் இந்த ரெண்டு வாசல். இவன் எப்படி அமுதன் சொல்றீர்? அளவிட முடியாத ஆறாவமுதன் ஆக திருவள்ளர் எம்பெருமானும் ஆறாவமுதன், திருக்குடந்தை எம்பெருமான் சாரங்கபாணியும் ஆறாவமுதன். இந்த ரெண்டு ஆறாவமுதனுக்கு தான் இந்த ரெண்டு வாசல் வச்சிருக்கா. அவசியம் பக்தர்கள் எல்லாரும் வந்து எம்பெருமானை தரிசித்து எம்பெருமானுடைய அருளை பெற வேணும்னு பிரார்த்திக்கிறோம். அழ்வாரும் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.
1: இன்றைய ஆலய உலாவில் நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது திருவள்ளரை அருள்மிகு புண்டரீகாட்ச பெருமாள் திருக்கோயிலில் நடைபெறும் தட்சிணாயன வாசல் திறப்பு விழாவின் நேர்முக வர்ணனை. வாருங்கள் நேர்களே, மீண்டும் திருவள்ளரைக்கு செல்வோம்.
2: அற்புதமான திருவள்ளரை திருத்தலத்தில் இணைந்திருக்கிறீர்கள் நேயர்களே. தட்சிணாயன வாயில் கதவுகள் திறந்து இங்கே அடியவர்கள் எல்லாம் அங்கே சென்று எம்பெருமானை தரிசித்து வரக்கூடியதை நாங்கள் பார்க்கிறோம். பெரியாழ்வார் அழகன் பெருமாளுக்கு செந்தாமரை கண்ணனுக்கு பாடிய பாடல்களில் காப்பிடவாரா என்கிறார். அதாவது அவரே பல்லாண்டு பாடினார். தங்களுடைய அழகு ஊராரின் கண்களில் பட்டால் கண்பட்டு விடுமே, ஆதலால் மாதவா நீ வா, உனக்கு காப்பிடுகிறேன், கண் திருஷ்டி கழிக்கிறேன் என்கிறாராம் பெரியாழ்வார். செவ்வாள் சுக்கிரனின் அற்புத தலம் என்ற திருவள்ளரை பரிகார தலம், அதாவது இந்த கோவிலுக்கு வந்தால் எப்படி நீங்கள் சேவிக்கலாம் என்றால் முதலில் 18 படிகள் ஏற வேண்டும். அதாவது பகவத்கீதை அத்தியாயங்கள் 18 அல்லவா, அத்தகைய 18 படிகள் ஏறி அதன் பின்னர் 4 படிகள், அதாவது 4 வேதங்களுக்கு உரியதாக 4 படிகள், அடுத்து 5 படி பஞ்ச பூதங்களுக்கு ஒப்பான 5 படி, தொடர்ந்து 24 படி, அதாவது காயத்ரி மந்திரத்தின் 24 எழுத்துக்கள் குறிக்கிறது அல்லவா, அதனை குறிக்கும் 24 படிகள் ஏறிதான் எம்பெருமானை தரிசிக்க வேண்டும். இத்தகைய மகத்துவங்களை பெற்ற பழமையான கோயில் இது. சிபி சக்கரவர்த்திக்கு ஸ்வேதவராகமாக காட்சி அளித்தவர் எம்பெருமான் புண்டரீகாட்ச பெருமாள். 3700 வைணவ பெரியோர்கள் வாழ்ந்த தலம் இது. மார்க்கண்டேய மகரிஷியின் ஆணைக்கேற்ப பெருமாளுக்கு பிரம்மாண்ட ஆலயம் எடுத்தார் சிபி சக்கரவர்த்தி. இந்த சிபி சக்கரவர்த்தியின் பெருமையினை வரலாற்றினை சித்தரிக்கும் விதமாக சித்திரங்கள் இந்தோனேஷியாவில் யோக்யகர்த்தா என்ற இடத்தில் இருக்கக்கூடிய பிராம்படன் கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பத்தில் காணப்படுகிறதாம். எத்தனை அருமை பாருங்கள், எத்தனை அழகாக நம்முடைய இந்த பாரதத்தினுடைய விஷயங்கள் எல்லா நாடுகளிலும் பரந்து விரிந்திருக்கிறது. அத்தனை அழகாக ஒரு கோவில் இங்கே எழுப்பப்பட்டுள்ளது. இந்த கோவிலுக்கு வாருங்கள் என்கிறார்கள். திருமங்கை ஆழ்வாருக்கு பரிமுகமாக, அதாவது ஹயக்ரீவராக காட்சி அளித்தாராம் எம்பெருமான் புண்டரீகாட்ச பெருமாள். இங்கே அதே மாதிரி ஒரே சிலையில் சக்கரத்தாழ்வார் மற்றும் நரசிம்மர் அத்தி மரத்தில் செய்யப்பட்ட சிலைகள். குடவரை கோயில் இது, நினைத்தாலே முக்தி தரக்கூடிய கோயில் இது. இந்த கோவில் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட முற்று பெறாத ஒரு குடைவரை என்றும் சொல்கிறார்கள். மார்க்கண்டேய மகரிஷி தவம் செய்த குகையினையும் இங்கு தரிசிக்கலாம். அத்தனை பெருமை திருவள்ளரைக்கு இருக்கும் போது ஏன் வேறெங்கு செல்ல வேண்டும்? ஆம், இங்கே நாம் வந்து தரிசித்தாலே போதும். திருமகள் எம்பெருமாளை தவமிருந்து அடைந்த திருத்தலம், தாமரைக்கு ஒப்பான கண்கள். இங்கே ஸ்வஸ்திக் வடிவில் அமைந்திருக்கும் குளம் காலம் கடந்து நிற்கும் பேரழகு கட்டிடக்கலைக்கு உதாரணம். இதோ வர்ணனையை தொடர்கிறார் சாந்தி சரவணகுமார்.
3: சொன்னது போல ஆலயத்தில் மிகப்பெரிய அந்த முன்வாசல் கோபுரம் இப்போது திருப்பணிகள் கண்டுகொண்டு இருக்கிறது. அதனால் பிரதான வாயில் வழியாக நாம் ஆலயத்திற்குள் வர முடியாது. நாழிகேட்டான் வாசல், அதன் வழியாகத்தான் இப்போது பக்தர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த திருவள்ளரை ஆலயத்தை பொறுத்தவரை மாலை மரியாதை வைபவங்கள் புறப்பாடு இப்படி அனைத்திலுமே எந்த திவ்ய தேசத்திலும் இல்லாத வகையில் தாயாருக்குத்தான் முதல் மரியாதை. அப்படி தாயார் முன்னால் வர சுவாமி பின்னால் வருவார். அப்படி சுவாமி வரும்போது அங்கே இங்கே என்று அவருக்கு சற்றே தாமதமானால் தாயார் நின்று கேள்வி கேட்பார், ஏன் இவ்வளவு தாமதம் என்று காத்திருந்து பிறகு சுவாமியை அழைத்து கொண்டுதான் செல்வாள். அப்படி நாழிகேட்டான் வாசல் வழியாக அந்த பக்தர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த தட்சிணாயன வாசல் வழியாக அந்த இறைவனை தரிசிப்பதற்காக இந்த மனித வாழ்க்கையில் பிறப்பும் இறப்பும் தனித்தனி வாசல்கள், அவற்றில் நுழையும் போது இந்த பரமாத்மாவை உணரும் பாக்கியம் அந்த ஆன்மாவுக்கு கிடைக்கும். அதனாலேயே இந்த பரந்தாமன் உத்தராயணத்தின் தொடக்கத்தில் சூரிய நாராயணனாகவும் தட்சிணாயனத்தின் முடிவில் கோவிந்தனாகவும் அருள் செய்வதாக ஐதீகம். அதாவது இந்த உத்தராயண வாசல் இந்த பூவுலகில் நுழைவது போல தட்சிணாயன வாசல் முக்தி தரும் வைகுண்டத்திற்கு நுழைவது போல. யோசித்து பாருங்கள், மிகவும் பிரம்ம பிரயத்தனப்பட்டு ஆசை ஆசையாய் தேடி தேடி நாம் ஒரு கோவிலுக்கு செல்லும் நுழைவதற்கு முன்பாக ஒரு 5 நிமிடத்திற்கு முன்னால் வந்தால் தரிசனம்.

0: தரிசனம் செய்திருக்கலாம். இன்னும் 3 மணி நேரம் காத்திருக்க வேண்டும், கோவில் கதவுகள் தாளிடப்பட்டு விட்டது என்றால் எப்படி இருக்கும் மனநிலை? அப்படியே புலம்பி தவிக்க மாட்டோமா? இது மனிதர்களுக்கு மட்டுமா? இல்லை, திரு இந்த ஊரில் திருமங்கையாழ்வாருக்கு நடந்திருக்கிறது. அந்த மூடிய கதவுகளை பார்த்து துடித்து போனார். சுவாமி, இந்தளூர் பெருமானே இரக்கம் காட்டு, இப்படி கதவை அடைக்கலாமா? உன்னுடைய திருமேனியை எனக்கு காட்டாமல் நீரே கட்டி கொண்டு வாழும் போ என்று செல்ல கோபத்தோடு பாடினார். உடனே கதவுகள் திறக்கிறது. காரணம், ஆழ்வார்களின் அழகு தமிழ் பாசுரம். அது சரி, அவர்களுக்கு பாசுரம் கிடைத்தது, இறைவனுக்கு பாசுரம் கிடைத்தது, ஆழ்வாருக்கு கோவில் கதவுகள் தெரிந்தது, தரிசனம் கிடைத்தது. நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு தரிசனமும் கிடைக்கும், பொறுமை என்னும் அஸ்திரம் கிடைக்கும். பொறுமை காத்தால் அந்த இறைவனின் கதவுகள் கிடைக்கும், திறக்கும் இறைவனின் திவ்ய தரிசனமும் கிடைக்கும். அப்படித்தான் இந்த செந்தாமரை கண்ணன் இங்கே இருக்கிறான். அதாவது ஒவ்வொரு பூவிலும் இத்தனை இதழ்கள் என்றால் 4 தான் இருக்கும், ஆனால் தாமரையில் மட்டும் 8, 11 என்று விதவிதமாக இருக்கும். அதிலும் 1000 இதழ் கொண்ட தாமரையும் இருக்கும். சுவாமியினுடைய கண்கள் அப்படி இருக்கிறது. அந்த திருக்கண்களால் 1000 மங்களம் தந்து கொண்டு இருக்கிறவன் இந்த திருவள்ளரை இறைவன். அதனால்தான் புண்டரீகாட்சன் செந்தாமரை கண்ணன் என்று இறைவனையும் பங்கைய செல்வி என்று தாயாரையும் சொல்கிறார்கள்.
1: ஆம் நேயர்களே, திருவள்ளரை திருத்தலம் அற்புதமானதொரு திருத்தலம். இங்கே 2 வாயில்களில் தட்சிணாயன வாயில் இன்று திறந்துள்ளது. தாயாருக்கு பெருமை தரக்கூடிய இந்த திருத்தலத்தில் இந்த விழா அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது. பெருமாளை சேவிக்க பக்தர்கள் அனைவரும் தட்சிணாயன வாயில் வழியே சென்று கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம். வராக க்ஷேத்திரம் இது. அதாவது தாமரை போன்ற 2 கண்கள். ஸ்ரீதேவி நாச்சியாருக்குத்தான் இங்கே திருவள்ளரையில் பெருமை, இங்கே மகாத்மியம். பூமாதேவிக்கு நாச்சியார் திருமாளிகை என்று சொல்லக்கூடிய நாச்சியார் கோயில், அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவருக்கு பெருமை. நீலாதேவிக்கு திருநறையூர், அதாவது நாச்சியார் கோயில் கல்கருடன் இருக்கக்கூடிய அந்த திருநறையூரில் நீலாதேவிக்கு பெருமை. எப்போது புறப்பட்டாலும் நாச்சியார் முதலில் புறப்பாடு கண்டு பின்னர் பெருமாள் வருவது வழக்கம். இப்பொழுது நம்மிடையே
0: நிறைய நேர்கள் இந்த தட்சிணாயன வாசல் அருகே நின்று கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் வானொலியில் அறிவிப்பை கேட்டு இங்கே வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இப்போது சத்திரப்பட்டியிலிருந்து பரமேஸ்வரி வந்திருக்கிறார். அம்மா வணக்கம்.
2: ஹலோ, நன்றி, வணக்கம். நான் சத்திரப்பள்ளி பரமேஸ்வரி. எங்க ஆலயத்துக்கு வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. இது நேரடியா வந்து பாக்குறது ரொம்ப பெருமையாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு.
0: பெருமாளை எப்படி இருக்கிறாரு பாத்தீங்களா?
2: சூப்பரா இருக்காரு. எங்க பெருமாள் செம்மையா
0: சொல்லும் போதே ஒரு கர்வம் பாருங்க. எங்க பெருமாள்
1: அவங்க ஊருக்கு வந்து அவங்களோட அந்த பெருமாளை பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. மார்க்கண்டேயர், சிபி சக்கரவர்த்தி இவர்களுக்கு காட்சி அளித்த நம் பெருமாள் இங்கே அழகாக அற்புதமாக தட்சிணாயன வாயில் வழியே பெருமக்கள் எல்லாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உய்யக்கொண்டார், அதாவது நாதமுனிகளின் சிஷ்யன், அப்புறம் எங்கள் ஆழ்வார் ஸ்ரீ விஷ்ணு சித்தன் அவதரித்த தலம் இந்த திருவள்ளரை. திருக்குடந்தை, திருவள்ளரை, 2 ஊர்களிலும் 2 வாயில்கள், இருவரும் 6வது என்கிறார்கள் பெரியோர்கள்.
0: திருவள்ளரையில் ஆடி மாதத்தின் முதல் நாள் இன்று திறக்கும் இந்த தட்சிணாயன வாசலின் திவ்ய கதவுகள் இன்னும் 6 மாதங்கள் திறந்திருக்கும். பக்தர்கள் வரலாம், திவ்யமாக சேவிக்கலாம், முக்திக்கு முன்னேற்பாடுகளை செய்து வைக்கலாம். திருக்கதவுகளை திருவள்ளரை பங்கைய செல்வி சமேத புண்டரீகாட்ச பெருமாளை சேவித்த மன நிறைவோடு நிலையம் திரும்புகிறோம். நன்றி, வணக்கம்.
3: திருச்சி FM ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சாரதாஸ், திருச்சி ஸ்ரீ ராமா ஜுவல்லரி மார்ட் வழங்கிய ஆலய உலா, திருவள்ளரை அருள்மிகு புண்டரீகாட்ச பெருமாள் திருக்கோயிலில் நடைபெறும் தட்சிணாயன வாசல் திறப்பு விழாவின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர்கள் விஜயலட்சுமி ராம்குமார், சாந்தி சரவணகுமார் ஆகியோர். அமைப்பு ஆர். வெங்கடேஸ்வரன். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருச்சி சாரதாஸ். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருச்சி ஸ்ரீ ராமா ஜுவல்லரி மார்ட்.
4: ஸ்ரீ ராமா ஜுவல்லரி மார்ட், தெப்பக்குளம் மற்றும் பெரிய கடை வீதி, திருச்சி. எங்கள் தங்கம் என்றும் தங்கும்.
5: வந்தாச்சு வந்தாச்சு திருச்சி சாரதாஸ் ஆடி.
4: நமது திருச்சியில் 3 தலைமுறைகளாக 85 வருடம் பாரம்பரியம் மிக்க தங்கம், வைரம் மற்றும் வெள்ளி நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்துடன் மிகச்சிறந்த கலெக்ஷனில் வாங்கி மகிழ வாருங்கள். ஸ்ரீ ராமா ஜுவல்லரி மார்ட், தெப்பக்குளம் மற்றும் பெரிய கடை வீதி, திருச்சி. எங்கள் தங்கம் என்றும் தங்கும்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பம்.
3: நமது திருச்சியில் 3 தலைமுறைகளாக 85 வருடம் பாரம்பரியம் மிக்க தங்கம், வைரம் மற்றும் வெள்ளி நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்துடன் மிகச்சிறந்த கலெக்ஷனில் வாங்கி மகிழ வாருங்கள் ஸ்ரீ ராமா ஜுவல்லரி மார்ட், தெப்பக்குளம் மற்றும் பெரிய கடை வீதி, திருச்சி. எங்கள் தங்கம் என்றும் தங்கும்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்
3: மீது திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸ்லயும் நியூஸ் ஆன் ஏர் கைபேசி செயலிலும் இப்ப நாம கேட்கலாம் இருபட பாடல்கள். வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து மனோ உமாரமணன் குரல்கள்ல முதல் பாடல் இதோ.

நிமிஷம் கடந்து பயணிச்சுட்டு இருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து இனி வரும் பாடல் எஸ் ஜானகி குரல்ல அமைஞ்சது.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். சுனந்தா குரல்ல இது ஒரு பாடல்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: PM ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1ல் இதுவரை நாம் இருபட பாடல்களை கேட்டு ரசித்தோம். பொதுவாக இந்த காலகட்டத்தில் நம்மளோட உணர்வுகளை ஆங்கிலத்தில் இமோஜின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த உணர்வு மூலமாக வெளிப்படுத்துறது ரொம்ப இயல்பான விஷயமா ஆயிடுச்சு. ஏதாவது நம்ம மனசில் நினைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து வார்த்தைகளால் சொல்லாமல் டக்குன்னு ஒரு உருவத்தை போட்டு சொல்லிடுறோம் அந்த குறுஞ்செய்திகளில். ஆனால் ஒரு நாளில் நம்மளோட முகம் அதிக நேரம் எந்த உணர்வுருவ மாதிரி இருக்குது அப்படின்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்துருப்போமா? காலையில் தலை செய்வும் போது ஒரு வாட்டி கண்ணாடி பார்த்துருப்போம். அதை தாண்டி நம்மளோட முகத்தில் இருக்கக்கூடிய புன்னகையா துக்கமா அந்த உணர்வு எது அப்படின்னு கவனிக்க மறந்துடுறோம். இப்படி நம்ம முகம் அதிகம் காட்டக்கூடிய உணர்வு எது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நண்பகல் 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் தோழிகள் பகிர்ந்துக்கலாம். மங்கையர் உலகம் நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இனி உங்களோட நாங்கள் உங்களுக்காக காத்திருக்கு நேரம் காலை 11 மணி. இப்போ நாம கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜிந்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். 136 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஜிந்த் சோனிபட் இடையே 12 ரயில் நிலையங்களை இணைக்கும் வகையில் இந்த ரயில் இயக்கப்படுகிறது. ஏழை நடுத்தர மக்கள் பயன்பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ஹைட்ரஜன் ரயில் சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் புனரமைக்கப்பட்ட சின்னசேலம், குன்னூர் உள்ளிட்ட 9 ரயில் நிலையங்களையும் காணொலி மூலம் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். தியாகிகள் தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், தியாகிகளின் உயரிய பண்புகளை வாழ்வியல் நெறியாக ஏற்று மனித நேயமும் நாட்டுப்பற்றும் கொண்ட சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று கூறியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தியாகிகள் சங்கர்லிங்கனார், ஆர்யா, செண்பகராமன் ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு மாநில அமைச்சர்கள் இன்று மரியாதை செலுத்தினர். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் இன்று நேரில் ஆய்வு செய்தார். நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்தும் மருந்துகளின் இருப்பு குறித்தும் அவர் கேட்டறிந்தார். தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகள் வரும் 1ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் பொதுமக்கள் தங்களது விவரங்களை இணையதளம் வாயிலாக பதிவேற்றம் செய்யும் பணி இன்று தொடங்கியுள்ளது. இம்மாதம்

0: 31ஆம் தேதி வரை sc.census.gov.in என்ற இணையதளத்தில் தங்களது விவரங்களை பொதுமக்கள் பதிவேற்றம் செய்யலாம். இதனிடையே மதுரை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பள்ளி மாணாக்கர் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று தொடங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேசிய தொழில் பழகுனர் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் வரும் திங்கட்கிழமை தொடங்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் தொழில் பழகுனர் பயிற்சி சேர்க்கை முகாம் ஜூலை 20ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு மயிலாடுதுறையில் உள்ள ஏழுமலையான் தனியார் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற உள்ளது. இந்த முகாமில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களும் பங்கேற்று ஐடிஐ, டிப்ளமோ, பொறியியல் மற்றும் பட்டப்படிப்பு முடித்தவர்களை தொழில் பழகுனர் பயிற்சிக்கு தேர்வு செய்ய உள்ளன. இந்த அரிய வாய்ப்பை இளைஞர்கள் பயன்படுத்திக் கொண்டு பயனடையுமாறு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். மணிகண்டன் குருமூர்த்தி.
0: இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து தற்போது 2-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

0: நேயர்கள் கேட்டுவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்தியக்கடல் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் உங்களோடு நாங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: இன்றைய உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி அன்பர் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெறும் ஃப்ரீடம் 2026 கலை விழாவில் பங்கேற்கும் மாணவர்களுடன் ஒரு நேர்காணல். இந்த நேரலை நிகழ்ச்சிக்காக களத்திலிருந்து நமது அறிவிப்பாளர்களோடு பேசலாம்.
2: நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் அன்பான அழகான அதிரடியான அற்புதமான காலை வணக்கம். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னா திருச்சிராப்பள்ளி அன்பு தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்துதாங்க இன்னைக்கு நேரலை. இன்னைக்கு இந்த வளாகமே ஒரு திருவிழா கோலத்துல இருக்குது. திறமையான மாணவர்களை ஒன்று சேர்த்த இந்த பிரம்மாண்டமான ஃப்ரீடம் 2026 கலை மற்றும் அறிவுசார் திருவிழா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சுத்தி பார்த்தா ஒரே கொண்டாட்டம். மாணவர்களோட ஆரவாரம் கலை நிகழ்ச்சியோட அதிரடினு ஒட்டுமொத்த வளாகமும் மின்னிக்கிட்டு இருக்குது. இந்த திருவிழாவோட ஒவ்வொரு நுழையையும் இங்க இருக்கிற மாணவர்களோட செம்ம வைபையும் சேர்த்து இந்த நாள நாம கொண்டாட போறோம்.
3: கொண்டாடுறதுக்கு தாங்க வந்திருக்கிறோம். கல்லூரி அப்படின்னு சொன்னாலே எல்லாருடைய கனவுகளும் பட்டாம்பூச்சி மாதிரி மின் ஒண்ணுன்னு பறக்கிற காலம். அந்த கல்லூரிங்கிற வார்த்தையை கேட்டாலே அவ்வளவு உற்சாகம், அவ்வளவு மகிழ்ச்சி நமக்கு இருக்கும். அதை இந்த ஃப்ரீடம் 2026 அப்படின்னு ஒரு டைட்டில குடுத்து ஒரு வாரம் அந்த மக்கள் அதாவது மாணவர்கள் கொண்டாட்டம் பண்ணிருக்காங்க பாருங்க. பார்க்கும்போது நம்மளும் இதுல ஒரு பார்ட்டா இருக்கோமே அப்படின்னு நினைக்கிறப்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. நம்மளை சுத்தி நிறைய மாணவர்கள் பேராசிரியர்கள் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம கூட இந்த நிகழ்ச்சியெல்லாம் தொடங்கி வச்சுட்டு அதுல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நம்ம கூட பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக தம்பி லலித் அவர் புன்னகையை காட்டுது. இந்த ஃப்ரீடம் எந்த அளவுக்கு ஃப்ரீடமா இருக்கு அப்படின்னு. வணக்கம் லலித்.
4: வணக்கம்.
3: நீங்க எத்தனை வருஷமா இந்த காலேஜ்ல இருக்கிறீங்க? எத்தனை வருஷமா இந்த ஃப்ரீடம் ஈவெண்ட்ல கலந்துருக்கீங்க?
4: இது வந்து நான் 2 வருஷமா 2வது ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன். இது வந்து என்னோட 2வது ஃப்ரீடம். இதுவரையும் 1997 ஃப்ரீடம் நடைபெற்று வருகிறோம். அதாவது என்ன பண்ண 1992 முதல் எங்க அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி 30 ஏக்கர் அளவுல நிறுவப்பட்டதுங்க. எங்கள் கல்லூரி பாத்தீங்கன்னா கலர் உலர் மண் நிலம் பெற்றதுங்க. என்னதான் அந்த நிலம் வந்து எங்களுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த நிலத்துல நாங்க வேளாண்மை

0: விவசாயங்கள் ரகங்களை வெளியிட்டு விவசாயத்தை ஒரு புரட்சி செய்து வருகிறீங்க. ஆனா என்ன விஷயம், போன வருடம் பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி நடத்திய இந்திய கொடுமை பணி தேர்வுல சத்தியப்பிள்ளையா அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழ்நாடு மட்டுமல்லாமல் மற்ற மாநில அவற்றிலும் இங்க வந்து பயின்று எங்கள் வேளாண்மை கற்று அந்த மாநிலத்தின் வேளாண்மை புரட்சிக்காக உழைத்து வருகின்றனர்.
1: சிறப்பு சிறப்பு. இப்ப லலித் சொல்றப்போ என்னோட ரெண்டாவது ஃப்ரீடம் இது அப்படின்னாரு. அப்ப முதல் ஃப்ரீடம் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. அடுத்ததா அச்சயா நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் அச்சயா.
2: வணக்கம் ஐயா.
1: அச்சயா அப்படிங்கிற பேரை கேட்கும் போதே நிறைய பேர் முகத்துல வந்து சந்தோஷம் இருந்தது. அப்படி இந்த புன்னகை அச்சயா முகத்துல
2: முகத்திலேயே புன்னகை வந்து ஃப்ரீடம் என்னாயிருக்கு யாருல ஃப்ரீடமா இருக்கிறாங்க.
1: சரி, இப்ப அச்சயா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு கேக்கலாமா?
2: வணக்கம். நான் வந்து மகளிர் தோட்ட கலைக்கல இருந்து பேசுறேன். அதாவது 2011 ஆண்டு ஒரு முன்னாள் அமைச்சர், அதாவது மறைந்த முன்னாள் அமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு பெண்ணால் ஒரு பெண்ணுக்கே உருவாக்கப்பட்ட கல்லூரி தான் வந்துட்டு மகளிர் தோட்ட கலை கல்லூரி. இங்க வந்துட்டு மொத்தம் 350க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து படிச்சுட்டு வந்தோம். தோட்டக்கலை கல்லூரியில் இருக்கக்கூடிய பல பல பல ஆராய்ச்சியும் சரி, காய்கறி ஆராய்ச்சி மற்றும் பூக்கள் ஆராய்ச்சி போன்றவற்றில் ஈடுபட்டு வருகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பல மாணவர்கள் வந்து, அதாவது ஆசியாவிலேயே பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட முதல் கல்லூரி எங்க கல்லூரி தாங்க ஐயா. அது ரொம்ப பெருமையா இருக்குங்க ஐயா.
1: சிறப்பு. உங்ககிட்ட இந்த தகவலை கேட்டது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்போ இந்த ஃப்ரீடம் 2026 இதை ஒருங்கிணைக்கிறது அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம். என்னதான் நிர்வாகத்துல நமக்கு சப்போர்ட் இருந்தாலும் கூட இந்த மாணவர்கள் ஒருங்கிணைக்கிறது அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம். இங்க நம்ம கூட ரெண்டு செக்ரட்டரி இருக்காங்க, இந்த ஃப்ரீடம் 2026 ஓட செக்ரட்டரி. அங்க பாருங்களேன், அவங்களை பார்க்கும்போது
2: இந்த நிகழ்ச்சியை எப்படி வந்து ஒருங்கிணைச்சிருக்காங்க, இதுக்காக எவ்வளவு உழைச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி நம்ம சொல்ல போறாங்க. சொல்லுங்க, உங்க பேர் என்ன?
3: வணக்கம். என்னோட பேர் வந்து சிவரஞ்சனி. இந்த ஃப்ரீடம் வந்து முதல் எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்றத ஒரு ஹிஸ்டரியை சொல்ல நான் வந்திருக்கேன். 1993 தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரீடமே ஸ்டார்ட் பண்ணோம். அது என்னன்னா ஃபர்ஸ்ட் காலேஜ் லெவல்ல நடக்கலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் காலேஜ் லெவலுக்குள்ள தான் நடந்துச்சு. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட ரெஸ்பான்ஸை வச்சு அது அதிகமா இருக்குது, அது மாதிரி எங்களோட என்விரான்மெண்ட் எல்லாமே அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதுனால நாங்க அடுத்த ஃபர்தர் லெவல்ல கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இப்ப நாங்க வந்து ஸ்டேட் லெவல்ல இது ஆர்கனைஸ்
4: அன்பில் தர்மலிங்கம் அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல இருந்து. இப்ப இந்த ஃப்ரீடம் வந்து 4 வருஷம் சேர்த்துதான் நாங்க பண்றோம். இதுல வந்து ஃபைனல் இயர்ஸா இருக்கிறது அஸ்ராஸ், அதர்வாஸ் தேர்ட் இயர்ஸ், செகண்ட் வந்து சக்ராஸ், ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெஷர்ஸ். இங்க 4 இயரும் சேர்த்துதான் நாங்க வந்து இந்த ஃப்ரீடமை சக்சஸ்ஃபுல்லா நடத்துறோம். இதுக்கு ஸ்பான்சர்ஸ் வந்து வெளியிருந்துதான் நாங்க பிடிக்கிறோம். இதுல வந்து லீடர்ஷிப் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக எல்லாருடைய ஸ்டூடெண்ட்ஸும் வெளியே போய் ஸ்பான்சர்ஸ் கொடுத்து நாங்களும் ஆர்கனைஸ் பண்ணி இந்த ஃபுட்டுக்கு ஈவெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நாங்களே காண்டாக்ட் பண்ணி நாங்களே அரேஞ்ச் பண்ணி, அதாவது ஸ்டூடெண்ட்ஸுடைய மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸும் லீடர்ஷிப் ஸ்கில்ஸும் வெளியே காட்டுறதுக்காக இந்த ஃபங்க்ஷன்ஸை நாங்க நடத்துறோம்.
2: ஒரு நிமிஷம் பாசிட்டிவ்ஸும் ஒரு நிமிஷம் நெகட்டிவ்ஸும் அப்படி பேசுறது. அதுக்கப்புறம் கவிதைகள் இங்கிலீஷ்ல தமிழ்ல எல்லாம் கவிதைகள், பென்சில் ஸ்கெட்சிங், ஃபேஷனிஸ்டான ராம்ப் அப் எல்லாம் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து ஆஃப் ஸ்டேஜ்ல நடக்கும். ஆன் ஸ்டேஜ்ல வந்து எல்லாமே டான்ஸ் ஈவெண்ட்ஸ் மோஸ்ட்லி. இப்ப மோனோ ஆக்ட் அப்படின்னா ஒருத்தர் மட்டுமே அவங்களுடைய நடிப்பு திறனை காட்டுறதுக்காக ஒரு ஈவெண்ட். அதுக்கப்புறம் சோலோ ஃபியூஷன் அப்படின்னா சோலோ ஃபியூஷன்லாம் ஒருத்தர் ஆடுவாங்க, ஆனா பாட்டு நாங்க ஆன் ஸ்பாட்ல போடுவோம், அதை அடாப்ட் பண்ணி ஆடுறது சோலோ ஃபியூஷன். குரூப் ஃபியூஷனுங்கிறது வந்து குரூப் ஆஃப் செட் ஆஃப் பீப்புள் ஆடுவாங்க, ஆனா அதுல வந்து கோஆர்டினேஷன் பார்ப்பாங்க. ஆன் ஸ்பாட்ல தான் நாங்க பாட்டு போடுவோம், அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஆடுவாங்க. அந்த மாதிரி வந்து கிளாசிக்கல் சோலோ, பரதநாட்டியம், அதாவது இந்தியன் கல்ச்சர்ல இருக்கிற எல்லாருடைய கல்ச்சருடைய டான்ஸஸும் ஆடலாம். நான் கிளாசிக்கல் வந்து ஹிப்ஹாப் ஃப்ரீ ஸ்டைல் நிறைய ஸ்டைல்ஸோடைய டான்ஸஸும் ஆடலாம். இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸும் கண்டக்ட் பண்ணலாம். பல திறமையாளர்களோட சங்கமே இந்த ஃப்ரீடம் டயட்டை பத்தி ஆறா இருக்குதுல.
1: இன்னொரு விஷயம் முக்கியமா சொல்லணும், எல்லாருக்குமே எம்எஸ் விஸ்வநாதன் பத்தி எல்லாம் தெரியும். அவர் நல்ல இசையமைப்பாளர், பாடகரும் கூட, நிறைய பேரை சினிமாவில வளர்த்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மிஸ்டர் எஸ் விஸ்வநாதன் நம்ம கூட இருக்கிறாரு, அவரு வந்து செக்ரட்டரி தான், அதுவும் ஃப்ரீடம் செக்ரட்டரி, ரொம்ப ஃப்ரீடமா இருக்காருன்னு நினைக்கிறேன். வணக்கம்
5: விஸ்வநாதன்.
1: இங்க நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல சோலோ சாங் எல்லாம் இப்ப போயிட்டு இருந்தது. அழகா கூட இப்போ ஒரு பொண்ணு பாட்டு பாடுனாங்க, கேட்டு வந்தேன். அதுக்கு மியூசிக் எல்லாம் பேக்ரவுண்ட்ல வந்து பிளே பண்ணது நீங்க தானா?
5: அதுக்குன்னு வந்து நம்ம ஃப்ரீடம் செக்ரட்டரியா இருக்கிறதுனால ஒரு ஒரு கமிட்டிக்கும் ஒரு இன்சார்ஜஸ் போட்டு அவங்களுக்கு தேவையானத வந்து அந்த கமிட்டிஸ் பாத்துப்பாங்க. நம்ம வந்து கோஆர்டினேஷன் மட்டும்தான் இங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பாக்குற ஆடியன்ஸ் வந்து என்ன நினைப்பாங்கன்னா விவசாய கல்லூரியில விவசாயம் படிப்பு அப்படின்னா இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்றேன், விவசாய கல்லூரியில ஆடல் பாடலும் இருக்கு, கல்ச்சுரல்ஸும் இருக்கு அப்படின்றத வெளிக்காட்டுற விதமா தான் நாங்க ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை கொண்டாடிட்டு வரோம். இது இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சது இல்ல, 1997 இருந்து ஒரு பாரம்பரிய நிகழ்ச்சியை நாங்க கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப இது வந்து 29th ஃப்ரீடம் ஃப்ரீடம் 2026 29th ஃப்ரீடம் நாங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அஸ்ட்ராஸ் கிளப் வந்து நடத்திட்டு இருக்கோம். இதே மாதிரி அடுத்த வருஷம் எங்களோட ஜூனியர்ஸ் இதை விட பெட்டரா நடத்துவாங்க அப்படின்றத நம்ம எஃப்எம் நண்பர்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன்.
2: போட்டிகள் சூடு பிடிச்சிருக்கு, மைதானமே அதிர தொடங்கிருச்சு. இந்த அதிரடியான கலை நிகழ்ச்சிகளோட அடுத்த கட்டத்துக்கு நாம போகலாம். தொடர்ந்து இணைய இருங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
6: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
7: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
8: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
9: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
8: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
10: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
11: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
12: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
13: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
14: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடி தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப்டு 50% ஆடி அதிரடி தள்ளுபடி. July 17 to August 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: July 1 to 5% to 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசுவோம் நமது அறிவிப்பாளர்களோடு.
1: என்னுடைய
2: பெயர் கவிப்ரியா. கவிப்ரியா கவிதை சொல்ல போறாங்க, அழகு சொல்லுங்க. இந்த கல்லூரியில நடக்கக்கூடிய ஃப்ரீடம் பத்தி நான் நினைக்கிறது, இங்க உள்ளதை பத்தி நான் கவிதை சொல்றேன். சக கல்லூரி தோழமைகளின் சிந்தனைகள் சங்கமிக்கும் ஓரிடம், திறமைகளையும் திறன்களையும் மேடையிலேற்ற வாய்ப்பு தரும் ஓரிடம், முயற்சிகளை ஊக்கப்படுத்தும் ஓரிடம், பயிற்சிகளால் நம்மை பண்படுத்தும் ஓரிடம், அதுவே நம்ம திருச்சி வளாகத்துடைய ஃப்ரீடம். உங்களுக்கு என்ன தெரியுமோ தெரிஞ்ச எல்லாத்துக்கும் வாய்ப்பு தரும், மேடை தரும், திறமையை மட்டும் காட்டினா போதும்னு சொல்ற ஒரு இடம் தான் நம்ம ஃப்ரீடம். எதுகை மோனை எழுத்துல போட தெரியுமா, கவிதை எழுதுங்க. வெட்டி ஒட்டி பேச தெரியுமா, டேர்ன் கோட் பேசுங்க. அரங்கேற்றம் பண்ணியாச்சா, அப்ப இருக்கு கிளாசிக்கல் சோலோ. நடனம் மட்டும் இல்லாமல் கருத்தையும் சேர்த்து கண்முன் நிறுத்தக்கூடிய குரூப் டான்ஸ், பாட்டோட எனர்ஜியையும் சேர்த்து கலக்குற சோலோ ஃபியூஷன், சிற்பம் கல்லுல மட்டும்தான் செதுக்கப்படணுமா என்ன, பழத்திலையும் செதுக்கலாம்னு சொல்ற ஃப்ரூட் காவிங், ராகங்கள் தெரிஞ்சா சோலோ சிங்கிங், தாளங்கள் தெரிஞ்சா இன்ஸ்ட்ருமெண்டல் சோலோ, தயாரிக்க தெரியுமா குறும்படம் பண்ணுங்க, நினைவுகளை மீட்டெடுக்க சினிமாட்டிக் ரீக்ரியேஷன், உணர்வுகளை உயிர்ப்பிக்க மோனோ ஆர்ட், அறிவை அளக்க குவிஸ், வரைய கேன்வாஸ் இல்லையா பரவாயில்ல முகம் இருக்குன்னு சொல்ற ஃபேஸ் பெயிண்டிங், ஒரு நிமிஷத்துல புகழ் வேணுமா மினிட் டு ஃபேம், உயிர் கொடுக்க ஓவியம் ரங்கோலின்னு எல்லாமே இருக்கு. உங்க திறமைய வெளிக்காட்ட ஒரு வாய்ப்பு, திறமைய வெளிக்காட்டின ஒவ்வொருவரும் இங்க வெற்றியாளர் தான். ஃப்ரீடம் அப்படின்றது ஒரு விழா மட்டும் இல்லங்க, ஒவ்வொரு சிந்தனையும் சுதந்திரமா பறக்கக்கூடிய ஒரு மேடை.
1: அருமை, ஒத்த கவிதையில மொத்த நிகழ்ச்சியுமே ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. இப்ப ஒரு கவிதை கேட்டா அடுத்த ஒரு பாட்டு கேட்டணும்ல.
3: அதுக்கு முன்னாடி இவங்க சொன்னதெல்லாம் கேட்டா எனக்கு அவ்வளவு ஆர்வம்.
1: ஆர்வம் தாங்கல,
3: நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு
1: நினைக்கதானே தோணுது. கண்டிப்பா நினைக்கதான் தோணுது.
4: வணக்கம், அன்பில் தர்வலிங்கம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் முதலாம் ஆண்டு பயிலும் மிருதுலா ரோஷ்னியமிலா ரோசியா ஆயிரேன். நாங்க மூணு பேரும் சேர்ந்து உங்க எல்லாருக்காகவும் ஒரு சாங் பாட போறோம்.
3: வாய்ப்பு வந்து எப்பெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் பயன்படுத்திக்கணும் சொல்லுவாங்க. தன்னோட நண்பர்களுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறாங்க பாத்தீங்களா, பேரை கூட அவங்க சொல்ல வேண்டாம், நான் சொல்லி அறிமுகப்படுத்துறேங்க அப்படின்னு அழகா மிருதுலா சொல்லியிருக்காங்க. பாடலுக்கு இப்போ தயாரா இருக்காங்க, அந்த பாடலை நம்ம எல்லாரும் கேட்டு ரசிக்கலாம்.

0: அருமை அருமை, அழகான குரல், ரொம்ப அழகா பாடினாங்கல்ல. சுட்டரிக்கும் வெயில்ல கொடை கடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுல.
1: பூந்தொழிரே அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. அப்படியே பூக்கள் பூத்து குழுங்குற மாதிரி அழகா பாடிட்டு போயிட்டாங்க. இந்த மாணவர்கள் அதாவது எதிர்கால இந்தியாவின் வளர்ச்சி, அதுக்கு எல்லாரும் நம்பி இருக்கிற ஒரே விஷயம் இளைஞர் சக்தி. அந்த இளைஞர் சக்தியோட முன்னெடுப்போட நம்ம நிறைய விஷயத்த நம்ம போக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஒண்ணுதான் அந்த வளர்ச்சி அடைந்த பாரதம் அப்படிங்கிற ஒரு போக்கஸ், அந்த ஒரு பெரிய முன்னெடுப்பு எடுத்து போயிட்டு இருக்கோம். அடுத்து சுதர்சன் நம்ம கூட இருக்கிறாரு. இவர் வந்து பெரிய ஆளு, பாக்குறதுக்கு சின்ன ஆளுன்னு நினைக்காதீங்க, பெரிய ஆளு, பெரிய பெரிய இடங்களுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாரு. இந்த விக்ஷித் பாரத் அப்படின்ற அந்த ஸ்கீம்ல என்னென்ன விஷயம்லாம் இருக்கு, நம்ம என்னெல்லாம் செய்யணும், நம்மளுடைய முன்னெடுப்பு எதுல எல்லாம் இருக்கணும், அதை சொல்றதுக்காக தான் நம்ம கூட இருந்திருக்காரு. வணக்கம் சுதர்சன்.
2: வணக்கம் சார். ஏர் இந்தியா நிறுவனம் அவங்களுக்கும் எங்களுடைய வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வளர்ந்த பாரதம் 2047. மாமனிதர்கள் உழைத்தது சுதந்திரத்திற்காக, இன்று இந்த மாணவர்கள் உழைப்பது பிரதமர் மோடியின் வளர்ந்த பாரதத்திற்காக. ஐயா, அன்று மிதிவண்டியில் நம் ஏவுகணைகளை சுமந்து சென்ற போது ஜெர்மனி போன்ற நாடுகள் நம்மை கேலி சித்திரமாக வரைந்து கிண்டல் அடித்தது. ஆனால் இன்று அதே ஜெர்மனியின் செயற்கைக்கோளை இன்று விண்ணில் ஏவி அதே செய்தித்தாளில் நாம் பெருமை அடைகிறோம். இது அந்த வளர்ந்த பாரதத்தின் தொடக்கம் தான் ஐயா. பசி பட்டினி பஞ்சத்தில் காசுக்காக வல்லரசு அமெரிக்காவிடம் கோதுமை கேட்டபோது அவன் கோதுமை தவிடை அனுப்பினான் என்று 30 ஆண்டுகால அளவில் MS சுவாமிநாதன், நம்மாழ்வார், வர்கீஸ் குரியன் போன்ற இயற்கை தன்னாளர்களின் உதவியால் நாம் இன்று விவசாயத்தில் தன்னிறைவு அடைந்து அந்த அமெரிக்காவிற்கு நாம் இன்று அரிசியை ஏற்றுமதி செய்கிறோம். இதுவும் அந்த வளர்ந்த பாரதத்தின் எது உன்னால் முடியாது என்று மற்றவர்கள் சொல்கிறார்களோ அவர்கள் முன்னாடி நீ தோற்காமல் நீ ஜெயித்து காட்ட வேண்டும் என்ற பிரபஞ்ச ரகசியத்தை நம் முன்னோர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள். அது மட்டுமல்ல, வளங்கள் இருந்தாலும் இந்த நாட்டில் வேலை இல்லாமல் இருந்ததை மாற்றி ஐயா பிரதமர் அவர்கள் ஸ்டார்ட் அப் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, ஆத்ம நிர்பர் பாரத், விக்ஷித் பாரத், டிஜிட்டல் இந்தியா போன்ற பல்வேறு தளங்களை ஏற்படுத்தி தந்து இன்று புதிய தொழில் முனைவோர்களையும் புதிய தொழில்களையும் உருவாக்கி தருகிறார்கள். இந்த அரசாங்கம், மோடி அரசாங்கம் மட்டுமல்ல, இந்த அரசாங்கம் நமக்கு பல்வேறு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது, மக்களுக்கு தளங்களை ஏற்படுத்தி தந்து உற்சாகத்திற்காக மன் கி பாத் என்ற செயலின் மூலம் பிரதமர் அவர்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டு வருகிறார். ஆகையால் அரசாங்கம் அதன் பணியை சிறப்பாக செய்து கொண்டு வருகிறது. மக்கள், நாம் இந்தியர்கள், தமிழர்கள் சிறப்பாக நாம் நம்மளுடைய பங்களிப்பை இந்த வளர்ந்த பாரதத்திற்கு தர வேண்டும் என்பதை கூறி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: ரொம்ப அருமையா நிறைய தகவல்களை நம்ம கிட்ட சொன்னாங்க. என்ன ஒரு வைப், இங்க இருக்கிற ஒவ்வொரு மாணவரோட முகத்திலயுமே ஒரு தேடல், ஒரு துடிப்பு, இதையும் குறையாத உற்சாகம்னு எல்லாமே ரொம்பவே சிறப்பா இருக்குது. இன்னும் நிறைய பேர்கிட்ட நம்ம பேச போறோம். தொடர்ந்து இணைந்தே இருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
3: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
5: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
6: July 1 to 50% வரை தள்ளுபடி.
5: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
7: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
8: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
9: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: நிகழ்ச்சிகள் இதுவரை கேட்டது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய உங்களோடு நாங்க. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
7: கல்யாணத்துல கவனிச்சியா,
8: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
7: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
8: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
9: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
10: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: திருச்சி FM Rainbow 102.1. இன்றைய உங்களோடு நாங்க நிகழ்ச்சிக்காக திருச்சிராப்பள்ளி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெறும் ஃப்ரீடம் 2026 கலை விழாவில் பங்கேற்கும் மாணவர்களுடன் நமது அறிவிப்பாளர்களோடு இணைவோம்.
11: கலை திருவிழாவோட மாணவர்கள் அவங்களோட திறமையும் படைப்பாற்றலையும் நம்ம கிட்ட வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு மாணவி வந்து நம்ம கிட்ட அழகான குரல்ல ரொம்ப அழகா பாட போறேன் சொல்லிருக்காங்க. என்ன பாட்டு பாட போறீங்க? உங்க பேர் என்ன?
12: அண்ணாமலை யூனிவர்சிட்டில இருந்து, சிரமத்துல இருந்து வரேன். பாடப்படுற பாட்டு வந்து கண்மணி அன்போடு.
11: கண்மணி அன்போடு பாடுங்க.

0: மட்டும் சாமி நான் தானே தெரியுமா, சிவகாமி சிவனில் நீயும் பாதே அது உனக்கு புரியுமா, சிவனாலி லாலே லாலி லாலே அபிராமி லாலே லாலி லாலே.
1: ரொம்ப அழகா இருந்துச்சுமா. அந்த பாட்டை வந்து ஏதோ ஹெட்போன் போட்டு பாடகர் பாடும்போது கேட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்து ஒரு கதை சொல்லட்டும் அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. என்ன கதை சொல்ல?
2: கதை சொல்றதுக்கு முன்னாடி அவங்க பேரை கேட்டா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். அத நான் சொல்லல, அவங்களே சொல்ல சொல்றேன்.
1: என்ன பேருமா?
0: இலக்கியா.
1: இலக்கியா, இலக்கியம் கவிதை சொல்ல போறாங்களா, கதை சொல்ல போறாங்களா, என்ன சொல்ல போறீங்க?
0: ரெண்டுமே சேர்த்து சொல்ல போறேன்.
1: ரெண்டுமே சேர்த்து சொல்லுங்கம்மா.
0: என்னோட பேர் இலக்கியா, நான் எம்எஸ் சுவாமிநாதன் அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல வந்திருக்கேன். எனக்கு மட்டும்தான் இதெல்லாம் நடக்குதா, இல்ல கடவுள் எனக்கு சிவசாபத்து கொடுத்தாரான்னு தெரியலையே. நீ குழம்புல நிறுத்தாம எங்க அண்ணன் சொன்ன அவன் ரோட்ல சின்ன சின்ன கல்லெல்லாம் உதச்சிக்கிட்டு வீட்டுக்கு சேர்ந்தான். அப்ப எங்க பாட்டி சொன்னாங்க, என் தங்க ரத்தாக்கு என்னாச்சு, வரும்போதே மூன்று 300 மரத்துக்கு நீட்டிட்டு வராரே அப்படின்னு சொல்லிட்டு என் பாட்டி உள்ள இருந்து பாலை நுர தழும்ப தழும்ப ஆத்திக்கிட்டே வெளில வந்து பார்த்தாங்க. அடைய என் பாட்டி நீ வேற வாழ்ற வாழ்க்கைக்கும் அனுபவிக்கிற கஷ்டத்துக்கும் சம்பந்தமே இல்லாம போகுது, ஏற்கனவே இருக்கிற எல்லாத்தையும் கடவுள் எடுத்துக்கிட்டான். அது என்ன பாட்டி, கடவுள் இருக்கிறவன் இருந்து ஒண்ணுமே எடுக்க மாட்டாரு, இல்லாத நமக்கு இருந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாரு. என்ன பாட்டி வாழ்க்கை இது, கடை என்னடா இப்படிலாம் பேசுற, பெரிய மனுஷன் ஆயிட்ட போலடா, உன்னை தம்மா சூழ்நிலை செய்யல உன்னை பேச வைக்க நான் என்ன பாடுபட்டேன் தெரியுமா, இப்போ பம்பர மாதிரி பேசிக்கிட்டே இருக்கேன். கடை சும்மா இருப்பாட்டி, நீ வேற நீ வாடா நான் உங்களுக்கு கதை சொல்றேன், இதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணலாம்னு நீ பாரு அப்படின்னு. இப்ப என்னதான் ஆச்சு உன் லைஃப்ல, ஏன் பாட்டி இருக்கிற இந்த வேலையும் கடவுள் புரிஞ்சிக்க பாக்குறாரு பாட்டி அப்படின்னு சொல்லி மன சொன்னான். அப்போ என் பாட்டி சொன்ன கதை தான், என் பாட்டி கதை சொல்றதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்குள்ள ஒரு குட்டி பட்டாம்பூச்சி உள்நுழைந்து வெளியே செல்ல தடுமாறிய வண்ணங்கள் உதிரா தன் சிறகை விடுத்து அறையை சுற்றி பறந்த போது புயலால் உருவான சூழலில் சிக்கிய போன்ற உணர்வு மின்வெட்டியின் காற்றில் சுற்றி பறந்து கொண்டிருந்த ஒரு வண்ணத்துக்கு நீண்ட நேர தனிமையை நிலைநிறுத்த ஒரு புகைப்பிடிப்பின் முனையை கவி பிடித்து அமர்ந்தது. தன்னை தானே ஆசுவாசப்படுத்துவதாக அதன் சிறகுகளை மேலும் கீழும் அசித்தது, அமைதியை ஆக்கிரமித்தது, தன் விடுதலையை வழி தேடி தேங்கிய வழிகளை தோன்றிய சுற்றி ஆராயவும் தொடங்கியது. அதனை பார்த்தபடியே என் பாட்டிக்குள்ள வந்த கதையை எங்க அன்னைக்கே ஆரம்பித்தோம். அப்ப என் பாட்டி சொன்னதுதான், பார்ப்பவர் அனைவரும் நடுங்க, கன்னி பெண்களின் மனதில் காதல் பொங்க, நேர்த்தியான உடல் அமைப்போடு தோல்வியை தழுவாத வெற்றி செல்வ மகாராஜா அவரது தான் இது. இவர் இலங்கை ஆண்ட அரசர், அரசருக்கெல்லாம் அரசர், தன் நாட்டு மீதும் தன் நாட்டு மக்கள் மீதும் பேரன்போர் இருக்கிறார். அவர் என்ன பண்ணாருன்னா, மக்களுக்கு சக்சஸ்னா என்னன்னு தெரியணும், உழைப்புனா என்னன்னு தெரியணும்னு அன்னைக்கு ஒரு சவால் கொடுத்தாரு. அது என்னன்னா, எல்லாருக்கும் அந்த ஊர்ல இருந்து சந்தைக்கு போகணும்னா ஒரே ஒரு வழிதான், அதுக்கு அந்த வழியில ஒரு பெரிய பாறை போட்டாரு. காலையில எந்த வேலைக்கு போறவங்க, என்னடா அது ஜோபிரிய பாறை கிடைக்கு, இதெல்லாம் இன்னும் மகாராஜ் என்ன செய்ய பண்றாரு, அவங்க வீட்டுல அவங்க அங்க இருக்கிற சிப்பாய்கள் எல்லாம் வீட்டு பாக்க மாட்டாரான்னு சொல்லல திட்டிக்கிட்டு, சரி வாங்க காட்டு வேற நடந்து போவாங்க வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பல பேரு கடந்து கடந்து போயிட்டாங்க. ஆனா ஒரு ஒரு விவசாயி என்ன பண்ணாருன்னா, அந்த வழியா வரும்போது தன்னோட மாடுகளோட தெரியே ஜோபிரிய பாறை இந்த பாதையில கிடைக்கு, ஸ்கூல் பிள்ளைங்க எப்படி போவாங்க சண்டை.

0: வரவங்களாம் எப்படி போவாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டு தன்னோட மாடோட ஹெல்ப் கூட என்ன பண்ணிட்டாரு, அந்த பாறையை நகர்த்தி போட்டாரு. நகர்த்தி போட்டதுக்கு அப்புறம் பார்த்தா 6 கிலோ ஒரு பை, அந்த பையில ஃபுல்லா தங்க காசு. நெல்மணியை பார்த்தா ஒரு உழவனுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் பொங்குது, அதை விட பேரதிர்ச்சி, ஒரு பேரதிர்ச்சி கொண்ட ஒரு சந்தோஷம் அந்த உழவனோட கண்ணில் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே சிறிய இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் அந்த மனோட சூழ்ச்சி. இது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனைகளை நம்ம எப்படி ஃபேஸ் பண்றோன்றதுதான் இருக்கு. அதை விட்டுட்டு என்ன இவ்வளவு பெருசு இருக்கு அப்படின்னு சொல்லி நடந்து போனா நமக்கு தேவையான சக்சஸ் நமக்கு கிடைக்காது. இப்படி சொல்லி என் பாட்டி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த வண்ணத்து பூச்சி என்ன பண்ணுச்சுன்னா தன்னோட அந்த இயற்கை காய் தனக்கு விட்ட வழியை பார்த்து அது வீட்டை விட்டு பறந்து செஞ்சுச்சு. இத்தனை நேரம் அனைத்து கொண்ட சிவர்களுக்கு நன்றி சொல்லி சிறகசி பறந்துச்சு. இதுல இருந்து என்ன புரியுது, பறந்து செல்லவும் பாதைகளை பறிக்கவும் பல இடர்பாடுகள் பல வேளைகளில் வரும், பக்குவமாய் அவற்றை கலப்ப முயற்சிப்பவர்களே வெற்றியாளர்கள் ஆகிறார்கள். நீங்க சொல்லுங்க, நீங்க வெற்றியாளரா இல்ல? அதை நாம அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். இப்ப என்ன எடுத்துக்கோங்களேன், எனக்கெல்லாம் நான் வெறும் புத்தகம் தான், எடுத்தோமா படிச்சோமா மூடணுமா அப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா என் கல்லூரியில சாட்டப்படத்துல வருவாங்க சமுத்திரக்கல்வி அந்த மாதிரி ஒரு ஸ்டாஃப் இருக்காரு, எங்க எக்ஸ்டென்ஷன் சார், பேரு டாக்டர் ராஜசேகரன், ராஜசேகரன் அண்ட் ஜெய்சங்கர் சார், இவங்க ரெண்டு பேர் தான். நீங்க எல்லாம் புத்தகம் கிடையாது, பேனா வச்சு எழுதுனா நீங்களும் ஒரு காவியம் தான் அப்படின்னு எங்களுக்கு ப்ரூவ் பண்ணி இன்னைக்கு இந்த ஃப்ரீடம் காம்படிஷன் கொண்டு வந்ததும் அவங்க தான். அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த எஸ்எம் ரேடியோ ஃபேமிலிக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.
1: சூப்பர்மா சூப்பர், ஒரே கதை, அந்த கதைக்குள்ள கவிதை நாடகம் கருத்து மோட்டிவேஷன் எல்லாத்தையுமே ரொம்ப அழகா இலக்கியா வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க. வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு பாடல் பாட போறாங்க. உங்க பேரு
2: அபிராமி.
1: அபிராமி, என்ன பாட்டு பாட போறீங்க?
2: சின்ன சின்ன வண்ணம்

பாடுறீங்க.

0: பாடி முடிச்சிட்டீங்க. நேயர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், ஃப்ரீடம் 2026 உள்ள ஆடிட்டோரியத்துல பிரம்மாண்டமா நடந்துகிட்டு இருக்குது. அங்கெல்லாம் பாடிட்டு பாடிட்டு எங்களுக்காக மறுபடியும் வந்து இவங்கெல்லாம் பாடி கட்டுற மாதிரியே எங்களுக்கு ஒரு ஃபீல் கிரியேட் ஆகுது. இந்த வயசுல லாவண்யா, நீங்க எங்க வேகமா ஓடுறீங்க, உள்ளுக்குள்ள பீட்ஸ் எல்லாம் கேட்கணும், உங்களால நிக்க முடியலன்னு நினைக்கிறேன். நீங்க மட்டும் இல்ல, அனீஸ் பாத்திமாவும் நின்றுட்டே இருக்கிறாங்க, உங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கும் கூட அங்க பாட்டிசிபேட் பண்ற வாய்ப்பு நிறையவே இருக்கு. நேர்களை எங்களோட சேர்ந்து நீங்களும் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.1ல. இது உங்களோடு நாங்க
1: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன்.

0: இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிக்கஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
4: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
5: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
6: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடி தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடி அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
7: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம். உங்களோடு நாங்க நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசுவோம் நமது அறிவிப்பாளர்களோடு.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்க நிகழ்ச்சியை சூப்பரா கொண்டாடிட்டு இருக்கிறோம் சொல்லணும். ஏன்னா இது ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு தலைப்போட போயிட்டு இருக்கு.
5: ஒரே கலகலப்பு, ஒரே கொண்டாட்டம். இந்த திருவிழாவில வந்து அறிவுசார் மழையை நோக்கி நம்ம பயணிக்க போறோம். எங்கேயுமே போயிடாதீங்க. இது ஃப்ரீடம் 2026 கலை விழாவோட நேரலை இப்ப நம்ம கிட்ட கவிதை சொல்றதுக்காக காட்டிட்டு இருக்காங்க. மதுமிதா, என்ன கவிதை சொல்ல போறீங்க?
6: இசை பத்தின கவிதை. நம்ம வாழ்க்கையில பிறப்புல இருந்து இறப்பு வரைக்குமே இசையோட பங்களிக்கிறது. அப்படி அப்படி இருக்கக்கூடிய இசைய பற்றிய ஒரு சிறிய சிந்தனையை எல்லாருக்கூடிய பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இம்மண்ணில் உதிக்கும் போதே உன் வரவேற்பால் உதித்தேன். நான் தவழ்ந்த பருவம் முதல் நடக்கும் பருவம் வரை உன்னால் என் உணர்வுகளை வெளிப்படுத்தினேன். நான் மனமுடியும் கணங்களில் என்னை மீட்டெடுப்பதை உன் வெட்டுகளால் மட்டுமே இயலும். நான் சோர்வுற்ற நேரங்களில் என்னை எறும்பு போல் சுறுசுறுப்பூட்டுவாய். நான் அழும்போது என்னை அமைதிப்படுத்தி ஆறுதல் படுத்துவாய். நான் மகிழ்வடையும் தருணங்களில் என்னை உற்சாகப்படுத்துவாய். என்னுள் அகங்காரம் வரும்பொழுது உன் வரிகளால் என்னை அமைதிப்படுத்தி வழி நடத்துவாய். இறுதியில் விலைமதிப்பற்ற ஆசிரியரால் வழி நடத்தி அம்மாவாய் குழந்தை போல் வளர்த்து தோழியாய் மகிழ்விப்பாய். என்றும் என்னை தனிமையின்றி என் மூச்சு போல் என்னுடன் பயணிப்பாய். என்னுள் எவ்வகையான மனமாற்றம் நிகழ்ந்தாலும் அணுகுவது உன்னை மட்டுமே. மொழியறியாமல் மகிழ்ச்சியை தூற்றுவாய். உன் அனுமதியின்றி எப்பருவத்திலும் உறங்க நேரிடவில்லை. உன் அனுமதியின்றி எப்பருவத்திலும் உறங்க நேரிடவில்லை. மழலையில் உன் மொழியால் அம்மா உறங்க வைப்பாள். நிகழ்பருவத்தில் அச்சம், மடம், நாணம், பயிப்பு அனைத்திலும் உன் பங்களிக்கிறாய். உன் மொழியால் முதிர்ச்சியில் இளமையை நினைவூட்டுகிறாய். இறுதியில் உலகிலிருந்து விடை பெறும் போது உன் வெற்றிகளால் வழி அனுப்புகிறாய். என்றும் தனிமையை பரிசளிக்க மாட்டேன் என்று உரைத்து சொல்கிறாய்.
4: ரொம்ப அழகான கவிதை சொன்னாங்க. இருக்கவங்க எல்லாம் வந்து பல கவிஞர்கள், பல எழுத்தாளர்கள், பல நாடக கவிஞர்கள், இந்த மாதிரி எல்லாரோட திறமையும் பார்க்கும்போது உண்மையாவே இவங்க எல்லாம் ப்ரொஃபஷனலிஸ்ட் அந்த மாதிரி நமக்கு தோணுதுல. அடுத்த ஒரு பாட்டு பாடுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஜென்சி
7: தம்பி
4: பாடுங்க.
8: துலா தொட்டில் உன்னை வைத்து நிகர்

0: அருமை அருமை அருமை அடுத்ததா நம்ம கூட இணையதற்காக ஒருத்தர் காத்திருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
1: உங்க பேர் என்ன?
0: என் பேர் ராசிங்கி.
1: ஒரு பரபரப்போட பரபரப்பா இருக்கிறீங்க, நல்ல விஷயத்தான், நல்ல கதையெல்லாம் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, கேட்போம்.
0: கதை சொல்ல போறேன். நான் விவசாயி இதை பத்தி ஒரு கதை சொல்ல போறேன். ராமசாமி அப்படின்னு ஒரு விவசாயி ஒரு கிராமத்துல வாழ்ந்து வந்தாரு. அவர் வந்து தினமும் காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வயலுக்கு போயிட்டு சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவாரு. அவர் எப்போது என்ன சொல்லுவாரு அப்படின்னா, விவசாயங்கிறது வெறும் தொழில் இல்ல, அதுதான் என் உயிர் அப்படின்னு சொல்லுவாரு. அவருக்கு கார்த்திக் அப்படிங்கிற ஒரு பெயர் இருந்தான். அவன் நகரத்துல ஒரு கல்லூரியில படிச்சிருந்தான். அவனுக்கு லீவ் விட்டுருந்தாங்கன்னு சொல்லிட்டு தாத்தாவை பக்கத்துக்காக வந்திருந்தான். அப்ப தாத்தா வெயில வேலை செஞ்சு வேலை பார்த்துட்டு இருந்ததை பார்த்துட்டு, ஏன் தாத்தா இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறீங்க, இதனால நமக்கு லாபம் கூட கம்மியாதான் வருது, இதை ஏன் இன்னும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு தாத்தா சிரிச்சுட்டு, நாளைக்கு என் கூட வயலுக்கு வா, உனக்கான விலைய சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. அடுத்த நாள் ரெண்டு பேரும் வயலுக்கு போனாங்க. களை எடுத்தாங்க, நாட்டு நட்டாங்க, தண்ணி பாய்ச்சாங்க, எல்லா வேலையும் செஞ்சாங்க. கார்த்திகேயனுக்கு கொஞ்ச நேரத்திலேயே சோர்ந்து போயிட்டான். அதுக்கு தாத்தா ஒரு நெல்கதிரை காட்டி, இந்த ஒரு நெல்கதிர் சோறாறதுக்கு பல மாதங்கள் உழைக்கணும் அப்படின்னு சொன்னாரு. மழை சரியா பெய்யணும், பூச்சி தாக்க கூடாது, அந்த மழையும் வெயிலும் எங்களை சோதிக்கும், ஆனாலும் எல்லாரோடைய வீட்லயும் அடுப்பு எறத பார்த்தாலே எங்க கஷ்டம் எல்லாம் மறந்து போயிடும்னு சொன்னாரு. அத கேட்ட கார்த்திக்கு அந்த வார்த்தைகள் அவனுடைய மனதுல ஆழமா பதிஞ்சிருக்கு. அவனும் லீவ் எல்லாம் முடிஞ்சு காலேஜுக்கு போனான். அப்ப அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேன்டீன்ல உணவை வேஸ்ட் பண்றத பாத்துட்டு, இந்த வெறும் உணவல்ல, ஒவ்வொரு விவசாயினுடைய வேர்வை, ஒவ்வொரு குடும்பத்தினுடைய நம்பிக்கை, தயவு செஞ்சு உணவை வீணாக்காதீங்க அப்படின்னு சொன்னான். விவசாயி சேத்துல காலை வச்சாதான் நம்ம சோத்துல கைய வைக்க முடியும், அதனால உணவை வீணாக்காதீங்க, விவசாயிய மதிங்க, விவசாயத்தையும் மதிங்க. இந்த வாய்ப்பளிக்கான ஃப்ரெண்ட்ஸ்
1: சூப்பர் சூப்பர் அருமையா சொல்லிட்டீங்க. ஒரு ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் யோசிக்க வச்சிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததா ரொம்ப அமைதியா ஒரு கூட நிக்கிறாப்ல, அவர்கிட்ட என்ன பண்ண போறீங்க அப்படின்னா பாட்டு பாட போறேன் அப்படின்னாங்க. இல்ல வேற ஏதாவது இந்த காமெடி மிமிக்ரி அப்படி எல்லாம் பண்ணுவீங்களான்னு, நான் பாடினாலே காமெடியா தாங்க இருக்கும், நீங்க கேளுங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த அழகான பாடல சிரிப்பு பாடுங்க. உங்க பேரு
2: என்ன இருக்கும்? என் பேரு திடீர் பிரகாஷ், நான் கேரம் கிருஷ்ணா காலப்படத்துல இருந்து கண்ணம்மன்ற ஒரு பாட்டு.

0: சொந்த இன்டர்வுக்கு பாடுறதுக்கு சம்பந்தமே இல்ல. விஜய் பிரகாஷ் பாடினது ஜி வி பிரகாஷ் கேட்டாருன்னு வச்சிருந்தேன், அடுத்த சான்ஸ் அவருக்கு தான் நினைக்கிறேன்.
1: இல்ல இப்ப எனக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா, நடுவர்கள் எப்படி வந்து வெற்றியாளரை தீர்மானிக்க போறாங்கன்னு தெரியல. எல்லாருமே திறமசாலியா இருக்காங்களே, அடுத்து வெயில் ரொம்ப சுட்டு இருக்குது இல்ல, இப்ப எல்லாரும் பத்தி பேச போறாங்க. உங்க பேருமா ராதிகா?
2: நாங்க எல்லையோ பத்தி பேச போறோம். அக்கா அக்கா எங்க இவ்வளவு வேகமா ஓடிட்டு இருக்கீங்க?
3: அது ஒண்ணு இல்லடி, வீட்டுல இருக்க அம்மா வயல இருக்க அப்பாக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னாரு, அதான் இவ்வளவு வருஷம் போயிட்டு இருக்கேன்.
2: ஓ, அப்ப நீங்களும் டெலிவரிக்காக தான் இருக்கீங்களா? உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் எதுவும் கிடைக்குமாக்கா?
3: நீ வேற ஏண்டி, எனக்கு போயிட்டு வந்து ஒரு சிரிப்பு மட்டும்தான் கிடைக்கும்.
2: சரி, அப்ப வயல்ல என்னதான் இருக்கு தினமும் அங்க போயிட்டு இருக்கீங்கக்கா?
3: அங்கதான் நம்ம வாழ்க்கையே இருக்கு, வயல்லாம் சாப்பாடு இல்ல, சாப்பாடு இன்னைக்கு நம்ம இல்ல.
2: அதுவும் சரிதான், நம்ம ஊர்ல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, சாப்பிடும் போது விவசாயி ஞாபகம் வந்தா ஒரு பருக்க சோறு வீணாகாதுன்னு.
3: ஆமா, கடையில அரிசி வாங்கும் போது கிலோ விலை எவ்வளவுன்னு கேட்போம், ஆனா அதை விளைவிக்கிற விவசாயி எவ்வளவு கஷ்டப்படான்னு இன்னைக்காவது கேட்டுருக்கோமா?
2: இல்லையே, வெயில் சுட்டாலும் மழை பெய்தாலும் விவசாயி மட்டும் விடுமுறை எடுக்க மாட்டார்லக்கா.
3: அதனாலதான் அவரை கடவுளுக்கு அடுத்ததா பாக்குறோம். அவர் இல்ல இன்னைக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸும் இல்ல, ஹோட்டலும் இல்ல, வயிறும் காலியாகும்.
2: அப்போ இனிமே சாப்பாடு வீணாக கூடாது, இல்லன்னா நம்ம அம்மா மட்டும் இல்ல விவசாயம் கோபப்படுவா தானக்கா?

0: சரியா சொன்னடி. ஆனா நீ நோட் பண்ணியா, கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்க மாதிரி உனக்கு தெரியல?
1: ஆமாக்கா, இந்த வருஷம் மழையே சரியா வரல, வெயிலும் தாங்க முடியல. இதுக்குதான் என்ன காரணத்தா?
0: அதுக்கு பேர் தாண்டி எண்ணினோம். இது கடல்ல நடக்கிற ஒரு மாற்றம், ஆனா அதோட தாக்கம் இங்க வரைக்கும் அடிக்கடி தெரியுதுல.
1: கடல்ல நடக்கிற விஷயம் நம்ம வயல எப்படிக்கா பாதிக்கும்?
0: பசிபிக் பெருங்கடல்ல தண்ணீர் வழக்கத்துல அதிகமா சூடாகும், அதனால காத்தோட்டமும் சரி மேகமும் சரி மாறும். இருந்தாலும் மழையும் கொஞ்சம் கம்மியா தான் வரும்.
1: அதான் இந்த வருஷம் ஏரி குளமும் வறண்டு போயிட்டாக்கா?
0: ஆமா பெண்ண, மழை குறைந்தா தண்ணி தட்டுப்பாடு வரும், பயிர் வச்சு பாதிக்கும், மழை சிலும் குறையும். அப்படின்னா அது தடுக்க என்ன பண்ணலாம் தெரியுமா?
1: ஆமாக்கா, நான் ஒரு புத்தகத்துல படிச்ச ஞாபகம் இருக்கு எனக்கு. மழை நீர் சேமிக்கணும், சொட்டு நீர் பாத்திரம் பயன்படுத்தணும், குறைந்த தண்ணீர்ல விளையிற பயிரெல்லாம் தேர்ந்தெடுத்து விவசாயம் பண்ணப்பா. விஞ்ஞானிகள் சொல்ற வானிலை அறிவிப்பை பார்த்து விவசாயம் செய்யணும்க்கா.
0: சரியா சொன்னடி, இனிமே இயற்கையை புரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி விவசாயம் பண்ணா நல்லாதான் இருக்கும். விழிப்புணர்வு தகவல்களையும் நாங்க சொல்லுவோம் அப்படின்னு பல பேருக்கு தேவையான கருத்துக்களை நம்ம கிட்ட பகிர்ந்து கொண்டாங்க. அடுத்து ஒரு தம்பி நம்ம கூட இருக்காங்க, சொல்லுங்கப்பா உங்க பேர் என்ன?
2: என் பேர் தமிழ். அஞ்சல் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரியில முதலாம் ஆண்டு படிச்சுட்டு வந்திருக்கேன். நான் தமிழை பத்தி ஒரு கவிதை சொல்றேன். நிலங்களை ஐந்தாக்கி சுவையை ஆறாக்கி இசையை ஏழாக்கி எட்டு தொகை பாடி நமக்கு ஒரு காட்டி நவரசம் விதைத்து பத்து பாட்டு பாடி பதினேழு தீக்கணக்கு கொடுத்து பதினெட்டு சித்தர்களை கொடுத்து இன்னா நாற்பது இன்னும் நாற்பது என்று நாற்பது நாற்பது பாடல்களால் இந்த சமூகத்தை சீரதிருத்தி அறுபத்தி நாலு கலைகளை வளர்த்து தொன்னூற்றி ஆறு இலக்கியங்கள் கொடுத்து நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்களை தந்து ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்களை கொடுத்து நாலாயிரம் திவ்ய பிரபலங்களை கொடுத்து பத்தாயிரம் கவிதை முத்தாக அளித்து அந்த சத்தான கம்பனுக்கு ஈடியும் வித்தாகவில்லை என்று கூறி சீதையின் இடையளவு ஸ்ரீராமன் தோழனுக்கு போதை தரும் என்று சொல்லி என்னை போட்டான் மதுக்கூடத்தில் அள்ளி. அண்ணனோடு தம்பி இருந்தது நாளாகி ஐந்தாகி ஆறே ஆன விதம் கூடி என்னை ஆளுகிறான் மூலிதனை மீறி. தென்னிலங்கை சோலையிலே சீதை அனுமதியிடம் சொன்ன ஒரு வாசகத்தை கேட்டு தன் துள்ளிவிட்டேன் மீனி எல்லாம் வேட்டு. காலம் எனும் மாலையிலும் காற்றுமலை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு தமிழனவன் பாட்டு அது தலைமுறைக்கே எழுதி வைத்து சேர்த்து. இப்படிப்பட்ட வாழ்வோடு வாழும் தமிழையும் வாழ்வுக்கு ஆதாரமான விவசாயத்தையும் இரு கல்வி சார்பாக நாம் படித்து வருகின்ற இந்த வேளாண்மை கல்லூரி சார்பாக வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி
3: விடைபெறுகிறேன். மெமரி பவர், மெமரி சிப் எதுவும் அவர்களும் அஷ்டங்களான யோசிக்க வச்சுட்டாரு.
4: சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அவரோட பேரு தமிழ்,
3: அதுதான் அந்த சிறப்பு தான் அங்க வெளிப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு நிறைய மாணவர்கள் எப்படியே அசத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும், அசத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு ஃப்ரீடம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல நிறைய விஷயங்கள் நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு.
4: திருப்பி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் ஃப்ரீடம் 2026 கலை திருவிழா பிரம்மாண்டமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த திருவிழாவில இன்னைக்கு நாம பார்த்த மாணவர்களோட கலைத்திறன், அவர்களோட தன்னம்பிக்கை, அந்த அதிரடியான உற்சாகம் பிரமிக்க வைக்கிறது. இந்த கலை மற்றும் அறிவுசார் திருவிழா மாணவர்களோட எதிர்காலத்துக்கு ஒரு சிறந்த அடித்தனமாக அமையும் அப்படின்னு சொல்லி மீண்டும் மட்டுமோ நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது
5: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
6: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
7: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
8: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
7: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ்.
8: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
9: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
1: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
0: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
1: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
2: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
1: ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.

இதுவரைக்கும் நாம கேட்டது உங்களோடு நாங்க. நிகழ்ச்சியில் அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெற்று வந்தும் ஃப்ரீடம் 2026 கலை விழாவில் பங்கேற்ற மாணவர்களை சந்தித்து நேரலையில் பேசினார்கள் நமது அறிவிப்பாளர்கள் அதிபதி லாவண்யா, அனீஸ் ஃபாத்திமா. நிகழ்ச்சி அமைப்பு முருகானந்தம் தியாகராஜன் அவர்கள்.

0: எமோஜி அப்படிங்கிற அந்த சின்ன உருவங்கள் இன்னைக்கு நம்மளோட அன்றாட வாழ்க்கையை நிரப்பிருச்சு அப்படின்னு சொல்லி தான் ஆகணும். ஏன்னா குறுஞ்செய்தி ஆகட்டும் கச்சவை ஆகட்டும் எப்போ பார்த்தாலும் நாம் அந்த முகங்களை பயன்படுத்த தான் செய்கிறோம். சரி, வீட்டில் இருக்கிற எல்லாரோடையும் அக்கறையாக பேசி பழகி இருக்கக்கூடிய பெண்களுடைய முகபாவனையை யாராவது கவனிக்கிறாங்களா? தோழிகளை நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய முகம் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் எப்படி இருக்கும்? சந்தோஷமாவா, வருத்தமாவா, உற்சாகமாவா? இன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் நாம் அதை பகிர்ந்துக்கலாம். நேரம் நண்பகல் 12 மணி, இப்ப கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவை ஹரியானா மாநிலம் ஜிந்த் ரயில் நிலையத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். தூய்மையான நிலைத்தன்மையுடன் கூடிய போக்குவரத்திற்கான தொழில்நுட்பங்களுடன் 136 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த ரயில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஜிந்த் சோனிபட் ரயில் நிலையங்களுக்கிடையே மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வகையில் இந்த ரயில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனி, ஜப்பான், சீனா, அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக ஹைட்ரஜன் ஆற்றல் வசதியை கொண்ட நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை குறித்த பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. அனைவருக்கும் தரமான வீடு வழங்குவது மற்றும் நகர்ப்புற வளர்ச்சிகளை உறுதி செய்வது குறித்து இதில் ஆய்வு செய்யப்பட்டது. சென்னை, திருச்சி, கோவை உள்ளிட்ட நகரங்களில் குடிசையில்லா நகரங்களை உருவாக்குவது குறித்து விரிவான ஆலோசனைகளும் இதில் இடம்பெற்றது. சமத்துவம், நீதி, பரிவை உள்ளடக்கிய சமூகத்தை கட்டமைப்பது சமுதாயத்தின் பொறுப்புடன் கூடிய பங்களிப்பாகும் என்று மத்திய சட்ட நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். சர்வதேச நீதியியல் தினத்தையொட்டி சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ள அமைச்சர், சம வாய்ப்புகளை உள்ளடக்கி சமூகத்தை உருவாக்கி மனித மாண்பிற்கு மதிப்பளித்து குடிமக்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையை இன்று ஆய்வு செய்த அமைச்சர், காலியாக உள்ள மருத்துவ பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றார். தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகள் வரும் 1ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் பொதுமக்கள் தங்களது விவரங்களை இணையதளம் வாயிலாக பதிவேற்றம் செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளன. இம்மாதம் 31ஆம் தேதி வரை sc.census.gov.in என்ற இணையதளத்தில் தங்களது விவரங்களை பொதுமக்கள் பதிவேற்றம்

செய்யலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் 2800 அலுவலர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று ஆட்சித்தலைவர் திரு விஷ்ணு மகாஜன் கூறியுள்ளார். தூத்துக்குடியில் இன்று நடைபெற்ற இது சார்ந்த பேரணியில் மக்கள் தொகை விழிப்புணர்வு உறுதிமொழியும் ஏற்றி வைக்கப்பட்டது. பழனியில் 100 கோடி ரூபாய் நில மோசடி நடைபெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக குற்றவாளிகளை காப்பாற்ற தாவேக அமைச்சர்கள் முயல்வதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய திமுக சட்டத்துறை இணை செயலாளர் திரு பரந்தராமன், இந்த நிலம் பதிவு செய்யப்பட்டது தொடர்பான தகவல்களை காவல்துறையினர் மறைப்பதாக குற்றம் சாட்டினார். இதனிடையே இது தொடர்பான விசாரணையை CBCID இன்று தொடங்கியுள்ளது. இத்தாலியில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் இத்தாலியின் ஃபெட்ரிகோ போண்டியோலியை இன்று எதிர்கொள்கிறார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்தி சுருக்கம் 1 மணிக்கு.

0: குறளமுதம்
1: காலமறிதல் 49 அதிகாரம் 10 குறட்பா.

0: காலத்தை எதிர்பார்க்க வேண்டிய பருவத்தில் கொக்கை போல இருந்து காலம் வாய்த்த போதில் கொக்கு மீனை குத்தினார் போல தவறாமல் செய்து முடிக்க வேண்டும்.
1: கோ

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: என்னப்பா சுவாரஸ்யமா படிச்சுக்கிட்டு இருக்க?
3: அதுவா, ஒரு வனமனிதன் பத்தி பார்த்தேன்.
2: வனமனிதனா?
3: ஆமா, இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கிறதோட மட்டும் இல்லாம உத்வேகம் கொடுக்கக்கூடிய செய்தியாவும் இருந்துச்சு.
2: சினிமா கதை எதுவும் கனவுல கண்டியா?
3: சினிமா கதையெல்லாம் இல்ல, நிஜ கதையை தான் படிச்சிட்டு இருக்கேன்.
2: நிஜ கதையில வனமனிதனா?
3: இன்னைக்கு இருக்க சூழல்ல மலைகளை குடைந்து சாலை அமைக்கலாம், ஆறுகளை திருப்பி பாய வைக்கலாம், ஆனா ஒரு மனிதன் ஒற்றை ஆளாக ஒரு காட்டையே உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, தனி மரம் தோப்பாகாது. ஆனா இங்க ஒரு மனிதர் தனித்தனி மரமா நட்டு ஒரு வனத்தையே உருவாக்கி இருக்காங்க. அசாமின் வனமனிதன் ஜாதவ் பயங். 1979 அசாமின் பிரம்மபுத்திரா ஆற்றுப்படுகையில வெள்ளத்தினால அடித்து வரப்பட்ட நூற்றுக்கணக்கான பாம்புகள் நிழல் இல்லாம சுட்டெரிக்கும் வெயிலில் இறந்து கிடந்ததை பார்த்துட்டு அந்த துயரம் அவரை ரொம்பவே மாற்றிருச்சுன்னு சொல்லலாம். அவரு நிறைய பேர்கிட்ட போய் முறையிட்டப்போ, இங்கெல்லாம் மரம் வளராது, இது வெறும் மணல் பரப்பு அப்படின்னு அவர்கிட்ட சொன்னாங்களாம். ஆனா அவரே களத்துல இறங்கிட்டாரு. என்ன செஞ்சாரு தெரியுமா? தினமும் ஒரு குழி தோண்டி ஒரு மரக்கண்ட நட்டிருக்காரு. 30 ஆண்டுகளுக்கு மேலா ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காமல் அந்த மணல் பரப்ப காடாவே மாத்திட்டாராம். இன்னைக்கு அது 1360 ஏக்கர் பரப்பளவுல இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற வனப்பகுதியாவே அதை மாத்திட்டாரு. தனி மனிதனா நின்னு ஜாதவ் உருவாக்குன இந்த காட்டுல வளமான மூங்கில்களும் பெங்கால் புலிகள், ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள் மற்றும் யானைகள் சரணாலயம், நூற்றுக்கணக்கான பறவை இனங்கள் எல்லாம் இருக்குது. ஒரு சாதாரண மனுஷனா இருந்து ஒரு சின்ன மரக்கன்றுல தொடங்கிய இந்த முயற்சி இன்னைக்கு ஒரு பிரம்மாண்ட சூழல் மண்டலத்தையே உருவாக்கி இருக்குது. இவருக்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதும் வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. ஜாதவ் பயங் இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நம்ம இயற்கைய நேசிச்சா இயற்கை நம்மள வாழ வைக்கும் அப்படின்னும், இன்று நீங்களும் ஒரு மரக்கன்று நடுங்கள், அந்த மரம் உங்கள் பெயரில் வளரட்டும்.

0: விடிஞ்சதும் விடியாததுமா கண் விழிக்கிறப்பவே நான் உன் கூட இருக்கேன்ப்பா, எந்திரிக்கிற நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லாம சொல்லி இரவு படுக்க போற நேரமா அமைதியா உன் மனசுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் தரேன் அப்படின்னு கூட பயணிக்கிறது நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தான். இன்னைக்கு நமக்காக நம்ம எஃப்எம் ரெயின்போ என்னென்ன நிகழ்ச்சிகளை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உணர்வுரு உள்ளத்தின் ஒளிப்படம் அப்படின்னு இமோஜி சம்பந்தப்பட்டமான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில தோழிகள் பங்கெடுத்து பகிர போறாங்க. எல்லாருடைய முகத்தையும் கவனிச்சு ஏன்பா உன் முகம் வாட்டமா இருக்கு அப்படின்னு கேட்கறதுல துவங்கி ஒருத்தங்க சொல்லாமலே அவங்க மனசு வருத்தத்துல தான் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடியவங்க தோழிகள் தான் சொல்லணும். அப்படிப்பட்ட தோழிகள் அவங்க முகத்துல எப்பவும் இருக்கக்கூடிய ஒரு உருவம் என்னது அப்படின்றது தான் இன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில பகிர்ந்துக்க போறாங்க. 12:40 தமிழ்ல செய்திகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மொழிகளை கடந்த இசை அனுபவத்தை நமக்கு எப்பவும் தர காத்திருக்கும் பாப்கார்னர் 12:50. காலத்தால் அழியாத காவிய கானங்களை கேட்டு ரசிக்கலாம் பிற்பகல் 1 மணிக்கு மதுர கீதத்துல. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 மத்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தமிழ்நாடு இயக்குனர் எம் சுந்தரேஷ் பாபு அவர்களுடனான நேர்முகம் 1:25. மாநில செய்திகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் 1:45. மிட் டே நியூஸ் 2 மணிக்கு. பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம். வீரிய ஒட்டு ஆமணக்கு சாகுபடியில சரியான தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறதன் மூலமா அதிக மகசூல், தரமான விதைகள், நல்ல வருமானத்தை பெற முடியும். மண் தேர்வு, விதைப்பு, உரம், நீர் மேலாண்மை, பூச்சி நோய் கட்டுப்பாடு மாதிரியான முறைகளை தெரிஞ்சுக்கிறது சாகுபடி செலவை குறைச்சு பயிர் இழப்பை தவிர்க்க உதவும். இதனால நிலையான லாபகரமான ஆமணக்கு சாகுபடிய விவசாய பெருமக்கள் மேற்கொள்ள முடியும். அதனால இன்னைக்கு வீரிய ஒட்டு ஆமணக்கு சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த நேர்முகத்துல பங்கேற்க வராங்க. ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ரஞ்சித் ராஜாராம் அவர்கள் வேளாண் அரங்கத்துல பிற்பகல் 2:15. உழைப்பவர் அரங்கம் 2:30. வியாபாரம் செய்யக்கூடியவரோட அனுபவங்களை தெரிஞ்சுக்கிறதன் மூலமா தொழிலை எப்படி தொடங்குறது, குறைஞ்ச முதலீட்டில் எப்படி வளர்த்தெடுக்கிறது, தரத்தை எப்படி பராமரிக்கிறது, வாடிக்கையாளர்களை ஈர்க்கக்கூடிய வழிகள் என்ன, சந்தைப்படுத்துதலுக்கான உத்திகள், இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு உழைப்பவர் அரங்கத்துல முறுக்கு வியாபாரம் செய்யக்கூடிய மணப்பாறை எஸ் நாகராஜன் அவர்களுடனான நேர்முகம் இருக்கு பிற்பகல் 2:30. நிகழ்ச்சிகளை கேட்க இணைந்த இருப்போம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. 12:10.
1: அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன்.
2: இப்படி தொடங்கி
3: ஒரு சனம் தூங்கிருச்சே.
2: இப்படி நிறைவடையும் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தொடரும் இது திருச்சி பண்பலை 102.1. நேயர்களுக்காக, நேயர்களால்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ஸ்ரீ தைலா சில்சிலே
4: ஸ்ரீ தைலா சில்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம்.

நம்ம முகம் நம்ம மனசில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் காட்டி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, என்னதான் நம்ம சில விஷயங்களை மறைக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சாலும் நம்ம முகமே அதை காட்டி கொடுத்துரும் அப்படிங்கிறது முற்றிலுமான உண்மையான ஒரு விஷயம்தான். ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய தோழிகள் அவங்க மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த முகத்தில் பிரதிபலிச்சிடக்கூடாது அப்படின்னு

0: நினைப்பாங்க. ஏன்னா நம்மளால எல்லாருக்கும் ஏன்பா வருத்தம், நம்ம மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம மறைச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இதெல்லாம் தாண்டி தோழிகளே, நீங்கள் சொல்லுங்கள், ஒரு நாளைக்கு எத்தனை உணர்வுகள் உங்கள் முகத்தில் பளிச்சுன்னு தெரியும், இல்லை என்னால் எல்லா உணர்வுகளையும் மறைச்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்கள்? திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம் இன்றைக்கி தோழிகளை வரவேற்க காத்திருக்கு. சுழி 431 இந்த முன் இணைப்பு என்னோட 246 102 1 இந்த எண்ணையும் அறிமுக நேராக நீங்கள் இருந்தீங்கன்னா 240 102 1 இந்த எண்ணையும் தொட்டு வரலாம். நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடியவங்க யாரு, எங்க இருந்து அப்படின்னு இப்ப நாம கேட்டுடலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: யார், எங்க இருந்துமா?
1: நான் சத்திரப்பட்டன் பரமேஸ்வரி.
0: பரமேஸ்வரி அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: காலையிலேயே அதிகாலையிலேயே திருவள்ளரை பெருமாள் கோயிலை பார்த்துட்டு வந்தோம். உங்களையும் எல்லாருமே சந்திக்கேன் போய்.
0: சிறப்பு சிறப்பு, நீங்க சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் உங்க மனசு இன்னைக்கு உற்சாகமா இருக்கா? உங்க முகம் இன்னைக்கு பளிச்சுன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கு. எப்பவும் உங்க முகம் எப்படி இருக்கும்?
1: இப்பவுமே நான் சிரிச்சுக்கிட்டு தான்
0: இருப்பேன். உண்மையாவா?
1: எல்லாத்துக்கும் ஜாலியா, எவ்வளவுதான் சண்டையா இருந்தாலும் எவ்வளவுதான் இருந்தாலும் எல்லாத்துக்கும் நல்ல சந்தோஷமா முடிஞ்சு.
0: சரி, ஏதாவது சோகமா ஏதாவது இருந்துச்சு, மனசுல வருத்தம் இருந்துச்சு, கவலை இருந்துச்சுன்னா அப்பயும் சிரிச்சிட்டு இருப்பீங்களா?
1: அது ஏன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ, யார்த்தையும் காமிச்சுக்க மாட்டேன்.
0: இது நல்லதா?
1: சொல்றவங்க சொல்லுவேன், சொல்லாத மட்டும் சொல்ல மாட்டேன்.
0: சரி, நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க மறைக்கிறீங்களா எல்லா விஷயத்தையும்? இந்த மாதிரி பெண்கள் நிறைய பேர் மறைக்க தான் செய்யறாங்க மனசுல இருக்கக்கூடியதை, சரிங்களா? அந்த மாதிரி எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு வெளியே வந்து முகத்தை சிரிச்ச மாதிரி வச்சுக்கிறது நமக்கு நல்லதா, அடுத்தவங்களுக்கு நல்லதா?
1: எதிர்பார்த்தோம்மா
0: மனசுல வருத்தம் இருந்தா அதை சொல்லிடலாமா, முகத்துல தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போகுது அப்படின்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்படி சொல்லிட்டீங்களே.
1: என்ன நேரம் நான் சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் எவ்வளவுதான் சோகமா இருந்தாலும் நான் அப்படி காமிச்சிக்கவே மாட்டேன்.
0: சரி சரி, அப்ப இருக்கிற எல்லாரும் வந்து ஏதாவது மனசுல சோகம்னா உங்ககிட்ட வந்துருவாங்க, நீங்க உடனே அவங்கள சிரிக்க வச்சிருவீங்க.
1: ஏதாவது ஒரு காமெடி பண்ணி சிரிக்க வச்சிருவேன்.
0: சரிம்மா, நிகழ்ச்சியில இணைஞ்சதுக்கு நன்றிம்மா.
1: நன்றி.
0: எல்லா சமயமும் ஆனா நம்மளால அப்படி இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும் அப்படின்னு இந்த தோழி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கிட்ட இருக்கிறத ஏன்பா அடுத்தவங்க கிட்ட காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா சில சமயம் சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம முகத்தை வச்சே இவங்க வந்து கோவக்காரவங்களா இல்ல சிரிச்சிட்டு இருக்கவங்களான்னு நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு. இதை பத்தி தொடர்ந்து பேசலாம் தோழிகளை, நீங்களும் தொட்டு வரலாம். சுரி 431 இந்த முன்னிணைப்பினோடு 240 102 1 அறிமுக நேயர்களுக்கு 246 102 1 நம்மோடு இப்ப இணையக்கூடிய தோழி, வணக்கம். வருக, யார், எங்கிருந்து?
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: யார், எங்க இருந்துமா?
2: தரூர் மாவட்டம் வடசேல இருந்து ஆனந்தி பேசுறேன்.
0: ஆனந்தி அம்மா, பேர்லயே ஆனந்தம் இருக்கே, எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருப்பீங்களா? சரி, சில பேர் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு முகத்தை எப்ப பார்த்தாலும் சிரிச்ச மாதிரி வச்சுக்கிறாங்களா, அவங்களுக்கு நீங்க ஒரு அறிவுரை சொல்லணும்னா என்ன சொல்வீங்க?
2: அது அவங்கவுங்களோட விருப்பம், அது அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொல்றாங்க.
0: எப்படி வேணா இருந்துக்கலாம், எதுக்கு இதுதான் செய்யணும்னு ஏன் சொல்லணும்?
2: எனக்கு வந்து அது மனசுல வச்சுக்கிட்டா அது ஒரு பாரமா இருக்கும், எனக்கு ஒரு மனசுக்குள்ளவே ஒரு
0: விடுறதுக்கு நம்ம வந்து விட்டு கொடுக்கணும். சரி, சுகமா இருந்தா என்ன, முகம் எப்படி இருந்தா என்ன அப்படின்னு விட்டுக்கலாம். என்னங்க தப்பு இருக்கு அப்படின்னு தோழிகளை, இது எல்லா நேரத்திலயும் சாத்தியமா இருக்காது அப்படிங்கறத தெரியும். இப்ப வரக்கூடிய தோழி யார், எங்க இருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
0: யார் இங்க இருக்கு? நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?

0: கீர்த்தனாமா பாருங்க, பேரை வந்து ரகசியமா வச்சிருக்கீங்க. சரி நீங்க சொல்லுங்க.
1: நாங்களும் அப்படி எல்லாம் கிடையாது மேம், நாங்களும் எதா இருந்தாலும் வெளியே எங்க முகமே காட்டி கொடுத்துருவோம் மேம்.
0: கஷ்டமாங்க நம்மள மாறிங்க நீங்க அப்படி சொல்லுங்க. எப்படி எல்லாரும் மறைக்கிறாங்களே, எப்படி எப்ப பார்த்தாலும் சிரிச்ச மாதிரி வச்சுக்கிறாங்க, அது நமக்கே ஏத்துக்க முடியல.
1: அப்படிலாம் இருக்கக்கூடாது மேம், அது தப்பு. மனசுல உள்ள வார்த்தை வெளியே சொன்னாதான் மேம் கொஞ்சம் கவலை குறையும். நம்ம முகமே காமிச்சு குடிச்சிருக்கோம் மேம்.
0: அதான் சொல்றேன், இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, முகத்துல எதையும் காமிச்சிடக்கூடாது, பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா என் நேரமும் புன்னகை செய்யக்கூடிய முகம் தான் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அது முடியுமா நம்மளால, முக்கியமான விஷயமா அதை நம்ம மனசுல வச்சுக்க முடியுமா?
1: அது முக்கியமான விஷயமா இருந்தா கொஞ்சம் அடக்கி வச்சுதான் மேம் ஆகணும்.
0: ஆனா நமக்கு வந்து எல்லாத்தையும் வெளியே காட்ட பிடிக்கும், ஆனா என்ன பண்றது, எல்லாரும் காட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரிம்மா, நிகழ்ச்சியில இணைஞ்சதுக்கு நன்றிமா. யோசிச்சு பாருங்க, ஒரு நாள்ல நம்ம எத்தனை உணர்வுகளை வந்து மனசுல காமிக்கிறோம், ஆனா அது வந்து முகத்துல தெரியுதா தெரியலையான்றது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம். அடுத்து வரக்கூடிய தோழி, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து? ராஜாமால்மா, உங்ககிட்டதான் இந்த கேள்வியை கேட்க போறோம். எல்லாரும் வந்து மனச வந்து மறைச்சுக்கிட்டு முகத்தை வந்து மாத்திக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அது சரியா தப்பா? உங்க வானொலி பெட்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துருங்கம்மா, அப்பதான் நீங்க பேசுறது எல்லாருக்கும் நல்ல தெளிவா கேக்கும். இப்படி மறைக்கலாமா? சரி, உணர்வையே காட்டக்கூடாது. பெண்கள் எல்லாம் வந்து என்ன நேரமும் சிரிச்சிட்டு
2: இருக்கேன், ஆளை பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சிருந்தேன், இவங்க கோபக்காரவங்க, இவங்க குணமானவங்க அப்படின்னு கண்டுபிடி.
0: எப்படி கண்டுபிடிப்பீங்க?
2: அந்த முகத்தில் அகத்தின் நிலக்கு முகத்தில் தெரியும்
0: பாத்தீங்களா,
2: அகத்தின் நிலக்கு முகத்தில் தெரியும். அவங்க வரப்பே இவங்க இப்படி பேசுவாங்க, இவங்க சொன்னபடி கேட்பாங்க, நம்ம சொன்னா கேட்பாங்க கேட்க மாட்டாங்கிறது தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியும்.
0: சரி, உங்க முகம் ஒரு நாளைக்கு எத்தனை உணர்ச்சிகளை காமிக்கும் வெளிப்படையா?
2: எவ்வளவு உணர்ச்சிகளையும் நான் வந்து அப்படியே மனதிலே கட்டுப்பாணமா பண்ணிக்கிறேன்.
0: பாத்தீங்களா, நீங்க என்ன சொல்றீங்க?
2: சொல்லுவேன், நான் ரொம்ப ரொம்ப ரொம்ப மனசை அடக்கிக்கிட்டுதான் இருப்பேன், வெளியே சொல்ல மாட்டேன்.
0: அடுத்தவங்க முகத்தை வச்சு நீங்க அவங்களை எடை போட்டுருவீங்க, ஆனா நீங்க காமிக்க மாட்டீங்களா? எதுதான் சரி?
2: காமிக்க மாட்டேன், அவங்க எல்லாம் காமிச்சுட்டோம்னா பகையாளி ஆயிடுவாங்க.
0: சரி, இப்ப எதுதான் சரி, முகத்தை காமிக்க கூடாதா?
2: நம்ம வந்து எதிரியாலிய வந்து நம்ம வரவேற்கிறதா நல்லது, எதிரியா இருந்தாலும் நம்ம வந்து காமிச்சு கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம்னா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். நம்ம கோபம், அவங்க கோபமா, நம்ம அவங்க மேல நம்ம கோபமா இருந்தாலும் கோபத்தை காட்டக்கூடாது. அடக்கி வச்சுட்டு வெளியே சொல்ல மாட்டேன், ஏதோ ஒன்னு ரெண்டு முக்கியமான ஃப்ரெண்டுகள் இருந்தா சொல்லுவேன், அதுவும் சொல்ல
0: மாட்டேன்.
2: என்ன என்னால முடிஞ்சது இந்த உதவிதான், யாரா இருந்தாலும் நம்ம எதிர்த்து திருப்பி பேசிட்டோம்னா அவங்க கோச்சுக்குவாங்க, கோபப்படக்கூடாது. எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், நம்ம கோபத்தை வந்து அடக்கிக்கணும். நம்ம அடக்கிக்கிட்டா நம்ம குடும்பத்துக்கு நல்லது, வெளியே போனா எல்லாத்துக்கும் அசிங்கம், ஏன் அந்த அம்மா அப்படி சொல்லுதுங்கிறது
0: தோழிகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னைக்கு தோழிகளை சொல்லுங்க, இவங்க அம்மா சொன்ன மாதிரி சில பேரோட முகத்துல புருவத்துக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தெரியும், அப்படி தெரிஞ்சதுன்னா அவங்க எப்ப பார்த்தாலும் புருவத்தை சுருக்கிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க கோபக்காரங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இதுவே அவங்களோட உதடுக்கு பக்கத்துல இருக்கிற ரெண்டு கோடுகள் தெரிஞ்சதுன்னா அவங்க எப்ப பார்த்தாலும் புன்னகைச்சிட்டே இருக்கக்கூடிய சந்தோஷமான நபரா இருப்பாங்க, எதையும் அலட்சியப்படுத்தாம எல்லாத்தையும் வந்து ஒரு இயல்பா எடுத்து கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி இருக்கிறது பெண்களுக்கு நல்லதா? உங்க முகம் ஒரு நாளைக்கு எல்லா உணர்ச்சியும் காட்டுமா காட்டாதா? முக்கால்வாசி நேரம் நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா, இல்ல எதுவும் காட்டக்கூடாதுன்றதுக்காக அமைதியா இருப்பீங்களா? உடனே உங்களுடைய அலைபேசி எடுத்துக்கோங்க. 0431 இந்த மூணு இணைப்பினோடு 246 1021 அறிமுக நேயர்களுக்கு 240 1021 விட்டு கொடுக்காம தொட்டுவாங்க. இது நமக்கான நேரம், மங்கையர் உலகம்.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.

0: சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.
1: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.
4: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயம்.
5: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
7: ஸ்ரீ தாயா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தாயா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
5: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.
9: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
10: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
11: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
12: மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
10: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
13: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
14: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
15: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
16: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
17: தோழிகள், முக்கியமா கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயத்துல ஒண்ணு, நம்ம முகம் ஒரு நாளைக்கு எத்தனை உணர்ச்சிகளை வெளிப்படுத்துது, அதை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு இடம் நமக்கு கிடைக்குதா அப்படிங்கறதா இன்னைக்கு அடுத்து நம்மோட இணைய போற தோழி. வணக்கம்.
18: வணக்கம்
17: தரணி.

0: நீங்க சொல்லுங்கம்மா, எல்லா தோழிகளும் சொல்றாங்க. நினைச்ச மாதிரி நம்ம முகத்துல எல்லாத்தையும் காமிக்க முடியுமாமா? பெண்ணா பிறந்தா அதெல்லாம் செய்ய முடியுமா அப்படிங்கிறாங்க.
1: அதாவது மேடம், நீ சிரிக்கும் பொழுது உன்னுடன் எல்லோரும் சேர்ந்து சிரிப்பார்கள், உலகம் ஜாலியானது. நீ அழும் போது யாருமே உன்னோட இருக்க மாட்டாங்க, ஏன்னா உலகம் வந்து போலியானது.
0: அப்ப நீங்களும் அதான் சொல்ல போறீங்களா? சிரிக்க முடியாது, அழுவ முடியாது, நினைச்ச நேரத்துக்கு முகத்தை மாத்த முடியாது.
1: உலகம் அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்மள்ட இருக்கிற பிரச்சனை போய் அடுத்தவள்கிட்ட சொன்னா வச்சீங்களே, எப்படிப்பட்டவளா இருந்தாலும், சொந்தக்காரவா இருந்தாலும், தோழர் தோழியா இருந்தாலும் சொன்னா வச்சீங்களே, நல்லவங்களும் இருக்க கெட்டவங்களும் இருக்க, நம்ம பிரச்சனைல வாங்கிட்டு அடுத்தவள்கிட்ட போய் அவங்க சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க, நக்கல் பண்ண இது தேவை. அதனாலதான் நம்ம பிரச்சனை நம்மளுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம வெளியில சிரிக்கிற மாதிரி.
0: ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பாப்பா அது இருக்கட்டும் இல்ல நம்மளாகட்டும், நம்மளோட மனசுல இருக்கக்கூடிய விஷயத்த முகத்திலயாவது காட்ட முடியற அளவுக்கு ஒரு சுற்றமும் ஒரு சூழ்நிலையும் இருந்தா நல்லா இருக்கும். நமக்கு தோணுதா இல்லையா?
1: நல்லா இருக்குன்னு தோணுதுதான் மேடம். என்ன பண்ணா, நம்ம பிரச்சனை வந்து எல்லாருமே என்ன பண்ண சொல்றா முதல்ல நிப்பாட்டணும் மேடம். யாரா இருந்தாலும் இப்ப நம்ம பிரச்சனையை சொன்னோம், யாரா இருந்தாலும் யார்ட்டையும் போய் குறை சொல்லக்கூடாது. இப்படி குறை சொல்ற நிப்பாட்டிட்டாலே நம்ம எல்லாத்துக்கிட்டையும் நம்ம உண்மையான நிலைமையை சொல்லி நம்ம ஃப்ரீயா இருக்கலாம்.
0: சரி, இப்ப ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன். இப்ப உலகமே மாறிடுச்சுன்னு வைப்போம், நாளையில இருந்து பெண்கள் வந்து முகத்துல வருத்தத்தையோ இல்ல கோபத்தையோ இல்ல இதையோ காமிச்சா யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க அப்படின்னா, அப்ப நீங்க காமிப்பீங்களா? ஒத்துக்கறதா செய்யறோம், ஆனா என்ன பண்றது, யாராவது ஏதாவது தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்ற பயத்துலதானமா நம்ம வந்து முகத்துல எதையும் காமிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு இந்த தோழி சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கை உலகம். Hey, trippin' away. Hey, trippin' away. Hey, trippin' away.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு மங்கை உலகம் நிகழ்ச்சியில தொழில்கள் முக்கியமா ஒரு விஷயம் சொன்னாங்க. யாராவது ஏதாவது நினைச்சுப்பாங்கப்பா, இதனால பிரச்சனை வரும்பா, அதனாலதான் மறைக்கிறோம் அப்படின்னு. நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. நம்ம முகத்துல தெரிய வேண்டியது, எந்த நேரமும் முகத்துல தெரிய வேண்டியது உணர்வுகள்லாம் அப்படியே மனசை பிரதிபலிக்கணுமான்றது இல்ல. ஆனா நம்ம அதை காட்டக்கூடிய இடம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதான் உண்மை. ஏன்னா மனசுல எல்லாத்தையும் வச்சுட்டா நம்ம மன அழுத்தம் காலி ஆயிரும்ல. அதனால சிந்திப்போம், செயல்படுவோம், இணைந்து இருப்போம். இப்ப நாம தமிழ்ல செய்திகளை கேட்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைந்திருப்போம்.
6: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஹரியானா மாநிலம் ஜிந்தில் தொடங்கி வைத்தார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களில் இந்திய மாலுமிகளை பணியமர்த்த வேண்டாம் என்று இந்திய கடல்சார் நிர்வாக தலைமை இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. சர்வதேச நீதி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. அமெரிக்க தேர்தலில் சீனாவின் தலையீடு உள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஹைட்ரஜன் ரயில் சேவை என்ற கனவு இன்று நிறைவேறியுள்ளது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபட் இடையே நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை பிரதமர் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுயசார்பு இந்தியா மற்றும் நீடித்த வளர்ச்சியை எட்டியுள்ளதை இந்நாள் உறுதி செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஹைட்ரஜன் ரயில் திட்டத்தை கொண்டு வருவதற்காக பாடுபட்ட பொறியியல் வல்லுநர்கள், பணியாளர்கள் மற்றும் அனைத்து தரப்பினருக்கும் தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக அவர் கூறியுள்ளார். இத்திட்டத்திற்காக பங்களித்த அனைவரையும் பாராட்டுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஹைட்ரஜன் ரயில் தூய எரிசக்திக்கான புதிய கண்டுபிடிப்பு என்று கூறியுள்ளார். உலக தரத்திலான ரயில்வே கட்டமைப்பையும் தரமான போக்குவரத்தையும் இது உறுதி செய்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் ஹைட்ரஜன் ரயில் சேவை தொடங்கப்பட்டிருப்பது நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய மைல்கல் என்று ஐநா சுற்றுச்சூழல் திட்ட முன்னாள் இயக்குநர் திரு எரிக் சொலேம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், தூய்மை எரிசக்திக்கு அடையாளமாக இந்த திட்டம் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 3 நாள் பயணமாக மேற்குவங்க மாநிலம் செல்கிறார். இன்றிரவு சிலிகுரி செல்லும் அவர் எல்லை பாதுகாப்பு படையின் தலைமை

0: உண்மையகத்திற்கு செல்கிறார். நாளை காலை எல்லை பாதுகாப்பு படையின் 18வது படைப்பிரிவில் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் அவர் உரையாற்றவுள்ளார். எல்லை பாதுகாப்பு படையை மேம்படுத்துவது குறித்தும் அதிகாரிகளிடையே அவர் ஆலோசனை நடத்துகிறார். மேற்குவங்க மாநிலத்தில் புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்களை அமல்படுத்துவது குறித்தும் அதிகாரிகளிடையே திரு அமித் ஷா ஆலோசிக்கவுள்ளார். சர்வதேச நீதி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. 1998 இதே நாளில் இனப்படுகொலை, போர்க்குற்றங்கள், ஆக்கிரமிப்பு போன்றவற்றிலிருந்து மனித சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக கொண்டுவரப்பட்ட ரோம் அரசியல் சாசனத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதன் நினைவாக சர்வதேச நீதி தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நாளையொட்டி மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நீதி, சமத்துவம் மற்றும் நல்லிணக்கம் கொண்ட சமுதாயத்தை கட்டமைக்க உறுதி ஏற்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். அனைவருக்கும் சமவாய்ப்பு கிடைக்கப்பெற வேண்டும் என்றும், நேர்மையான சமூக கட்டமைப்பும் மனித மாண்புகளும் கொண்ட சமுதாயம் உருவாக வேண்டும் என்றும், அனைவருக்கும் பொதுவான நீதி கிடைக்கப்பெற வேண்டும் என்றும் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை ஒட்டி அனைத்துக் கட்சிக் கூட்டம் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. மழைக்கால கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை முதல் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில், அவையை சுமூகமாக நடத்துவது குறித்து மத்திய அரசு தரப்பில் ஆலோசனை நடத்தப்படவுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களில் இந்திய மாலுமிகளை பணியமர்த்த வேண்டாம் என்று கப்பல் உரிமையாளர்கள் மற்றும் நிர்வாகத்தினரை இந்திய கடல்சார் நிர்வாக தலைமை இயக்குநரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. வளைகுடா நாடுகள் மண்டலத்தில் நிலவும் அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மறு உத்தரவு வரும் வரை இதனை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிற நாட்டு கொடியுடன் வர்த்தக பயன்பாட்டிற்காக இயக்கப்படும் கப்பல்களின் மீது அண்மையில் நடத்தப்பட்ட தாக்குதலின் போது இந்திய மாலுமி உயிரிழந்த சம்பவத்தையும் அது சுட்டிக்காட்டியுள்ளது. இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் ஒத்துழைப்பு தருமாறு கப்பல் உரிமையாளர்களை இந்திய கடல்சார் நிர்வாக தலைமை இயக்குநரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மால்டோவா, ருமேனியா, வடக்கு மெசடோனியா நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக நாளை மறுநாள் புறப்பட்டுச் செல்கிறார். வரும் திங்கட்கிழமை அன்று மால்டோவா அதிபர் மஜா சந்துவை சந்தித்து குடியரசுத் தலைவர் பேசவுள்ளார். அந்நாட்டின் நாடாளுமன்ற அவைத்தலைவரை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான நாடாளுமன்ற நடைமுறைகள் குறித்தும் அவர் பேசவுள்ளார். இந்திய வம்சாவளியினர் மற்றும் தொழிலதிபர்களையும் திருமதி திரௌபதி முர்மு சந்தித்து கலந்துரையாடவுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக இணையதளம் வாயிலாக மக்கள் தங்களது விவரங்களை பதிவு செய்யும் நடைமுறை தமிழகத்தில் இன்று தொடங்கியது. இதுகுறித்து அனைத்து மாவட்டங்களிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்பணி தொடங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: சென்சஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இன்னைக்கு அந்த செல்ஃப் எனுமரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுல பொதுமக்கள் வந்து அவங்களோட ஹவுஸ் டீடைல்ஸ் வந்து அவங்களே வெப்சைட்ல ஏத்தி அவங்க முடிச்சு கொள்ளலாம். எனுமரேட்டர்ஸ் வரும்போது அந்த செல்ஃப் எனுமரேஷன் ஐடி மட்டும் அவங்களுக்கு சொன்னா அவங்க அதை வெரிஃபை பண்ணி முடிச்சிருவாங்க. கொஞ்சம் ஈஸியா ப்ராசஸ் ஸ்மூதா முடியும். ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெகுலர் ஹவுஸ் லிஸ்டிங் ஆபரேஷன்ஸ் மோர் தேன் 2800 எனுமரேட்டர்ஸ் இருக்காங்க.
0: உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை நேற்று தொடங்கியுள்ள நிலையில் 2வது நாளாக இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பூரி ஜெகநாதர், பாலபத்ரா, தேவி சுபத்ரா, சுதர்ஷன் ஆகியோர் எழுந்தருளியுள்ள ரதங்களை லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து வருகின்றனர். மேற்குவங்க மாநிலம் முர்ஷிதாபாத்தில் இன்று காலை நேரிட்ட விபத்தில் 4 மாணவர்கள் உயிரிழந்தனர். பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் கோவிந்தபூர் என்ற இடத்தில் ஆளில்லா ரயில்வே லெவல் கிராசிங்கை கடக்க முற்பட்டபோது ரயில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் காயமடைந்த மேலும் 4 மாணவர்களும் வேன் ஓட்டுநரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானில் உள்ள ஜெய்ஷி முகமது தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய 5 பேரை

குஜராத் மாநில தீவிரவாத தடுப்புப் பிரிவினர் கைது செய்துள்ளனர். இவர்கள் பத்தான் மாவட்டத்தில் உள்ள காதியால் கிராமத்திலிருந்து செயல்பட்டு வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. அமெரிக்க தேர்தலில் சீனாவின் தலையீடு உள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். தொலைக்காட்சி ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் அமெரிக்க அதிபரின் தலைமைக்கு எதிரான பிரச்சாரத்தை அந்நாடு மேற்கொண்டிருப்பதாகவும் கோடிக்கணக்கான அமெரிக்க வாக்காளர்களின் தகவல்களை சீனா சட்டவிரோதமாக சேகரித்து வருவதாகவும் குறிப்பிட்டார். இந்நிலையில் அமெரிக்க தேர்தல் பாதுகாப்பு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் உடனடியாக சரிபார்க்க வேண்டும் என திரு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக எந்தெந்த தகவல்கள் சீனாவிடம் சென்றுள்ளது என்பதை உறுதி செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சீனாவில் உள்ள மக்கள் குடியரசுக் கட்சி கடந்த 2020 ஆண்டு 18 மாகாணங்களில் உள்ள வாக்காளர்கள் குறித்த ஆவணங்களை முறைகேடாக

0: ஆண்டு 18 மாகாணங்களில் உள்ள வாக்காளர்கள் குறித்த ஆவணங்களை முறைகேடாக சேகரித்ததாக திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்நாத் யாத்ரீகர்கள் சென்று கொண்டிருந்த பேருந்து தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 47 யாத்ரீகர்களும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். ராஜஸ்தானிலிருந்து சென்ற படுக்கை வசதிகளுடன் கொண்ட இந்த பேருந்தில் யாத்ரீகர்கள் பயணித்ததாகவும் நள்ளிரவில் தீப்பற்றியது கண்டறியப்பட்டு பயணிகள் இறக்கிவிடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராம்பன் மாவட்டத்தில் உள்ள கரூல் என்ற இடத்தில் இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர், மத்திய ரிசர்வ் படையினர், ராணுவம் மற்றும் பேரிடர் மீட்புப் படையினர், தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவரை எதிர்த்து விளையாடவிருந்த ஜப்பானின் நவோமி ஒக்குகாரா காயம் காரணமாக வெளியேறியதை அடுத்து பி வி சிந்து அரையிறுதிக்கு தகுதி பெற்றார். இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் யுக்ரைனின் டெனிஸ் மால்ச்சனோவ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் ஈக்வடாரின் அல்வேரோ அர்ஜென்டினாவின் கன்சலோ இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஹரியானா மாநிலம் ஜிந்தில் தொடங்கி வைத்தார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களில் இந்திய மாலுமிகளை பணியமர்த்த வேண்டாம் என்று இந்திய கடல்சார் நிர்வாக தலைமை இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. சர்வதேச நீதி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. அமெரிக்க தேர்தலில் சீனாவின் தலையீடு உள்ளதாக அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: தகவல் வாசம் வீசும் கதம்ப மாலை, இது திருச்சி வானொலி. நேரம் 12:50.
2: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: PM ஜெய், அப் கரீபோ கே ஜெய பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
1: ஆகாஷ்வாணி டிச்சி எஃப்எம் 102.1 மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: ஆகாஷ்வாணி டிஜி FM 102.1 இல் பாப்கார்னர்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: நேரம் 1 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் நல்லாட்சி அடையாளமாக ஹரியானா மாநிலம் ஜிந்தல் இன்று அறிமுகம் செய்யப்பட்ட ஹைட்ரஜன் ஆற்றல் ரயில் சேவை திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் வெளியிட்டுள்ளார். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயிலை ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபத் இடையே இன்று துவக்கி வைத்து பேசிய பிரதமர், இந்த ரயில் சேவை மக்களின் இலகுவான வாழ்க்கை முறையை முன்னெடுத்துச் சென்று வளர்ச்சியை மேம்படுத்தும் என்று குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அரசுமுறை பயணமாக மால்டோவா, வடக்கு மாசிடோனியா, ருமேனியா நாடுகளுக்கு நாளை மறுநாள் புறப்படுகிறார். இந்த பயணத்தின் போது இருதரப்பு உறவுகள் குறித்து அந்தந்த நாட்டு தலைவர்களுடன் அவர் கலந்துரையாடுகிறார். அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து குடியரசுத் தலைவர் கலந்துரையாடுகிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்குவதையொட்டி நாளை மறுநாள் அனைத்து கட்சிகளின் நாடாளுமன்ற தலைவர்கள் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இரு அவைகளும் சுமூகமாக நடைபெற அரசியல் கட்சிகளின் ஒத்துழைப்பை மத்திய அரசு இந்த கூட்டத்தில் கோரவுள்ளது. தமிழ்நாட்டில் வீட்டுவசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. அனைவருக்கும் தரமான வீடு வழங்குவது மற்றும் நகர்ப்புற வளர்ச்சிகளை உறுதி செய்வது குறித்து இதில் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது. சென்னை, திருச்சி, கோவை உள்ளிட்ட நகரங்களில் குடிசையில்லா நகரத்தை உருவாக்குவது குறித்து விரிவான ஆலோசனைகள் இதில் மேற்கொள்ளப்பட்டது. தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகள் வரும் 1ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் பொதுமக்கள் தங்களது விவரங்களை இணையதளம் வாயிலாக பதிவேற்றம் செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளன. மதுரை, அரியலூர், தர்மபுரி, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அந்தந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர்கள் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் விப்பேடு ஊராட்சியில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தை மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் இன்று துவக்கி வைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் நலத்திட்ட செயல்பாடுகள் குறித்த மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு கண்காணிப்பு குழு கூட்டம் அதன் தலைவர் திரு அண்ணாதுரை தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மத்திய அரசின் அனைத்து திட்டங்களின் பணிகள் செயல்பாடுகளின் முன்னேற்றம் குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. திருச்சி பாலக்கரை உலக மீட்பர் பசிலிக்கா சகாயமாதா திருத்தல பேராலயத்தின் 146வது ஆண்டு பங்கு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. முக்கிய நிகழ்வான திருப்பலி தேர்பவனி வரும் 26ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து தற்போது 2-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் மணி 1:45.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்
1: காணத்தால் அழியாத காவிய கானங்களின் கதம்பமாக நேயர்கள் கேட்கவிருப்பது மதுர கீதம் நிகழ்ச்சியோட முதல் பாடலை கேட்டிருக்காங்க. பஞ்சாப் காந்தி சவுக்ல இருந்து ஹர்தேவ் மிக்கா, பல்விந்தர் பிர்க், ஜெய்தேவ் பிர்க், மிக்கா பிர்க் இவர்களின் விருப்ப பாடல் ஒலிக்கிறது பாரத விலாஸ் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் Autonomous. நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் Autonomous. கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்

மதுர கீதம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க. திருமண மேடிலிருந்து அம்சவள்ளி, குமார், பிருந்தா, ரித்தீஷ். உத்தமர் கோவிலிருந்து தனம், பழனி, கோகிலா, தமிழரசி, வினோத், மணிவாசகம், ஸ்ரீவித்யா இவர்களின் விருப்ப பாடல் தலைவன் திரைப்படத்தில். எல்ஆர் ஈஸ்வரி, டி எம் சவுந்தரராஜன் குரல்கள்.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
8: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல்

0: 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.
0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக் திருச்சி மற்றும் கும்பகோணம்.
0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
5: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
6: நமது ABN மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடி தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. Up to 50% ஆடி அதிரடி தள்ளுபடி. July 17 to August 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ABN சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
7: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
8: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
0: July 1 to 5% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.
9: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
10: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
9: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
10: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
9: சேது ENT ரிசர்ச் சென்டர், மேன் கிராஸ், தலைநகர், திருச்சி.
0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி. July 17 to August 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
0: July 1 to 5% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.
11: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
12: ஆகாஷ்வாணி மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027. மத்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தமிழ்நாடு இயக்குனர் எம் சுந்தரேஷ் பாபு அவர்களுடன் நேர்முகம்.
13: நாடு முழுவதும் சார், இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி இப்போ துவங்கி இருக்குது. எவ்வளவு நாள் பொறுத்து இந்த பணி இப்போ துவக்கப்படுது? இதனுடைய முக்கியத்துவம் என்ன? தமிழ்நாட்டில் நம்ம என்ன செய்ய போறோம்?
14: நம்ம இந்தியாவில் முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 நடைபெற்றது. ஃபர்ஸ்ட் த்ரோட் கண்ட்ரி கவர் ஆகிற மாதிரி சென்சஸ் பண்ணது 1881. 1881 வந்து த்ரோட் இந்தியா கவர் பண்ணுற மாதிரி சென்சஸ் பண்ணாங்க. அந்த சீரீஸில் இப்போ 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது வந்து 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சுதந்திரம் அடைந்த பின்பு நம்ம பார்த்தோம்னா இது வந்து 8வது மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இருக்க போகுது. ஸோ இந்த 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான அரசாணை வந்து June 2025 வந்து இதை வெளியிட்டாங்க. மத்திய அரசாங்கத்திலிருந்து இது வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசாணையிலும் இது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த மக்கள் தொகை தொகை கணக்கெடுப்பு என்பது ஒரு 16 வருடங்களுக்கு அப்புறம் வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும். இதுக்கு முன்னாடி வந்து 2011 வருஷம் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துச்சு. 2021 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறுவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டது. பட் கோவிட் தொற்றின் காரணமாக அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து அப்போ நடைபெறவில்லை. இது வந்து நம்ம 15-16 வருஷம் கழிச்சு நம்ம இதை பண்ணுறோம். நார்மலாக வந்து 10 வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ்

0: எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு வர்றோம். கோவிட்னால இந்த டைம் வந்து கொஞ்சம் டிலே ஆயிருச்சு, இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுக்குண்டான ப்ரிப்பரேட்டரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் தமிழ்நாட்டில் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எப்பயுமே ரெண்டு ஃபேஸாக நடக்கும். இதில் முதல் கட்டமாக வந்து இந்த வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு, நம்ம இங்கிலீஷில் சொல்லணும்னா ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ். இரண்டாவது கட்டமாக நடைபெறுவ அந்த எக்ஸசைஸுக்கு பேர் வந்து பாப்புலேஷன் எனுமரேஷன், அது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு வரும். இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து தமிழ்நாட்டில் இப்போ ஆகஸ்ட் 1st தேதியிலிருந்து ஆகஸ்ட் 30th தேதி வரையிலான தொடர் 30 நாட்கள் அந்த ஒரு கால அவகாசத்தில் நடக்கணுன்றது தான் வந்து இப்போதைக்கு முடிவாயிருக்கு. 30 நாட்கள் திட்டம். அந்த 30 நாட்களில் தான் முதல் கட்டம் சென்சஸ் 2027 முதல் கட்டமான வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்புக்கான களப்பணி நடைபெறுவது ஒரு மாத காலத்தில் ஆகஸ்ட் 1st தேதியிலிருந்து 30th தேதி வரைக்கும் நடைபெற உள்ளது. இந்த சென்சஸ் 2027 என்ன சிறப்பம்சங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுதான் வந்து நம்ம இந்தியாவில் நடைபெற இருக்கிற முதல் முழுமையான டிஜிட்டல் வழியில் இந்த சென்சஸ் நடக்க போகுது. இது வந்து 100% டிஜிட்டல் சென்சஸ். இது வந்து ஒரு மெயினான ஸ்பெஷல் ஃபியூச்சர் இந்த சென்சஸ். இது இல்லாமல் முதல் முறையாக வந்து இந்த சென்சஸில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு வந்து சுய கணக்கெடுப்புன்னு ஒரு வசதி வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. சுய கணக்கெடுப்புனா மக்கள் வந்து அவங்கள பற்றின விவரங்களை அவங்களாவே பதிவு செய்கிற மாதிரி ஒரு வசதி வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது வந்து ஆகஸ்ட் 1st இருந்து ஆகஸ்ட் 30th தேதி களப்பணி நடைபெறுவதற்கு முந்தைய 15 நாட்கள் கால அவகாசத்தில் இது நடக்கவிருக்கு, சுய கணக்கெடுப்பு அப்படின்றது தமிழ்நாட்டில்.
1: இதில் ரெண்டு வார்த்தை சொன்னீங்க சார், மூணு கூட சொன்னீங்க, முதல்ல ரெண்டுக்கு ஒரு விளக்கம் வேணும். வீட்டு பட்டியலிடல் ஒன்று சொன்னீங்க, அப்புறம் வீட்டு வசதி கணக்கெடுப்புன்னு சொன்னீங்க, ரெண்டு அப்படின்னா என்ன சார்?
0: சென்சஸ்னுடைய முதல் கட்டத்தை வந்து நம்ம ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ். ஹவுஸ் லிஸ்டிங்றது தான் வந்து வீட்டு பட்டியல், ஹவுசிங் சென்சஸ் அப்படின்றது தான் வீட்டு வசதி கணக்கெடுப்பு. இது ரெண்டும் சேர்ந்து தான் முதல் கட்டம், ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் சென்சஸ்ன்றது வந்து இது ரெண்டும் சேர்ந்து தான். இந்த ஃபேஸில் வந்து நம்ம மெயினாக வீடுகளை பற்றின தகவல்களை சேகரிக்கிறோம். வீட்டில் என்ன மாதிரி வசதிகள் இருக்குது, வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்குது, வீட்டில் வேறு என்னென்னலாம் அவங்கக்கிட்ட வந்து வசதிகள் இருக்குது அப்படின்ற தகவல்களை தான் வந்து நம்ம இந்த முதல் கட்டத்தில் வந்து சேகரிக்கிறோம். அதனால இந்த பெயர். எவ்வளவு வீடுகள் இருக்குன்னு நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறோம், சென்சஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா பில்டிங்ஸுக்கும் நம்ம நிலத்து மேலே இருக்கிற எல்லா பில்டிங்ஸையுமே இதில் லிஸ்ட் அவுட் பண்ணுவோம், எத்தனை கட்டடங்கள் இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். அதனால அந்த வீட்டு பட்டியலிடல்ன்றது. அது இல்லாமல் நம்ம இந்த வீட்டில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குன்ற தகவலை நம்ம சேகரிக்கிறதுனால இந்த பெயர் வந்திருக்கு, வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு அப்படின்ற பெயர் வந்திருக்கு.
1: மூணாவது ஒன்று சொன்னி சார், டிஜிட்டல்.
0: ஆமாம்,
1: இது உலகமே டிஜிட்டல் உலகம் தான். இந்த டிஜிட்டல் உலகத்தில் டிஜிட்டல் வசதியை நாம் வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பயன்படுத்தலன்னா தான் ஆச்சரியம். இருந்தாலும் அந்த டிஜிட்டல் கணக்கெடுப்பு பற்றி சொல்லணும்.
0: இதுக்கு முன்னாடி நடந்த சென்சஸ்லாம் எப்படி இருக்குன்னா, அது ஃபுல்லாகவே டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இதுக்கு முன்னாடி நடந்த சென்சஸ் 100% எப்பயுமே டிஜிட்டல் தொழில் முறையை பயன்படுத்தி நடக்கலை. மேனுவலாக வந்து அவங்க பேப்பர்ஸ் கேரி பண்ணுவாங்க, சென்சஸுக்குன்னே ஸ்பெஷலாக பெரிய சீட் இருக்கும், அதில் கொஸ்டின்ஸ் எல்லாம் டைப் பண்ணியிருப்பாங்க. அந்த சீட்ஸை தான் கணக்கெடுப்பாளர்கள் எடுத்துகிட்டு போய் வீடு வீடாக போய் அதில் வந்து தகவல்களை வந்து சேகரிப்பாங்க. இந்த சென்சஸ் 2027 பொறுத்த மட்டுக்கும் இதில் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா, இதில் பேப்பரே இல்லை, இது வந்து 100% டிஜிட்டல் தொழில் நுட்பத்தை பயன்படுத்தி தான் இந்த சென்சஸ் நடக்க போகுது. கணக்கெடுப்பாளர்கள் வந்து மொபைல் எடுத்துகிட்டு போவாங்க, மொபைலில் அந்த என்ன கேள்விகள்லாம் கேட்கப்படவும் இருக்கோ அதுக்குண்டான செயலிகள்லாம் ஆல்ரெடி வந்து எல்லாம் டெவலப் ஆகி டெஸ்ட் பண்ணி அதெல்லாம் வேறு வேறு மாநிலங்கள் ஆல்ரெடி பயன்படுத்திட்டாங்க. முழுக்க முழுக்க கணக்கெடுப்பாளர்னுடைய அலைபேசி மொபைலில் இந்த மொபைல் செயலிகள் மூலமாகவே இந்த தகவல்கள் எல்லாம் சேகரிக்கிறாங்க. நேரடியாக மக்கள்கிட்ட இருந்து சேகரிக்கிற தகவல்கள் அங்கேருந்து அவங்களோட இதுலேருந்து சர்வரில் போய் நேரடியாக சேவ் ஆயிரும். இது ஒரு பகுதி. இது இல்லாமல் அந்த சுய கணக்கெடுப்புன்னு நான் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் இந்த சென்சஸ்க்கு வந்து ஒரு சிறப்பம்சம் சுய கணக்கெடுப்பு அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன். அந்த சுய கணக்கெடுப்பு கூட வந்து இதுக்காகவே ஒரு ஸ்பெஷலாக வந்து ஒரு போர்ட்டல் டெவலப் பண்ணியிருக்காங்க, செல்ஃப் எனுமரேஷன் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி se.census.gov.in அப்படின்னு ஒரு போர்ட்டல் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ட்டலினுடைய அட்ரஸ், இது இணையதளத்தினுடைய அட்ரஸை நான் வந்து மக்களோட பயன்பாட்டுக்காக வேண்டி நான் இன்னொரு முறை சொல்கிறேன். se.census.gov.in அதுக்கு வர்ற se.census.gov.in இதுதான் இந்த போர்ட்டல், se.census.gov.in. மக்கள் வந்து இந்த போர்ட்டலை அவங்களோட மொபைல் நம்பர் மூலமா இதை அக்சஸ் பண்ணலாம். மொபைல் நம்பர் போட்டால் உள்ளே போகும், அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் அது மொழியை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லும். 16 மொழியில் இருக்குது. அவங்களுக்கு என்ன மொழி வேணுமா, இங்கிலீஷ் தமிழ் என்ன மொழி வேணுமோ அதையும் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து அவங்களோட வீடுக்குண்டான அந்த சேட்டலைட் இமேஜஸ்லாம் அதில் ஓப்பன் ஆகும். அவங்களோட வீட்டை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி பின் பண்ணணும். அது பண்ணிட்டாங்கன்னா அந்த

0: வீட்டுக்குண்டான அந்த கேள்விகள்லாம் அதில் வரும். அந்த 33 கேள்விகளுக்கு இந்த வீட்டுக்கு அவங்க பதில் அளிக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து அவங்க கரெக்டாக பண்ணிட்டு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணாங்கன்னா ஒரு நம்பர் வரும், ஒரு கோடு மாதிரி வரும். அது அவங்க மொபைலுக்கு மெசேஜாகவும் வந்துடும். அவங்க மொபைல் நம்பர் என்ன மொபைல் நம்பர் போடுறாங்களோ அந்த மொபைல் நம்பரை மெசேஜாகவும் வந்துடும். அதை வந்து அவங்க சேவ் பண்ணி வச்சுக்கணும். இது எப்போ அப்ரூவல் ஆகும்னா இவங்க சேவ் பண்ணி வச்சிடணும். இதுக்குண்டான டைம் பீரியட் வந்து July 17 முதல் July 31 வரை 15 நாட்கள் மட்டும்தான் இந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அதுக்கு பிறகு அது க்ளோஸ் ஆயிரும். August 1 August 30 நடுவில் கணக்கெடுப்பாளர்கள் வந்து செல்ஃப் எனுமரேஷன் பண்ணியிருந்தாலும் அந்த வீட்டுக்கு வருவாங்க. அவங்க வீட்டுக்கு வந்தப்போ இவங்க என்ன சொல்லணும், நாங்கள் சுய கணக்கெடுப்பு வசதியின் மூலமா நாங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டோம் சொல்லிட்டு அந்த கோடை வந்து அவங்க கிட்ட காட்டணும். அவங்க காட்டினாங்கன்னா அந்த கணக்கெடுப்பாளர்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்போம், இவங்கெல்லாம் செல்ஃப் எனுமரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு. அதை வச்சு அவங்க ஒரு டைம் அதை கிராஸ் வெரிஃபை பண்ணிடுவாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக கொடுத்துருக்காங்களான்னு கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ரூவ் பண்ணிவிட்டால் அந்த டேட்டா அப்படியே சேவ் ஆயிரும். மறுபடியும் அந்த வீட்டில் வந்து 33 கேள்விகளை வந்து கேட்க வேண்டிய அவசியம் வராது, கேட்க மாட்டாங்க.
1: மக்கள் படித்த மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதனால் இந்த செல்ஃப் எனுமரேஷனுங்கிறதுல நிச்சயமாக அவங்களே அதை பயன்படுத்தி ரெடி பண்ணிட்டாங்கன்னா வரக்கூடிய அலுவலர்களுக்கு இன்னும் உதவிகரமாக இருக்கும், வேகமாக அந்த வேலையை முடிச்சுருவாங்க. அதனால செல்ஃப் எனுமரேஷனுக்கான அந்த போர்ட்டல் வந்து அந்த 15 நாள் மட்டும்தான்
0: July 17 முதல் July 31 வரை
1: திறந்திருக்கும்.
0: இதனால இந்த மாதிரி செயலிகள் போர்ட்டல் ஈவன் ஒரு டேஷ்போர்டு டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த சென்சஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு சென்சஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் சொல்லி ஒரு பெரிய சிஸ்டமே டெவலப் பண்ணியிருக்காங்க. அதில் எல்லா A to Z எல்லாமே டிஜிட்டல் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கணக்கெடுப்பாளர்கள் மேற்பார்வையாளர் சூப்பர்வைசர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் நம்ம கண்டக்ட் பண்ணுறது, அந்த ட்ரைனிங் மாடியூல் நம்ம பண்ணுறது, ட்ரைனிங் பேச்சஸ் கிரியேட் பண்ணுறது, அவங்களுக்கு உண்டான அட்டண்டன்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து அந்த போர்ட்டல் மூலியமாக தான் பண்ணுறோம். அது இல்லாமல் இந்த ஒரு இதில் வந்து நம்ம GIS மேப்ஸை வந்து வரைபடங்களை பயன்படுத்தி தான் வந்து அந்த ஏரியாவெல்லாம் நம்ம டிமார்க்கேஷன் பண்ணுறோம். அதனால துல்லியமான தகவல்கள், துல்லியமான அந்த ஏரியாவை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பண்ணுறதுக்கு இது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ட்ரைனிங் கொடுக்கறது, ஈவன் மெயினாக நம்ம சென்சஸில் வந்து அந்த வில்லேஜ் ரிஜிஸ்டர்ன்றது வந்து ஒரு முக்கியமான டாக்குமெண்ட். வில்லேஜ் ரிஜிஸ்டர், டவுன் ரிஜிஸ்டர், சார்ஜ் ரிஜிஸ்டர், இது மூணு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட். இதுக்கு முன்னாடி நடந்த சென்சஸ்லாம் இது எல்லாமே மேனுவலாக தான் தயார் பண்ணுவாங்க. இப்போ வந்து அந்த போர்ட்டல் மூலியமாகவே தான் இது எல்லாமே தயார் பண்ணுற மாதிரி வசதிகள் வந்து பண்ணியிருக்கோம். அதனால தான் இதை வந்து முழுக்க முழுக்க டிஜிட்டல் சென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
1: இதில் ஒரு பயம் உண்டாகாதா, பய உணர்ச்சி ஏற்படாதா, எல்லாருக்கும் எல்லாமே தெரியும்னு சொல்லிட முடியாது சார். நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சரி, அல்லது நம்முடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் படித்தவர்கள் மெத்த படித்தவர்களும் இருக்காங்க, படிப்பறிவு இல்லாதவர்களும் இருக்கிறாங்க. படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு நீங்கள் போய் டிஜிட்டலு நாங்கள் கணக்கெடுக்க வந்திருக்கோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு பய உணர்ச்சி ஏற்படும். இந்த மாதிரி களப்பணியில் இருக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதை எப்படி நாம் சால்வ் பண்ணுவோம்?
0: மெயினாக சென்சஸில் வந்து கணக்கெடுப்பாளர்கள் வந்து அரசு ஊழியர்களாக தான் இருக்கிறாங்க. அதில் மெயினாக டீச்சர்ஸு, வேறு வேறு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இவங்க தான் வந்து கணக்கெடுப்பாளர்களாக சூப்பர்வைசர்களாக நம்ம பயன்படுத்துகிறோம். இவங்க எல்லாருக்குமே இந்த டிஜிட்டல் சென்சஸாக இருக்கிறதுனால தான் முன்னாடிலாம் ஒரு நாள் ட்ரைனிங் இருக்கும், இல்லை ரெண்டு நாள் ட்ரைனிங் இருக்கும். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு டிஜிட்டல் சென்சஸ் அப்படின்றதுனால இவங்களுக்கு 3 நாட்கள் ஃபுல் டே ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்துருக்குறோம். அதில் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கே ஒரு நாள் இருக்கு. எல்லாம் அந்த ஆப்ஸு, போர்ட்டல், இது எல்லாத்தையுமே அவங்க வந்து நல்லா யூஸ் பண்ணி ஃபெமிலியரைஸ் ஆகணுன்ற மாதிரி அந்த ட்ரைனிங் இதெல்லாம் டெவலப் பண்ணியிருக்கிறோம். இப்போ எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணுறாங்க,
1: ஓரளவுக்கு
0: மொபைல் யூஸ் பண்ணுறாங்க. அதனால அந்த மொபைல் யூஸ் பண்ணுறதுல இதுவும் வந்து வேற ஒரு ஆப் மாதிரி தான், நம்ம நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். செயலிகள் இதுவும் வந்து ஒரு செயலி மாதிரி தான் இருக்குது. இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம பேப்பரில் என்ன கேள்வி இருக்கோ அதே கேள்வி வந்து அதில் வரப்போது, அவ்வளோதான். அவங்களோட நேமு பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போக போகிறாங்க, அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த செயலியை அதை ஓப்பன் பண்ணோடனே அதே தான் வரும். அந்த பேப்பர் மாதிரியே தான், ஆனால் மொபைலில் வரும். இந்த வீடுனா அந்த வீட்டுக்கு ஒரு நம்பர் கொடுக்கணும் இருக்கும், நம்பர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாமே எதுவும் எழுத வேண்டியதெல்லாம் இல்லை, எல்லாமே கோடு வேர்டாக தான் இருக்கும். எஸ்னா 1, நோனா 2, இந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க அதை கரெக்டாக டிக் பண்ணிவிட்டு இல்லாட்டி வந்து அந்த 2ன்ற இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க போயிடலாம். அந்த செயலி வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. எல்லாருக்கும் போதுமான அளவுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். ரெண்டாவது, இவங்க வீடுகளுக்கு போகிறப்ப அவங்க ப்ராப்பராக அந்த ஐடென்டி கார்டு அதெல்லாம் பண்ணிட்டு தான் போகிறாங்க. இப்போ இந்த போர்ட்டலை பற்றியும் நான் சொன்னேன், அந்த செல்ஃப் எனுமரேஷன் போர்ட்டலை பற்றியும் சொல்லியிருக்கிறேன். அந்த செல்ஃப் எனுமரேஷன் போர்ட்டலில் மக்கள் பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு பழக்கம் இல்லாமல் இருந்தால், அது வந்து நான் தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, அவங்க வீட்டில் அந்த மாதிரி கம்ப்யூட்டரு பற்றி தெரிஞ்சவங்க, ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவங்க, அவங்க மூலியமாகவும் அதை வந்து பண்ணிடலாம். அதுவும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நார்மலாக நம்ம ஒரு இன்டர்நெட் பேங்கிங் எப்படி பண்ணுறோமோ, யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போகிறோமோ, அதே மாதிரி தான் நம்ம மொபைல் நம்பரை யூஸ் பண்ண போகிறோம், லாகின் பண்ண போகிறோம், ஓடிபி வரும், அதை வச்சுட்டு நம்ம அது ஓப்பன் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்துடும், அதிலே நம்ம ஃபில் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வேண்டியே அதில் வர டவுட்ஸ், இந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ், இந்த மாதிரிலாம் நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கும் அதிலே இருக்கு. இருக்கு. அந்த போர்ட்டல்லேயே வந்து அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்து அதெல்லாம் இருக்கு.
1: ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய விவரங்களும் தேவைப்படுமா சார்?
0: இந்த முதல் கட்டத்தில் வந்து நம்ம மெயினாக

0: குடும்பத்தில் இருக்கிற நபர்களை பற்றின விவரங்களை வந்து நம்ம சேகரிக்கிறது இல்லை. குடும்ப தலைவரின் பெயர் கேட்குறோம், அந்த குடும்பத்தில் உள்ள நபர்களின் எண்ணிக்கை கேட்குறோம். இதுதான் அந்த பர்சனல் ரிலேட்டடான டீட்டெயில்ஸு. அந்த குடும்ப தலைவரோட அவர் மேலா ஃபீமேலா அதோட நின்றும் மிச்சது எல்லாமே அந்த வீட்டை பற்றின டீட்டெயில்ஸ் தான் வரும். அந்த வீட்டில் வந்து எத்தனை அறைகள் இருக்குது, அங்கே என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அங்கே கழிப்பறை டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கா, குடிநீர் வசதி இருக்கா, அவங்களோட ஃப்ளோரிங் இருக்குன்னா தரை வந்து பிரதானமாக எந்த பொருளை தரை போட்டிருக்கிறாங்க, டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா, சிமெண்ட்ல பண்ணிருக்காங்களா, மதில் சுவர் இருக்குன்னா சுவர்ல வந்து பிரதானமான பொருள் என்ன, ரூஃப்ல வந்து பிரதானமான பொருள் என்ன, அவங்களுக்கு கழிப்பிட வசதி இருக்குன்னா அது வந்து உள்ளேயே இருக்கா இல்ல வெளியில இருக்கா, ட்ரிங்கிங் வாட்டர் குடிநீர் இருக்குன்னா உள்ள இருக்கா இல்ல வெளியில இருக்கா இல்ல கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பண்ணணுமா, இது இல்லாம அவங்க வீட்டுல கிச்சன் இருக்கா, கேஸ் கனெக்ஷன் பயன்படுத்துறாங்களா, டிவி இருக்கா, மொபைல் இருக்கா, லேப்டாப் இருக்கா, சைக்கிள், டூ வீலர், ஃபோர் வீலர், இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் தான் இதுல நம்ம வந்து கேட்கிறோம். அந்த நபர்களை பத்தின முழுமையான தகவல்கள் வந்து இரண்டாம் கட்டத்துல சேகரிக்கிறோம். அது அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் இரண்டாம் கட்டம் நடைபெறும். அந்த பாப்புலேஷன் எனுமரேஷன் ஃபேஸ்ல அந்த குடும்ப நபர்களை பத்தின எல்லா டீடைல்ஸுமே நம்ம செகண்ட் ஃபேஸ்ல கலெக்ட் பண்ணுவோம். அதுல வந்து எத்தனை நபர்கள் இருக்காங்க, அவங்களோட பேர் என்ன, அவங்களோட வயது என்ன, அவங்களோட பாலினம் என்ன, அவங்க வேலைக்கு போறாங்களா இல்லையா, அவங்களோட கல்வி தகுதி என்ன, இந்த மாதிரி எல்லாமே அந்த ஃபேஸ்ல வந்து கவர் ஆகும்.
1: இதெல்லாம் ரகசியம் பாதுகாக்கப்படுமா சார்?
0: ஆமா, சென்சஸ் ஆக்ட்லயே வந்து இதுக்குண்டான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. என்ன தகவல்கள் நம்ம சேகரிக்கிறோமோ அது வந்து 100% செக்யூர், வேற எங்கேயுமே இது பயன்படுத்தப்பட மாட்டாது. அது ஆக்ட்லயே இன்பில்ட் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. நம்ம நார்மலா டேட்டா செக்யூரிட்டிக்கு என்ன ப்ரொவிஷன் இருக்கும், அந்த டிஜிட்டல் ஆக்ட் இதெல்லாம் சொல்றோம்ல, அதுபடி என்னென்னலாம் அதுல பேசிக்கான சேஃப்டி ஃபியூச்சர்ஸ், செக்யூரிட்டி என்னெல்லாம் மெஷர்ஸ் இருக்கும், அது எல்லாமே வந்து இதுல இருக்கு. ஸோ இது வந்து யாருமே அதை சேவ் பண்ணவும் முடியாது. நேரடியாக அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து இவங்க மொபைலில் இவங்க ரெக்கார்ட் பண்ணோன்னே நேரடியாக அது சர்வருக்கு தான் போகும். அதை யாரும் சேவ் பண்ணிக்கிற முடியாது, சர்வருக்கு தான் போகும். ரெண்டாவது, இந்த தகவல்களை வந்து பர்சனல், அது தனித்துவம் வாய்ந்த தகவல்கள், அவங்களுக்கு தனிப்பட்ட விவரங்களை வந்து எங்கேயுமே ஈவன் டிபார்ட்மெண்ட்ஸுமே அதை எங்கேயுமே வெளியிட மாட்டாங்க. இப்போ நான் ஒரு பேரே ரெக்கார்ட் பண்ணுறேன்னா அந்த பேரோ அவங்க வீட்டில் இந்த பர்டிகுலர் வீட்டில் இத்தனை ரூம் இருக்குது, அந்த மாதிரி தகவல்களை வந்து எங்கேயுமே நம்ம ஷேர் பண்ண மாட்டோம். இது வந்து ஒரு பேஸ், ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக தான் இது பயன்படுத்த போகிறோம் நம்ம. இப்போ ஓவராலாக தமிழ்நாட்டில் இவ்வளோ மக்கள் தொகை இருக்குது, இத்தனை வீட்டில் கழிப்பறை வசதி இருக்குது, இந்த மாதிரி தான் நம்ம பயன்படுத்த போகிறோமே ஒழிய இவங்க பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக அவங்களோட தகவல்கள் வந்து இன்னார் வீட்டில் அந்த மாதிரிலாம் வந்து எங்கேயுமே இது பயன்படுத்தப்பட மாட்டாது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயில்ஸ் பப்ளிஷும் பண்ண மாட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் டேட்டா பப்ளிஷ் பண்ணுறப்ப கூட இந்த ஃபார்ம் ஆஃப் டேபிள்ஸ் டேபிளேஷன் பண்ணி தான் இது பண்ணுவாங்க. இந்த மாவட்டங்கள் வாரியா இவ்வளவு பாப்புலேஷன் இருக்கு, இவ்வளவு தமிழ்நாட்டில் மொத்தம் இவ்வளவு ஸ்கூல்ஸ் இருக்கு, இந்தியாவில் இவ்வளவு ஸ்கூல்ஸ் இருக்கு, இத்தனை மொபைல் இருக்கு, இப்படி தான் பண்ணுவாங்களே ஒழிய ஸ்பெசிஃபிக்கான எந்த ஒரு பர்சனல் டீடைல்ஸும் எங்கேயுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. அதுக்குண்டான எல்லா சேஃப் கார்ட்ஸும் இருக்கு.
1: இது ஒரு பக்கம் சார். இன்னொரு பக்கம் நீங்க கணக்கெடுக்க போறீங்க, அந்த குடும்பத்தில் இருக்கிறவர் அந்த நபர் உண்மையும் சொல்லலாம் பொய்யும் சொல்லலாம்.
0: ஸோ நம்ம இந்த சென்சஸ் ஆக்ட் படி என்ன இருக்குன்னா, மக்கள் வந்து சரியான தகவல்களை கொடுக்கறது வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு தான் இருக்கு. அது அவங்களோட பொறுப்பு, கடமை, பொறுப்பு அப்படின்னு இருக்கு. தே ஆர் பவுண்ட் டு கிவ் தி கரெக்ட் இன்ஃபர்மேஷன். அவங்க சரியான தகவல்களை தான் கொடுக்கணும். பட் அதே சமயம் அவங்க சரியான தகவல்களை தான் கொடுக்குறாங்களா, அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் நம்ம எதுவும் கலெக்ட் பண்றதில்ல. இப்போ நீங்க மொபைல் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, மொபைல் இருக்குன்னா அந்த மொபைலை காட்டுங்க, இல்லாட்டி என் வீட்டில் வந்து 4 அறைகள் இருக்குன்னு சொல்றாங்கன்னா நான் 4 அறை வந்து பாக்குறேன், அந்த மாதிரிலாம் நம்ம பண்றது இல்ல. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கேக்குறது, அந்த ஆத்தென்டிசிட்டியை செக் பண்றது, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். பர்பஸ்ஃபுல்லா அவங்க வந்து தப்பான தகவல்களை கொடுக்கறாங்க, இல்ல சரியான தகவல்களை வழங்கல, இல்ல ஒத்துழைக்காம இருந்தாங்கன்னா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஆக்ட்ல வந்து ப்ரொவிஷன் இருக்கு. ஆனா நாங்க நம்மளோட கணக்கெடுப்பாளர்களுக்கு எல்லாருக்கும் என்ன வந்து நாங்க ட்ரைனிங்ல சொல்லியிருக்கோம்னா, முடிஞ்ச அளவுக்கு அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்களோட ஒத்துழைப்பை நீங்க வாங்கிட்டு சரியான தகவல்களை நீங்க பதிவு செய்யுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லி இருக்கோம். ஏன்னா ஏதாவது பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும்னா தான் நம்மளுக்கு எக்ஸாக்ட் டீடைல்ஸ் தேவைப்படுது. இது வந்து பேஸ் ஃப்ரேம் ஒர்க்காக தான் இருக்கிறதுனால இதையே பேஸாக வச்சு எந்த ஒரு ப்ரோக்ராம் நேரடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. அதனால நம்ம அதோட ஆத்தென்டிசிட்டி இதெல்லாம் செக் பண்ணுறது இல்லை.
1: கணக்கெடுப்பாளர் வீட்டுக்கு போறாங்க, ஆவணங்கள்லாம் பாக்குறாங்க அல்லது கேக்குறாங்க. நம்மள்ட்ட ஏற்கனவே ஒரு ஆவணம் இருக்கு சார், ஆதார் ஒன்று வச்சிருக்கோம். அப்புறம் எல்லாருமே இப்ப பேன் வச்சிருக்காங்க. அப்புறம் பெரும்பாலான இடங்கள்ல கேட்கக்கூடிய இன்னொன்று பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. அப்புறம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ரேஷன் கார்டு இருக்கான்னு கேட்பாங்க. இதெல்லாம் இதற்கு பயன்படுமா?
0: இல்லை, இந்த முதல் கட்டத்தில் இந்த மாதிரி எந்த கேள்விகளுமே இல்லை. முதல் கட்டத்தில் வந்து உங்களுடைய மொபைல் எண் அப்படின்னு லாஸ்ட்டாக ஒரு க்வெஸ்சன் இருக்கு, அது வந்து ஆப்ஷனல். 33 கேள்விகளில் அந்த கேள்வி மட்டும்தான் ஆப்ஷனல். கிடைச்ச எல்லாத்துக்கும் வந்து அவங்க கட்டாயம் பதில் கொடுக்கணும். அந்த மொபைல் நம்பர் விருப்பம்னா நீங்கள் வந்து தெரிவிக்கலாம், அதை மட்டும் பதிவு பண்ணிக்கிடுவாங்க. விருப்பம் இல்லைங்க, எனக்கு நான் ஷேர் பண்ண விரும்பலை அப்படின்னா அதுவும் தேவையில்லை. இரண்டாம் கட்டத்தில் இந்த மாதிரி கேள்விகள் இருக்கலாம். இரண்டாம் கட்டத்தில் என்னென்ன கேள்விகள்லாம் வந்து இருக்க போகுது அப்படின்ற இன்னும் அரசாணையும் வெளியிடப்படலை, அதில் வந்து நம்மளுக்கு தெரிய வரும்.

0: வேறு ஏதாவது ஆதார் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி பேன் டீட்டெயில்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கேட்கலாம் இல்லை கேட்காமலும் இருக்கலாம். அதுக்குண்டான அந்த கேள்விகள்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இப்போ முதல் கட்டத்தில் 33 கேள்விகள்ன்றது இந்தியா முழுக்க இதே 33 கேள்விகள் தான் கேட்குறாங்க.
1: காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும்
0: இதே 33 கேள்வி தான். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கெசட்லையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, எல்லா ஸ்டேட்லையும் அவங்கவுங்க கெசட்லையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த கொஸ்டினை விட்டுட்டு நம்ம வேறு கேள்விகளை கேட்க முடியாது. அதே மாதிரி இரண்டாம் கட்டத்துக்கான கேள்விகள் வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, மேபி செப்டம்பர் மாதத்தில் அது வெளியிடப்படும்.
1: ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வந்து உள்ளூரில் இருப்பார் சார், இன்னொருத்தர் வந்து வெளியூரில் இருப்பார், அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல.
0: நம்ம நார்மலாக வந்து எல்லாருக்குமே பேஸ் வந்து என்னவா பண்றோம்னா அவங்க நார்மலாக வசிக்கும் இடம், வழக்கமாக வசிக்கும் இடத்துல தான் அவங்கள வந்து நம்ம கணக்கெடுக்கணும். அதுதான் வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கிற ஒரு பேஸ். அவங்க அதிகமான டைம் இங்கேயே இருக்கிறாங்க, ஒருத்தர் வந்து வேற ஊரில் இருக்கிறாரு, அவர் மேக்சிமம் அங்கேயே தான் இருக்கிறார், அப்பப்போ ஊருக்கு வந்துட்டு போறாருன்னா அவர் அங்கே தான் கணக்கெடுப்பாங்க. வழக்கமான வசிப்பிடத்தில் அவங்க பண்ணணும். நான் ரெண்டு நாள் வந்து விருந்தாளியா ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னா அவங்களை வந்து அங்கே நம்ம கணக்கெடுக்க மாட்டோம். நீங்க உங்க வீட்டுக்கு அங்க வர்றப்ப நீங்க கணக்கெடுத்துக்கங்க, நீங்க உங்க இதை கொடுத்துக்கங்கன்னு நம்ம சொல்லுவோம்.
1: இது உள்ளூர்ல உள்நாட்டில் இருக்கிறவங்க, வெளிநாடா இருந்தா சார்
0: வெளிநாட்டில் இருக்கிறவங்களை எல்லாம் நம்ம கணக்கெடுக்க மாட்டோம். வெளிநாட்டுக்கு வந்து இங்கதான் இந்தியாவில தான் இருக்கிறாங்க, அப்போதைக்கு இந்த 30 பீரியட்ல வந்து அவங்க ஒரு 10 வந்து ஒரு வெளிநாடு ட்ரிப்பு போறாங்கன்னா அவங்க இங்க வந்துருவாங்க. ஆனா அவங்க மேக்சிமம் வெளிநாட்டிலே தான் இருக்கிறாங்க, என்ஆர்ஐ மாதிரி இருக்கிறாங்க, அவங்க அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க, அந்த மாதிரி டயத்தில் அவங்கள நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னா அவங்களோட வழக்கமான வசிப்பிடம் வந்து வெளிநாடாயிருது, இந்தியா இல்லை.
1: இந்த மாதிரி கணக்கெடுக்கிறதுலாம் சார் எந்த வகையில் வந்து அரசாங்கத்துக்கும் சரி ஒரு தனி மனிதனுக்கும் சரி உதவிகரமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க?
0: இப்போ இந்த நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு மூலியமாக நம்ம சேகரிக்கக்கூடிய தகவல்கள் வந்து இந்த கல்வி, சுகாதாரம், சாலை வசதிகள், குடிநீர் வசதி, வேறு தொழில் ரிலேட்டடான வசதி, அடிப்படை தேவைகளுக்குண்டான வசதி, இதுக்குண்டான திட்டமிடலுக்கு வந்து இது பயன்படும். இப்போ நம்ம ஒரு 30 முன்னாடி நம்ம யோசிச்சிருந்தோம்னா இப்போ நம்ம எல்லா வீட்லையும் பார்க்குறோம் கேஸ் கனெக்ஷன், நிறையா வீடுகளில் இப்போ கேஸ் கனெக்ஷன் வந்துருச்சு. 30 முன்னாடி வந்து இவ்வளோ பேர்கிட்ட கேஸ் கனெக்ஷன் இல்லை, அப்போ நிறையா பேர் விறகடுப்பில் தான் சமைச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அதை வந்து நம்ம இப்போ கேஸ் கனெக்ஷன் எல்லாரும் கொடுக்கணும்னா நம்ம கேஸ் ப்ரொடக்ஷன் பண்ணணும் இல்லை இம்போர்ட் பண்ணணும், அதுக்குண்டான தேவைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்தியாவில் வந்து மொத்தம் எத்தனை வீட்டில் வந்து கேஸ் கனெக்ஷன் இருக்குன்னு நம்மளுக்கு ஒரு ரஃபாக ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கேற்ற பிளான் பண்ணலாம். அடுத்த 10 10 கனெக்ஷனாக இருக்கதை நான் 20 பண்ணுறேன், 30 பண்ணுறேன் அப்படின்னு பண்ணால் நம்ம ப்ரொடக்ஷனையும் பார்க்கணும். இந்த மாதிரி திட்டமிடலுக்கு வந்து இந்த டேட்டா வந்து ஃப்ரேம் ஒர்க் யூஸ் ஆகும்.
1: எந்த அளவுக்கு மக்கள் இதற்கு ஒத்துழைப்பார்கள் நீங்கள் நினைக்கிறீங்க?
0: நம்ம தமிழ்நாடு வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு முன்மாதிரியான மாநிலமாக தான் திகழ்ந்துக்கிட்டே வருது. அதனால மக்கள் வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதுக்குண்டான விழிப்புணர்வும் வந்து நம்ம எல்லா மாவட்ட ஆட்சியர்கள் மூலியமாகவும் எல்லா தாசில்தார்கள் மூலியமாகவும் அங்கே மாவட்டங்களில் தாலுக்கு லெவலில் ஈவன் நகர்ப்புற இதில் இருக்கிற நகராட்சிகள் எல்லாத்துலேயுமே நம்ம விழிப்புணர்வு இந்த பப்ளிசிட்டிலாம் நிறையா பண்ணுறோம். ஸோ அதனால நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம்.
1: இது சம்மந்தமாக தொடர்பு கொள்ளலாமா யாரையாச்சும் அதுக்குன்னு நீங்கள் ஏதாச்சும் அலுவலர்கள் அங்கங்கே வச்சுருப்பீங்க அல்லது பொதுவாக?
0: இல்லை, தமிழ்நாடு முழுக்க இந்த பணியில் வந்து 160,000 பேர் ஈடுபடுறாங்க.
1: 160,000
0: பேர் ஈடுபடுறாங்க. ஒரு கணக்கெடுப்பாளருக்கு வந்து ஒரு பகுதின்னு கொடுப்போம். ஒரு கணக்கெடுப்பாளர் வந்து நார்மலாக ஒரு 250 வீடுகளில் இந்த 33 கேள்விகளை கேட்டு அதுக்குண்டான பதில்களை வந்து அவர் சேகரிக்கணும். 250 வீடுகள் இல்லைன்னா ஒரு 800-900 மக்கள் தொகை அளவு, அதுதான் வந்து ஒரு ஹவுஸ் லிஸ்டிங் பிளாக்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஏரியாவில் இருக்கிற வீடுகளில் வந்து அவங்க வந்து அந்த தகவல்களை சேகரிக்கணும். அதனால அவங்கவுங்க அவங்கவுங்க ஏரியாவை கவர் பண்ணுவாங்க.
1: இந்த துறையினுடைய ஒரு இயக்குனராக, தமிழ்நாட்டு மாநிலத்தினுடைய சென்சஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய இயக்குனராக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வாக நீங்கள் சொல்லலாம், இந்த சென்சஸ் பணிகளில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளில் மக்கள் பங்கேற்கணும், அது உங்களுடைய கடமை பொறுப்புன்னு சொல்லியிருக்கிறீங்க, அதை வரவேற்று உங்களுடைய கருத்தை பொது கருத்தா சொல்லலாமே.
0: நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 30 வரை நடைபெற உள்ளது. இதற்கு முன்னதாக சுய கணக்கெடுப்பிற்கான வசதியும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மக்கள் தாமாக முன்வந்து இந்த சுய கணக்கெடுப்பு வசதியை பயன்படுத்தி தங்களை பற்றிய விவரங்களை பதிவு செய்தால் ஸோ அது இயக்குநரகத்துக்கும் அரசாங்கத்துக்கும் உதவியாக இருக்கும். அதே சமயம் கணக்கெடுப்பாளர்கள் தங்களது வீட்டிற்கு வருகை தரும்போது அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்து சரியான தகவல்களை கொடுத்தால் நாட்டினுடைய வளர்ச்சி மற்றும் திட்டமிடலுக்கு அது உறுதுணையாக இருக்கும். ஆகவே மக்கள் அனைவரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு தங்களுடைய முழு ஒத்துழைப்பை அளிக்குமாறு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்.
1: வேற ஏதாவது குறிப்பிட்டு சொல்ல முடியாத தகவல் சார்?
0: தேதிகளை வந்து மக்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சுய கணக்கெடுப்பிற்கான தேதி ஜூலை 17 முதல் ஜூலை 31 வரை 15 மட்டுமே இந்த கால அவகாசம் உள்ளது. அதுக்கப்புறம் அந்த போர்ட்டல் வந்து க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் களப்பணி, முதல் கட்டத்திற்கான களப்பணி நடைபெறுற தேதிகள் ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை உள்ள 30 மட்டுமே, இந்த 45 மட்டுமே இது நடைபெற உள்ளது. ரெண்டையும் சேர்த்தோம்னா இந்த

0: தேதிகளை வந்து மக்கள் நினைவில் கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுக்கிறேன்.
1: சனி ஞாயிறு வீக் டேஸ் எல்லா நாளும் இது நடைபெறும் சார்.
0: ஆமாம், அந்த கணக்கெடுப்பாளர் அவங்களுக்கு வகிச்ச பணியை வந்து அவங்க முடிக்கணும். அந்த 30 நாளைக்குள்ள அவங்க முடிச்சுக்கலாம். அவங்க எப்போ வேணாலும் போய்க்கலாம். சனி ஞாயிற்றுக்கிழமையும் போகலாம், ஒர்க்கிங் டேஸ்லையும் போகலாம், ஆஃப்டர் ஒர்க்கிங் அவர்ஸ் போகலாம், ஈவினிங். இப்போ நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க ஈவினிங் போகலாம், 6 மணி 7 மணி அந்த மாதிரி டயத்து கூட போய்க்கலாம். இந்த டைமு இந்த டே அப்படின்ற எதுவும் கிடையாது. இந்த 30 நாளைக்குள்ள 290 வீட்டில் நீங்கள் இந்த 33 கேள்விகளுக்கு உண்டான பதில்களை சேகரிக்கணும். அதுதான் நம்ம சொல்கிறோம்.
1: அதனால் நிச்சயமாக பயப்படக்கூடாது.
0: ஆமாம்,
1: சார் சொன்ன மாதிரி எல்லாரும் அவங்களுடைய அந்த கார்டோடு தான் வருவாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பிலிருந்து வந்திருக்கிறோன்னு சொன்னால் நிச்சயமாக எல்லா மக்களும் ஒத்துழைப்பு தரணும். இது நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது அப்படிங்கறத நினைவில் வச்சுக்கிட்டு பொதுமக்கள் அனைவரும் இதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். மத்திய அரசாங்கத்தினுடைய முக்கியமான பணி இந்த மக்கள் கணக்கெடுப்பு பணி. இயக்குனர் சொன்னது போல ஒத்துழைப்பு கொடுக்கும்படி வானொலி நிலையத்தின் சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 நேர்முகம். பங்கேற்றவர் மத்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தமிழ்நாடு இயக்குனர் எம் சுந்தரேஷ் பாபு அவர்கள். உடன் உரையாடியவர் தி சரவணன். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபத் இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். எதிர்காலத்தில் ஹைட்ரஜன் ரயில் சேவை மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் கூறினார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரையொட்டி நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. வீட்டுவசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தென்காசி மலையடிப்பட்டி அகழாய்வில் 100க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு பி சிந்து முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் ரயில்வே துறை கடந்த 12 ஆண்டுகளாக ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுடன் வளர்ச்சி பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபத் இடையே இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்த ரயில் சேவை அறிமுகம் செய்யப்பட்டதால் இந்திய வரலாற்றில் ஜிந்த் நகரம் சிறப்பிடத்தை பெறுவதாக குறிப்பிட்டுள்ளார். பிஜேபி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நல்லாட்சியின் மாதிரி அடையாளமாக ஜிந்த் நகரம் உருவெடுத்துள்ளது என்றும் பிரதமர் கூறினார். வரும் ஆண்டுகளில் ஹைட்ரஜன் ரயில் சேவை மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். தற்போது 3 முதல் 4 நாடுகளில் மட்டுமே ஹைட்ரஜன் ரயில் சேவை இயங்குவதாக கூறிய பிரதமர், 3200 குதிரை சக்தி திறனுடன் உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த நெடுந்தொலைவு சேவை ரயிலாக இது திகழ்கிறது என்றும் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், ஹைட்ரஜன் ரயில் சேவை நம் நாட்டின் தொழில்நுட்ப சாதனையை பறைசாற்றுவதாக எடுத்துரைத்தார். உள்நாட்டிலேயே ஹைட்ரஜன் தொழில்நுட்பத்தை உருவாக்க வேண்டும் என்ற நம் தேசத்தின் தீர்மானம் இதன் மூலம் எட்டப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களின் தேவையின்றி முற்றிலும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ரயிலாக இந்த நவீன ரயில் திகழ்கிறது என்றார் அவர். கடந்த 11 ஆண்டுகளாக திரு நரேந்திர மோடி அரசு மேற்கொண்ட விரிவான ரயில்வே துறை நவீனமயமாக்கலின் ஒரு பகுதியாக இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டிருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்குவதையொட்டி நாளை மறுநாள் அனைத்து கட்சிகளின் நாடாளுமன்ற தலைவர்கள் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இரு அவைகளும் சுமூகமாக நடைபெற அரசியல் கட்சிகளின் ஒத்துழைப்பை மத்திய அரசு இந்த கூட்டத்தில் கோரவுள்ளது. இதனிடையே பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டமும் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரும் திங்கட்கிழமை ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 13 தேதி வரை நடைபெறவுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அரசுமுறைப் பயணமாக மால்டோவா, வடக்கு மாசிடோனியா, ருமேனியா நாடுகளுக்கு நாளை மறுநாள் புறப்படுகிறார். இப்பயணத்தின்போது இருதரப்பு உறவுகள் குறித்து அந்தந்த நாடுகளின் தலைவர்கள்

அவர் கலந்துரையாடுகிறார். அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து அவர் கலந்துரையாட உள்ளார். தமிழ்நாட்டில் வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை குறித்த பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. அனைவருக்கும் தரமான வீடு வழங்குவது மற்றும் நகர்ப்புற வளர்ச்சிகளை உறுதி செய்வது குறித்து இதில் ஆய்வு செய்யப்பட்டது. சென்னை, திருச்சி, கோவை உள்ளிட்ட நகரங்களில் குடிசையில்லா நகரத்தை உருவாக்குவது குறித்து விரிவான

0: இல்லா நகரத்தை உருவாக்குவது குறித்து விரிவான ஆலோசனைகளும் இதில் மேற்கொள்ளப்பட்டன. தியாகிகள் தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், தியாகிகளின் உயரிய பண்புகளை வாழ்வியல் நெறியாக ஏற்று மனித நேயமும் நாட்டுப்பற்றும் கொண்ட புதிய சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று கூறியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தியாகிகள் சங்கர்லிங்கனார், பாஷ்யம், செண்பகராமன் ஆகியோரது திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு வன்னியரசு உள்ளிட்டோர் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சமத்துவம், நீதி, பரிவை உள்ளடக்கிய சமூகத்தை கட்டமைப்பது சமுதாயத்தின் பொறுப்புடன் கூடிய பங்களிப்பு என்று மத்திய சட்ட நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் கூறியுள்ளார். சர்வதேச நீதியியல் தினத்தையொட்டி சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ள அமைச்சர், சம வாய்ப்புகளை உள்ளடக்கிய சமூகத்தை உருவாக்கி மனித மாண்பிற்கு மதிப்பளித்து குடிமக்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்காசி மாவட்டம் மலையடிப்பட்டி அகழாய்வில் 100க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சங்கு வளையல்கள், தங்கத்திலான மணி, இரும்பு பொருட்கள், செப்பு நாணயங்கள் உள்ளிட்டவை இதில் அடங்கும் என்று சமூக வலைதள பதிவில் அவர் கூறியுள்ளார். தொடர் தொல்லியல் பணிகளும் அறிவியல் பூர்வமான ஆய்வு முடிவுகளும் தமிழர்களின் தொன்மையை உலகிற்கு பறைசாற்றும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையை இன்று ஆய்வு செய்த அவர், காலியாக உள்ள மருத்துவ பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றார். தமிழ்நாட்டில் உணவகங்களுடன் இணைந்த குடிப்பகங்களை உள்ளடக்கிய ரெஸ்டோபார் அமைப்பதற்கான உரிமம் வழங்கும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த திட்டம் பெரும் தீங்கை விளைவிக்கும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனிடையே இத்திட்டம் தொடர்பாக எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் அரசு வெளியிடவில்லை என்று டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. டாஸ்மாக் துறையை சீரமைப்பது தொடர்பான ஆலோசனைகள் மட்டுமே நடைபெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகள் வரும் 1ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில், பொதுமக்கள் தங்களது விவரங்களை இணையதளம் வாயிலாக பதிவேற்றம் செய்யும் பணி இன்று தொடங்கியுள்ளது. இம்மாதம் 31ஆம் தேதி வரை se.census.gov.in என்ற இணையதளத்தில் தங்களது விவரங்களை பொதுமக்கள் பதிவேற்றம் செய்யலாம். சுயவிவர பதிவேற்றத்தில் தவறான தகவல் அளித்திருந்தாலும் வீட்டிற்கு வரும் கணக்கெடுப்பாளர்கள் மூலம் திருத்திக் கொள்ளலாம் என்று ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கந்தசாமி தெரிவித்துள்ளார்.
2: 2027 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்டமாக வருகின்ற ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடைபெற உள்ளது. இந்த வீடுகள் கணக்கெடுப்பை எளிமையாக்கும் வகையில் அனைத்து குடும்பத்தினரும் தங்களது வீடு விவரங்களை செல்ஃப் எலுமினேஷன் மூலமாக சுயமாக பதிவு செய்வதற்கான வாய்ப்பு இன்றைக்கு 17/7/2026 முதல் 31/7/2026 வரை 15 நாட்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது.
0: தூத்துக்குடி, மதுரை, அரியலூர், தருமபுரி, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் விழிப்புணர்வு பேரணியை இன்று தொடங்கி வைத்தனர். பழனியில் 100 கோடி ரூபாய் நில மோசடி நடைபெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான குற்றவாளிகளை காப்பாற்ற தாவேக அமைச்சர்கள் முயல்வதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய திமுக சட்ட இணை செயலாளர் திரு பரந்தாமன், இந்த நிலம் பதிவு செய்யப்பட்டது தொடர்பான தகவல்களை காவல்துறையினர் மறைப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே இது தொடர்பான விசாரணையை சிபிசிஐடி தீவிரப்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் விப்பேடு ஊராட்சியில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தை மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் இன்று திறந்து வைத்தனர். நாகை மாவட்டம் பட்டமங்கலம் ஊராட்சியில் கிராமப்புற பெண்களுக்கு எதிராக நடைபெறும் குற்ற சம்பவங்களை தடுப்பது குறித்த இலவச சட்ட விழிப்புணர்வு முகாம் முதுநிலை உரிமையியல் நீதிபதி சுப்புலட்சுமி தலைமையில் இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் நலத்திட்ட செயல்பாடுகள் குறித்த மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு கண்காணிப்பு குழு கூட்டம் அதன் தலைவர் திரு அண்ணாதுரை தலைமையில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மத்திய அரசின் அனைத்து திட்டங்களின் பணிகள், செயல்பாடுகளின் முன்னேற்றம் குறித்து விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம், மத்திய அரசின் திட்டங்கள்

0: குறித்தும் அதன் செயல்பாடுகள் குறித்தும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. குழுவின் முக்கிய பணியாகிய மத்திய அரசின் நிதி எந்தெந்த துறைக்கு சென்றுள்ளது என்ற ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் அனைத்து துறை வளர்ச்சி திட்ட பணிகளின் நிதி செலவினங்கள், வெளிப்பாடுகள் மற்றும் குறைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது. திருப்பத்தூரிலிருந்து அனுராதா.
1: சேலம் மாவட்டத்தில் ஆடி மாத முதல் பிறப்பையொட்டி பாரம்பரியமிக்க தேங்காய் சுடும் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சேலம் மாவட்டத்தில் ஆடி மாத பிறப்பன்று தேங்காய் சுடும் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று தேங்காய் சுடும் பண்டிகை உற்சாகத்துடன் வீடுகள் தோறும் கொண்டாடப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட பக்குவத்தில் தேங்காய் சுடப்பட்ட பின் அதனை அருகிலுள்ள பிள்ளையார் கோவில்களுக்கு எடுத்துச் சென்று வழிபடுவதும், பின்னர் தேங்காயை வீட்டிற்கு எடுத்து வந்து அதை உடைத்து உள்ளே இருக்கும் கலவை உணவை உற்றார் உறவினர்களுடன் உண்டு மகிழ்வது வழக்கமாக நடைபெற்று வருகிறது.
3: ஆகாஷவாணி செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
1: ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு பி வி சிந்து முன்னேறியுள்ளார். காலிறுதிப் போட்டியிலிருந்து ஜப்பானின் நொசோமி ஒக்குஹரா விலகியதை அடுத்து சிந்து நேரடியாக அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். நாளை நடைபெறும் அரையிறுதியில் சீனாவின் யூ ஃபை சென்னை சிந்து எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜின் சோனிபத் இடையே பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று துவக்கி வைத்தார். எதிர்காலத்தில் ஹைட்ரஜன் ரயில் சேவை மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் கூறினார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரையொட்டி நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தென்காசி மலையடிப்பட்டி அகழாய்வில் 100க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு பி வி சிந்து முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: That Andhra Pradesh, Haryana, Chandigarh, Delhi, Punjab, Tamil Nadu, Puducherry and Karaikal are expected to experience a hot and humid day today. With Priya, this is Anuja Kumar for Akashwani News, Delhi.
1: In badminton, two-time Olympic medalist PV Sindhu has advanced to the semi-finals of the Japan Open 2026. Sindhu progressed after Japan's former world champion Nozomi Okuhara withdrew from their women's singles quarterfinal, giving the Indian shuttler a walkover. World number 10 Sindhu will now face China's world number 4 Chen Yufei in the semi-finals tomorrow. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi flags off India's first hydrogen train in Jind, Haryana, also lays foundation stone and dedicates various development projects worth over 14,000 crore rupees. DGMA directs ship owners to avoid deploying Indian seafarers undertaking voyages through Strait of Hormuz. European Union expresses serious concern over human rights situation in Pakistan, asks Islamabad to comply with international commitments to access trade benefits. IMD forecasts heavy rainfall over parts of Arunachal Pradesh, Assam, Meghalaya and Odisha today, and in badminton, Indian ace shuttler PV Sindhu enters semi-finals of Japan Open in Tokyo. With that, we end the midday news.
2: தகவல் தாங்கி வரும் நம்பகமான தூதுவன், இது திருச்சி வானொலி. நேரம் பிற்பகல் 2:15.
3: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று வீரிய ஒட்டு ஆமணக்கு சாகுபடி தொழில்நுட்பங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ரஞ்சித் ராஜாராம் அவர்கள். வீரிய ஒட்டு ஆமணக்கு சாகுபடியானது மானாவாரி மற்றும் பாசன நிலங்கள்ல அதிக லாபம் தரக்கூடியது. இதற்கு நல்ல வடிகால் வசதியுள்ள செம்மண் நிலங்கள் மிகவும் உகந்தது. வீரிய ஒட்டு ஆமணக்கு சாகுபடிக்கு நிலத்தை எப்படி தயார் செய்யணும், ஒரு ஏக்கருக்கு எத்தனை கிலோ விதை தேவைப்படும், விதை நேர்த்திய எப்படி செய்யணும், உர மேலாண்மை பயிர் பாதுகாப்பு எத்தனை நாள்ல அறுவடை செய்யணும், இப்படி பல சந்தேகங்கள் ஆமணக்கு சாகுபடியில நமக்கும் வரும். இதையெல்லாம் நிவர்த்தி செய்யும் விதமா இன்றைய நேர்முகத்துல பங்கெடுத்து விளக்கம் கொடுக்க இருக்காங்க சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ரஞ்சித் ராஜாராம் அவர்கள்.
4: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். குறிப்பாக இப்ப இருக்கிற காலசூழலுக்கு ஏற்ற மாதிரியான பயிர்களை தேர்ந்தெடுக்கிறதுல நிறைய சவால்கள் நமக்கு முன்னாடி விவசாயிகளுக்கு இருக்கு. என்ன பயிர் போடலாம் அப்படிங்கறதுல நிறைய தயக்கங்கள் இருக்கு. அதுவும் இந்த வருஷம் நம்ம இந்த எல்நிலம் மாதிரியான காலசூழல் நிலவும் போது அது மாதிரியான ஒரு வித்தியாசமான காலசூழல் எப்படி இருக்க போகுது, எப்படி மழைப்பொழிவு இருக்கும், அதனால என்னென்ன பாதிப்புகள் பயிர்களுக்கு உண்டாகும் அப்படிங்கறதுல நிறைய தெளிவின்மை வந்து விவசாயிகள்ட்ட இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது மானாவாரி பகுதிகளா இருக்கட்டும், இல்ல தண்ணி ரொம்ப கம்மியா இருக்க பகுதிகளில் வந்து இந்த ஆமணக்கு சாகுபடி அப்படிங்கறது ஓரளவு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு பயிரா இருக்கு. பெரிய அளவுக்கு நோயோ பூச்சியோ அந்த மாதிரி தொந்தரவு இல்லாத ஒரு பயிரா இருக்கு, செலவு அதிகமா வைக்காத ஒரு பயிரா இருக்கு. ஆமணக்கு பொறுத்த வரைக்கும் வீரிய ஊட்டு ரகங்கள் என்னென்ன இருக்கு, அந்த ரகங்கள் எப்படி போடலாம், எந்த பருவத்துல போடலாம், அது போட்டோம்னா நமக்கு என்ன நன்மை இருக்கு, எந்த அளவுக்கு நம்ம ஒரு மகசூல் எதிர்பார்க்க முடியும் அப்படின்ற தகவல் எல்லாம் சொல்றதுக்கு நம்ம கூட சேலத்துல இருக்க ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையத்தோட உதவி பேராசிரியர் முனைவர் ரஞ்சித் ராஜாராம் நம்ம கூட இருக்கிறாங்க. சார் வணக்கம். சார்
5: வணக்கம். சார்
4: தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஆமணக்கு சாகுபடி அப்படிங்கறது எந்தெந்த பகுதிகளில் ஓரளவுக்கு விவசாயிகள்ட்ட பரிச்சயமா இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
5: குறிப்பாக வந்து ஆமண சாகுபடி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் அதிகமாக பண்றாங்க. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா நாமக்கல், ஈரோடு, தருமபுரி, பெரம்பலூர் இந்த மாதிரி மாவட்டங்களில் வந்து அதிகமாக சாகுபடி பண்றாங்க. 3-4 வருடங்களாக பார்த்தோம்னா நம்ம தென் மாவட்டங்கள்லயும் அதிகமாக சாகுபடி பண்றாங்க. குறிப்பாக அதுக்கு காரணம் வந்து இந்த வீரிய ஓட்டு ரகங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான். நமது ஆராய்ச்சி நிலையத்தினுடைய YRCH1 அப்படின்ற ஒரு வீரிய ஓட்டு ரகம் வந்ததுக்கு அப்புறம் ஆமணக்கு சாகுபடியிலே ஒரு புதிய மைல்கல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ரகம் வந்து குறுகிய காலத்தில் அதிகமான விளைச்சல் தரக்கூடியது. 150 நாட்களில் வந்து அதனுடைய ஆயுள் காலம் முடிஞ்சிடும். குறிப்பாகவே ஆமணக்கு வந்து ஒரு நீண்டகால பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. பழமையான ரகங்கள் எல்லாமே வந்து ஒரு நீண்டகால பயிர் தான், 2-3 வருடங்கள் கூட இருந்து காய்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த விளைச்சல் காலத்துல இந்த வீரிய ஓட்டு ரகங்கள் இந்த 6 மாசத்திலே கொடுத்து அதனுடைய ஆயுள் காலத்தை முடிச்சுக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ரகங்கள் தான் நம்மளுடைய ஆராய்ச்சி நிலையத்தில் உருவாக்கப்பட்ட 3 வீரிய ஓட்டு ரகங்கள் இருக்கு. ஒய்ஆர்சிஹெச் 1, ஒய்ஆர்சிஹெச் 2,

0: மற்றும் மூன்று இருக்கு சார்.
1: ஒய்எஸ்சிஎச் ஒன்னு, ஒய்எஸ்சிஎச் ரெண்டு, மூணு, இந்த ராகத்தோட சிறப்புகள்லாம் என்ன? இது எத்தனை நாள் பயிர், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்ன காலத்துல இதை போடலாம், என்ன மாதிரியான மண் ரகத்துக்கு இது சரியா இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க சார்.
0: ஆமணக்கு பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா வகையான மண்ணுங்களுக்கும் சாகுபடிக்கு ஏற்றதுதான். அதுல வந்து என்னன்னா தண்ணி வந்து தேங்கி நிக்க கூடாது, அவ்வளவுதான். மத்தபடி இந்த ரகங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மூணு வீரிய ஊட்டுறங்களும் அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்கள். ஒய்ஆர்சிஎச் ஒன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய ஆயுள் காலம் 150 நாள்லயே முடிஞ்சிடும். ஒய்ஆர்சிஎச் இரண்டுங்கிறது 170 நாள், ஒய்ஆர்சிஎச் மூணுன்றது ஒரு 160 நாள் அதனுடைய ஆயுள் காலம் முடிஞ்சிடும். இந்த காலகட்டத்தில் வந்து இதுகள்லாம் வந்து அதிகமான விளைச்சல் தரக்கூடியது. அந்த காய்கொலைகள்ல இருக்கக்கூடிய அந்த பெண் பூக்களின் சதவீதம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு காய்கொலையில இருக்கக்கூடிய அந்த பெண்பூக்களின் சதவீதம் குறிப்பா வந்து சொல்லணும்னா 95% அதிகமாக பெண்பூக்கள் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு பெண்பூக்கள் தான் வந்து காய்களாக மாறி விவசாயிகளுக்கு அதிகமான விளைச்சலை கொடுக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நல்ல உரம் ஏற்கும் தன்மை உடையதாக இருக்கும். இந்த அதிக விளைச்சல் தரதுனால இதுக்கு வந்து இயற்கையாகவே வந்து நல்ல சத்துக்கள் நிறைய தேவைப்படும். உரம் ஏற்கும் தன்மை இருக்கிறதுனால விவசாயிகளுக்கு அதிகமான விளைச்சல் கிடைக்குது. முதிர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் காய்கள் வந்து வெடிச்சு செதறாது. அதனால விவசாயிகள் வந்து மூணு அறுவடை பண்ணிக்கலாம். 90 நாள், அப்புறம் 120 நாள், 150 நாள், ஒரு மாசம் இடைவெளியில மூணு அறுவடை பண்ணிக்கலாம். இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால டிலே ஆச்சுனாலும் இப்போ 90 நாள் பண்ண முடியும். 100 நாள், 110 நாள் ஆனால் கூட காய்கள் வந்து வெடிச்சு செதறாது. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சிறப்பாக தான் சொல்லணும் இந்த வீரிய ஊட்டுரகங்கள்ல. அடுத்ததாக பார்த்துக்கிட்டோம்னா நிறைய கிளைகள் கிளைக்கும் தன்மை உடையது.
1: இந்த வீரிய ஊட்டுரக ஆமணம் கூட மகசூல் திறன் எப்படிங்கிறதையும் கொஞ்சம் சொல்லிருங்க. ஏன்னா இப்ப அதில் வந்து மாணவர்களையும் போடுவாங்க, ஒரு சிலர் இரவையில போடுவாங்க. போடும்போது இந்த பயிர்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு உங்க மகசூல் எதிர்பார்க்கலாம்?
0: மகசூல்னு பார்த்தோம்னா சார், மானாவாரி நிலத்துல ஒரு 700 ஒரு 800 கிலோ வரைக்கும் கிடைக்கும். இரவை சாகுபடியில ஒரு 1000 1200 கிலோ வரைக்கும் கிடைக்கும். 1500 கிலோ வரைக்கும் விவசாயிகள் எடுக்கிறாங்க. நல்லா பராமரிப்பு அப்படிங்கறதும் முக்கியம். ஆமணக்கு வந்து மற்ற பயிர்களோட ஒப்பிடும் போது கொஞ்சம் பராமரிப்பு செலவு கொஞ்சம் குறைவு தான். இருந்தாலும் இந்த முதல்ல அந்த 60 நாட்கள் அந்த பராமரிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. குறிப்பா அந்த உரம் கொடுக்கறது, அப்புறம் அந்த களை எடுக்கிறது, அப்புறம் அந்த 20 நாள்லயும் அந்த 40 நாள்ல வந்து அந்த ஆமணக்கு கோல்டு அப்படின்னு ஒரு கரைசல் வந்து தெளிக்க சொல்லுவோம். இது எதுக்குன்னா வந்து இந்த பெண்புக்களின் சதவீதத்தை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்காக. இதெல்லாம் கரெக்டாக பண்ணும்போது விவசாயிகளுக்கு அதிக மகசூல் கிடைக்கும்.
1: தாமனுக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்ன பருவத்துல நம்ம போட்டோம்னா சரியா இருக்கும் சார்?
0: மே ஜூன்ல பண்ணிருப்பாங்க. இதை விட்டாலும் இப்ப வந்து மானாவாரி நிலம் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகள், நீர்ப்பாசன வசதி கொஞ்சம் கம்மியா இருக்கக்கூடிய விவசாயிகள் இப்ப அந்த ஆடிப்பட்டத்துல எடுத்துக்கலாம். ஆடிப்பட்டத்துல எடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு 20-30% மகசூல் அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு ஏதுவாக இருக்கும் சார். கார்த்திகை பட்டம் நவம்பர் டிசம்பர்ல அந்த கார்த்திகை பட்டத்திலயும் விவசாயிகள் எடுத்துக்கலாம். அந்த பருவமழை கரெக்டா முடிஞ்சு பனிக்காலம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அந்த காலத்துல வந்து அந்த பூக்கள் பூக்கும் போது குளுமையான சீதோஷண நிலை வந்து இந்த ஆமணக்கு வந்து ரொம்ப ஏதுவாக இருக்கும். பெண் பூக்களினோட சதவீதம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த ஆமணக்கு வந்து காலநிலை மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி தனித்தனியா மாற்றிக்கக்கூடிய ஒரு பயிர்.
1: இப்ப இந்த ஆடிப்பட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த ஆமணக்கிறங்களை போடுற விவசாயிகள் இல்ல போடணும்னு நினைக்கிற விவசாயிகள் போட ஆரம்பிக்கலாம் அப்படின்றீங்க?
0: ஆமா, கண்டிப்பா போடலாம் சார். இப்ப விவசாயிகள் நிறைய வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப போன வருஷம் நாங்க ரிலீஸ் பண்ண ஒய்ஆர்சிஎச் 3 வந்து பாத்தீங்கன்னா விதை இது வரைக்கும் ஒரு 3 கிட்ட வெத்து தேர்ந்திருக்கு. விவசாயிகள் நிறைய ஆர்வமா வாங்கிட்டு தான் சார் இருக்காங்க. நம்ம சவுத் தமிழகத்தில இருந்து நிறைய விவசாயிகள் வாங்கிட்டு இருக்காங்க சார்.
1: ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு சார் தேவைப்படும்? அதாவது
0: ஒரு 2 தேவைப்படும் சார். ஏன்னா இது வந்து அதிகமான இடைவெளியில தான் நம்ம பண்ணுவோம். அதுவும் ஒரு குத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 விதை வைப்போம். 2 விதை வச்சுமே நம்மளுக்கு 2 போதுமானது ஒரு ஏக்கருக்கு.
1: இது உங்கள்ட்ட விதைன்னா எவ்வளவுன்னு கொடுக்குறீங்க ஒரு கிலோ விதை?
0: நம்ம ஆராய்ச்சி நிலையத்துல சார் 330 கொடுக்குறோம் சார்.
1: இப்ப அவங்க நேர்ல தான் வந்து வாங்கணுமா இல்ல வேற ஏதாவது?
0: நேர்ல வந்து விவசாயிகள் வாங்கிக்கலாம். இப்ப தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் விவசாயத்துக்கு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆன்லைன்லயே வந்து TNU அக்ரிகார்ட் அந்த போர்ட்டல்ல போயிட்டு அதுல ஈஸியா அவங்களே எங்க இருந்தாலும் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதனால விவசாயிகள் அதை பயன்படுத்தி கூட பண்ணிக்கலாம் ஈஸியா.
1: பொதுவா இந்த ஆமணக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஆடிப்பட்டத்திலயா இருக்கட்டும் இல்ல நீங்க கார்த்திகை பட்டம் மாதிரி சொன்னீங்க, எவ்வளவு இடைவெளியில வந்து நம்ம போடலாங்க சார்? இல்ல ரெண்டுத்துக்கும் இடைவெளி கொஞ்சம் மாறுமா? அதையும் கொஞ்சம்.
0: ஆமா, இந்த பருவத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். இப்போ வந்து ஆடிப்பட்டம் கார்த்திகை பட்டத்துல இருக்கக்கூடிய விவசாயிகள் 5 அடிக்கு 4 அடி அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அதாவது வரிசைக்கு வரிசை 5 செடிக்கு செடி 4 அப்படின்றத எடுத்துக்கலாம். இதே இப்ப வைகாசி பட்டத்துல எடுத்துக்கக்கூடிய விவசாயிகள் 4-3 அப்படின்ற இதுலயும் எடுத்துக்கலாம். இந்த இடைவெளி அதிகமா இருக்கிறதுனால விவசாயிகள் வந்து ஊடு பயிரும் சாகுபடி பண்ணிக்கலாம். அது விவசாயிகளுக்கு அந்த ஒரு 6 பயிர் அப்படிங்கறதுனால அந்த 90 நாளுக்குள்ள ஒரு வருமானம் கிடைக்கும் விவசாயிகளுக்கு.
1: சரிங்க, இப்ப இது நம்ம போடுறதுக்கு முன்னாடி விதை நிறுத்தி இது மாதிரி ஏதாவது பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா சார்?
0: இல்ல சார், விதை நிறுத்தி அப்படின்றது விவசாயிகள் வந்து நிறைய இடத்துல பண்றதே இல்லை. ஆமணக்குன்னு இல்ல, பொதுவாக எந்த பயிர் எடுத்துக்கலாம் விதை நிறுத்தி பண்றது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த விதைக்குள்ளார ஒரு உயிர் இருக்கு. அந்த உயிர் தான் அந்த மண்ணில் விழும்போது ஒரு மரமாக செடியாக வளருது. அது வளரும் போது ஒரு ஆரோக்கியமான ஒரு செடியாக வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து விதை நிறுத்தி பண்ணணும். ஆமணக்கு பொறுத்த

0: நாளைக்கு காலையில வந்து விதை வந்து விதைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க விவசாயிகள் அப்படின்னா, இன்னைக்கு சாயந்தரமே விதையை ஊற வச்சிடலாம். குறைஞ்சது ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து கார்பன்டசீம்ல வந்து நாங்க வந்து சீடு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். ஒரு கிலோ விதைக்கு 2 கிராம்ன்ற அளவுக்கு எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா, அந்த விதை நிறுத்தி பண்ணும்போது விவசாயிகளுக்கு வந்து அந்த மண்ணில இருந்து பரவக்கூடிய அந்த பாக்டீரியா, அந்த வைரஸ் நோய்கள் தாக்காம கொஞ்சம் ஒரு ஆரோக்கியமா வளர்கிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். அது இல்லாத பட்சத்துல வந்து கார்பன்டசீம் பண்ணல அப்படின்னா ட்ரைகோடர்மா ஆஸ்பரலாம் பண்ணலாம். அதுவும் பண்ணா கொஞ்சம் விரைவாக முளைக்கிறதுக்கு, அதுவும் வந்து நல்ல ஒரு பயிர் ஊக்கியா இருக்கும். அது கொஞ்சம் நல்ல செடி வளர்ந்து நல்ல காய் காய்க்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும்.
1: எவ்வளவு ஆழத்துல நம்ம விதை போடணுங்க சார்? தொழுவரம் இந்த மாதிரி போடுறதா இருந்தா தொழுவரம் போடலாமா?
0: தொழுவரம் எல்லாம் போடணும் சார், விவசாயிகள் அதுவும் பண்றது இல்ல. விதைக்கிறதுன்ற ஒரு 4 சென்டிமீட்டர்னு சொல்லுவோம். விவசாயிகள் அதனுடைய நாள் காட்டி விரல்ல அவங்களுடைய பாதி விரல் அளவுக்கு வச்சு மண்ணுக்குள்ள வந்து உள்ளர அழுத்தி வச்சா போதும். இப்ப வந்து நம்ம 2 விதை ஊனுறோம் இல்லையா, 2 விதையை நம்ம அப்படியே விட்டுறது இல்ல. இது ஒரு 15-20 நாள் ஒரு செடியை வந்து புடிங்கிறோம்.
1: சரிங்க சார், இப்போ களை எடுக்கிறது ரொம்ப அவசியமா? எவ்வளவு நாள்ல களை எடுக்கணும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்க சார்.
0: அதாவது களை கொல்லியை கொடுக்கலாம் சார். அது வந்து விதைச்ச உடனே 3வது நாளே களை அடிக்கிறதா இருந்தா களை கொல்லி அடிச்சிடணும். ஃப்ளூ குளோரிலின் கொடுக்கலாம் சார், 800 ml ஒரு ஏக்கருக்கு தேவைப்படும். இதை வந்து ஒரு 200 லிட்டர் தண்ணியில கலந்து ஒரு ஏக்கருக்கு வந்து தெளிக்கலாம். அது இல்லாத பட்சத்துல பெண்டிமெத்திலின் கொடுக்கலாம். இது கொஞ்சம் அதிகமான டோஸ் கொடுக்க வேண்டியது, ஒரு 1300 ml ஒரு ஏக்கருக்கு தேவைப்படலாம். இதே 200 லிட்டர் தண்ணியில கலந்து அடிக்கணும் சார். அடிச்சு கட்டுப்படுத்தலாம். அது இல்லாம கை களையும் ஒரு 2 களை எடுக்கணும். 20வது நாள்ல ஒண்ணு, ஒரு 40வது நாள்ல வந்து ஒரு கை களையும் எடுத்துட்டாங்கன்னா விவசாயிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சார்.
1: இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆமணக்கு வந்து சாப்பிட்டு செய்யறோம், இதெல்லாம் பண்றோம், இதுல பூச்சி தாக்குதல் ஏதாவது இருக்குமா?
0: கண்டிப்பா இருக்கும் சார். நம்ம இப்ப ரோட்ல சைட்ல இந்த குப்பை மேட்ல அங்கெல்லாம் பாக்குற ஆமணக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப செழிப்பா இருக்கும். நம்ம எப்போ வந்து அதுல வந்து கொஞ்சம் ஜெனட்டிக்கல் மாடிபிகேஷன் பண்ணி ஹைபிரிடைசேஷன் பண்ணி ஒரு வீரிய ஊட்டு ரகமா நம்ம கொண்டு வரோமோ, சாகுபடிக்கு ஏற்றாதான் நம்ம கொண்டு வரோமோ, அந்த பட்சத்துல வந்து அது பூச்சிகள் நோய்கள் தாக்குதலுக்கும் ஏதுவாக தான் இருக்குது. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆமணக்கு பொறுத்த வரைக்கும் 3 விதமான பூச்சி தாக்குதல் இருக்கு சார். இலைய உண்ணக்கூடிய பூச்சி இருக்கு, சார் உறிஞ்சிற பூச்சி, அப்புறம் காயை உண்ணக்கூடிய பூச்சி, காய்ப்புழு, இது 3 இருக்குது. நிலத்துல இறங்கி பார்க்கும் போதே தெரியும். ஆரம்ப நிலையில கட்டுப்படுத்திட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஏக்கர்ல பாதி அளவுக்கு மேல வந்து அது ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸ்ப்ரெட் ஆகி அதுக்கப்புறம் வந்து போராடிட்டு இருப்பாங்க. அதனால ஆரம்ப நிலையில இது பாத்துட்டோம்னா ஃபுல்லா ஒரு ஸ்ப்ரே கொடுத்து கண்ட்ரோல் பண்ணிடலாம்.
1: நம்ம ஆமணக்கு பொறுத்த வரைக்கும் வேற நோய் பிரச்சனைனா வேற என்ன நோய் வரும் சார்? அதை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்?
0: ஒரு 2 விதமான நோய் இருக்கு சார் விவசாயிகளுக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்த கொடுத்த நோய்னா, வாடல் நோயின்னு ஒரு நோய் இருக்கு சார், காயழுகள் நோய். வாடல் நோய் வந்து வீரிய ஊட்டுறாங்களோ அதை தாங்கி வளரக்கூடியது. அடுத்ததா பார்த்தோம்னா பயிர் சுழற்சி முறை ரொம்ப முக்கியம் இந்த வாடல் நோயில இருந்து விவசாயிகள் தப்பிக்கிறதுக்கு. இப்போ ஆமணக்கு சாகுபடி பண்ணிட்டு அடுத்த சீசன்லயும் ஆமணக்கே போடாம ஒரு உளுந்தோ ஒரு தட்டப்பயிரோ அது போடலாம், இல்ல சோளம் மக்காச்சோளம் ஏதாவது ஒரு பயிர் சுழற்சி பண்ணி கொண்டு வரணும். அது கொண்டு வந்தா இந்த வாடல் நோயில இருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் சார். அது இல்லாம வந்து தண்ணி தேங்கக்கூடாது. தண்ணி வந்து அதிகமாக நிலத்துல தேங்கி இருந்தாலும் வாடல் நோய் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காய்கறிகள் நோய் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னா, அந்த காய்கள்ல வந்து தண்ணீர் நின்றுச்சுன்னா அப்போ வந்து மழை காலங்கள் தான் அந்த நோய் வரும். புரட்டாசி பட்டத்துல போடக்கூடிய விவசாயிகள் கூட கொஞ்சம் தப்பிச்சிருவாங்க. இப்போ இந்த ஆடி பட்டத்துல போடக்கூடிய விவசாயிகள் வந்து கரெக்டா அந்த 3வது 4வது மாசங்கள் அந்த பூ பூத்து காய் பிடிக்கிற பருவம் வந்து பருவம் மழை காலத்துல வந்து மாட்டோம். சோ இப்ப அதிகமான மழைப்பொழிவு அடைமழை வந்து பெய்யுது, ஒரு 2-3 நாள் மழை பெய்யுது, அந்த காயில வந்து நல்லா தண்ணி நின்றுகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த நோய் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. விவசாயிகளுக்கு அது ஒரு டானிக் பாட்டில் மாதிரி 100 ml கிடைக்குது. ஆமா சார், அது பயிர் ஊக்கின்னு அதே சொல்றோம். பூக்களினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்காக தெளிக்கிறோம். ஒரு லிட்டருக்கு வந்து ஒரு 1/2 ml என்ற அளவுக்கு கலந்து காலை நேரத்திலயோ இல்ல மாலை நேரத்திலயோ வந்து தெளிக்கலாம். 1/2 ml அதிகமான பூ பூக்கும் அப்படின்னு சொல்லி 2 ml 3 ml எல்லாம் கலந்துடக்கூடாது. ஒரு 1/2 ml கலந்தாலே போதுமானது.
1: சரிங்க சார், இப்ப அறுவடை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயத்துல சரியா பண்ணோம்னா ஒரு நல்ல லாபத்தை எதிர்பார்க்க முடியும் சார், அதை மட்டும் சொல்லுங்க சார்.
0: அறுவடை வந்து சார் 3 அறுவடை பண்ணிக்கலாம் சார். 90வது நாள்ல ஒரு அறுவடை, 120வது நாள்ல ஒரு அறுவடை, 150 நாள்ல 3 அறுவடை பண்ணிக்கலாம் சார்.
1: நிறைய விவசாயிகளுக்கு இப்ப இந்த வீரிய ஊட்டு ஆமணக்கு சம்பந்தமா ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, கேள்விகள் இருக்குன்னா அவங்களை தொடர்பு கொள்ளலாம்னா எப்படி தொடர்பு கொள்ளலாம் சார்?
0: ஆராய்ச்சி நிலையத்தை தொடர்பு கொள்ளலாம் சார். சேலம் மாவட்டத்துல அதை சுத்தி பக்கத்துல இருக்கக்கூடிய விவசாயிகள் நேரடியாவே வரலாம், வந்து எங்களுடைய பேராசிரியரை பார்க்கலாம், குறைகள் என்னவோ அதை சரி பண்ணிக்கலாம் சார். 96 0054 79 7 9 7 3
2: அலைபேசி எண் மீண்டும் ஒரு முறை 9600054 7 9 7 3
0: இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் சார்.
1: நன்றி சார்.

0: தரமான சான்றளிக்கப்பட்ட விதைகள், ஒருங்கிணைந்த உர மேலாண்மை, பூச்சி கட்டுப்பாடு போன்ற தொழில்நுட்பங்களை கையாண்டால் வீரிய ஒட்டு ஆமணக்கு சாகுபடியில அதிக லாபம் பெறலாம்னு இதுவரைக்கும் நேர்முகத்துல பங்கேற்று விளக்கம் கொடுத்தாங்க. சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ரஞ்சித் ராஜாராம் அவர்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை MyGov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800117800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்தைக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத்.
2: வணக்கம் நேயர்களே, நாம இப்ப இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில். நொறுக்கு தீனிகளோட பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கிறது முறுக்கு தான். பெட்டி கடைகள்லயும் மளிகை கடைகள்லயும் கண்ணாடி பாட்டில்கள்ல வரிசையா அடுக்கி வச்சிருக்கிற முறுக்க வாங்கி சாப்பிட்டுகிட்டே பள்ளிக்கூடத்துக்கு போன அனுபவம் பலருக்குமே இருக்கும். முறுக்குன்னு சொன்னா அதோட வாசமே நம்மள சாப்பிட தூண்டும். மொறு மொறுன்னு இதமா நாக்குல கரையும், சுவையோ சுண்டி இழுக்கும். இப்படிப்பட்ட இந்த முறுக்க எப்படி தயார் பண்றாங்க, சுவைக்கான தனி காரணம் இருக்கா, என்னென்ன வகையான முறுக்குகள் இருக்கு, எப்படி எல்லாம் விற்பனை செய்யறாங்க, இன்னைக்கு உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில இத பத்தி எல்லாம் தான் கேட்க இருக்கிறோம். மணப்பாறை எஸ் நாகராஜன் அவங்க கிட்ட.
3: நேயர்களுக்கு வணக்கம்.
4: வணக்கங்க
3: நாகராஜனையா. எத்தனை வருஷமா இந்த முறுக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க?
4: எனக்கு விவரம் தெரிய 50 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வயசு 72. 22 வயசுல இருந்து நான் பாத்துக்கிட்டு இருக்கேன்.
3: இதுக்கு முன்னாடி யார் பண்ணிட்டு இருந்தா?
4: அப்பா பண்ணிட்டு இருந்தாங்க.
3: முறுக்குல எந்தெந்த மாதிரியான வகைகள்லாம் நீங்க போடுவீங்க?
4: நாங்க போடுறது வந்து ஒரே வகை. ஆரம்பத்துல என்ன போட்டோமோ அது மட்டும் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப வர்றவங்க எல்லாம் வேற மாதிரி டிசைன் மாத்தி போடுறாங்க. நாங்க வந்து கடைகளுக்கு கொண்டு போய் போட்டு சப்ளை பண்ணிக்கிறோம்.
3: இதுக்குள்ள எப்படி வந்தீங்க? அம்மா அப்பா வந்து தொழில் வியாபாரம் பண்ணாங்க. அம்மா அப்பா எங்க இருந்தாங்க?
4: அம்மா அப்பா எல்லாம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டில இருந்தாங்க. மணப்பாறைக்கு வந்தாங்க. அவங்க பாத்தாங்க. அவங்களுக்கு பின்னாடி நான் பாத்துக்கிட்டு
3: இருக்கேன். சொந்த ஊர் மதுரை தான்.
4: மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பக்கத்துல சிற்றூர்.
3: அம்மா அப்பா எத்தனை மணிக்கு எந்திரிப்பாங்க, எப்படி வந்து அந்த மாவெல்லாம் தயாரிப்பாங்க?
4: முத வந்து சம்பளத்துக்கு போய் போட்டுக்கிட்டு இருந்தாரு எங்க அப்பா. கல்யாணம் பண்ணி குழந்தை இதெல்லாம் வந்ததுன்னா அவரா தனியா செய்யலாம் அப்படின்னு சொல்லி தனியா செய்ய ஆரம்பிச்சாரு. அவர் செய்யறத பார்த்து நாங்க செய்ய ஆரம்பிச்சிட்டோம்.
3: சம்பளத்துக்குனா ஒரு இடத்துல இருந்து
4: இல்ல போடுற இடத்துல சம்பளத்துக்கு
3: அங்க இருந்து
4: வாங்கி வெளியே வியாபாரம் பார்த்துட்டு இருந்தாரு. அப்புறம் குடும்ப பெருசாக அவங்க தனியா பாத்துட்டாங்க. எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, நாங்க பாத்துக்கிட்டு.
3: உங்க கூட பிறந்தவங்க
4: 5 பேர் ஆம்பளை பையங்க, என்னோட சேர்த்து பொம்பளை பிள்ளைங்க 2.
3: 7 பேருமே இதே தொழில?
4: 4 பேர் மட்டும் இதே தொழில இருக்கோம். ஒரு ஆள் வந்து வேற தொழிலுக்கு போயிட்டா. அப்படியே 2 பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு.
3: இப்போ ஒரு முறுக்கு தயாரிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாவு அரைக்கணும், எல்லாம் பண்ணணும், அதனுடைய பதம் எல்லாம் இருக்கும். எப்படி நீங்க இதுக்குள்ள வந்து வந்தீங்க சொல்லுங்க அந்த கதையை கொஞ்சம்.
4: எங்க அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. சரக்கு வந்து கடையில தான் வாங்கலாம், இன்றைக்கும் கடையில தான் வாங்கிட்டு இருக்கோம். அதாவது வீட்டுல செய்யற மாதிரி இருந்தா 1 கிலோ அரிசி காய வச்சு செஞ்சிடலாம். நாங்க 10 கிலோ 5 கிலோ போறதுனால கடையில தான் வாங்க முடியும். எங்களால
3: என்ன வாங்குறீங்க கடையில?
4: அரிசி மாவு, எண்ணெய், எள்ளுவோமோ எல்லாமே கடையில தான் வாங்க முடியும்.
3: கடையிலேயே அரைச்சு வாங்கிக்குவீங்க?
4: கடையிலேயே இப்ப அரைச்சு குடுக்கறாங்க.
3: சரி, அரைச்சிட்டு
4: அரைச்சிட்டு வந்து நாங்க அந்த மாவு வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு பக்குவம் பார்த்து பிணைஞ்சு சரக்கு போட்டு வியாபாரத்துக்கு கொண்டு போவேன். நான் கொண்டு போவேன்.
3: சரிங்க, இப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு முறுக்கு செய்வீங்க?
4: ஒரு நாளைக்கு ஃபுல்லா போட்டா 2500 ரூபா 3000 ரூபா வரைக்கும் போடலாம். ஆனா அந்த அளவுக்கு நான் போட மாட்டேன். ஒரு 1000 ரூபா 1200 ரூபா இவ்வளவுதான் போடுவேன். ஏன்னா எனக்கு வியாபாரம் கம்மி. எல்லாரும் போடுற மாதிரி போட்டோம்னா 3000 ரூபாய்க்கு போடலாம்.
3: 2500 ரூபாய்க்கு போடணும் அப்படின்னா எவ்வளவு கிலோ மாவு வாங்குவீங்க, எத்தனை லிட்டர் எண்ணெய் வாங்குவீங்க?
4: 10 கிலோ மாவு வாங்கினோம்னா 1 கிலோவுக்கு 300 ரூபாய்க்கு விழுக்கும். 250 ரூபாய் கம்மி இல்லாம

0: வியாபாரத்துக்கு போறதுனால 10 கிலோ வாங்கினோம்னா 2500 ரூபாய் சரக்கு போடலாம்.
1: எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க?
0: காலையில எப்பயும் போல எல்லாரும் எந்திரிக்கிற மாதிரி 6 மணிக்கு எந்திரிச்சிருவேன். 7 மணிக்கு அடுப்பு பத்த வச்சோம்னா ஒரு 2 மணி 2.5 மணி வரைக்கும் போடலாம்.
1: ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்குமா உங்கள்ட்ட?
0: இல்லங்க, ஸ்டாக் இருக்கிற அளவுக்கு வியாபாரம் பாக்குறது இல்ல. 2:30 கொண்டு போய் 2:30 செஞ்சு வந்துருவேன்.
1: உடனே போட்டு உடனே செஞ்சு
0: போட்டோம்னா நாளைக்கு கொண்டு போய் லைன்ல கொடுத்து வந்துருவேன். அங்கே 2 நாள் கழிச்சு தேவைப்பட்டால் போடுவேன், இல்லாட்டி தேவைப்படும் போது போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வருவேன்.
1: இந்த கடையில வாங்கினா அப்படின்னா முறுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்கல்ல?
0: வெயிட் பண்ணுவாங்க. நம்ம கொண்டு போய் போடுற வியாபாரம் எவ்வளவு நாள்ல விற்குங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தெரியும். அதை கணக்கு பண்ணி 2 நாள்ல வித்திருந்தேன்னா அவங்கள்ட்ட போன் போட்டு கேட்டுக்கிட்டு திரும்ப புதுசா அக்கா கொண்டு போய் கொடுத்துக்கு.
1: இப்ப ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்குள்ளதான் வந்து நீங்க வியாபாரம் பாக்குறீங்க அப்படின்றப்ப அது உங்களுக்கு கொஞ்சம் நஷ்டமா தானே இருக்கும்?
0: நஷ்டமா வராது, லாபம் கம்மியா போகும். மொதல் 500 ரூபாய் கிடைச்சா இப்ப 300 ரூபாய் கம்மியாயிரும், 200 ரூபாய் மட்டும்தான் கிடைக்கும்.
1: ஒரு நாளைக்கு 200 ரூபாய் போதுங்களா வருமானம்?
0: வருமானம் பத்தாத வருமானம். இந்த தொழிலை விட்டு நாங்க வேற தொழிலுக்கு போக முடியாது.
1: இப்ப மணப்பாறை முறுக்கு அப்படின்றதுக்கு என்னங்கய்யா விசேஷம் அதுல?
0: அது எல்லாரும் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க.
1: இப்ப உங்க முறுக்குன்னு ஏதாவது தனிப்பட்ட சுவை ஏதாவது சேர்ப்பீங்களா?
0: சுவைன்னு நாங்க சொல்ல முடியாது, சரக்கு நாங்க போட்டு தெளிவா கொடுக்கறோம்.
1: இப்ப பயன்படுத்தின எண்ணெயை பயன்படுத்த மாட்டீங்க?
0: ஓரளவுக்கு பயன்படுத்த மாட்டோம்.
1: இப்ப உங்க கூட உங்க மனைவி சேர்ந்து பண்ணுவாங்களா?
0: அவங்களும் சேந்தம் பண்ணுவாங்க. நான் முறுக்கு போடுவேன், அவங்க எடுப்பாங்க. பாக்கெட் போடுறதெல்லாம் அவங்களும் சேர்ந்தது.
1: இப்ப மணப்பாறை முறுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட்டுக்கு ஒரு 4x8 முறுக்கு வச்சிருக்காங்க. 50 ரூபாய், சில பேர் 60 ரூபான்னு விக்கிறாங்க. அது எப்படி வந்து விலை கொடுக்கறீங்க?
0: அது வந்து நாங்க போடுற சரக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன். 10 முறுக்கு அடிக்கி 15 ரூபாய் ரேட்டு. எங்க ரேட்டு 2 ரூபாய்க்கு தான் போடுறோம்.
1: ஒரு முறுக்கு
0: 2 ரூபாய்க்கு போடுறோம். அந்த அளவுக்கு நல்லாவும் இருக்கும், கொஞ்சம் பெருசாவும் இருக்கும். ஆனா 5 ரூபாய் முறுக்கு கேட்டாங்கன்னா 4 ரூபாய்க்கு போடுவோம் கடைக்கு, அவங்க 5 ரூபாய்க்கு வித்துக்குவாங்க.
1: இதுவரையில எத்தனை கடைகளுக்கு நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க?
0: நாங்க வந்து எப்பயுமே வியாபாரம் போட்ட நாள்ல இருந்து ஒரே லைன் தான் போவோம். அதுல மாத்தி போக முடியாது. நாங்க பாக்குற கடை மட்டும் ஒரு 10-12 கடை இருக்கு, அது மட்டும் பாக்குறோம்.
1: அவங்களுக்கு டெய்லி கொண்டு போய் சரக்கு கொடுப்பீங்களா?
0: டெய்லி கேட்டாங்கன்னா கொடுத்துடலாம். இந்த அளவுக்கு இப்ப வியாபாரம் இல்ல.
1: அதுக்கு மாற்று வழி என்ன பண்றது?
0: மாற்று வழி ஒன்னும் செய்ய முடியல என்னால. நாங்க இந்த வருமானத்தை வச்சுதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இருக்கோம்.
1: காலையில 6 மணிக்கு எந்திருக்கீங்க, வழக்கம் போல ஒரு 12 மணிக்கெல்லாம் வேலையை முடிச்சு மத்தியானத்துக்கு மேல கொஞ்சம் ஃப்ரீயா தானே இருக்கும்.
0: ஆமாங்க.
1: அப்ப என்ன பண்ணுவீங்க?
0: அப்ப எல்லாம் சும்மா தான் இருக்கிற மாதிரி வருங்க. எங்க அப்பா எங்களை பழக்கி இந்த தொழிலுக்கு ஆரம்பிச்சதுல இருந்து இந்த தொழில் மட்டும்தான் தெரியும், எங்களுக்கு வேற எந்த தொழிலும் தெரியாது. அதனால நாங்க வந்து வேற தொழிலுக்கு போக முடியாது.
1: முறுக்கு அச்சில போடுவீங்களா இல்ல கை முறுக்கும் பண்ணுவீங்களா?
0: கை முறுக்கு போடுறவங்க வேற இருக்காங்க, நாங்க வந்து அச்சில போடுறோம்.
1: அச்சு முறுக்கு தான்.
0: முள்ளு முறுக்கு மாதிரியும் பயன்படுத்துறது இருக்கு, அதே தேன்குழல் முறுக்கும் இருக்கு. அது கேட்டாலும் போட்டு கொடுத்துருவோம். தீபாவளிக்கு ஆர்டருக்கு நாங்க அதை போட்டு கொடுத்துருவோம்.
1: பண்டிகை காலம் அல்லது விசேஷ காலங்கள், காதுகுத்து, கல்யாணம், சீமந்தம் இதுக்கெல்லாம் வந்து கேக்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆர்டர் எடுத்துலாம் பண்ணுங்க.
0: எல்லாத்துக்கும் நாங்க எங்க வீட்டுல வந்து கேட்பாங்க, நாங்க போட்டு கொடுத்துருவோம்.
1: 100 முறுக்கு அல்லது 500 முறுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எப்படி நீங்க வந்து விலை நிர்ணயம் பண்ணுவீங்க?
0: நாங்க எப்பயும் போடுற அளவே கொடுத்துருவோம். நாங்க அவங்களுக்கு 5 ரூபாய் முறுக்குனா 5 ரூபாய்க்கு எல்லாத்துக்குமே ஒரே அளவு தான். அதிர்ஷ்டம் போட்டு கொடுத்தாலும் 5 ரூபான்னா 5 ரூபா தான். ஒருத்தருக்கு கூட ஒருத்தருக்கு குறையாங்கிற மாதிரி போட மாட்டோம். நாங்க ஒரே டேஸ்ட்லயும் இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும்.
1: இப்ப சீசன் இல்லாத டைம்ல கொஞ்சம் விலை அதிகமா வைக்கலாம் தானே?
0: வாங்க மாட்டாங்க இல்லங்க. கடையில நம்ம கொண்டு போய் 5 ரூபாய்க்கு தான் வைக்க போறோம், அவங்க 20 ரூபாய்க்கு தான் விற்க முடியும். நம்ம 2 ரூபாய் சேர்த்து கேட்டோம்னா வேணாம்னு சொல்லிடுவாங்க. அவங்க ஆதாயத்தை தானே பாப்பாங்க. அதனால உள்ள வியாபாரம் எப்பயும் போல ஓடிக்கிட்டு இருக்கு.
1: இப்ப காலையில ஒரு 10 கிலோ மாவு நீங்க இப்ப செய்யறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து தேவையான எண்ணெய் வந்து ஒரு 5 லிட்டர் இருக்குமா?
0: 5 லிட்டர் குறிப்பா சொல்ல முடியாது. 5 ஊத்தணும்னா 1 லிட்டர் 1.5 லிட்டர் மிச்சம் இருக்கும்.
1: மிச்சம் இருக்கும். இது ஒவ்வொரு நாளும் நீங்க போய் வாங்கணும் இல்லையா? கடைகள்ல போய்
0: மணப்பாறையிலே உள்ள இருக்கனால அங்கனக்குள்ளேயே வாங்கிட்டு வந்துருவோம். இங்க இருந்து ரொம்ப அலைய வேண்டியதுலாம் இல்ல, 1.5 கிலோமீட்டர் போனா கடைவீதி.
1: வணிக பயன்பாடுக்காக வந்து சிலிண்டர் எல்லாம் இல்லாம இருக்கு. இந்த சூழ்நிலை எல்லாம் எப்படி நீங்க கையாளுறீங்க?
0: நாங்க வந்து சிலிண்டர்ல எப்பயுமே போட மாட்டோம், விறகடுப்பு தான் வச்சு போடுவோம். அதனால எங்களுக்கு வந்து அது ஒண்ணும் தெரியாது. சிலிண்டர் நமக்கு தேவையில்லை.
1: விறகு கிடைக்குது,
0: ஏதோ ஓரளவுக்கு கிடைச்சு வாங்கி சேர்த்து வச்சுக்கோம்.
1: எங்க போய் விறகு எல்லாம் வாங்கிட்டு வருவீங்க?
0: அங்கேயே டவுனுக்குள்ளே பணப்பாறையிலே கடை இருக்கு.
1: எப்ப கல்யாணம் பண்ணிச்சீங்க உங்களுக்கு?
0: 1983 கல்யாணம் பண்ணி.
1: அவங்க எந்த ஊருங்க?
0: சின்னாலப்பட்டி.
1: அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அங்க ஊர்ல?
0: அவங்க சும்மா பலசர கடை மாதிரி அவங்க அப்பா வச்சுக்கிட்டு.
1: அவங்க பேர் என்னங்கய்யா?
0: ஜெயந்தி.
1: 83 கல்யாணம் பண்றப்ப அப்ப அவங்க கேக்கலையா, வேலைக்கு எதுவும் போகலையா, நீங்க என்ன தொழில் பாக்குறீங்கன்னு அவங்க வீட்டுல கேட்டிருப்பாங்கல்ல?
0: அதெல்லாம் முதலே சொல்லிதான்.
1: என்னன்னு சொல்லி சொன்னீங்க?
0: முறுக்கி வியாபாரம் போடுறாங்க சொல்லிதான் செஞ்சாங்க.
1: அவங்க ஒத்துக்கிட்டாங்களா? அவங்க வீட்டுல
0: ஒத்துக்கிட்டாங்க.
1: எப்படிங்க, கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா இதே தொழிலே இருக்கப்ப ஒரு மாதிரி சலிப்பாகல?
0: வருமானம் வேணும் இல்லங்க. வருமானம் இருந்தா இந்த தொழில் சலிப்பா தெரியும், வருமானம் இல்லங்க போது இது தெய்வமா தெரியுது.
2: நல்ல சுவை, கம கம வென்ற மனம், முறு முறுப்பு, இப்படியெல்லாம் சொன்ன உடனே நம்ம நினைவுக்கு வர்றது முறுக்கு தான். இந்த முறுக்கு வகைகளை பாரம்பரிய சுவை குறையாம பாதுகாத்துட்டு வர இந்த உழைப்பாளியின் அனுபவங்களை தொடர்ந்து கேட்கலாம் பாடலுக்கு பிறகு.

0: முறுக்கு செய்யறதுக்கு உழைப்பு, பொறுமை, திறமை இது எல்லாமும் தேவையா இருக்கு. அந்த உழைப்பை கொண்டாடுற வகையில இன்னைக்கு நாம மணப்பாறை எஸ் நாகராஜன் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம்.
1: மணப்பாறையில இருந்து முறுக்கு தயாரிக்கிறவர் கிட்டத்தட்ட 50 வருஷமா இந்த தொழில இருந்து வந்திருக்கிறாரு. இப்ப ஒரு முறுக்கு பதமா அந்த மாவை பிசையணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் சொல்லுங்க.
2: 3 லிட்டர் தண்ணி வச்சோம்னா 25 கிராம் உப்பு போடணும். அதை நாக்கில் தொட்டு வச்சு பார்த்தோம்னா கசக்காம நார்மலா இருந்ததுன்னா டேஸ்ட் நல்லாவே இருக்கும். அரிசி மாவு நம்ம தேவைக்கேற மாதிரி 1 கிலோனா 3/4 லிட்டர் தண்ணி எடுத்து இது பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து அரிசி மாவு, எள்ளு, ஓமம், ஜீரகம்.

0: போட்டு பேசஞ்சோம்னாலே போடுற திறமைக்கு வந்துருச்சுனாலே அது சரியா வந்துடும். அதான் நம்ம எவ்வளவு தூரம் அதை தம் பண்ணி இறக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுத்தரக்கூடிய ஒரு தன்மை வர்ற வரைக்கும் பதமா இருக்கணும். அதான் நம்ம கையால அமைக்கி அதை சுத்தி பிடிக்கிற அளவுக்கு பதமா இருந்தாலே அது எல்லாத்துக்குமே நல்லா வரும்.
1: சில பேர் வந்து இந்த பொட்டுக்கடலை மாவு சேர்க்கறாங்க, சில பேர் வந்து உளுந்து சேர்க்கறாங்க, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாசி பயறுப்பு அதெல்லாம் கூட பண்றாங்க. இப்படி எல்லாம் பண்ணலாமா?
0: செய்யலாம், செய்ய செய்ய டேஸ்ட் கூடிக்கிட்டே போகும். அதான் வீட்டுக்கு செய்யலாங்க. இந்த பொட்டுக்கல்ல 2 கிலோ வாங்கி போடுறோம்னா 200 ரூபா, அதுக்கு தனியா நம்ம வந்து ரேட்டு சேர்க்க முடியாது. அதே மாதிரி அளவை குறைச்சோம்னாலும் கடைக்காரவங்க வாங்க மாட்டாங்க, ஒரே அளவு ஒரே விலை.
1: சரி, இப்ப மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க, தான் பல வகையான முறுக்கு வந்து செய்யறாங்க, சிறுதானியத்துல நிறைய பண்றாங்க, கேழ்வரகு, கம்பு, சோளம், இதெல்லாம் அந்த மாதிரி நீங்க ஏதாவது ட்ரை பண்ணீங்களா?
0: அது மாதிரி எல்லாம் போடுறது இல்லங்க, அதுக்கான வாய்ப்பு எனக்கு இல்ல. என்ன, நாங்க போடுற கடையில நாங்க போடுற முறுக்கு மட்டும்தான் வாங்குவாங்க.
1: இப்ப 50 வருஷமா அதே முறுக்கு தான் போட்டு இருக்கீங்க, இன்னைக்கு மக்கள் வந்து வேற வாங்குறாங்க விருப்பம் இருக்கு இல்லையா? அப்ப நீங்க இந்த முறுக்கோட இந்த முறுக்குகளையும் சேர்த்து பயன்படுத்தி பாக்கலாம்ல?
0: செஞ்சு பாக்குறாங்க.
1: வெளியில நீங்க வாங்கி சாப்பிட்டு இருக்கீங்களா அந்த மாதிரி எல்லாம் முறுக்கு?
0: நான் சாப்பிட மாட்டேன்.
1: அவங்க எப்படி உங்களுக்கு வந்து துணையா இருப்பாங்க உங்க தொழில்?
0: எல்லா வகையிலயும் துணையா இருப்பாங்க.
1: என்னென்னலாம் பண்ணுவாங்க உங்களுக்கு அவங்க?
0: அதான் நான் சரக்கு போடும்போது அதை எடுத்து பாக்கெட் போட்டு பேக் பண்ற வேலையெல்லாம் அவங்கள சேர்ந்தது.
1: ஒரு நாளைக்கு எத்தனை பேக்கிங் போடுவீங்க நீங்க?
0: முறுக்கு 100 பாக்கெட் போடுவேன், 80 பாக்கெட் கம்மி எல்லாம் போடுவேன், மத்தபடி மிச்சர் காராச்சவு கொஞ்சம் கொஞ்சம் போடுவோம். எல்லா சரக்கும் சேர்த்து ஒரு 1200 ரூபாய்க்கு வியாபாரம் விற்கும். அவ்வளவுதான்
1: அன்னைக்கு ஒரு நாளைக்கு.
0: ஒரு நாளைக்கு அப்புறம் 2 நாள் 3 நாள் கழிச்சு அதே அளவுக்கு ஏதோ போடலாம்.
1: இப்ப உடனே உடனே காசு கொடுத்துருவாங்களா கடைகள்ல? இல்ல வந்து வாரத்திலயா?
0: வாரத்துலங்கிற கணக்கே வேலை இல்லங்க. அன்றாடு கொண்டு போறது எனக்கு அன்றாடு காசு வாங்குற மாதிரிதான் நான் கடைக்காரங்களை வச்சிருக்கேன். எல்லா கடையிலயும் போட்டு காசு வாங்கிட்டு வந்துருவேன்.
1: இப்ப ஒரு நாளைக்கு வந்து இன்னைக்கு இல்ல நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா
0: அது கொஞ்சம் அனுசரிச்சு நம்ம வர வேண்டியது மாதிரிதான் இருக்கும்.
1: அடுத்த நாள் வந்து நீங்க சரக்கு போடுற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா
0: அத நம்ம சேமிப்புல இருந்து ஏதாவது எடுத்து கணக்கு பண்ணி போட்டுக்க வேண்டியது.
1: சேமிப்பு எல்லாம் இருக்கு வச்சிருக்கீங்க?
0: ஏதோ எங்களுக்கு தகுந்த மாதிரி.
1: குழந்தைங்க எத்தனைங்கய்யா?
0: 2 பொண்ணு குழந்தைங்க, ரெண்டுமே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்.
1: பாருங்களேன், ஒரு 50 வருஷமா இதே முறுக்குல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த முறுக்குல வேறுபட்டு நம்ம வெளியில போகல, ஆனாலும் நம்ம காரணம் லீவும் இருக்கு, வேற வேலை எதுவும் நம்ம பாக்கல. அப்ப நேரம் நமக்கு வேஸ்ட், நம்மளுடைய உழைப்பு இல்லாம இருக்கும். அன்னன்னைக்கு தேவைக்கு மட்டும்தான் நம்ம வந்து வேலை பாக்குறோம் அப்படின்றப்ப ஒரு மாதிரி யோசிக்க தோணாது?
0: யோசிக்க தோணும், இருந்துட்டாலும் அந்த அளவுக்கு செய்ய முடியலங்கிறது.
2: என் பேர் ஜெயந்தி.
1: நாகராஜன் சாரோட மனைவி? ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அதை பண்ணிட்டு இருக்கீங்க?
2: எங்க வீட்டுக்காரர் முறுக்கு போடுவாங்க, நான் எடுப்பேன், எடுத்துட்டு பாக்கெட் போடுறது நாங்களே போட்டுருவோம் ஆரம்பத்துல இருந்து. முறுக்கி அவர் எங்க வீட்டுக்காரர் பார்த்ததுலதான் நான் சொந்தமா வீடும் கட்டிட்டோம். நாங்க எந்த இது இல்லாம தான் வந்தோம், இருந்தோம், சொந்தமா வீடு கட்டிட்டோம். என் பிள்ளைகளையும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நல்லபடியா முடிச்சுட்டேங்களா.
1: இப்ப எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, எல்லாருமே வந்து ஒரு தொழில் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்பா அந்த தொழிலை பண்ணாரு, சரி அப்பாவுக்கு அடுத்து நான் அந்த தொழில் பண்றேன். கிட்டத்தட்ட 50 வருஷமா நான் இந்த தொழில தான் பண்ணிட்டு இருக்கேன், அதுல இருந்து என்னால மாற முடியல. ஒருவேளை நீங்க வந்து அவருக்கு சப்போர்ட்டா கொடுக்காம சரி இதுவே போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நிறுத்திட்டீங்களோ?
2: இதுலயே நல்ல வருமானம் தான் எங்களுக்கு. நானும் சந்தோஷமா தான் செஞ்சேன். ஆனா என் மாமியார் வீட்டுல ஒரு 5 வருஷம் இருந்தேன், நான் கூட தான் இருந்தேன். எனக்கு 5 குழந்தைங்க, 2 நாத்தனார்கள். நாங்க போய் எங்க மாமா மாமியார் தான் சரக்கெல்லாம் போடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. சாப்பாடு ஆகி போறது எல்லா வேலையும் அவங்களுக்கு நான் பார்த்தேன் வச்சேன். அப்புறம் 5 வருஷம் ஆகும், அப்புறம் நாங்க எங்களை தனியா போச்ச அளவு நாங்க சேர்ந்து தனியா வந்தோம். கொஞ்சமா வியாபாரம் பார்த்து இப்ப நல்லபடியா வந்துட்டு எங்க பிள்ளைகளுக்கும் சேர்த்துட்டோம், நாங்களும் ஒரு வீட்டை கட்டி செட்டில் ஆயிட்டோம். காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருக்கோம், நைட் 10 மணி வரைக்கும் கூட நான் பாக்கெட் போட்டு இருந்திருக்கேன். கொஞ்ச நாளா வந்து வியாபாரம் டல்லா இருக்கு.
1: இப்ப ஒவ்வொரு கடைகளுக்கும் போய் போடுறப்ப வந்து அவர் ஐயா வண்டியில போயிருவாருங்களா எப்படிங்க?
2: மத வந்து சைக்கிள்ல போனார். எங்க வீட்டுக்காரர் பேர மொதல் ரேடியோ நாகராஜன் தான், எப்பயுமே ரேடியோ வச்சிருப்பாரு சைக்கிள்ல. ஆரம்பத்துல எங்க மாமனார் சைக்கிள்ல போவார் லைனுக்கு, அவர் ரேடியோ வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரர் இருந்தாரு. அடையாளம் வந்து முறுக்கார் வர்றாருனாக்கா ஆமா ரேடியோ வச்சிருப்பாருல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரக்கு போடும்போது பூரா பாட்டு தான் கேட்டுக்கிட்டு இருப்போம். எப்பயுமே எங்களுக்கு அது ஒரு எங்களுக்கு ஒரு ஸ்டெம்பா இருக்கும், நல்லா இருக்கும். மனசு ஒரு கஷ்டமா இருந்தா கூட அது ஒரு பாட்டு போட்டுக்கிட்டு புதுசுல ஒருக்க பேசிச்சு. அப்ப சொல்லிச்சு எங்க அப்பா ரேடியோ சைக்கிள்ல வச்சிருப்பாருன்னு, அதுவும் பேசும்போது சொல்லிச்சு.
1: ஐயா இப்ப சொல்லுங்க, ரேடியோ அப்படின்றது உங்களுக்கு எப்ப வந்து உங்க கூட ஒன்றி வந்தது? அந்த ரேடியோல நீங்க என்னென்னலாம் கேட்டீங்க? உங்களுக்கு வந்து மன நிறைவு தந்தது எது?
0: ரேடியோன்னு சொன்னாங்க, 1970 ஒரு பிரபலமான கம்பெனி ஒரு ரேடியோ போட்டிருந்தாங்க, அறிமுகப்படுத்திருந்தாங்க. அந்த இது வந்து சைக்கிள்ல வைக்கிற மாதிரி ஒரு செட் பண்ணிருந்தாங்க. அதை முத முத நான் வாங்கினேன், 100 ரூபாய்க்கு வாங்கினேன். அதை வாங்கி நான் வச்சிருந்தேன். அதை நான் வாங்கி வச்சதை பார்த்துட்டு எங்க அப்பா அந்த சைக்கிள் எடுத்துட்டு போனாரு. அவரு அது திரும்ப வாங்கி வச்சுட்டாரு. நான் என் ஃப்ரெண்டுக்கு அந்த ஓசியா கொடுத்துட்டேன். அது.

0: பின்னாடி நாங்க பூராமே ரெடியா எப்பயுமே வச்சிருப்போம்.
1: அதாவது அலுப்பு தீர வந்து பாடல்களை கேட்டுக்கிட்டு வேலை பாக்குறது.
0: வேலை பாக்குறது
1: 71ல இருந்து நீங்க இப்ப நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? பலவிதமான நிகழ்ச்சிகள் நீங்க கேட்டிருப்பீங்க.
0: விவித பாரதி ஆரம்பிச்சதுல இருந்தே நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கேன். உழவர் உலகம் அது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நாங்க அப்ப கேட்போம். அதுக்கு பின்னாடி இப்ப எஃப்எம் வந்ததுக்கு பின்னாடி எல்லாமே எஃப்எம்லயே வந்துருது. இல்ல
1: எல்லாம் எஃப்எம்ஏ கேட்டு
0: 936 எஃப்எம்ல தானே வருது. அதனால நாங்க எங்க வீட்டுல ரேடியோ 3 ரேடியோ வச்சிருக்கோம். ஒரு செட்டுக்கே 2 மணி நேரம் கணக்கு. அந்த செட்டை ஆஃப் பண்ணிட்டு அடுத்து 2 மணி நேரம் எல்லாமே வெளிநாட்டு செட்டு தான் வச்சிருக்கேன் நான்.
1: பரவாயில்ல. இந்த ரேடியோல எங்க போய் வாங்குனீங்க?
0: எல்லாமே எனக்கு ஒரு நண்பர் ஃப்ரீயா கொடுத்தாரு. சிங்கப்பூர்ல இருந்து வந்தாரு, அவர் கொடுத்தாரு. அப்புறம் ஒரு செட்டு தெரிஞ்சவங்க இடத்துல இருந்து நான் வாங்கிட்டு வந்தேன்.
1: இப்போ முதல்ல 70களில் நீங்க வந்து ரேடியோ கேட்டிருப்பீங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சிகள் நடைபெற்று இருக்கும். இப்ப நம்ம வந்து எஃப்எம் போட்டுட்டு இருக்கோம். இப்போ 70களில் கேட்ட நிகழ்ச்சி

0: இருக்கும்.
1: ஆமா
0: இப்ப நம்ம வந்து எஃப்எம் போட்டுட்டு இருக்கோம். இப்ப 70களில் கேட்ட நிகழ்ச்சிக்கும் இப்ப இருக்கிற நிகழ்ச்சிக்கும் ஏதாவது வேறுபாடு உங்களுக்கு தெரியுதா?
1: 70களில் கேட்ட நிகழ்ச்சி வந்துங்க உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் பாட்டு நாடகம் வேளாண்மை செய்தி அது மாதிரி சொல்லுவாங்க. இப்ப வந்து தொடர்ந்து எல்லாமே வருது, பாட்டாவே வந்துகிட்டு இருக்கு. அதனால மக்கள் அதை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பயும் இந்த 936 எல்லா நிகழ்ச்சியும் நான் கேட்பேன்.
0: இப்ப மணப்பாறை முறுக்கு அப்படின்றப்ப அதனுடைய சுவைக்காக தான் அந்த முறுக்குக்கு நம்ம வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம். அதுலயும் கிட்டத்தட்ட நீங்க வந்து பாத்தீங்கன்னா 50 ஆண்டுகள் இந்த முறுக்கு தொழில இருக்கீங்க. ஆனா அதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த அப்ப மாவு பிசைஞ்சு அப்பயே இது பண்ணி அப்பயே விற்பனைக்கு நீங்க கொண்டு போயிருங்க, அதனுடைய ஸ்டாக் எதுவுமே கிடையாது. உழைப்புக்கேற்ற ஊதியம் எனக்கு கிடைச்சா போதும், அதுக்கு மேல லாபம் வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்க.
2: மணப்பாறைக்கு சரக்கு போட வந்தது வந்து எங்க மாமனார் வந்து ஆரம்பத்துல முன்னாடி போட வந்தாராம். முத அது வந்து பேப்பர்லயும் நியூஸ்லயே வந்திருக்கு. ஒரு 2வது ஆளோ 3வது ஆளோ மணப்பாறைக்கு வந்தாராம். வந்து ஆரம்பத்துல இருந்து போட ஆரம்பிச்சதுல இருந்து அவர் போட்டு அதுக்கப்புறம் தான் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் கத்து கொடுத்துருக்காரு, எல்லாத்தையும் பண்ணிருக்காரு. ஆனா பேப்பர்லயே வந்திருக்கு, எங்க மாமனார் பேர்லாம் வந்திருக்கு. சி சாமிரத்தன் நாடார்.
0: நீங்க உங்க முறுக்குல வந்து லேபிள் போட்டுவீங்களா?
2: ஆமா, நாங்க எங்க குலதெய்வம் பேரை போட்டு
0: என்ன
2: பேர் போட்டு போட்டோம்.
0: என்ன பேர் போடுவீங்க?
2: எஸ் நாகராஜன் அப்படின்னு தான் போடுவோம்.
0: இப்ப அந்த லேபிள் எல்லாம் நீங்க வந்து எப்படி வாங்கி வச்சுக்குவீங்களா?
2: வாங்கி வச்சுக்கோம். 10,000 லேபிள் போல அது பண்ணி வச்சுக்குவோம். வாங்கி வச்சுட்டு அது முறுக்குல போறதுலயும் ஒவ்வொரு பாக்கெட்லயும் ஒரு இது போட்டுருவோம். போட்டே நாங்க அது பண்ணுவோம்.
0: ஒரு காலகட்டத்துல முறுக்குன்றத நம்ம வந்து வியாபாரத்துக்கு செய்யறோம் அப்படின்றப்ப அதுக்குரிய சைஸ் இருக்கும் இல்லையா, ஒரே மாதிரி இருக்கணும்னு வாங்க. அது எப்படி நீங்க வந்து பயன்படுத்துவீங்க?
2: நான் முத முத எங்க வீட்டுல போடும் போதெல்லாம் நான் வீட்டுக்கு எங்க அம்மா வீட்டுல முறுக்கு போட்டுருக்கோம். நெளிவு கோணமான இருக்கும். இங்க வந்து பார்த்தா அழகா ரவுண்டா போடுற பார்த்தா எப்படா போடுறாங்க. நாளடியில் அவங்க போடுறத பார்த்தா இப்ப நானே நல்லா போடுற அளவுக்கு கொஞ்சம் அந்த வட்டமா
0: கேக்குறேன். இப்ப ரெண்டு சுத்துனா ரெண்டு சுத்து தான்.
2: ஆமா, ரெண்டு சுத்த போடுவாங்க. அந்த அளவு தான் போடுவாங்க. நம்ம வீட்டுல போடும்போது சும்மா சுத்துவோம், நெளிவுவா கோணமான வரும். இப்ப அது வட்டமா அந்த சுத்தி பழக்கம் வந்து அப்படியே தன்னால நமக்கு அந்த இது வந்துருது. எங்க மாமனாரு எங்க குழந்தைங்க எல்லாம் போடும்போது அசிமா பாப்பே வந்த ஊசுல என்னடா இவ்வளவு அழகா போடுறாங்களே. ஒரு கூட நிறைய சித்தரங்க. எங்க மாமனார் 2 தடவை லைன் போவாரு. காலையில 10 மணிக்கு ஒரு லைன் போவாரு, அப்புறம் ஒரு 3 மணிக்கு போல போயிட்டு அப்புறம் ஒரு லைன் போயிட்டு வருவாரு. கல்யாண சொல்ல ரொம்ப வியாபாரம். நைட் 2 மணி வரைக்கும் நான் பாக்கெட் போட்டுருந்திருக்கேன். ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நம்ம வந்திருக்கோம், நல்லா வியாபாரம் நடக்குது அப்படின்னு. என் நாத்தனாமர்களுக்கெல்லாம் கூட நான் போனதுக்கு அப்புறம் தான் நகையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நானும் போய் கொஞ்சம் நம்ம குடும்பம் அப்படிங்கறதுல நான் செய்ய ஆரம்பிச்சேன். மாமியா மாமனார்லாம் அப்படியே புள்ளிங்கி தொப்பதொப்பையா ஊத்தம், ஐயோ இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு பாப்பேன். ஏன்னா நான் 1 கிலோ மாவு 2 கிலோ மாவு போற வீட்டுல இருந்தா அம்மா வீட்டுல இருந்து வந்து தீபாவளிக்கு மட்டும் தான் நாங்க போட்டு பழக்கம். இங்க பார்த்தா நிறைய கூட கூடையா போடுறாங்களே, தொப்பதொப்பையா ஊத்துதே, ஐயோ பாவம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருப்பேன். இல்ல அப்பறோட எங்க சிட்டி மக்கள் சொல்லுவாங்க, உங்க வீட்டுல 5 குழந்தைங்க இருக்காங்க, 2 நாத்தனா இருக்காங்க, நீ எல்லாம் எப்படிப்பா செய்வ, பாப்பையா சாப்பாடு எல்லாம் வாங்கி போட்டுருவாரு. நல்லா எங்க வீட்டுல 3 சம்பளத்தான், சும்மா 300 அரிசி 200 அரிசி தான் போட்டு சாப்பாட்ட பழக்கம். இங்க எங்க மாமியார் வீட்டுக்கு வந்தா எல்லாமே கல்யாணம் செய்ய தக்கன பயங்கரங்களா இருந்தாங்க. அப்ப நான் 1.5 படி 2 படி தான் சோறு ஆக்குவேன். 3 நேரத்துக்கும் சாப்பாடு ஆக்குற மாதிரி இருக்கா இருக்கும். எல்லாம் செய்வேன், நான் சந்தோஷமா தான் செஞ்சேன். நான் செஞ்சு நைட்டு படத்துல 10:30 அப்புறம் மிச்சரு காரச்சவள நிறைய பாக்கெட் போடும்போது நைட் 2:30 கூட ஆகும். பாக்கெட் போட்டு வச்சுட்டு தான் நாங்க படுப்போம். அப்ப அப்படியே தான் இருந்தோம். ஏன் நல்லா நல்லா நடந்தது.
0: ஒரு சுத்து 2 சுத்து சுத்துறோம். அந்த 2 சுத்துலயும் நீங்க நிறுத்திடுறீங்க. ஒரு பாக்கெட்டுக்கு 6 முறுக்கு வைக்கிறோம். இது வந்து 50 ரூபான்னு விக்கிறாங்க. ஒரு சிலர் 60 ரூபான்னு விக்கிறாங்க. அதுவே கொஞ்சம் பெருசா இருந்துச்சா 12 முறுக்கு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 120 அந்த ரேட்டுக்கு வைக்கிறாங்க. இப்ப அந்த பாக்கெட்டை வந்து தகம் பிரிச்சே வைக்கிறது, அதனுடைய பாலித்தீன் கவர் வாங்குறது, அதுக்குள்ள உடையாம வைக்கிறது, இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க?
2: தனித்தனியா பாக்கெட் வச்சிருப்பாங்க. 4, 5, 5, 6 அப்படின்னு ஒரு அளவு இருக்கும். நாங்க வந்து 10 முறுக்கு போடுறது 7 கேள்னு ஒரு பை இருக்கும். அந்த இதுல பண்ணுவோம். 25 முறுக்கு போடுறதா இருந்தா அது ஒரு மாதிரி கணக்கு பண்ணி பண்ணுவோம். 25 முறுக்குன்னா 4 ரூபா போட்டு 5 ரூபாய்க்கு விற்கிற மாதிரி இருக்கும். அது கணக்கு பண்ணி போட்டு அது அதுக்கு தகுந்த மாதிரி போடுவோம். அதுக்குரிய பை ஒவ்வொரு பேருக்கும் பை வாங்கி வச்சுக்குவோம். வாங்கி அதை பாக்கெட் போட்டு
0: ஒரு நாள்ல மாவு வாங்கி ஒரு நாள்லயே முடிக்கிறது அப்படின்னு டெய்லி அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கோம்ல.
2: வியாபாரம் பாத்துக்கிட்டே இருந்தவங்களுக்கு அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் தோணுதே ஒழிய வியாபாரம் இல்லாம நம்ம சும்மா உட்காந்துருக்கிறது மனசு கஷ்டமா இருக்கு, அவ்வளவுதான்.
0: மக்கள் அந்த முறுக்க விரும்புறது இல்லையா? இல்ல நமக்கு
2: ஸ்நாக்ஸ் நிறைய வந்துருச்சுல, பாக்கெட்ல அடைச்சு நிறைய பொருள் வந்துருச்சு. பெரிய பெரிய பாக்கெட்டா வரும்போது 10 ரூபாய்க்கு
0: என்ன ஸ்பெஷல் அதுல?
2: அப்பலாம் நாங்களும் உப்பு தண்ணி கிணத்துல 2-3 கேணி தான் இருக்கும். அங்கதான் போய் நான் காலையில போனேன்னா எங்க குடும்பத்துக்கு சாயங்காலம் 4 மணி வரைக்கும் இறப்போம். இருக்கும் தண்ணி, தண்ணி வாகுன்னு சொல்லுவாங்க. அப்ப தண்ணியோட டேஸ்ட் தான் அந்த முறுக்குக்கு டேஸ்ட் அப்படிம்பாங்க. ஆனா எங்க மாமனார் போடுற முறுக்கெல்லாம் அங்கனக்குள்ள வாங்கி சாப்பிடறதுக்கே எல்லாம் ஆள் இருப்பாங்களாம். கொடுத்துட்டு எப்ப போனாலும் ஒரு கூடை நிறைய பெரிய கூடையா இருக்கும், ரெண்டு மூட மூணு மூட நெல் பிடிக்கிற அளவுக்கு இருக்கும் அந்த கூடை. அவ்வளவு வந்து தூக்கிட்டு போவார், அம்பிட்டு வித்துட்டு தான் வந்துருவாரு. டெய்லி அது போவார், ஆனா காலையில ஒர்க்கு போவார், சாயங்காலம் ஒர்க்கு போவார். காலையில ஒரு தினம் அரிசி முறுக்கா கொண்டு போவார், சாயங்காலம் போறது குண்டு முறுக்குன்னு சொல்லி ஒன்று போடுவோம், கிழங்கு மாவும் கல்ல மாவும் போட்டு போடுவாங்க. போட்டா அதனால உருண்டையா

0: அது ஒரு மூணு சுத்து இப்படி மேல வரைக்கும் சுத்தி போடுவாங்க, அது நல்ல வியாபாரம் நடக்கும். இப்ப இப்ப அது போடுறது இல்ல, அது ஒருத்தர் வேணாம் அப்படின்ட்டாங்க, அதனால அப்படியே அது விட்டுட்டாரு. முந்தி எல்லா முறுக்கும் போட்டுக்கிட்டோம், குண்டு முறுக்கு, ஓம்புடி முறுக்கு, அரிசி முறுக்கு, இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த முறுக்கு தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். நாங்கள் மல்லித்தலை முறுக்கு, பூண்டு முறுக்கு, மிளகா போட்டி போட்ட முறுக்கு, அந்த இதெல்லாம் இன்ன வரைக்கும் போட்டு
1: போடல. ஒருவேளை இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சோம்னா வியாபாரம் கொஞ்சம் நல்லா இருக்குமோ?
0: இல்ல, போட்டு நம்ம ரிட்டர்ன் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு, நம்ம போடுற வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சம் அது ரிட்டர்ன் எடுக்கிற மாதிரி இருந்தா என்ன பண்றது,
1: நமக்கு லாஸ் ஆயிரும் இல்லையா?
0: லாஸ் ஆகிறாப்ல இருக்கும்.
1: முறுக்கு வியாபாரம் அப்படின்றது இல்ல, ஒரு தொழில். அந்த தொழில வந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்து வேலை செஞ்சோம் அப்படின்னா கிடைக்கிற லாபம் நமக்கு போதும் அப்படின்ற வகையில ரொம்ப அழகா இணைந்து செயல்பட்டிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா.
0: நன்றி மேடம்.
2: 50 ஆண்டுகளாக மணப்பாறை முறுக்கு போடுறதுல அனுபவம் வாய்ந்த எஸ் நாகராஜன் அவர்களின் அனுபவங்களை தான் உழைப்பவர் அரங்க நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம கேட்டோம். இன்னமும் கூட மிதிவண்டியில வானொலி பெட்டியையும் கட்டிக்கிட்டு வியாபாரத்துக்கு போறாரு. உழைப்பிற்கு வயதில்லை, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. சுவையான முறுக்கினை தயார் செய்யும் அவருடைய உழைப்பும் வானொலியோடு அவருடைய அனுபவங்களும் நம் மனதில் நிறைந்திருக்க இன்றைய உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம்.

0: நோய் மேலாண்மை மற்றும் பராமரிப்பு முறைகளை திறம்பட செயல்படுத்த முடியும். குறைஞ்ச செலவில் அதிக உற்பத்தி திறன் லாபத்தை பெற்று கால்நடை வளர்ப்பை நிலையான வருமானம் தரக்கூடிய தொழிலாகவும் மாற்ற முடியும். கறிக்குட்டிகளை வாங்குறது தொடங்கி விற்கிறது வரைக்கும் தேவையான எல்லா தகவல்களையும் தாங்கி வரும் இன்னைக்கு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சி. கறிக்குட்டி வளர்ப்பு குறித்து நம்மோடு தகவல்களை பகிர வராங்க சேலம் மேச்சேரி ஆட்டின ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் வி. சங்கர் அவர்கள். விவசாய பெருமக்கள் கேட்டு பயன்பெறலாம் உழவர் உலகம் 7:25 நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் பிற்பகல் 3 மணி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். நாட்டின் ரயில்வே துறை கடந்த 12 ஆண்டுகளாக ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுடன் வளர்ச்சி பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபத் இடையே இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், வரும் ஆண்டுகளில் ஹைட்ரஜன் ரயில் சேவை மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், ஹைட்ரஜன் ரயில் சேவை நம் நாட்டின் தொழில்நுட்ப சாதனையை பறைசாற்றுவதாக எடுத்துரைத்தார். தமிழ்நாட்டில் வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை குறித்த பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. அனைவருக்கும் தரமான வீடு வழங்குவது மற்றும் நகர்ப்புற வளர்ச்சியை உறுதி செய்வது குறித்து இதில் ஆய்வு செய்யப்பட்டது. சென்னை, திருச்சி, கோவை உள்ளிட்ட நகரங்களில் குடிசையில்லா நகரத்தை உருவாக்குவது குறித்து விரிவான ஆலோசனைகளும் இதில் மேற்கொள்ளப்பட்டது. சென்னை ஓமாந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான அதிஅழுத்த பிராணவாயு சிகிச்சை மையத்தை மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இன்று துவக்கி வைத்தார். முன்னதாக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையை ஆய்வு செய்த அவர், அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் காலியாக உள்ள மருத்துவ பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றும் கூறினார். தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகள் வரும் 1ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் பொதுமக்கள் தங்களது விவரங்களை இணையதளம் வாயிலாக பதிவேற்றம் செய்யும் பணி தொடங்கியுள்ளது. இம்மாதம் 31ஆம் தேதி வரை se.census.gov.in என்ற இணையதளத்தில் தங்களது விவரங்களை பதிவேற்றம் செய்யலாம். விருதுநகர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நோக்கில் 288 மாற்றுத்திறனாளிகளுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பிலான உதவி உபகரணங்களை ஆட்சித்தலைவர் திரு சுகபுத்ரா இன்று வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேசிய தொழில் பழகுனர் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் வரும் திங்கட்கிழமை தொடங்குகிறது. திருச்சி கொட்டப்பட்டு கால்நடை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி கழகத்தில் குறைந்த விலையில் கோழி குஞ்சுகள் விற்பனை நடைபெறுவதால் விவசாயிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு இதன் தலைவர் டாக்டர் சிபி தாமஸ் தெரிவித்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு PV சிந்து முன்னேறியுள்ளார். நாளை நடைபெறும் அரையிறுதியில் சீனாவின் யூஃபி சென்னை சிந்து எதிர்கொள்கிறார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 4 மணிக்கு.

நேர்களே, குட்டி ஆடுகளை வாங்கி குறுகிய காலம் வளர்த்து எடை கூட்டி விற்பனை செய்யறது பல விவசாயிகள் மேற்கொள்ளக்கூடிய லாபகரமான துணி தொழிலாக இருக்கு. கறிக்குட்டி வளர்ப்பின் சரியான முறைகளை தெரிஞ்சுக்கிறதன் மூலமா ஆரோக்கியமான குட்டிகளாக வளர்த்து இறப்பு விகிதத்தை குறைச்சு தீவனம் தடுப்பூசி

உணர்வதோடைய இனிமை, அங்கீகாரம் கிடைத்த மகிழ்ச்சி, வானொலியோடு உருவாகக்கூடிய உணர்வுபூர்வமான பிணைப்பு, இது எல்லாம் கலந்த இனிய அனுபவத்தை நமக்கு தர காத்திருக்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசை தூறல்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
4: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
5: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
6: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
5: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
7: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு

0: சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி.
2: நேர்களோட கையெழுத்து தாங்கி வந்த கடித கருத்துக்களை கேட்க வேண்டிய நேரம் இது. குமாரமங்கலத்திலிருந்து லோகநாதன், யுவராஜ், லட்சிய பிரியன், மகேஸ்வரி, புஷ்பலதா, சதீஷ், மாளவிகா, சீர்காழியிலிருந்து பாக்யா, மித்ரன், ரிதன்யா, ஸ்ரீ இவங்கெல்லாம் சேர்ந்து கடிதம் எழுதியிருக்கிறாங்க. கோகுல் இவங்களோட சேர்ந்து இந்த மாதம் 11 நிகழ்ச்சிகளில் மாலை 4 ஒலிபரப்பான வண்ணக்கோலங்களை கவிநயத்தோடு பாராட்டியிருக்காங்க. வண்ணமிகு வண்ணக்கோலங்கள் நேரலை நிகழ்ச்சி கேட்டு சுவைத்தோம். அறிவுக்கு விருந்தா பொது அறிவு வினா விடைகளோடு களம் கண்டது. அறிவிப்பாளர்கள் லோகநாதன், மரியா ரெண்டு பேரும் இணைந்து நிகழ்ச்சியில நேயர்களை வரவேற்றாங்க. பங்கெடுத்துக்கிட்ட நேயர்கள் ஒவ்வொருவரும் விடைய சொல்லி சபாஷ் பெற்று சென்றார்கள். நிகழ்ச்சி அற்புதமாகவும் வசத்தலாகவும் போனது, நன்றி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதே நேயர் இந்த மாதம் 12 மாலை 5 இளந்தென்றல் வீசும் இனிய வேளையில இல்லம் நோக்கி ஓடோடி வந்த பொன்மாலையில ஒலித்த இனிமை நிறைந்த இடைக்காலத்து இன்னிசைராகம் மீண்டும் இன்ப ராகங்கள் இனிக்க இனிக்க கேட்டு இசைதாகம் பருகினோம் அப்படின்னு கவிநயத்தோடு பாராட்டியிருக்கிறாங்க. அறிவிப்பாளர் வடமலை அவர்களுடைய கவிநய தொகுப்புல காற்றலையில கலந்து வந்த இனிமையான பாடல்கள் இதயத்தை இசையால தாளாட்டிச்சான். இதை சொல்லிட்டு அதுல ஒரு பாடல் அவங்க மனசு தொட்டு போச்சு அப்படின்னு அந்த பாடலையும் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. இதனை இந்த மாதம் 13 இரவு 10 நினைவுகளால் நிழலாடும் கால பெட்டகத்தின் கலையாத ஓவியமாக காதோறும் கவிப்பாட வந்த ஞாபகம் வருதே நிரலி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தோம் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்கிறாங்க. அறிவிப்பாளர் சுரேஷ் அவர்கள் நேர்களை வரவேற்றாரு. இனிப்புல இணைந்த இனிய நேயர்கள் ஒவ்வொருவரும் மனம் கனிந்த கானத்தை மனம் குளிர கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவங்களுக்கு பிடித்த பாடல்கள் என்னென்ன ஒலிபரப்பானதோ அதையும் சேர்த்து பட்டியலிட்டிருக்கிறாங்க. 14 எழுதின கடிதத்துல மாலை 5 ஒலிபரப்பான பொன்மாலை நிகழ்ச்சியை கவிநயத்தோடு பாராட்டி இருக்கிறாங்க. பண்பலை எனும் இசை சோலையிலிருந்து இன்னிசை ஊர்வலமாய் இன்ப உலா வந்த பொன்மாலையில ஒலித்த இனிமையான இடைக்காலத்து இன்னிசை கானங்களை கேட்டு இன்புற்று மகிழ்ந்தோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அறிவிப்பாளர் அனிஷா அவர்களுடைய கவித்துவமான தொகுப்புல காற்றலையில கலந்து வந்த இடைக்கால காதல் கீதங்கள் ஒவ்வொன்றும் திரும்ப திரும்ப கேட்க தூண்டியதான் சொல்லிட்டு அன்னைக்கு ஒலிபரப்பான சில பாடல்களை பட்டியலிட்டு இருக்கிறாங்க. இந்த கடிதங்கள் எழுதியிருக்கிற குமாரமங்கலத்திலிருந்து லோகநாதன், யுவராஜ், லட்சிய பிரியன், மகேஸ்வரி, புஷ்பலதா, சதீஷ், மாளவிகா, சீர்காழியிலிருந்து கோகுல், பாக்யா, மித்ரன், ரிதன்யா, ஸ்ரீ இவங்களுக்கு நன்றி. கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 இசை தூரல்.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

மனசு தாங்கி நம்ம பண்பலை வரைக்கும் பயணம் செஞ்ச கருத்துக்களை கேட்க வேண்டிய நேரம் இசை தூரில். இப்போ மணப்பாறை காமராஜ் நகர்ல இருந்து பி வீரமணி அப்படிங்கிறவங்க கடிதம் எழுதியிருக்கிறாங்க. பத்தி 4ஆம் தேதி ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில எஸ் ஜானகி அவர்களின் நினைவா ஒலிபரப்பான பாடல்கள் அவங்க மனசை தொட்டுச்சான், அதை ஒலிபரப்பின பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பாராட்டி இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில அறிவிப்பாளர் ரொம்ப அழகா இனிய குரல்ல நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க, அவங்களுக்கு பாராட்டுகள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. மணப்பாறை காமராஜ் நகர்ல இருந்து பி வீரமணி அப்படிங்கிறவங்க, திருச்சியிலிருந்து மிருதங்க கலைஞர் சுவாமிநாதன் அப்படிங்கிறவங்க, இன்னைக்கு காலையில 10 மணிக்கு திருவள்ளரை அருள்மிகு புண்டரீகாட்சி பெருமாள் திருக்கோயில நடந்த தட்சிணாயன வாசல் திறப்பு விழாவோட நேர்முக வர்ணனைய கேட்டிருக்கிறாங்க. நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதா இருந்ததா அவங்களுக்கு. திருச்சிக்கு வந்து 47 வருஷம் ஆச்சான், கும்பகோணத்துல தட்சிணாயன புண்ணிய கால உத்தராயண புண்ணிய கால வாசல் இருக்கிறது அவங்களுக்கு தெரியுமா, ஆனா திருச்சி திருவள்ளரையிலும் இது உண்டு அப்படிங்கறது இன்னைக்கு நிகழ்ச்சியை கேட்டுதான் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இப்படி தகவலோடு சேர்த்து நிகழ்ச்சியை படைச்ச திருச்சி வானொலிக்கு நன்றி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க சுவாமிநாதன் அப்படிங்கிறவங்க திருச்சியிலிருந்து, அவங்களுக்கு நன்றி. கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி FM Rainbow 102.1.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: கருமண்டபம் தெற்கு தெருவில் இருந்து வேலாயுதம், திரவியமலர், துர்கா தேவி, தன்விக், சந்திரு, விஸ்வா இவங்க எல்லாரும் சேர்ந்து மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. நேற்று மாலை 5 மணிக்கு பொன்மாலை நிகழ்ச்சி கேட்டாங்களாம். இடைக்கால இன்ப காணங்கள் கா வரிசையில தொடங்கக்கூடிய பாடல்களா அமைஞ்சது, அருமையா இருந்தது எல்லா பாடல்களும். இனிமே நிகழ்ச்சியை வழங்கிய திருச்சி பண்பலைக்கு வாழ்த்துக்கள், அறிவிப்பாளருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. கருமண்டபம் தெற்கு தெரு, வேலாயுதம், திரவியமலர், துர்கா தேவி, தன்விக், சந்திரு, விஸ்வா இவங்க அனுப்பின மின்னஞ்சல்ல. அடுத்து பெல் டவுன்ஷிப் ராம் லட்சுமி அப்படிங்கிறவங்க திருநெல்வேலியிலிருந்து அனுப்பியிருக்கிறாங்க. இன்னைக்கு நாள் மலர் நிகழ்ச்சி தந்த தகவல் அருமையா இருந்ததா, காந்தி அஞ்சலி உரை ஜான்சன் அவர்களோட குரல்ல கேட்பது அருமையா இருந்தது அப்படின்னு பாராட்டி இருக்கிறாங்க. அறிவிப்பாளர் சரோ கண்மணி காலை மலர்ல தந்த தகவல்களும் பாடல்களும் இனிமையா இருந்ததா. இன்றைய வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில பன்னாட்டு நீதி நாளை முன்னிட்டு முனைவர் எஸ் எம் பாலகிருஷ்ணன் அவர்களோடு கோகிலா அவர்களுடைய கலந்துரையாடல் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. 1 மணி நேரம் போனதே தெரியலையா. சமூக அறிவியல் வகுப்புல 1 மணி நேரம் ஆர்வமா உட்கார்ந்து அந்த உரையை கேட்ட உணர்வு அவங்களுக்கு இருந்ததா. ஐயா சொன்ன எல்லா தகவல்களும் இனிமையா இருந்தது, இதுவரை நான் தெரிஞ்சிருக்காத தகவலா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் கோகிலா அவர்களுக்கும் சேர்த்து பகிர்ந்திருக்கிறாங்க. வழங்கிய பண்பலைக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. பெல் டவுன்ஷிப்பை சேர்ந்த ராம் லட்சுமி அப்படிங்கிறவங்க திருநெல்வேலியிலிருந்து கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல்.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,

இசைத்தோரல் கீழிஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல் ரெங்கன் சுந்தரராஜன் அப்படிங்கிறவங்க ஸ்ரீரங்கத்திலிருந்து மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஆலய உலா நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்க. திருவள்ளரை அருள்மிகு புண்டரீகாட்ச பெருமாள் திருக்கோயிலில் நடைபெறக்கூடிய தட்சிணாயன வாசல் திருப்பு விழாவோட நேர்மகை வர்ணனையை நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளரை கோபுர அமைப்பு முதற்கொண்டு எல்லா விஷயங்களையும் பகிர்ந்துகிட்டாங்க. நிகழ்ச்சி பிரிவு தலைவர் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்களோட அமைப்பில் விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களும் சாந்தி சரவணகுமார் அவர்களும் இணைந்து நிகழ்ச்சியை படைச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வானொலியை கேட்டுக்கிட்டே இருந்தனால இந்த நல்ல நாளில் இந்த நிகழ்ச்சி எங்களால் கேட்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சந்தோஷமா தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கோவில்களுடைய முக்கியமான தகவல்கள் சொன்னாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் ஒன்று விடாமல் பட்டியலிட்டு இருக்கிறாங்க. இந்த தலத்தோட மகிமைகள் இவ்வளோ இருக்கிறத நம்மளோட ஆலய விழா நிகழ்ச்சி எடுத்து காட்டிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும்

கேட்டா சொல்லிக்கிட்டே போகலாம், மின்னஞ்சல இடம் இருக்காது, அதனால சுருக்கமா இந்த மின்னஞ்சலை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் தன்னோட மின்னஞ்சலை நிறைவு செஞ்சிருக்கிறாங்க. நட்போடு ஆகாஷவாணி திருச்சிக்கு இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறவங்க ரங்கன் சுந்தர்ராஜன் அப்படிங்கிறவங்க ஸ்ரீரங்கத்திலிருந்து. அடுத்த மின்னஞ்சல் தஞ்சாவூர்லேருந்து லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க அனுப்பியிருக்கிறாங்க. வியாழக்கிழமை 16 நேற்று காலை 9 வசந்த அழைப்பில் எலும்பு மூட்டு ஆரோக்கியம் மேம்பட அப்படிங்கிற தலைப்பில் திருச்சி எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எம் கலைவாணன் அவர்கள் சொன்ன தகவல்களை கேட்டிருக்கிறாங்க. சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியோர்கள் வரைக்கும் எலும்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறத பற்றி பல தகவல்களை சொன்னாங்க, சிறப்பாக இருந்தது அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்திய முருகானந்தம் தியாகராஜன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி பாராட்டியிருக்கிறாங்க. 11 உங்களோட நாங்கள நேர்களோட இனிமையான நேரலை பாடல்களை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் கமலாக்கு பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. பிற்பகல் 3 இசைத்துறல் நிகழ்ச்சியில் நேர்களோட மின்னஞ்சல்களை அழகாக தெளிவாக வாசித்த அறிவிப்பாளர் அதிபதிக்கும் பண்பலைக்கும் நன்றியும் பாராட்டுகளும் பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த மின்னஞ்சல் எழுதி இருக்கிறவங்க தஞ்சாவூர்லேருந்து லக்ஷ்மி. கேட்டுட்ருக்கோம் இசைத்துறல்.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1-5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி, துறையூர்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி இவங்கெல்லாம் சேர்ந்து மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. 16 நேற்று காலை மலர் கேட்டாங்களாம், 8 மணிக்கு இதே ராகத்தில் புதிய பாடல்களை கேட்டு ரசிச்சாங்களாம், பிற்பகல் 1 மணிக்கு மதுரை கீதத்தில் நல்ல தரமான அழகான பாடல்கள் சிறப்பாக வலம் வந்தது, கேட்டு அகம் மகிழ்ந்தோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. நேயர்களுக்காக தரமான சிறப்பான நிகழ்ச்சிகளை வழங்கி வரக்கூடிய திருச்சி வானொலிக்கு அறிவிப்பாளர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்துருக்கிறாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி அப்படிங்கிறவங்க. அடுத்த மின்னஞ்சல் வடக்கு சாலைப்பட்டி நியூட்டன் மலர்விழி தருண் சமிதா இவங்க பகிர்ந்திருக்கிறாங்க. காலை மலரோட தொடக்கத்தில் நேற்று செண்பா அவர்களுடைய வெற்றி சிந்தனை, வெற்றியாளர்களுடைய செயல், சிந்தனை, முயற்சி, பாராட்டு, இது எல்லாத்தையும் நாம எண்ணங்களில் நினைச்சிட்டு இருந்தா நாமளும் வெற்றியாளராகவே இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த தகவல் சிறப்பாக இருந்ததுன்னு பகிர்ந்திருக்கிறாங்க. வடக்கு சாலைப்பட்டியிலிருந்து நியூட்டன் மலர்விழி தருண் சமிதா இவங்க. அடுத்து எஸ் லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க குமரநகர்லேருந்து மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. 16 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் அதிபதி தோழிகள்கிட்ட நீங்கள் பார்த்த கலைநயம் அப்படிங்கிற தலைப்பில் பேச அழைப்பு விடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஒரு நேயர் சொன்ன தகவல் அவங்களுக்கு பிடித்திருந்ததாக அதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. மகாபலிபுரத்தில் இருக்கிற யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட், அதுவும் ராமேஸ்வரம் கோயிலில் இருக்கிற உலகிலேயே நீளமான காரிடார், இது ரெண்டும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. சித்தன வாசல் ஓவியங்களும் பிடிச்சுதான். நிகழ்ச்சி அருமையா இருந்தது, வாழ்த்துக்கள் அறிவிப்பாளர் அதிபதிக்கு அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. எஸ் லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க குமரநகர் திருச்சியிலிருந்து. கேட்டுட்டு இருக்கோம் இசை தூரல்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகள்.

0: அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இசைத்துறையில் கிணஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வடக்கு சாலைப்பட்டி நியூட்டன் மலர்விழி தருண் சமிதா இவங்க 16ஆம் தேதி அனுப்பின கடிதத்துல மின்னஞ்சல்ல கடலின் அலைய ஆற்றும் அலையாத்தி காடுகள் பத்தின டெக் பைட் தகவல் சுவாரஸ்யமா இருந்தது 16ஆம் தேதி அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. வடக்கு சாலைப்பட்டி நியூட்டன் மலர்விழி தருண் சமிதா இவங்க. பெரம்பலூர்ல இருந்து தேவி நிதியசன் இவங்க ஒரு மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. வசந்த் அழைப்புல 16ஆம் தேதி 9 மணிக்கு மருத்துவர் அவங்க கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாத்துக்கும் அறிவிப்பாளரே கேட்டுட்டாங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. மருத்துவருக்கும் நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். கொடுத்த நிலைய இயக்குனருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு நல்ல பாடகளா இருந்ததா, 11 மணிக்கு உங்களோடு நாங்க ரொம்ப அன்பா பேசி பாடகளை கொடுத்தாங்க, 12 மணிக்கு மங்கையர் உலகத்துல அறிவிப்பாளர் பாடகளை கொடுத்தாங்க அவங்களுக்கு நன்றி, 1 மணி நேரம் மதுரை கீதத்துல அறிவிப்பாளர் அழகான பாடகளை கேட்டவங்களுக்கு கொடுத்தாங்க, அவங்களோட குரல் மென்மையா இருந்தது அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு, பிற்பகல் 3 மணிக்கு இசைத்துறையில மின்னஞ்சல் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க வாசிச்சதுக்கு, 5 மணிக்கு பொன்மாலை பொழுது அறிவிப்பாளர் நல்ல பாடகளை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு 3 அறிவிப்பாளர்கள் பிரியா, வைரமணி, அதோடு சேர்த்து காலையில் ஒலிபரப்பு பண்ண அறிவிப்பாளர்கள் 2 பேருக்கும் அதிபதி கமலா இவங்களுக்கு நன்றியாக பாராட்டி இருக்கிறாங்க இந்த நேயர். பெரம்பலூர்லேருந்து தேவி நிதியரசன் அப்படிங்கிறவங்க. அடுத்த நேயர் தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறவங்க கீழக்குண்டையம்பேட்டை திருவானைக்காவலிருந்து 16ஆம் தேதி நேற்று காலை இணைத்தானும் நல்லவை கேட்கல பேசிய முனிவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள் நான் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நாம் அப்படின்னு சொல்றது நல்லது அப்படிங்கிறத குட்டி கதை மூலியமா சொன்னாங்க, விளக்கி அருமையா இருந்தது. வசந்த் அழைப்புல கலந்துகிட்டு பேசிய எலும்பு முறிவு மருத்துவர் அவர்கள் வைட்டமின் டி அதோட அவசியம் பத்தியும், நம்ம தினமும் சுமார் 30 நிமிடமாவது சூரிய ஒளி நம்ம உடல்ல படுற மாதிரி பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, ரொம்ப பயனுள்ளதா இருந்தது அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. இரவு உள்ளூர் உலகத்துல கலந்துகிட்டு பேசின நாகை தலைஞாயிறு டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் விமலாதேவி அவர்கள் மீன்லிருந்து ஊறுகாய், கட்லட், பிரியாணி, பஜ்ஜி இது மாதிரி பொருட்களை எப்படி தயாரிப்பது அப்படின்னும், கடல் பாசி உணவுப் பொருட்கள் பற்றியும் விளக்கி சொன்னாங்க, அருமையாக இருந்தது. நிகழ்ச்சி பிரிவு தலைவர் RV அவர்களுக்கும் நன்றி, பாராட்டுக்கள். வழங்கிய பண்பலைக்கு நன்றி அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறவங்க கீழக்குண்டையம்பேட்டை திருவானைக்காவலிருந்து. அந்தோணிராஜ் அப்படிங்கிறவங்க சென்னையிலிருந்து ஒரு மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. 15ஆம் தேதி காலை 9 மணிக்கு வசந்த் அழைப்புல அதுவா இதுவா கேட்டாங்களாம், இளையோர் திறன் மேம்பட தேவை சுய முயற்சியா அல்லது சமூக ஆதரவா அப்படிங்கிற தலைப்புல தகவல்கள் சிறப்பு, விருந்தினரோட பகிர்வு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. மாலை 5 மணிக்கு பொன் மாலையில பாடகள் அருமையா இருந்தன. 16ஆம் தேதி இரவு 10 மணிக்கு ஞாபகம் வரதையில ஒலித்த கிளாசிக் பாடல்கள் இனிமை அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. இசைத்துறல் வண்ணக்கோலங்கள் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நிலையத்தார் எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க அந்தோணிராஜ் அப்படிங்கிறவங்க சென்னையிலிருந்து அனுப்பின மின்னஞ்சல்ல. கேட்டுட்டு இருக்கோம் இசைத்துறல்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 பண்பலைக்கு மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. அரியலூர் வாரியங்காவல் கதிரவன் வசந்தி கொளஞ்சிநாதன் இவங்க எல்லாரும் சேர்ந்து 16 காலை மலர் இதய ராகம் போடு ஆட்டம் போடு மதுரை கீதம் இசைத்துறல் எல்லாம் கேட்டாங்களாம். சிறப்பாக இருந்ததா நிகழ்ச்சியில் வந்து பாடல்களும் அருமையாக இருந்ததா அறிவிப்பாளருக்கு பாராட்டுக்களை பகிர்ந்துருக்கிறாங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வாழ்த்துக்களும் நன்றியும் பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறவங்க அரியலூர் வாரியங்காவல் கதிரவன் வசந்தி கொளஞ்சிநாதன். அடுத்த மின்னஞ்சல் எஸ் ரங்கன் சி சுந்தரராஜன் அப்படிங்கிறவங்க ஸ்ரீரங்கத்திலிருந்து அனுப்பியிருக்கிறாங்க. 17 இன்று காலை 8 ஆடி மாத சிறப்பு தொடர் அரங்கேறியது இல்லையா, அந்த நிகழ்ச்சியை இவங்க கேட்டிருக்கிறாங்க. நிகழ்ச்சியினை பற்றின பாராட்டு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. மின்னஞ்சல் வழியாக இவங்க அனுப்பியிருக்கிற தகவல் இதுதான். அன்பில் மாரியம்மன் திருக்கோயில் பற்றின சித்திரம் ஒளிபரப்பாக கேட்டோம். மாரியம்மன் புராணங்கள் பற்றியும் ஆடி மாதம் ஆடி அமாவாசை ஆலய சிறப்புகள் பற்றியும் எடுத்து சொன்னாங்க. விஜயலட்சுமி ராம்குமார், கோபாலகிருஷ்ணன் மற்றும் சாந்தி சரவணகுமார் இவர்களுடைய படைப்பு ரொம்ப சிறப்பாக இருந்தது. வர்ணனை காட்சிகள் அருமையாக இருந்தன. ஓம் சக்தி பராசக்தி அப்படிங்கிற அம்மன் அருளோடு வானொலி கேட்ட எல்லாருக்கும் மாரியம்மன் அருள் கிடைத்திருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையே இல்லை. அந்த அளவுக்கு நிகழ்ச்சி பக்தி பரவசம் ஊட்டியது அப்படின்னு தன்னோட மின்னஞ்சலில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. எஸ் ரங்கன் சி சுந்தரராஜன் அப்படிங்கிறவங்க ஸ்ரீரங்கத்திலிருந்து அனுப்பின மின்னஞ்சல்ல. இசைத்துறல் நிகழ்ச்சியில் திகட்ட திகட்ட நேர்களான நீங்கள் அனுப்பின கடிதங்கள் மின்னஞ்சல்கள் தாங்கி வந்த கருத்துக்களை கேட்டாச்சு. இனி நாம வழக்கம் போல 4 வரக்கூடிய வண்ண கோலங்கள் விளையாடுறதுக்கு தயாராகலாம். நேர்கள் உங்களுடைய அலைபேசி எடுத்து 43 இந்த முன்னிணைப்பு என்னோட 246-102-1 அறிமுக நேராக இருந்தால் 240-102-1 இந்த எண்களை தொட்டு வர தயாராகலாம்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50%

0: பீடம் வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி, துறையூர்.
2: நேரம் மாலை 4 மணி. இப்ப நாம கேட்கலாம்.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். பிரதமர் திரு நரேந்திர மோடி சண்டிகரில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை இன்று துவக்கி வைத்தார். இதன்படி சுகாதாரம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெறும் வகையிலான திட்டங்கள் துவக்கி வைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு முழுவதும் தகுதியான பயனாளிகளுக்கு புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டு வருவதாக மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். சேலம் மாவட்டத்தில் 1695 பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கி பேசிய அவர், மாவட்டத்தில் தற்போது 11 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் பயனடைந்து வருவதாக தெரிவித்தார். நாகை மாவட்டத்தில் பல்வேறு துறைகளின் சார்பில் 10 கோடி 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களை மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் இன்று திறந்து வைத்தார். முன்னதாக 383 பயனாளிகளுக்கு 61 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். தென்காசி மாவட்டம் மலையடிப்பட்டி அகழாய்வில் 100க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தொடர் தொல்லியல் பணிகளும் அறிவியல் பூர்வமான ஆய்வு முடிவுகளும் தமிழர்களின் தொன்மையை உலகிற்கு பறைசாற்றும் என்று சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகள் வரும் 1ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் பொதுமக்கள் தங்களது விவரங்களை இணையதளம் வாயிலாக பதிவேற்றம் செய்யும் பணி இன்று தொடங்கியது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை மேற்கொள்ள வரும் அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் அறிவுறுத்தியுள்ளார். இப்பணிகளுக்காக 2000க்கும் மேற்பட்ட கணக்கெடுப்பாளர்களும் 300க்கும் மேற்பட்ட மேற்பார்வையாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வேலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் தலைமையில் இன்று நடைபெற்றது. மாவட்டத்தில் மின்வெட்டு பிரச்சினையை சரிசெய்ய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு அருள்மிகு பன்னாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி வெள்ளியையொட்டி பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பக்தர்கள் நெய் தீபம் ஏற்றியும் கூழ் ஊற்றியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். கோவில் வளாகத்தில் பாரம்பரிய நடனமான சலங்கை ஆட்டம் நிகழ்ச்சியும் இடம்பெற்றது. இத்தாலியில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் சுமித் நாகல் இத்தாலியின் ஃபெடரிக்கோவை இன்று எதிர்கொள்கிறார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 5 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம இப்ப கேட்கலாம் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ. சரி சரி வசந்த்,
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைஞ்சிருக்கீங்க. 4:04 ஆக போகுது. நேர்களே, விளையாட தயாராக இருப்பீங்க, உங்கள் மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரியான விளையாட்டுகள் இன்னைக்கு காத்திருக்கு நிகழ்ச்சியில் அப்படின்னு தான் சொல்லணும். கேள்விகளாகவும் இருக்கலாம், அல்லது வந்து ஏதாவது விளையாட்டுகளாகவும் இருக்கலாம். இன்னைக்கு மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரியான விளையாட்டுகளோடு தான் வண்ண கோலங்கள் விளையாட போகிறோம். நீங்கள் பங்கேற்கணும் அப்படின்னா தொட்டு வரலாம்.
0: சுழி 4:31 இந்த முன் இணைப்பு என்னோட 246-102.1 அறிமுக நேரா நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை வரவேற்க காத்திருக்கு 240-102.1.

0: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி.
1: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,
0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்து செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள்

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: உற்சாகமான மாலையில ரொம்ப வரவரப்பா எல்லாரும் நான் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யக்கூடிய நேரம் இது வண்ண கோலங்களுக்கான நேரம். இன்னைக்கு எப்படி மூளையை கசக்க போறோம்? ரொம்ப கஷ்டமா இருக்குமோ?
3: இல்ல இல்ல, ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, எப்பயும் போல கொஞ்சம் எளிமையா தான் இருக்கும். என்ன அப்படின்னா வந்து கொஞ்சம் நம்ம யோசிச்சு விளையாண்டோம் அப்படின்னா வந்து அந்த எல்லாமே எளிமைதான். அடுத்து யார் வர, முதல்ல யார் வரப்போறாங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்
4: மாலை. வணக்கம் சார். எஸ்னம்பட்டி ரமேஷ். வணக்கம்.
3: வணக்கம் ரமேஷ் சார், உங்களுக்கான விளையாட்டு சொல்லலாமா?

0: சொல்லலாம் சார்.
1: சரி சார், நீங்க யாருடைய ரசிகர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? திரைப்பட நடிகர்கள் யாருடைய
0: கமல்ஹாசன்.
1: கமல்ஹாசன் ரசிகர், சரி. ஆனா வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கான விளையாட்டுகள் பாத்தீங்க, விளையாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 100 என்ன வந்து இறங்கு வரிசையில சொல்ல போறீங்க.
0: ஓகே சார்.
1: 5 அந்த மடங்கு வரும் இல்லையா, 5, 10 அந்த மாதிரிலாம் வரும்ல.
0: ஆமா.
1: 100 நீங்க தொடங்கக்கூடாது. 100 அந்த மாதிரியான இடங்கள்ல வரும்போது மட்டும் நீங்க உங்களுக்கு பிடித்த நடிகர்களுடைய ஏதாவது ஒரே ஒரு வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லலாம். அது ரொம்ப லென்த்தா வேண்டாம். அந்த இடத்துல அவங்க அந்த ஒரு குட்டியான ஒரு வசனம் மட்டும் சொல்லலாம். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, மகிழ்ச்சி 99, 98, 97, 96, 95 வரும்போது 95 சொல்லக்கூடாது, திரும்ப மகிழ்ச்சின்னு சொல்லணும். அந்த
0: மாதிரி
1: ஆமா, அதே சொல்லலாம், அதே சொல்லலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது, அதே சொல்லலாம். நீங்க மகிழ்ச்சியன்னு கூட சொல்லலாம். தொடங்கலாமா?
0: தொடங்கலாம் சார்,
1: தொடங்குங்க.
0: சிறப்பு 99, 97, 99, 98, 97, 96 சிறப்பு 94, 93, 92, 91 சிறப்பு 89, 88, 87, 86 சிறப்பு 84, 83, 82, 81 சிறப்பு 79, 78, 77, 76 சிறப்பு 74, 73, 72, 71 சிறப்பு 69, 68, 67 66 சிறப்பு 64, 63, 62, 61 சிறப்பு 59, 58 57, 56 சிறப்பு 54, 53, 52, 51 சிறப்பு 49, 48, 47, 46 சிறப்பு 44, 43, 42, 41 சிறப்பு.
1: சிறப்பு சிறப்பு சிறப்பு சார், போதும். நான் எப்படி இருந்தது உங்களுக்கு இது? கொஞ்சம் இடைவெளி விட்டு யோசிச்சு யோசிச்சு சொன்னீங்களா?
0: கொஞ்சம் மைண்ட்ல ஏத்திக்கணும் சார், அந்த 5 லக்கம் 10 லக்கம் வரையில அந்த ஒரு.
1: ஆனால் கரி சரியா சொன்னீங்க, உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுகள் சார்.
2: வணக்கம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.

0: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
1: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
6: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
7: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
8: வண்ணக்கோலங்கள் கேடிஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 4:19 ஆயாச்சு. இப்போ நம்ம கூட இணையக்கூடிய நேர் யார் இங்கிருந்து வருக? வணக்கம்.
9: வணக்கம் இருவருக்கும். வணக்கம். வணக்கம் தத்துமங்கலம் கணபதி.
10: கணபதி ஐயா வணக்கம்.
9: வணக்கம் மனோஜ் சாரா.
10: நீங்க யாரா இருந்தா பேசுவீங்க?
9: மனோஜா அப்பா சார் ரெண்டு பேருமே
10: இல்ல, நான் கோபால்.
9: கோபாலா, சரி
10: சரி. உங்களுக்கான ஒரு கேள்வி கேட்கலாமா? ரொம்ப எளிமையான தாதான். ஒரு இருட்டு அறைக்குள்ள நீங்க போறீங்க, தீப்பெட்டியோட போறீங்க. அந்த அறையில ஒரு விளக்கு இருக்கு, மிளகு பருத்தி இருக்கு, ஒரு தீப்பந்தம் இருக்கு. இதுல எதை நீங்க முதல்ல பத்த வைப்பீங்க? ஒரு இருட்டு அறைக்குள்ள தீப்பெட்டியோட நீங்க போறீங்க, அந்த அறையில ஒரு விளக்கு, ஒரு மிளகு பருத்தி, ஒரு தீப்பந்தம் இருக்கு. எதை நீங்க முதல்ல பத்த வைப்பீங்க?
9: தீப்பெட்டி.
10: சிறப்பு.
8: வாழ்த்துக்கள் ஐயா.
10: நன்றி நன்றி.
8: அட அட அட, இவ்வளவு

0: கேள்வி எளிமையாக இருந்தது அப்படின்னா நானும் கூட வந்திருப்பனே அப்படின்னு சில நேயர்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கான எண்கள் காத்திருக்கு. சுழி 4 3 1 இந்த முன்னிணைப்பு என்னோட 246 102 1 இந்த எண்ணை தொட்டு வரலாம்.
1: இணைப்பில் வரக்கூடிய நேயர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம். இருங்கப்பா, கொஞ்சம் பொறுங்க, நாங்களும் தயாராகிக்கணும்ல அப்படிங்கிறாங்க. வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் சார். கந்தரோட்டை வட்டம் புதுனார்லேருந்து முத்து.
1: முத்து ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
2: கேளுங்க சார்.
1: ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒரு 10 வார்த்தைகள் சொல்லுவேன், அதில் எத்தனை வார்த்தைகள் நீங்கள் சரியாக திரும்ப கேட்டுட்டு சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஆனால் ஒரு தடவை தான் சொல்லுவேன்.
2: சரி சார்.
1: நான் வார்த்தைகள் வரிசையாக சொல்லுவேன், அதில் நீங்கள் கேட்டுட்டு எத்தனை வார்த்தைகள் சொல்கிறீங்கன்னு பார்ப்போமா. உங்களால் எத்தனை சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க?
2: ஒரு 5 சொல்லிடலாம் முடிக்கிறேன்.
1: சரி சரி, அப்போ பார்க்கலாம். 5 நீங்கள் சொல்லுவேன்னு சொல்லியிருக்கீங்க, எத்தனை சொல்கிறீங்கன்னு முடிவில் பார்க்கலாம். உங்களுக்கான வார்த்தைகள் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. வானம், மேகம், நிலா, மழை, ஆறு, கடல், நீராவி, கருமேகம், இடி,
2: மின்னல். வானம், நீலம், மேகம், நீரு, மேகம், கடல்,
1: அவ்வளவுதானா?
0: நீங்களும்
1: நிகழ்ச்சியில பங்கேற்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைஞ்சிருங்க. திருச்சி FM Rainbow 102.1.

0: வானக்கோலங்கள் இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல கடலை.
1: அதாவது இன்னைக்கு வந்து மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரியான கேள்விகள் கேட்டுட்ருக்கோம். இதுக்கு முன்னால் வந்து 10 வார்த்தைகள் சொன்னோம், அந்த வார்த்தைகளை கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம். நேயர் வந்து சரியாக சொன்னார், கொஞ்சம் முயற்சி பண்ணி 3 வார்த்தைகள் சொன்னார் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து இப்போ இணைப்பில் யார் வராங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம், கொஞ்சம் வானொலியுடைய ஒலி அளவை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு கேட்கும், நாங்கள் பேசுகிறது எங்களுக்கு கேட்குது. வானொலியுடைய ஒலி அளவு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, இல்லை வானொலி பெட்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேசுகிறத எல்லாரும் கொஞ்சம் தெளிவாக கேட்பாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா?
2: நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணி வார்த்தைக்கு ட்ரை பண்ணினேன், அது கிடைக்கல. இப்போ ஏதோ நான் போட்டேன், நீங்கள் எடுத்துருக்கீங்க.
1: சிறப்பும்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: அண்ணா நகர்ல இருந்து பேசுறேங்க.
0: உங்க பேரு சொல்லலாங்களா எல்லாருக்கும்? உங்க பேரு எல்லாருக்கும் சொல்லலாமா?
2: என் பேரு ராஜாமணி.
0: இதான் முதல் தடவையா பேசுறீங்களா?
2: இப்பதான் பேசுறேன். நான் பாட்டு கேட்கணும்னு
0: போட்டேன்,
2: இப்ப ஏதோ
0: விளையாண்டுகிட்டு
2: வந்துருக்கு.
0: சிறப்புமா, சிறப்பு.
2: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளோ நாள், எத்தனையோ வருஷம் மெனக்கட்டு இப்பதான் கிடைச்சிருக்கு.
1: சிறப்பு சிறப்புமா, மகிழ்ச்சி எங்களுக்கும். உங்களுக்கு வந்து ஒரு எளிமையான ஒரு கேள்வி கேட்கலாமா, விடை சொல்றீங்களான்னு
2: பாப்போமா? சொல்றேன்,
1: முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய கையில வந்து 10 விரல்கள் இருக்கு அப்படின்னா 10 கைகள்ல எத்தனை விரல்கள் இருக்கும்?
2: 10 கைகள்லயும் 10 விரல் தான் இருக்கேன்.
0: சரி
1: சரி, நீங்க சொல்லிருக்கீங்க பதில், இதுதான் பதிலா அப்படிங்கறத வந்து தொடர்ந்து நிகழ்ச்சியில வரக்கூடிய நேயர்களும் சொல்றாங்களா அப்படின்னு நம்ம கேட்போம்.
0: நன்றிமா
1: இணைப்புல வந்ததுக்கு. வாழ்த்துக்கள். ஐயா, இதுக்கு முன்னால ஒரு கேள்வி கேட்டோம் இல்லைங்கய்யா, அதுக்கான விடை தெரியுமாங்க? ஆமா, உங்களுடைய கைகள்ல 10 விரல்கள் இருக்கு அப்படின்னா 10 கைகள்ல எத்தனை விரல் இருக்கும்?
3: 100 விரல் இருக்கும்.
1: 100 விரல் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காரு. இந்த விடை சரியா அப்படின்னு பார்ப்போம். அடுத்து வரக்கூடிய நேயர் சொல்றாங்களா அப்படின்னு கேட்போம். ஸோ நேர்களே, நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துட்டு விடை சொல்லணும் அப்படின்னா 4431 அப்படிங்கிற முன்னினை பெண்ணோட 246-102-1 அப்படிங்கிற என்ன தொட்டு வரலாம். இதுவரைக்கும் நான் வந்து பேசினதே இல்லை, ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், எனக்கும் இணைப்பு கிடைச்சி பேசணும் அப்படின்னு ஆசை அப்படின்னா 240-102-1 அப்படிங்கிற என்ன தொட்டு வாங்க. கேட்டு நினைஞ்சிருங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
0: நாம இதுவரை கேட்டது வண்ணக்கோலங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
4: வசந்த் அண்ட் கோ, சரி சரி,
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்,
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃப்ரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16-20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை, என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம இப்ப கேட்கலாம் திருச்சி.

0: அவரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
4: ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 எவ்வளவு எளிமையான கேள்விகள் தான் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நேயர்களாம் வரிசை கட்டி வந்துட்டு இருக்காங்க.
5: இப்ப இணைப்புல யார் வராங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
6: ஹலோ.
5: வணக்கம்.
6: வணக்கம் சார்.
5: யார் பேசுறீங்க?
6: நாங்க லால்குடியில இருந்து மகேஷ் பேசுறோம்.
5: மகேஷமா, அந்த கேள்வி கேட்டீங்களா? நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டிருக்கீங்களா? இதுக்கு முன்னால ஒரு கேள்வி
6: இல்ல சார், நான் செல்ல பேசுறதுனால அது கட்டாயிச்சு சார். திருப்பி ஒரு வாட்டி சொல்லுங்க சார்.
5: சரி சரி, உங்களுக்காக திரும்ப அந்த கேள்வி சொல்றோம். நீங்க விடை என்ன, உங்களுடைய விடை என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. ஒரு உங்களுடைய கைகள்ல 10 விரல்கள் இருக்கு அப்படின்னா 10 கைகள்ல எவ்வளவு விரல்கள் இருக்கும்?
6: 50 சார். 50?
5: எப்படி சொன்னீங்க?
6: 15-50. ஒரு கைக்கு 5 விரல்.
5: அதே போல 10 விரல் தான் பார்க்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா வந்து 50 அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான விடை. சோ இந்த மாதிரிதான் உங்களுக்கான மூளைக்கு வேலை கொடுக்கற மாதிரியான கேள்விகள் நிகழ்ச்சியில காத்திருக்கு. நீங்க பங்கேற்கணும் அப்படின்னா தொட்டு வரலாம்.
4: 4-3-1 இந்த முன் இணைப்பு என்னோடு 246-102-1 அறிமுக நேரா நீங்க இருந்தீங்கன்னா 240-102-1 வாங்க விளையாடலாம். இது வண்ண கோலங்கள்.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் வண்ண கோலங்கள். 4:44 ஆக போது உங்க மூளைக்கு வேலை கொடுக்கற மாதிரியான கேள்விகள் தான் கேட்டுட்டு இருக்கோம். நீங்களும் நேர்களும் வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நீர்ப்பில வரக்கூடிய நேர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
3: விடை
2: சொல்லிட்டாங்க உங்களுக்கு. முன்னால வந்த நேயர் வந்து
3: 50
2: தான் சரியான விடை.
3: ஏன்னா அது கைகள்ங்கிறது பண்மை, ஒருமை. அதனால வந்து 5-10 கைக்கு 50 தெரிஞ்சதுங்க.
2: சிறப்பு சிறப்பு, சரியான விடைதான், சரியான விடைதான். இப்ப உங்களுக்கான ஒரு கேள்வி கேட்கலாமா? உங்களுக்கு கொஞ்சம் எளிமையான விடையே சொல்றேன், கொஞ்சம் யோசிச்சு சொல்ற மாதிரி தான் இதுவும். ஆங்கில எழுத்து வரிசை இருக்குல்ல, ABCD,
3: 26 எழுத்துக்கள் உள்ளன.
2: சிறப்பு. அதுல 19வது எழுத்து என்ன அப்படிங்கறது உங்களுக்கான கேள்வி. விரல் விட்டு எண்ணிட்டு இருக்கீங்களோ?

0: ஆர்
1: ஆர் அப்படிங்கிறது தவறான விடை. ஆனா அடுத்து வரக்கூடியவங்க சொல்றாங்களா அப்படின்னு பார்ப்போம். ஆர் இல்ல, நன்றி இனிப்பு வந்ததுக்கு. இருந்தாலும் நல்ல முயற்சி, அதுக்கான பாராட்டுகள். இனிப்புல உங்களுக்கு விடை தெரிஞ்சிச்சு அப்படின்னா தொட்டு வரலாம்னு சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட
2: 246-102-1 அறிமுக நேயர்களுக்கு 240-102-1.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளை.

0: விளக்கு. பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக

0: ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இருக்கிறது. திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இன்னைக்கு மூளையை கசக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம், ஆனா நேர்கள்லாம் அப்படி பட்டை கலப்பிட்டு இருக்கிறாங்க.
4: ஆமா, இதுக்கு முன்னால ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், இப்ப இணைப்புல வரவங்க அதுக்கு பதில் சொல்றாங்களா அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
5: ஹலோ.
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: உறையூர்ல இருந்து ஹேமலதா பேசுறேன் சார். கோபால் அவர்கள் தானே பேசுறீங்க?
4: நான் தான் பேசுறேம்மா.
5: சபினா?
4: இல்ல இல்ல,
5: சபினா தானே.
3: தரணி? தரணி.
5: தரணியா? ரெண்டு பேருக்கும் வணக்கம்.
4: வணக்கம். உங்களுக்கும் வணக்கம். சொல்லுங்க ஹேமாமா, கண்டுபிடிச்சிட்டீங்களா விடை?
5: என்ன
4: இல்லையே, இடையில நீங்க கண்டுபிடிச்சிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைச்சேனே.
5: எம்மா என்னான்னு தெரியல.
3: சரிங்கம்மா, ஒரு நல்ல குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்கீங்க. அடுத்த நேயர்களுக்கு அடுத்த நேயர்கள் சொல்றாங்களான்னு
4: பாத்துக்கலாம். இணைப்பு வந்ததுக்கு நன்றி, உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுகள்,
3: வாழ்த்துக்கள்.
4: அடுத்து வரக்கூடியவங்க கேள்வியும் இன்னொரு தடவை சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆங்கில எழுத்து வரிசையில 19வது எழுத்து என்ன அப்படின்னு தான் நம்ம கேட்டிருக்கோம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
6: வணக்கம் சார், திருச்சி ஐயம்பலத்துல இருந்து ரேணுகா பேசுறேங்க சார். மனசன்னு ஒரு ஐயம்பலம்.
4: சிறப்புமா ரேணுகாமா, சொல்லுங்க விடை. கேட்டீங்க, தெரிஞ்சிருச்சு. கேள்வி கேட்டீங்களா, விடை
6: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: எஸ் அப்படிங்கிறது தான் சரியான விடை. நாங்களும் எஸ் அப்படின்னு சொல்றோம். உங்களுடைய விடை சரி அப்படிங்கிறதுக்காக நன்றி இனிப்புல வந்ததுக்கு.
3: எப்படி வந்து எப்படி விடைய சொல்லிட்டு போனேன் பாத்தீங்களா அப்படின்னு அவங்க நினைச்சிருந்துருப்பாங்க. ஒரு படபடப்போடதான் அவங்க பேசினாங்க. ஆனா கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. தொடர்ந்து இணைந்து இருப்போம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர். 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் கும்பகோணம்.
6: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் ஜூலை 26 ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை mygov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800-117800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் ஜூலை 26 ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்திக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத்.
6: நேர்களே, விவசாய பெருமக்கள் குட்டி ஆடுகளை வாங்கி குறுகிய காலம் வளர்த்து எடை கூட்டி விற்பனை செய்யறது அப்படிங்கறது பல விவசாயிகள் மேற்கொள்ளக்கூடிய லாபகரமான துணை தொழிலா இருக்குது. கறிக்குட்டி வளர்ப்பின் சரியான முறைகளை தெரிஞ்சுக்கிறதன் மூலமா ஆரோக்கியமான குட்டியா வளர்த்து இறப்பு விகிதத்தை குறைச்சு தீவனம் பராமரிப்பு முறைகளை திறம்பட செயல்படுத்துறதுக்கு முடியும். மேலும் குறைஞ்ச செலவுல அதிக உற்பத்தி திறன் லாபத்தை பெற்று கால்நடை வளர்ப்ப நிலையான வருமானமா தரக்கூடிய தொழிலாகவும் மாற்றத்துக்கு வழி இருக்கு. இதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு இரவு 7:25 உழவர் உலகத்துல கறிக்குட்டி வளர்ப்பு தொடர்பாக சேலம் மேச்சேரி ஆட்டின ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் வி சங்கர் அவர்கள் பங்கெடுத்து தகவல்களை தர இருக்கிறாங்க. உழவர் உலகம் இரவு 7:25. நேரம் மாலை 5 மணி.
8: வணக்கம். திருச்சிராப்பள்ளி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். பிரதமர்

திரு நரேந்திர மோடி சுகாதாரம், கல்வி, சாலை, உள்கட்டமைப்பு ஆகிய துறைகள் சார்பில் சண்டிகரில் 4,700 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை இன்று துவக்கி வைத்தார். இதன் ஒரு பகுதியாக மேம்படுத்தப்பட்ட தாய்சேய் நல மையம், ஜிரக்பூர் குராலி பசுமை வழி தேசிய நெடுஞ்சாலையை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மால்டோவா, வடக்கு மாசிடோனியா, ருமேனியா நாடுகளுக்கு நாளை மறுநாள் முதல் 25ஆம் தேதி வரை பயணம் மேற்கொள்கிறார். மத்திய மற்றும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுடனான உறவுகளை குடியரசுத் தலைவரின் பயணம் பிரதிபலிப்பதாகவும், அந்நாடுகளுடனான உறவை வலுப்படுத்துவதில் இந்தியாவின் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துவதாகவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சக செயலாளர் திரு சிபி ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். தியாகிகள் தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், தியாகிகளின் உயரிய பண்புகளை வாழ்வியல் நெறியாக ஏற்று மனித நேயமும் நாட்டுப்பற்றும் கொண்ட புதிய சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் விப்பேடு ஊராட்சியில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தை மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் இன்று திறந்து வைத்தனர். சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதனின் 140வது பிறந்தநாளையொட்டி தென்காசி மாவட்டம் செங்கோட்டை முத்துசாமி பூங்காவில் உள்ள அன்னாரது சிலைக்கு ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகள் வரும் 1ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில், பொதுமக்கள் தங்களது விவரங்களை இணையதளம் வாயிலாக பதிவேற்றம் செய்யும் பணி இன்று தொடங்கியது. நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இப்பணிகளை ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் தனது தரவுகளை பதிவேற்றம் செய்து தொடங்கி வைத்தார். தேனி மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சித்தலைவர் திரு வைத்தியநாதன் தலைமையில் இன்று நடைபெற்றது. நீர்வள மேம்பாட்டு திட்டங்களை விரைவுபடுத்த வேண்டும் என்று விவசாயிகள் இக்கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளனர். தஞ்சாவூரில் 2ஆம் கட்ட உழவர் அலுவலர் தொடர்பு திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தி தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் நாகை மாவட்டத்திலும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இத்தாலியில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் சுமித் நாகல் இத்தாலியின் ஃபெடரிகோவை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

இடைக்கால கீதங்கள் நம் இதயத்தோடு சங்கமிக்கும் நேரம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இடைக்கால இசைத்தென்றலாய் கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். பொன்மாலை நேரம் 5:04. கனமான இதயங்களை இதமாக மாற்றுவதும் இதமான இதயங்களுக்கு மேலும் இதம் சேர்ப்பதும் பாடல் ஒன்றுதான். கே ஜி ஜேசுதாஸ், எஸ் ஜானகி குரல்களில் பிரியா படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல். இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
1: ஐந்து மணி 9 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறோம். இது பொன்மாலை. குழலூதி மனமெல்லாம் கொல்லை கொண்டவன், கார்மேக வண்ணன் வஞ்சியர் நெஞ்சம் கமர்ந்தவன், கண்ணனை எண்ணி ஒலிக்கிறது கானம். எஸ்பி சைலஜா, எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்களில் படம் சலங்கை ஒளி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,
2: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
6: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
8: 5:15 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இடைக்கால இசை தென்றலாய் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பொன்மாலை. மனதின் எண்ணங்கள் மீற வண்ணங்கள் மாற

தேக்கி வைத்த ஆசைகள் சிறகு முறைத்து பறக்கிறது காற்றின் வழியே பாடலாய். எஸ் ஜானகி குரலில் ஒலிக்கவிருக்கும் பாடல் இன்று நீ நாளை நான் படத்திலிருந்து.

0: வான்வீதியெங்கும் விழாக்கோலும் வண்ண நிலவின் வருகைக்காக. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒலிக்கவிருக்கும் பாடல் பயணங்கள் முடிவதில்லை படத்திலிருந்து. இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலையோடு.
1: பொழிகிறதே

சில்லென்ற தென்றல் காற்று தீண்டும்போது உன் பொன் விரல்களின் ஸ்பரிசத்தை உணர்கிறேன். கேஜே ஜேசுதாஸ் குரலில் ஒலிக்கவிருக்கும் பாடல் மூடுபனி படத்திலிருந்து. இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன் மாலை.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இடைக்கால இசை தென்றலாய் பொன்மாலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் உங்கள் விருப்பமான இடைக்கால திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா 8:00 இரவு இசை இனிமே நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். பங்கேற்க சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 246-102-1, 240-102-1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வரலாம். 5:31 இணைந்திருக்கிறோம் பொன்மாலையோடு. மண்ணில் வந்த நிலவு தன்னை மறந்து படிக்கிறது சங்கீதம், பொன்மாலையில் தோல் சேர வருகிறது பூஞ்சோலை. எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா குரல்களில் வாத்தியார் வீட்டு பிள்ளை படத்திலிருந்து.

உலகில் சிறந்தவைகள் ஏராளம். அவற்றை ரசிக்க நீதான் ஆதாரம். அவைகளை உன்னோடு ஒப்பிட்டே ரசிக்கிறேன். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் ஆயிரம் பூக்கள் மலரட்டும் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல். இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன் பொன்மாலையோடு.

0: திருச்சி எஃப் எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்க்கெட் தீவனம் வழங்கும் உழவே தலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்க்கெட் தீவனம்.
2: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்க்கெட் தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
3: திருச்சி எஃப் எம் ரெயின்போ 102.1 இடைக்கால இசை தென்றலாய் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பொன்மாலை. ஆசையை சுமந்த நெஞ்சங்கள் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் பரிமாறிக்கொள்கின்றன அன்பை. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் ஒலிக்கவிருக்கும் பாடல் இடம்பெற்றப்படும் இது நம்ம ஆளு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவில் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிக்கஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
3: கழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

நேர்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றிரவு 7 மணிக்கு உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் வகுப்பறை தாண்டிய பயணம். மேலாண்மை துறை உதவி பேராசிரியர் முனைவர் பிருந்தா நடராஜன் அவர்கள் பங்கேற்க இருக்காங்க. நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறோம் பொன்மாலை நிகழ்ச்சியோடு.

காலத்தால் அழியாத காவிய கானங்களை உங்களுடைய விருப்பமாக நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இன்றிரவு 10 மணிக்கு ஞாபகம் மருந்து நிகழ்ச்சியில் சுழி 431 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 246 102 1, 240 102 1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வாங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் மருந்து நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமான காவிய கானங்களை கேட்டு ரசிங்க. இன்றிரவு 10 மணிக்கு நேர்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் தமிழின் வேரும் விருதும் திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்தின் அமைச்சர் பி உதயகுமார் அவர்கள் நேரில் பங்கேற்க இருக்காங்க. நீங்களும் நேரில் பங்கேற்க சொல்லி 431 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 246 102 1, 240 102 1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வரலாம்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இடைக்கால இசை திண்டலா இதயம் வருடி சென்றது பொன்மாலை. நேர்களை இன்றிரவு 7:25 உழவரகம் நிகழ்ச்சியில் கறிக்குட்டி வளர்ப்பு சேலம் மேச்சேரி ஆட்டின ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி சங்கர் அவர்கள் பங்கேற்கக்கூடிய நேர்முகம் ஒலிபரப்பாக இருக்கு. உழவர் பெருமக்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் பாடல்களோடும் பயனுள்ள தகவல்களோடும் அடுத்ததாக ஆரவாரம் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிக்க போகிறோம். ஆரவாரம் நிகழ்ச்சிக்கு முன்பாய் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். நாட்டின் ரயில்வே துறை கடந்த 12 ஆண்டுகளாக ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுடன் வளர்ச்சி பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபத் இடையே இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், வரும் ஆண்டுகளில் ஹைட்ரஜன் ரயில் சேவை மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றார். தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையின் திட்டங்கள் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக்கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று நடைபெற்றது. மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு மரிய வில்சன் உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அரசு தரமான மருத்துவ சேவைகள் பொதுமக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், இளங்கலை மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்பங்களை வரும் 23 தேதி வரை வழங்கலாம் என்று கூறினார். ஊழல் குற்றச்சாட்டுகளில் விரைவான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளரிடம் பேசிய அவர், போதைப் பொருள் ஒழிப்பில் அரசு தீவிரமாக செயல்பட்டு வருவது

தாக கூறினார். தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகள் வரும் 1ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் பொதுமக்கள் தங்களது விவரங்களை இணையதளம் வாயிலாக பதிவேற்றம் செய்யும் பணி இன்று தொடங்கியது. தேனி மாவட்டத்தில் இப்பணிகளை ஆட்சித்தலைவர் திரு வைத்தியநாதன் தனது விவரங்களை கைபேசியில் பதிவு செய்து தொடங்கி வைத்தார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு கட்டுப்பாட்டு அறையை திறந்து வைத்து அதன் செயல்பாடுகளை ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் 53 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் புதிய மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை கட்டுமான பணிகளை ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து இப்பகுதியில் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் செயல்படும் தென்னை ஒட்டுண்ணி உற்பத்தி மையத்தில் ஆய்வு மேற்கொண்டு அதன் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார். திருச்சி மாவட்டத்தில் கலை பண்பாட்டுத்துறையின் சார்பில் மாவட்ட அளவிலான கலைப்போட்டிகள் வரும் 25ஆம் தேதி தெப்பக்குளம் பிஷப் ஹீபர் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் தெரிவித்துள்ளார். குரலிசை, பரதநாட்டியம், ஓவியம், கிராமிய நடனம் ஆகிய போட்டிகள் இதில் இடம்பெறும். இத்தாலியில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் சுமித் நாகல் இத்தாலியின் ஃபெடரிகோவை தற்போது எதிர்கொண்டுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

இரவும் பகலும் இனியும் இனிய மாலை வேளையில் இதமான பாடல்களோடு பயனுள்ள தகவல்களோடும் கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் ஆரவாரம். ஆறு மணி 3 நிமிடம் இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

6:08 திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம். இது ஆரவாரம். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தின் கலை, கலாச்சாரம் மற்றும் இலக்கியம் தொடர்பான திறனை மேம்படுத்தும் உயர்த்தும் நோக்கத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாடு சங்கத்தின் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த எழுத்தாளர்களினுடைய சிறந்த இலக்கிய படைப்புகள், 11 நபர்களது படைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கான படைப்புகளை வெளியிடுவதற்கான உதவித்தொகை வழங்கப்பட்டு வருது. இதில் ஆதி திராவிடர், பழங்குடியினர், மதம் மாறிய ஆதி திராவிடர் இனத்தைச் சேர்ந்த 9 எழுத்தாளர்கள் மற்றும் ஆதி திராவிட பழங்குடியினர் பிரச்சினைகள் பற்றி எழுதக்கூடிய ஆதி திராவிடர், ஆதி திராவிடர் பழங்குடியினர் அல்லாத ஒரு எழுத்தாளர் மற்றும் பழங்குடியினர் பற்றி எழுதக்கூடிய ஆதி திராவிடர் பழங்குடியினர், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அல்லாத எழுத்தாளர்கள் ஒருவரும் தேர்ந்தெடுக்கப்பட இருக்காங்க. இது பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தை பார்வையிடலாம். எழுத்தாளர்களுக்கான வயது வரம்பு எதுவும் இல்லை. கதை, கட்டுரை, கவிதை, வரலாறு மற்றும் புதினம் அப்படின்னு எந்த படைப்பாகவும் இருக்கலாம். 2025-26 ஆண்டிற்கு விண்ணப்பிக்க விரும்பக்கூடியவங்க முன்னரே சொன்ன அந்த இணையதள முகவரியை பார்வையிடலாம். அல்லது திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகம், ஆதி திராவிடர் நல இயக்குநரகத்தில் வேலை நாட்களில் விண்ணப்ப படிவத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு விண்ணப்பிப்பதற்கு 31 ஆம் தேதி கடைசி நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்க திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 2ஆம் தளத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் கேட்டணிஞ்சிருக்கும் ஆரவாரம்.

0: இரவு உணவுக்கு தயாராயிட்டீங்களா? சாப்பிடறதுக்கு முன்னாடி இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில திருச்சி சித்த மருத்துவர் வி ரத்னம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாங்க.
1: பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல ஒரு சிலருக்கு அதிகமான அளவுல இரத்த போக்கு இருக்கு. இந்த மாதிரி உள்ளவங்க ரொம்ப அசதியாயி பலவீனமா இருப்பாங்க. அதிகமா இரத்த போக்கு இருக்கிறப்ப செம்பருத்தி பூ இருக்கு இல்லைங்களா, அந்த பூவோட இதழ்களை வெறுமன தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கணும். இந்த மாதிரி குடிக்கிறப்ப உங்களோட இரத்த போக்கு குறையுங்க. வாழை பூ இருக்கு இல்லையா, அதை வந்து பொரியலா செஞ்சு சாப்பிடலாம். இல்லைன்னா அதை அப்படியே சாரா எடுத்து, அது ரொம்ப துவக்கம், அப்படியே குடிக்க முடியாது. அதனால அதை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு கூட நீங்க அந்த பூவை வடிகட்டி அந்த தண்ணியை குடிக்கலாம். ரொம்ப துவர்க்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சமா அதுல மிளகுத்தூள் அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லதொரு நிவாரணம் கண்டிப்பா கிடைக்குங்க. அசோக மரப்பட்டை பவுடர், இது வந்து நாட்டு மருந்து கடையில அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. பவுடராகவும் கொடுப்பாங்க, அந்த அசோக மரப்பட்டையாவும்

0: கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் தண்ணியில் கொதிக்க வச்சு அப்படியே குடிக்கலாம். அந்த பவுடர் கிடச்சிதுன்னா அந்த பவுடரை தேனில் கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுவும் உங்களோட ரத்தப்போக்கை குறைக்குங்க. இந்த மாதிரி சமயத்தில் மாதுளம் பழம் இருக்கு இல்லையா, அதோட ஓடையும் நீங்கள் பவுடர் மாதிரி பண்ணி அதையும் தண்ணியில் கலந்து குடிச்சிங்கன்னா ரத்தப்போக்கோட அளவு வந்து கண்டிப்பாக குறையும், மிதமான அளவில் ரத்தப்போக்கு இருக்குங்க. இந்த மாதிரி அதிகமாக ரத்தம் போகிறதுனால இரும்பு சத்து குறைபாடு கண்டிப்பாக ஏற்படும். இந்த இரும்பு சத்து குறைபாடை நிவர்த்தி பண்ண முருங்கைக்கீரையை உணவில் அடிக்கடி சேர்த்துக்குங்க. வாரத்தில் 3 நாளாவது கண்டிப்பாக முருங்கைக்கீரை உங்கள் சாப்பாட்டில் இடம்பெறணும். அதே மாதிரி பேரிச்சம்பழமும் நிறையா எடுத்துக்கோங்க. வெந்தயத்தை முதல் நாள் இரவே ஊற வச்சிடுங்க. அடுத்த நாள் காலையில் அந்த வெந்தயத்தை அப்படியே நீங்கள் அரைச்சி மோரில் கலந்து சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா சும்மாவே கடிச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மோர் குடிச்சிக்கலாம். இந்த வெந்தயம் வந்து உங்களோட இரும்பு சத்து குறைபாடையும் நீக்கும், உதிரப்போக்கு அதிகமாக இருக்கு இல்லையா அதையும் நிறுத்தக்கூடிய தன்மை வந்து அதிக இருக்குங்க. இதனால முடி கொட்டுறதும் உங்களுக்கு மட்டுப்படும். கண்டிப்பாக வெந்தயத்தை நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா முடி கொட்டுற பிரச்சனை உள்ளவங்களுக்கு முடி கொட்டுறது நிற்கும், முடியும் தழைத்து வளருங்க. நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகளை நிறையா நீங்கள் சாப்பிடலாம். தவிர்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பத்தை அதிகரிக்கக்கூடிய பப்பாளி, அன்னாசி, கரும்பு இதெல்லாம் இந்த மாதிரி சமயங்களில் எடுத்துக்க வேண்டாங்க. ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கிறப்ப முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாக ஓய்வெடுங்க. அந்த மாதிரி சமயத்தில் அதிகமான வேலையை செய்யாமல் ரெஸ்ட் எடுத்தாலே கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டு விளக்கான சமயங்களில் 3 நாளும் தனியாக உட்கார வச்சிருவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஓய்வுங்கிறது கண்டிப்பாக தேவை. அதனால தான் அவங்க ரொம்ப நாள் ஆரோக்கியமாக இருந்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஓய்வு எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க.
1: மகளிர் நலனுக்கு ஏற்ற உணவுகளை குறித்து இன்னைக்கு எடுத்துரைச்சாங்க திருச்சி சித்த மருத்துவர் வி. ரத்னம் அவர்கள்.

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் ஆரவாரம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். 6:24 ஆகுது. திருச்சிராப்பள்ளி சமயபுரம் SRV பள்ளி வளாகத்தில் நாளை வையத்தலைமைக்குள் கனவு மெய்ப்பட என்கின்ற இளையோருக்கான வளர்ச்சி நிகழ்வு நடக்க இருக்கு. அதற்கில் நாளை காலை 10 மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா, உணவு ஊக்கம் உறுதி உடல் நலம் அப்படிங்கிற தலைப்பில் மருத்துவர் கு சிவராமன் அவர்களும், மதியம் 2 மணிக்கு சூழலியல் தொழில்நுட்பம் குறித்து சூழலியல் எழுத்தாளர் நக்கீரன் அவர்களும் உரையாற்றவிருக்காங்க. மாலை நடைபெறக்கூடிய நிகழ்வில் தமிழ்நாடு அரசின் சுற்றுலாத்துறை இயக்குனர் திரு வீப ஜெயசீலன் அவர்கள் உரையாற்றவிருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இளையோருக்கான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை காலை 8 மணி முதல் மாலை 3 மணி வரை சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் நடைபெறவிருக்கு. இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்க விரும்புகிறவர்கள் tnprivatejobs.tn.gov.in அப்படிங்கிற இணையதள முகவரியை பார்வையிட்டு பதிவு செய்து கொள்ளலாம். பாடல்களோடு பயனுள்ள தகவல்களையும் கேட்க இணைந்தே இருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

0: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் ஒளிபரப்பாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம் தொடரும். மத்தியிலே 936 கிலோ ஹெர்ட்ஸ் திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட 3 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஊழல் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட 3 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். சென்னையில் உள்ள பூங்கா ரயில் நிலையம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள சின்னசேலம் ரயில் நிலையம், நீலகிரி மாவட்டத்தில் உள்ள குன்னூர் ரயில் நிலையம் ஆகியவற்றை பிரதமர் திறந்து வைத்ததாக தெற்கு ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாரம்பரியம் சார்ந்த வடிவமைப்புடன் நவீன வசதிகளை கொண்டதாக இந்த ரயில் நிலையம்

0: மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இப்பணிகள் மாநிலத்தில் 2 கட்டங்களாக நடைபெறவுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சுய விவர கணக்கெடுப்பு பணிகள் இன்று தொடங்கியுள்ளதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். வரும் 31ஆம் தேதி வரை இப்பணிகள் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வீடுகள் கணக்கெடுக்கும் பணிகள் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பெறப்படும் தகவல்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது வழங்கும் தகவல்கள்தான் திட்டங்களுக்கு அடிப்படையாகும் என்று தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு குடும்பமும் உண்மையான தகவல்களை கொடுக்க வேண்டும் என்றும் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமது சுய விவரங்களை தாம் பதிவேற்றம் செய்துள்ளதாகவும் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழக அரசின் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அதி அழுத்த பிராணவாயு சிகிச்சை மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் அமைந்துள்ள இந்த மருத்துவமனையில் இம்மையத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையான ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில அதி அழுத்த பிராணவாயு சிகிச்சை கருவி இன்னைக்கு இது பொதுமக்களின் சேவைக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. உடம்புல சில பகுதிகளில் இந்த கிரானிக் அல்சர்ஸ் வரும், நீண்ட நெடுங்காலமா இருக்கிற டயபிட்டிஸ் இருந்ததுன்னா டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. வாரிகோஸ் வெயின்ஸ், கால ரத்த நாளங்கள் பெரிதளவுல இருந்ததுன்னா கால புண் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் இந்த கருவி மூலமாக சிகிச்சை அளிக்கிறது கண்டிப்பாக அவங்க அந்த புண் எளிதில குணமடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த கருவி நம்ம இன்னைக்கு மருத்துவ பயனாளிகளுக்காக நம்ம அர்ப்பணிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாவும் ஒரு பெருமையாகவும் இருக்கு. அரசு துறையில தமிழ்நாட்டுல 3 இடத்துலதான் இது வரைக்கும் இருக்கு. ஒன்னு கோயம்புத்தூர்ல கீழ்பாக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில, ஓமந்தூரார் மருத்துவமனையில இருக்கு. விரைவில் சிவகாசி மருத்துவமனையிலயும் நம்ம இந்த ஹைப்பர் பாரிக் ஆக்சிஜன் மிஷின் நம்ம ஆரம்பிக்க போறோம்.
0: ஊழல் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிர்வாகத்தில் தவறுக்கு இடமளிக்கக்கூடாது என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார். நீட் தேர்வுக்கு எதிராக சில அரசியல் கட்சிகளின் வெறுப்பு பிரச்சாரங்களை முறியடித்து மாணவர்கள் அதிக அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த தேர்வில் சென்னையைச் சேர்ந்த வெங்கடபதி வேலாயுதம் 12ஆம் இடத்தை பிடித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த 12 மாணவர்கள் சிறப்பிடம் பெற்றிருப்பதாக வெளியான செய்திகளும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நெல் கொள்முதல் தடையின்றி நடைபெறுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை விற்பனை செய்ய முடியாமல் நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் அலட்சியமே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நெல் கொள்முதல் நிலையங்களில் குவிந்து கிடக்கும் நெல் மூட்டைகளை கிடங்குகளுக்கு உடனடியாக அனுப்ப வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கிடங்குகளில் உள்ள மூட்டைகள் அரவை ஆலைகளுக்கு உடனடியாக கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். ஊடகத்துறையை அச்சுறுத்தும் வகையில் செயல்படும் போக்கினை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தின் நெறியாளருக்கு எதிராக காவல்துறை மேற்கொண்டு வரும் நடவடிக்கையை சுட்டிக்காட்டியுள்ளார். கருத்து சுதந்திரத்தை பறிப்பதும் மறுப்பதும் அரசியல் சாசனம் வழங்கியுள்ள உரிமைகளுக்கு எதிரானது என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது. வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக மாநில அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணை நீதிபதி திரு முகமது ஷஃபீக் முன்பு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் திரு விஜயநாராயணன் ஆஜராகி இந்த நியமனங்கள் பாரபட்சமின்றி நடைபெற்று வருவதாக கூறினார். இதனையடுத்து இவ்வழக்கினை முடித்து வைத்து நீதிபதி உத்தரவிட்டார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு

0: மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் முதல் வடக்கு லட்சத்தீவு வரை வட தமிழகம் மற்றும் வடக்கு கேரளா வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடக்கு கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும், கடலோர தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். நாகை மாவட்டத்தில் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஏ எம் ஷாஜகான் இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட டி கே நம்பி தெருவில் அமைக்கப்பட்டுள்ள ஆதார் சேவா மையத்தை மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு மற்றும் திரு ரஞ்சித்குமார் இன்று திறந்து வைத்தனர். சேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் பங்கேற்று புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதனின் பிறந்த தினத்தையொட்டி தென்காசி மாவட்டத்தில் உள்ள அன்னாரது மணிமண்டபத்தில் அமைக்கப்பட்டு அவரது சிலைக்கு ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். வேலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்ட கோரிக்கைகள் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு சுகபுத்ரா இன்று வழங்கினார். தருமபுரி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த வாகன சேவையை ஆட்சியர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணியில் 2800 அலுவலர்கள் ஈடுபட உள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் கூறியுள்ளார். மதுரை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு இயக்கத்தை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பா வெள்ளிப்பதக்கத்தையும் ஆடவர் 125 கிலோ எடைப்பிரிவில் ரஜத் ருஹால் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் 59 கிலோ எடைப்பிரிவில் நேஹா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கார்த்திக் ரூபா சுஹாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-7 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்டின் ஹெங்கி சுங்கை வென்றார். ஆசிய கேடட் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா மக்வானா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தினிதி தேசிங்கு வெண்கலப் பதக்கம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 400 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட 3 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஊழல் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
3: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
7: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

தஞ்சாவூர் மாவட்ட சமூக நல அலுவலகத்தின் கட்டுப்பாட்டின் கீழே செயல்படக்கூடிய ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் பல்நோக்கு உதவியாளர் பணிக்கு ஒப்பந்த அடிப்படையில் தொகுப்பூதியத்தில் தற்காலிகமாக பணிபுரிய தஞ்சாவூர் மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. இப்பதவிக்கான விண்ணப்பம் மற்றும் தகவல்களை தஞ்சாவூர் மாவட்ட இணையதளமான தஞ்சாவூர் NIC.in அப்படிங்கிற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை மாவட்ட சமூக நல அலுவலர் அறையன் 303 மூன்றாவது தளம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தஞ்சாவூர் அப்படிங்கிற முகவரிக்கு இம்மாதம் 20 மாலை 5:30 மணிக்குள்ளே அனுப்பிட வேண்டும் அப்படின்னும், அதன் பிறகு பெறக்கூடிய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்னும் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

சாதி பாகுபாடற்ற சமூக நல்லிணக்கத்தை கடைபிடிக்கக்கூடிய ஊராட்சிகளை கௌரவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் தகுதி படைத்த 10 ஊராட்சிகளுக்கு தலா 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையும் அதோடு சமூக நல்லிணக்க ஊராட்சிக்கான விருதும் தமிழ்நாடு அரசு வழங்கி சிறப்பித்து வருது. அதன் அடிப்படையில் 2026-27 ஆண்டுக்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த ஊராட்சிகள் விண்ணப்ப படிவத்தினையும் அதற்குரிய ஆவணங்களையும் இணைத்து தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் இம்மாதம் 31 தேதிக்குள்ளே சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இதுக்கான விண்ணப்ப படிவத்தை cms.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னும் அல்லது மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்திலிருந்து விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னும்

தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. பாடல்களோடு பயனுள்ள தகவல்களை கேட்க இணைந்தே இருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம் நிகழ்ச்சியோடு.

ஆரவாரம் நிகழ்ச்சியில் எடுத்ததாக வானிலை முன்னறிவிப்பு தெரிஞ்சுக்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடக்கு கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. வட தமிழக கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வட தமிழக கடலோரப் பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய மேற்கு

அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். FM Rainbow 102.1 இல் கேட்டிணைந்திருக்கிறோம் ஆரவாரம்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நிறைவு பெற்றது ஆரவாரம் நேர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். வங்கி சேவைகள் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒவ்வொரு தகுதியுள்ள குடிமகனுக்கும் சென்றடைவதை உறுதி செய்வதே மத்திய அரசின் நோக்கம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் பல்வேறு திட்டங்களின் கீழ் 3000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான கடனுதவிகளை 100,000 மேற்பட்ட பயனாளிகளுக்கு இன்று வழங்கி பேசிய அவர், விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், கைத்தறி நெசவாளர்கள் உள்ளிட்டோர் முறையான வங்கி சேவைகளை பெறும் வகையில் இந்த முன்னெடுப்பு கொண்டு செல்லப்படுவதாக எடுத்துரைத்தார். பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி என்ற இலக்கை எட்ட பாதுகாப்பான பணியிடங்களை உறுதி செய்வதன் அவசியத்தை மத்திய மகளிர் நலன் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்பூர்ணா தேவி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், அனைத்து துறைகளிலும் பெண்களின் பங்களிப்பை அதிகரிக்கவும் உள்ளடக்கிய தேசிய வளர்ச்சியை எட்டவும் பணியிடங்களில் பாதுகாப்பை வலுப்படுத்துவது அடிப்படை தேவை என்று குறிப்பிட்டார். தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகள் வரும் 1ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் இதற்கான இணையவழி சுய கணக்கெடுப்பு பதிவு இன்று தொடங்கியது. இது தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாநிலத்தின் எதிர்கால வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிப்படையாக இந்த கணக்கெடுப்பில் உள்ள தகவல்கள் அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த கணக்கெடுப்பு மக்கள் நலனுக்கானது என்றும் அவர் கூறியுள்ளார். திருப்பத்தூரில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கசிநாயக்கன்பட்டியில் அரசு பள்ளி மாணாக்கர் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தேனி மாவட்டத்தில் பழங்குடியின மக்களுக்கான சிறப்பு முகாம்கள் நாளை முதல் அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரை பல்வேறு வட்டங்களில் நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். பிறப்பு பதிவேடுகளில் விடுபட்டுள்ள குழந்தையின் பெயரை பதிவு செய்வதற்கான கால அவகாசம் வரும் செப்டம்பர் 26ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் தெரிவித்துள்ளார். மாவட்டத்தில் ஆரோக்கியமான மற்றும் சுகாதாரமான சாலையோர உணவகங்கள்

0: தொகுப்பு திட்டத்தின் கீழ் பங்கேற்க விருப்பமுள்ள உணவு வணிகர்கள் வரும் 24 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவுள்ள 20 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 15 தேதி முதல் 30 தேதி வரை நடைபெறும் இப்போட்டிகளில் இந்தியா சீனாவை 16 தேதி நெதர்லாந்தில் எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 8 மணிக்கு.
1: ஹலோ மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் வகுப்பறை தாண்டிய பயணம். சர்வதேச இளையோர் திறன் தினத்தையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. பொதுவா மாணவர்களின் மேம்பாடு அப்படின்னா உடனே நம்ம பலருக்கும் ஞாபகம் வர்றது ரேங்க் கார்டும் அவங்க எடுக்கிற மதிப்பெண்ணும் மட்டும்தான். ஆனா ஒரு மாணவனை படிப்பு மட்டுமே உயர்த்திடாது. படிப்பு அவனுக்கு வேலைக்கான வாசலை திறக்கலாம். ஆனா அந்த வாசலுக்குள்ள நுழைந்து அவன் சாதிக்க தேவையானது அவனுடைய திறன்கள் தான். இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு மாணவனுக்கு தன்னோட மனசுல உள்ளத சரியா வெளிப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். அதுதான் கம்யூனிகேஷன் ஸ்கில். எவ்வளவுதான் திறமைகள் இருந்தாலும் அதை மத்தவங்களுக்கு புரிய மொழி ஆளுமையும் பேசும் திறனும் மிக முக்கியம். மொழிய தெளிவா கையாள்றதுதான் ஒரு மாணவனுக்கு தனி மதிப்பை தரும். திறமைகளும் படிப்பும் இருந்தாலும் ஒழுக்கங்கிற அடித்தளம் இல்லைனா எல்லாமே வீணாகிடும். ஒழுக்கங்கிறது யாரோ ஒரு நபர் கண்காணிக்கும் போது மட்டும் சரியா இருக்கிறது கிடையாது. யாரும் பார்க்காத போதும் கூட சரியா நடப்பதுதான் ஒழுக்கம். பெரியவங்களை மதிச்சு நடக்கிறது, சுய கட்டுப்பாடு, இதெல்லாம் தான் ஒரு மாணவனை சமுதாயத்துல உயர்ந்த இடத்துல வைக்கும். இன்றைய சமுதாயம் மாணவர்கள்ட்ட எதிர்பார்க்கிறது வெறும் மதிப்பெண்களை மட்டும் இல்ல, சிறந்த குணநலன்களையும் தனி திறன்களையும் தான் எதிர்பார்க்குது. சவால்களை எதிர்கொள்ளும் துணிச்சல், பிறருக்கு உதவும் குணம், நாட்டின் சட்டங்களை மதிக்கும் பண்பு, ஒரு சிறந்த குடிமகனா இருக்கிறது, இதத்தான் இந்த சமுதாயம் இன்றைய தலைமுறையிடம் எதிர்பார்க்குது. இப்படி மாணவர் மேம்பாட்டின் பல பரிமாணங்களை போன வாரம் இதே சர்வதேச இளையோர் திறன் தினத்தையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சியில கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாணவர் மேம்பாட்டை பத்திய இன்னும் பல தகவல்களை நம்ம தொடர்ந்து பகிர்ந்துக்க வராங்க மேலாண்மை துறை உதவி பேராசிரியர் முனைவர் பிருந்தா நடராஜன் அவர்கள். வாங்க கேட்கலாம்.
2: வணக்கம். மாணவர்களின் மேம்பாட இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம சொல்ல போனா வலுப்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம், இல்ல அவங்களை மேம்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம். இந்த தன்னம்பிக்கை அப்படிங்கறது பெரிய ஒரு மேஜிக்கல் விஷயமா இருக்கீங்க. கான்பிடன்ஸே இல்ல அவனுக்கு, வந்து அங்க போறதுக்கான நம்பிக்கையே இல்ல, எனக்கு இது யோசனையா இருக்கு. இந்த மாதிரியான நிறைய கேள்விகளுக்கு நடுவுல, நிறைய பதில்களுக்கு நடுவுலதான் ஒரு மாணவன் வளர்றான். என்னால முடியும், நான் போறேன், நான் இதை எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற சிந்தனையை அவனுக்குள்ள விதைக்கணும் அப்படின்னா யாருனாலையுமே செய்ய முடியாது. இது ஒரு ஆசிரியர் செய்வாரு, இது ஒரு அப்பா செய்வாங்க, அம்மா செய்வாங்க, அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மாணவன் தன் முனைப்பாக தானே இயங்கி பல செயல்களில் சிறு சிறு பங்காக அவன் தன்னை உட்படுத்தி கொண்டால் ஒழிய அவனால் தன்னை கண்டுபிடிக்க முடியாது, தன் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்ள முடியாது. இதுதான் சைக்காலஜி சொல்ற ஒரு விஷயம். இந்த இடத்துல இன்னொரு ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உடன் இருப்பவர்கள், ஒரு மாணவனை சுத்தி இருப்பவர்கள், அவன் ரொம்ப தெளிவா அந்த சிந்தனையை உள்ள வச்சுக்கணும். தன்னை திரும்ப திரும்ப தன் பாதை நடக்கவோ இல்லை செயல்பாடுகளோடு இருக்கவோ உதவக்கூடிய ஆசிரியர்களோட அவன் திரும்ப திரும்ப தொடர்புல வச்சுக்கணும். நல்ல நட்புகள் இன்னைக்கு பெரிய கேள்விக்குறியா இருக்கிற ஒரு விஷயம் மாணவர்களுக்கு. நட்பு வட்டம், அது ஒரு ரொம்ப பெரிய எனர்ஜி ட்ரிங்க். காலையில எழுந்தா இரவு வரை அவன் எவ்வளவு தூரம் பெற்றோர்களோடு இருக்கிறானோ, எவ்வளவு தூரம் ஆசிரியர்களோடு இருக்கிறானோ, அவ்வளவு தூரம் அவன் நட்புகளோடும் இருக்கிறான். அந்த நட்பு வட்டம் ஒத்த சிந்தனையுடைய நட்பு வட்டமா இருக்கான்னு அவன் செக் பண்ணணும். அவனுடைய தேவைகளை அவனேதான் வந்து கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்க உதவக்கூடிய நட்பு வட்டமாக அது இருக்கணும். இன்னொரு விஷயம், எந்த செயல் எடுத்தாலும் கடனேன் செய்யறது, கடமைக்காக செய்யறது, இதெல்லாம் அவனுடைய டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணவே பண்ணாது. இன்னொன்னு இருக்கு, இன்னைக்கு மாணவர்கள் எப்படி இருக்காங்கிறது நான் இந்த இடத்துல பதிவு பண்ணும். ஒரு ஆசிரியரா நான் தினம் தினம் பல நூறு மாணவர்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் இந்த இடத்துல அதை சொல்லி ஆகணும். ஏதாவது ஒரு தேவைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு அழகா போய் அதை கத்துக்கிட்டு வருவாங்க, அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சுட்டு வருவாங்க. இவங்களுக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற ஒரு லிஸ்டே இருக்கு. ஒரு மாணவன் தனக்கு தேவைன்னு முடிவு பண்ணிட்டான்னு வைங்க, அதுக்காக எவ்வளவு தூரம் அந்த முயற்சிகளை எடுப்பான்? தேவை இல்லைன்னு முடிவு பண்ணிட்டானா, நீங்க என்னதான் கொண்டு போய் முன்னாடியே அந்த தேவையான வாய்ப்புகளை, அதுக்கான சோர்சஸ், என்னென்ன விஷயங்களை கொண்டு போய் வச்சீங்கனாலும் அவன் அதை அவ்வளவு சீக்கிரமா எடுத்து பயன்படுத்துறது இல்லை. ஆக ஒரு மாணவன் தன் தேவைகளை முடிவு செய்கிறானா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. அவன் தன் தேவைகளை முடிவு செய்ய வேண்டும். அந்த நீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க எடுத்தால் ஒழிய அதை அவங்க ஜெயிக்க முடியாது. இப்போ ஒரு கிரிக்கெட் டீமுக்கு ஹெட் அப்படிங்கிற இடத்துல வந்து தோனி நின்ன உடனேவே அவ்வளவு

தன்னுடைய தேவை அப்படிங்கறதையோ இல்ல இலக்குங்கிறதையோ 2011 உலக கோப்பையை வச்சதுனால மட்டும்தான் அடுத்தடுத்த விஷயங்களை அவர் கொண்டு போறாரு. இது ஒரு செயின் லிங்க் மாதிரி. அந்த நீட் எனக்கு வந்து டாக்டர் ஆகணும்னு முடிவு பண்ற பையன் நீட் எக்ஸாம் பத்தி எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே சொல்றதே கிடையாது. அவன் அவன் பாட்டுக்கு படிக்கிறான், நல்ல ஸ்கோர் எடுக்கிறான், நீட் எக்ஸாம்ல மெரிட்ல வாங்கிட்டு எந்த காலேஜ் என்ன ஏது எப்படி போகணும் அப்படிங்கிற சிந்தனையோட அவனுடைய குடும்பத்தையே இயங்க வைக்கிறான் அதை நோக்கி. இதுதான் இன்றைய மாணவர்களின் நிலை. ஒரு மாணவனுடைய தேவையை அவன் முடிவு செய்கிறானா? செய்து விட்டான் என்றால் அதுவே அவனுடைய மேம்பாடு. அடுத்ததா இந்த நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது, தொடர்பு திறன். இந்த தொடர்பு திறன் இன்னைக்கு ஒரு பெரிய பஸ்வேர்டாவே இருக்கு. எல்லாருமே சொல்றேன், நான் வந்து அதிகமா இந்த கைபேசியை பயன்படுத்துறதுக்கு ஒரு மாணவன் சொல்ற காரணமே அதுதான். இன்னைக்கு ஒவ்வொரு மீடியாலயுமே, ஒவ்வொரு வாட்ஸ்அப் இல்ல இன்ஸ்டாகிராம் இப்படி எதை அவங்க வந்து பேசினாலுமே நெட்வொர்க்கிங்காக வச்சிருக்கோம், நெட்வொர்க்கிங்காக வச்சிருக்கோம், இதுதான் அவங்க பேசுறாங்களே. நல்லது, நெட்வொர்க்கிங் ரொம்ப முக்கியமானதுதான். ஆனா அந்த நெட்வொர்க், அந்த தொடர்பு திறன், அந்த குழு பணி திறன் அப்படிங்கிறது உனக்கான தொடர்பு தானா? அதுதான் கேள்வி. நீ கண்ணில் பார்த்தது, நீ என்ன விஷயத்த எல்லாம் உணரையோ எல்லாத்தையுமே நீ எடுத்துக்கிறியா? இல்ல, ஏற்கனவே சொன்னது போல அந்த தேவையை முடிவு செய்து விட்டு அதற்கான தொடர்புகளை மட்டும் நீ வலுப்படுத்திக் கொள்கிறாயா? இது ஒரு அடுத்த கட்டமான நிலை. இந்த நிலையில அவங்க சரியான தொடர்புகளை எடுத்து சரியான ஒரு சிந்தனையோட அவங்க நகர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா தன்னை அவங்களால வலுப்படுத்திக் கொள்ள முடிகிறது. அப்படி இல்லாம இந்த இடத்துல தவறி போகும் மாணவர்களும் அதிகம். அந்த நெட்வொர்க்ல எல்லாமே சரியா நடந்து கூட சேர்ற சேர்க்கைகள், அங்க வந்து அந்த தொடர்பு திறனால வர்ற பிரச்சனைகள்னால தன்னையே இழந்துக்கிற மாணவர்கள் மிக அதிகம் சமுதாயத்துல. இந்த இடத்துல அவன் ரொம்ப கவனமாக மிக கூர்மையான சிந்தனையோட அவன் செயல்படக்கூடிய கட்டாயத்துல இருக்கான். அடுத்ததா சமூக பொறுப்பு உணர்வு. இது ரொம்ப பெரிய விஷயங்க. இந்த சமூக பொறுப்புணர்வு அப்படிங்கறத இன்னைக்கு பெரிய ஒரு விவாதத்திற்கு உட்பட்ட விஷயமா தான் வச்சிருக்காங்க. பசங்க பொறுப்பு இல்லாம இருக்காங்க, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம இருக்காங்க, இப்படிதான் வந்து பேசுறாங்க. அப்படி எல்லாம் சொல்லிடவே முடியாது. ஒரே ஒரு விஷயம்தான், இது வீட்டில இருந்து வர வேண்டிய விஷயம். ஒவ்வொரு இடத்துலயுமே அந்த மாணவன் வளரும் தருணத்தில் அவன் காதுகளில் ஒழித்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சமூக பொறுப்போட இருக்கிறாங்களா இல்லையாங்கிறதான் கேள்வி. அவனுடைய சமூகம் பொறுப்போடு இருக்கும் பொழுது நிச்சயமாக அவனும் சமூக பொறுப்போடு இருக்கிறான். அவனுடைய சமூகம் என்ன? அவனுடைய குடும்பம், அவனுடைய பள்ளி, அவனுடைய ஆசிரியர்கள், அவனுடைய நட்பு வட்டம், அவன் போற வழி வர்ற வழி, அந்த சூழல்னு சொல்ற என்வாயன்மெண்ட் அப்படின்னு சொல்ற இடம், இத்தனையும் சமூக பொறுப்போடு இருக்கிறதா அப்படிங்கறது தான் கேள்வி. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம்தான் அந்த மாணவனுக்கு நம்ம அவன் வலுப்பெற சொல்லக்கூடிய அட்வைஸா வச்சுக்கலாம். எங்காவது ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு சூழல் மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னா அந்த இடத்துல நீ உன்னை வைத்துப்பார், நீ அந்த இடத்துல உன்னை வச்சுப்பாரு, நீ அவங்க நிலைமையிலிருந்தா எப்படி இருப்ப, என்ன செய்ய முடியும் உன்னால. இந்த சிந்தனையை அவனுக்குள் புகுத்த வேண்டிய பொறுப்பு நிச்சயமாக அந்த குடும்பத்திற்கும் அந்த பள்ளி ஆசிரியர்களுக்கும் இல்லை கல்லூரி ஆசிரியர்களுக்கும் உண்டு. இத வந்து அவன் கண்ணு முன்னாடி நடக்கணும். முக்கியமா மாணவர்கள் சொல்லி அறிவதை விட யாரேனும் செய்வதை பார்த்து அறிதல் தான். அதனாலதானங்க அவங்களுக்கு இந்த NSS ஆக்டிவிட்டி, எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டிஸ் இப்படி நிறைய விஷயங்களை கொண்டு வர்றாங்க உள்ள. அதனாலதானே வந்து அவங்களுக்கு இந்த தேசிய படையில் சேர்றது, இந்த மாதிரியான சர்டிபிகேட் ஓரியன்டான விஷயங்களையும் உள்ள கொண்டு வர்றாங்க. இப்படி எதுலையாவது கலந்து கொள்ள வைத்து அந்த பையனை இல்ல அந்த பெண் குழந்தையை சமூக பொறுப்புணர்வோடு வளர்த்த வேண்டிய கட்டாயத்தில் ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்கிற பெரியவங்களுமே இருக்காங்க. அடுத்ததா தொழில்நுட்பம் மற்றும் தொழில்முறை திறன்களை வளர்த்த. முன்னெல்லாம் குடும்ப தொழில் அப்படின்னு சிலது இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் கடந்து போய் நம்ம நிறைய மாற்றங்களை கடந்து வந்திருக்கோம். திரும்பவும் இப்போ தற்சார்பு வாழ்க்கை அப்படின்னு ஒரு விஷயத்த கையில் எடுத்து என்டர்பிரினர்ஷிப், ஸ்டார்ட் அப், இப்படி நிறைய இந்த வார்த்தைகளை அதிகமா அவங்க காதுகள்ல ஒழிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இன்னைக்கு அவங்களுடைய கல்வி கூடங்கள் அமைஞ்சிருக்கு. இப்ப இதுக்கு நிறைய போட்டிகள் நடத்துறாங்க. அவங்களோட சிந்தனையை தூண்டுறதுக்கு வந்து இந்த மாதிரியான சிந்தனைகளை, இந்த என்டர்பிரினர்ஷிப் சிந்தனைகளை, தற்சார்பு வாழ்க்கைக்கான சிந்தனைகளை அவங்களை நிறைய வந்து தூண்டுறதுக்கான வார்த்தைகள் அவங்க காதுல விழுந்துகிட்டே இருக்கு. அதை எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்க, அதை பயன்படுத்துறாங்க அப்படிங்கறதுதான். 2011-12 இருந்தே இன்னைக்கு வரைக்கும் எடுத்து பார்த்தா நிறைய உதாரணங்கள், மிகப்பெரிய அளவில் இருக்கிற கல்வி கூடங்கள், ஏன் நடுத்தர லெவலில் இருக்கிற கல்வி கூடங்கள், எல்லா இடத்துலயுமே அதை எடுத்து நீங்க பார்க்கும்போது அவங்களுக்கு நடந்த போட்டிகள்ல அவங்க பயன்படுத்தின ஐடியாக்கள் அதையே அடுத்தது அவங்க தொழில் முனைவா எடுத்திருக்காங்க. அப்படி எடுத்து நிறைய சக்சஸும் இருக்கு, நிறைய ஃபெயிலியர் இருக்கு. நீங்க புரட்டி பாருங்க, அதுல உங்களுக்கு அதிகப்படியான எடுத்துக்காட்டுகள் உண்டு. இத வந்து இன்னும் அழகா சொல்லணும்னா நம்ம மாணவர்களுக்கு இந்த கேப் ஃபில்லிங் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கணும். அந்த கேப் ஃபில்லிங் எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா அவ்வளவுதான், அந்த இடத்துல ஒரு தொழில் திறனை அவன் வெளிக்கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது கல்வி சார்ந்த தொழில் திறன், ஏதாவது டெக்னிக்கல் நாலேஜ் இவனுக்கு இருக்கணும் அந்த மாதிரினா இன்னைக்கு அதுக்கு பஞ்சமே இல்லைங்க. அவ்வளவு சர்டிபிகேட் கோர்சஸ் இருக்கு, அவ்வளவு ஆன்லைன் கோர்சஸ் இருக்கு, நேரடியாக போய் படிக்கிற கல்வி கூடங்களும் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபீஸ் அதிகமா இருக்கு.

0: போறோமா அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அவனுடைய தேடல் சரியாக இருந்தால் அவன் சரியான இடத்துல ரொம்ப மினிமல் ஃபீஸ்ல அவனால படிச்சுட்டு வெளியே வர முடியும். இதுவுமே அவன் தேடல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். சமீபத்துல எங்கள் கல்லூரியிலேயே ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் வந்து பேசினார். அந்த ஐஏஎஸ் ஆபீசர் நிறைய கருத்துக்களை சொன்னப்பவும் எனக்கு வந்து ரொம்ப மனசுல பதிஞ்ச கருத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய அம்மா சிறு வயதுல இருந்தே எந்தெந்த கிளாஸ் எல்லாம் இருக்கோ எல்லாத்திலயும் போட்டுருவாங்களா. அவர் பேக்கரி கிளாஸ் போயிருக்காராம், டிராயிங் கிளாஸ், பெயிண்டிங் கிளாஸ், அவர் சொன்ன அந்த கிளாஸ் லிஸ்டே அவ்வளவு இருந்தது. இது வந்து ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இருந்தே, மூன்றாம் வகுப்பு குழந்தையாக அந்த ஐஏஎஸ் ஆபீசர் இருந்தப்பவே அவ்வளவு கிளாஸஸ் வந்து போட்டிருந்தாங்களா. இதுல எல்லாம் அவர் எக்ஸ்பர்ட் ஆனாரா இல்லையாங்கிறதெல்லாம் கேள்வி இல்லை. ஆனா அவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள், அவருடைய அந்த ஒவ்வொரு வகுப்பிலும் அவர் சந்தித்த ஆசிரியர்கள், சக மாணவர்கள், அவங்க அம்மாவுடைய அந்த அப்ரோச், இதெல்லாமே அவரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி தான் அந்த ஒரு ஐஏஎஸ் அப்படிங்கிற பொசிஷனுக்கு அது கொண்டு வந்தது அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய சுயசரிதியை சொல்லும் போது அந்த கருத்தை பதிவு செய்யறார். அவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருந்தது. இன்னைக்கு நம்ம பெற்றோர்களை சொல்றோம், எதுக்கு இத்தனை கிளாஸஸ் போட்டுட்டு இருக்காங்க, குழந்தைக்கு ரெஸ்டே இல்ல, ஏன் வந்து இவ்வளவு வந்து இவங்க ஆசைப்படுறாங்க, ஆன்லைன் கிளாஸஸ்ல எதுக்கு போடுறாங்க, லீவுனா லீவா இருக்க விட மாட்டேங்கிறாங்க. அது ஒரு காலம், விடுமுறையை விடுமுறையாக கழித்தது ஒரு காலம். இன்னைக்கு விடுமுறையை திறன்களை நோக்கிய பாதையாக மாத்திக்கிறது ஒரு காலம். எந்த காலத்துல எப்படி இருக்கிறோமோ அப்படி நம்மளை வசப்படுத்திக்கிறது, நம்மளை நிலைப்படுத்திக்கிறது தான் சிறந்த புத்திசாலித்தனம். இப்போ நம்மளோட வகுப்புல அந்த ஒரு பையன் இல்ல ஒரு மாணவன் இருக்கிறான் அப்படின்னா, அவனோட வகுப்புல இருக்கிற ஒரு குழந்தை ரொம்ப நல்ல திறன்களை வந்து தன்னை வளர்த்திக்கிட்டு நிக்கும் போது, இந்த குழந்தை எந்த திறனுமே வளர்த்தாம தனியா எதுவுமே தன்னை டெவலப் பண்ணிக்காம நிக்கும் போது, தேவையில்லாத அந்த கான்பிடன்ஸ் லெவல் குறையறது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வர்றது, இதெல்லாமே நடக்கும். அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காகவாவது அந்த காம்படிட்டிவ்னஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அந்த ஒரு விஷயத்துக்காக சரிசமமாக அவர்கள் தங்களை நடத்தி கொள்ள வேண்டும் என்பதுக்காகவாவது சில திறன்களை வந்து அந்த குழந்தைய வளர்த்துக்க வேண்டிய இடத்துல கட்டாயத்துல அவங்க இருக்காங்க. முடிவா சொல்ல வர ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருக்குமே 24 மணி நேரம் இருக்குங்க. அந்த 24 மணி நேரங்கள்ல எத்தனை மணி நேரங்களை இல்லை எத்தனை மணித்துளிகளை இவங்க அவங்கவுங்களோட மேம்பாட்டுக்காக வலுப்படுதலுக்காக பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. அதை சரியா கொண்டு வரவங்க பயன்படுத்திக்கிறவங்க நிச்சயமா மிகப்பெரிய ஒரு இடத்துல தன்னை நிலைப்படுத்திக் கொள்றாங்க. அவ்வளவுதான். எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.
1: மாணவர் மேம்பாடு குறித்த இந்த சிறப்பு நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். மறுபடியும் ஒரு சூப்பரான தலைப்போட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ரக்ஷனா சரவணன். நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி FM ரெயின்போ 102.1 உற்சாகம் உற்சவம் நிகழ்ச்சியில் வகுப்பறை தாண்டிய பயணம். ஆகாஷ்வாணி
2: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருத்துவத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். உலகின் நம்பகத்தன்மை வாய்ந்த அமைப்புகளில் ஒன்றாக தேர்தல் ஆணையம் திகழ்கிறது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு கணேஷ்குமார் கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி மதிப்பிட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பஞ்சாப் மாநிலம் ஜலந்தர் கண்டோன்மென்ட் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 75 மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்களை காணொலி வாயிலாக இன்று திறந்து வைத்து பின்னர் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் அனைத்து வசதிகளும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். மருத்துவத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். இன்று சண்டிகரில் பல்வேறு சுகாதார திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக தற்போது 23 மேற்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைகள் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கையும் 818 அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான இடங்கள்

138,000 அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் திரு J.P. நட்டா தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களை தேடிச் சென்று வங்கிகள் சேவைகளை வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் நரசரபேட்டாவில் மாநில அளவிலான வங்கியாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்று அவர் உரையாற்றினார். கைவினை கலைஞர்களும் வியாபாரிகளும் மீனவர்களும் விவசாயிகளும் தற்போது கண்ணியத்துடன் வங்கி சேவைகளை பெற்று வருவதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். பணியிடங்களில் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார். பணியிடங்களில் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை தடுப்பது குறித்த 2 நாள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். பணியிடங்களில் பெண்கள் எவ்வித அச்சமும் இன்றி பணியாற்றுவதை உறுதி செய்ய வேண்டியது சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் பொறுப்பு என்று அவர் குறிப்பிட்டார். இதற்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் அமைச்சர் பட்டியலிட்டார். தேசிய மகளிர் ஆணையம் இதுபோன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாகவும் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறினார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரில் மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறை குறித்து விவாதிப்பதற்கான மத்திய அமைச்சர்கள் குழு பங்கேற்ற கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தொடரில் அரசு சார்பில் கொண்டுவரப்பட உள்ள மசோதா குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், திரு ராம்மோகன் நாயுடு, திரு கிரண் ரிஜிஜு ஆகியோர் இதில் பங்கேற்றனர். இந்த மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. உலகின் நம்பகத்தன்மை வாய்ந்த அமைப்புகளில் ஒன்றாக தேர்தல் ஆணையம் திகழ்கிறது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தேர்தல் ஆணையம் சார்பில் நடைபெற்ற தேசிய அளவிலான ஊடக மாநாட்டில் அவர் உரையாற்றினார். நமது தேர்தல் நடைமுறைகளை முன்மாதிரியாக கொண்டு பல்வேறு நாடுகள் அதனை பின்பற்றுவதாகவும் அவர் கூறினார். 40க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நம் நாட்டில் நடைபெறும் தேர்தல்களை பார்வையிட்டதாகவும் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி கவர்னர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியுள்ளார். டிடி நியூஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், சர்வதேச அளவில் பொருளாதார வளர்ச்சி பின்னடைவை சந்தித்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி கடந்த சில ஆண்டுகளாக சீராக உள்ளதாக குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். வன பாதுகாப்பு நடவடிக்கைகள் மலைவாழ் மக்களின் ஒத்துழைப்போடு மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்திய வனப்பணி பயிற்சி அதிகாரிகளிடையே அவர் கலந்துரையாடினார். மலைவாழ் மக்களின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்படும் பணிகள் நீண்ட காலத்திற்கு பயனளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பயிற்சி அதிகாரிகள் கூடுதலாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். தில்லியில் 415க்கும் மேற்பட்ட ஆயுஷ்மான் மக்கள் நல்வாழ்வு மையங்கள் செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். இன்று இத்தகைய மையத்தை திறந்து வைத்த பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தில்லி மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகள் கிடைக்க வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 1100 மக்கள் நல்வாழ்வு மையங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற இலக்கு விரைவில் எட்டப்படும் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வளர்ச்சிக்கு தடையாக உள்ளதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் குற்றஞ்சாட்டியுள்ளார். இன்று ஷாம்லியில் 55 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் புதிய திட்டங்களை தொடங்கி வைத்தும் அவர் பேசினார்.
மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் நோக்கில் காங்கிரசும் சமாஜ்வாதியும் செயல்படுவதாக அவர் குறை கூறினார். கரும்பு உற்பத்தியில் உத்தரப்பிரதேசம் முன்னணியில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சிக்காக பிஜேபி அரசு செயல்படுத்திய திட்டங்களையும் திரு யோகி

0: ஆதித்யநாத் பட்டியலிட்டார். அருணாச்சல பிரதேசத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பெமா கண்டு கூறியுள்ளார். இட்டாநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக கூறினார். கல்வி, சுகாதாரம் மற்றும் சமூக நலத்துறையின் கீழ் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு பெமா கண்டு தெரிவித்தார். பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சியில் 138 நாடுகள் பங்கேற்றதாக இதன் அமைப்பாளர் திரு நரேந்திரகுமார் கோயங்கா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 4 நாட்கள் நடைபெற்ற இந்த கண்காட்சியை 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பார்வையிட்டதாக தெரிவித்தார். இதில் அரங்குகளை அமைத்தவர்களில் 70% பேர் சிறு குறு தொழில்துறையைச் சேர்ந்தவர்கள் என்றும் திரு நரேந்திரகுமார் கோயங்கா கூறினார். பஞ்சாபில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளின் கீழ் வீடு வீடாக சென்று விண்ணப்பங்களை வழங்கும் பணி அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அனிந்திதா மித்ரா தெரிவித்துள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென சிறப்பு முகாம் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக கூறினார். விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பிக்காத வாக்காளர்கள் இந்த முகாம்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் திருமதி அனிந்திதா மித்ரா தெரிவித்தார். மேற்குவங்கத்தில் பயணியர் ரயில் ஒன்று பள்ளி வாகனத்தின் மீது மோதியதில் 3 பேர் உயிரிழந்தனர். நிம்திதா கத்வா இடையேயான பயணியர் ரயில் கர்ணசுபர்ணா ரயில் நிலையம் அருகே சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்து விசாரிப்பதற்கு உயர்நிலைக்குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலிமா டெட்டே தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கார்த்திக் ரூபா சுஹாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-7 என்ற செட்கணக்கில் இங்கிலாந்தின் மார்டின் ஹெங் ஹி சூங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருத்துவத் துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். உலகின் நம்பகத்தன்மை வாய்ந்த அமைப்புகளில் ஒன்றாக தேர்தல் ஆணையம் திகழ்கிறது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு யானேஷ்குமார் கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி மதிப்பிட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருச்சி அலைவரிசைகளோடு. நேரம் 7:25 நேயர்கள் இணைக்கலாம்.
2: உழவர் உலகம்
3: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் கறிக்குட்டி வளர்ப்பு சேலம் மாவட்டம் மேச்சேரி ஆடுகள் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. சங்கர் அவர்களுடன் நீர்முகம், மெல்லிசை அறிவிப்புகள் ஆகியன இடம்பெறும்.

0: நிகழ்ச்சியில் முதலில்
1: இங்கிட்டு வா, திரும்ப ஆளகட்ட விடுறானா பாரு.
2: என்ன முத்தக்கா, ஆடு இப்பதான் மேய்ச்சலுக்கு போகுதோ?
1: அதான் பாக்குறல, தெரியுதுல்ல. அப்புறம் என்ன ஒரு கேள்வி, நீயும் தானே ஆட்டை அவுத்து விட்டுட்டு இங்க எங்கிட்ட வந்து பேசிட்டு கிடக்குற?
2: ஆமா ஆமா, சும்மா உங்ககிட்ட வம்பளுக்கலான்னு இப்படி ஒரு இட்டு பார்த்தேன், உடனே என்னென்னவோ பேசுற.
1: ஆடி பிறந்துருச்சுன்னு ஆனந்தத்துல அப்படியே அக்காட்ட வந்துட்டியாக்கும்.
2: ஆமா ஆமா, கோயிலு கோயிலா அப்படியே போலாமேனு தான், வேற என்ன,
1: போய்தானே ஆகணும். பருவ கால சூழ்நிலை சரியில்லைல்ல, மழை எதிர்பார்க்கறப்ப பெய்ய மாட்டேங்குது.
2: நீ சொல்றது சரிதான்க்கா, பருவ சூழ்நிலை நல்லா இருந்திருந்தா இந்நேரத்துக்கு மழையும் பெஞ்சிருக்கும், அந்த மேட்டாங்காட்டுல சோளம் துவர கடலை இதெல்லாம் போட்டிருக்கலாம். என்ன பண்றது, எல்லாம் தலைகீழா.

0: நடக்குதுக்கா.
1: இப்பலாம் பூங்கொடி யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னேன்னு புயல் தான் முன்னாடி வருது, மழை பின்னாடி தானே வருது.
0: ஏக்கா மழைன்னதுதாக்கா எனக்கு நினப்புக்கு வருது.
1: அப்படி என்ன நினப்புக்கு வருது?
0: ஆமாக்கா, ஆட்டுக்கெல்லாம் இந்த குடற்புல நிக்க மருந்து நீ குடுத்துட்டியா? பருவமழை பெய்யற காலம் தானே இனி. ஏதோ இந்த எல் நினோவால மழை தள்ளி போகுது போல.
1: பூங்கொடி குடுக்காம இருப்பேனா? மழை தள்ளி தானே போகுதுன்னு நீயே சொல்றல்ல. மழை வந்த அப்புறம் தானே குடற்புல நீக்க மருந்த குடுக்கணும். அப்ப குடுத்துக்கலாம்.
0: சரி சரி, ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா?
1: சொன்னா தானே தெரியும்.
0: நேத்திக்கு சந்தையில இருந்து நானும் 10 குட்டி புடிச்சிட்டு வந்தேன். அதுவும் அம்புட்டு செம்புலி குட்டியாக்கும்.
1: இரு பாக்குறேன். ஓ, அந்த குட்டி தான் இதெல்லாமா? அதான் வெள்ளை வெள்ளையா தெரியுது.
0: ஆமாக்கா, பாத்தியா ஒவ்வொன்னும் 10-15 கிலோ தாண்டிருச்சு.
1: என்ன பேசுறவ நீ? இப்பதான் அரசாங்கம் மானிய திட்டம் எல்லாம் அறிவிச்சு நடைமுறைப்படுத்தி வந்துட்டு இருக்கே, லோனகீன போட்டு ஒரு 100-150 குட்டி வாங்கிட்டு வர வேண்டியதானே?
0: அப்படி எல்லாம் வாங்க கூடாதுக்கா. நானே இப்பதான் ஆடு வளர்க்கவே ஆரம்பிச்சிருக்கேன்.
1: ஓ,
0: சிறுதுளி பெருவெள்ளம்னு கொஞ்சம் கொஞ்சமா தான் அதிகரிக்கணும்.
1: பலே பலே, ஏதோ பெரிய அனுபவசாலி மாதிரி இல்ல பேசுற
0: அப்படிங்கிற?
1: ஆமாங்கற.
0: சரி முத்தக்கா, நம்ம கோபாலகிருஷ்ணன் சார் இருக்காருல்ல?
1: ஆமா இருக்காரு.
0: அவங்க சேலம் மாவட்டம் மேச்சேரி ஆடுகள் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் வி சங்கர் சார் கிட்ட பேசுறாங்க. கேள
1: பேசுறாங்க கேளுன்னு சொல்றிய பூங்கொடி, எங்க என் கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆளையே காணமே யாரையும்.
0: ஏக்கா நீ சரியான டியூப்லைட்டுங்கறத நிரூபிக்கிறாக்கா.
1: இங்க பாரு பூங்கொடி, ஒரு நிமிஷம், ஆட்டை வேற அவுத்து விட்டுட்டேன். இன்னாரத்துக்கு எல்லாம் வேலிக்குள்ள போய் நுழைஞ்சிருக்கோம். அதை சரி பண்ணிட்டு வரேன் உன்னோட பஞ்சாயத்துக்கு.
0: ஏக்கா அதான் செல்லு கையில வச்சிருக்கீல்ல, அதை போட்டு விட்டுட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே போயேன் ஆட்டு பின்னாடியே.
1: ஓ, நீ போன்ல பேசுறாருன்னு சொன்னியா?
0: நல்ல வேலை, இப்பயாச்சும் புரிஞ்சுச்சே உனக்கு.
2: உழவர் நண்பர்களுக்கு வணக்கம். வெற்றிகரமான பண்ணை நடத்துறதுக்கு வந்து சில தொழில்நுட்பங்கள் ரொம்ப அவசியமானது. அதுவும் நம்ம வந்து இப்போ ஒரு விஷயம் செய்யறோம்னா வணிக ரீதியாக அதில் எப்படி வெற்றி பெறலான்றத பார்க்கும்பொழுது தான் இது நம்ம என்ன செய்யலான்றதுக்கான ஒரு ஐடியாவே நமக்கு கிடைக்குது, அதுக்கான யோசனையும் நமக்கு கிடைக்குது. ஆடு வளர்ப்புல கறிக்குட்டி மட்டும் வளர்க்குறதுல வந்து நிறைய நன்மைகள் இருக்கு. ஏன்னா சந்தை வந்து அப்படிதான் இருக்கு. குறிப்பிட்ட சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதற்கான தேவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்படி இருக்கும்போது நிறைய பேர் அது சார்ந்து புதிதாக இயங்க ஆரம்பிச்சிருக்காங்க, பண்ணைகள் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கறிக்குட்டி வளர்ப்பு பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயம்லாம் செய்யலாம், எப்படி அந்த குட்டிகளை தேர்ந்தெடுக்கணும், அதுக்கு என்ன மாதிரி தீவனம் கொடுக்கணும், அதுக்கு தடுப்பூசி ஏதாவது பிறந்தா போடணுமா, இல்ல அதுக்கு வயிற்று சுத்தம் பண்றதுக்கு அப்பப்ப நம்ம வந்து குடல் புழு நீக்கத்துக்கு ஏதாவது மாத்திரை கொடுக்கணுமா, எந்த வயசுல நம்ம வாங்கினா கரெக்டா இருக்கும், வாங்குற குட்டியை எந்த சமயத்துல நம்ம வித்தா சரியா இருக்கும், என்ன விலைக்கு விற்கலாம், சந்தையில போய் வாங்குறது சரியா இருக்குமா, இல்ல தனிநபர்கிட்ட வாங்குறது சரியா இருக்குமா, இல்ல வேற என்னென்ன சிக்கல்கள்லாம் இடர்பாடுகள்லாம் இருக்கு அப்படின்ற தகவல் எல்லாத்தையும் நம்ம கூட சொல்றதுக்காக மேச்சேரியில இருக்க ஆடு ஆராய்ச்சி நிலையத்தோட உதவி பேராசிரியர் டாக்டர் சங்கர் வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. சார் வணக்கம். சார்
3: வணக்கம். சார்,
2: கறிக்குட்டி ஆடு வளர்ப்பு அப்படிங்கறது வந்து நிறைய இடத்துல பண்ணையாளர்கள் பண்றாங்க சார். தேவைகளை பொறுத்த வரைக்கும் அந்தந்த சந்தைக்கு ஏத்த மாதிரி அவங்க முடிவு பண்றாங்க. பொதுவா நான் உங்கள்ட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, முதல்ல கறிக்குட்டி மாதிரி தான் வளர்க்கணும் முடிவு பண்ணிட்டா வெள்ளாடுகளா வளர்க்கறது நல்லதா, இல்ல செம்மறி ஆடா வளர்க்கலாமா, ரெண்டுமே இந்த மாதிரி கறியாடு வளர்க்கறதுக்கு சரியா இருக்குமாங்க சார்?
3: அதாவது கறிக்குட்டி இறைச்சிக்காக வளர்க்குள்ள வெள்ளாடும் வளர்க்கலாம், செம்மறியாடுமே வளர்க்கலாங்க. வெள்ளாடு பொறுத்தவரை அதோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா செம்மறியாடு அளவு வளர்ச்சி வளராது. இப்போ செம்மறியாடு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 5-6-7 கிலோ நம்ம வளர்க்குறத பொறுத்து வெயிட்டு உற்பத்தியாக வாய்ப்பு இருக்குது. வெள்ளாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 3-3.5 கிலோ வரை தான் வந்து உற்பத்தியாக வாய்ப்பு இருக்குது. தனியாடாக வளர்த்துனீங்க அப்படின்னா ஒரு ஆடு ரெண்டு ஆடு வச்சு வீட்டில் வளர்க்கக்குள்ள நல்லாவே வெயிட் வரும். ஆனால் பண்ணையமாக பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே வெயிட்டில் ஒரே இதில் வந்து ஆடுகள் வந்து கிடைக்காது. ஒரு ஆடு வந்து அதிக வெயிட்டாக இருக்கும், ஒரு ஆடு கம்மி வெயிட்டாக இருக்கும். செம்மறி ஆடு வந்து பண்ணை வளர்ப்பில் வளர்க்குறது மிக சுலபமானது. தீவனங்களை வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தோம்னாவே போதும். வெள்ளாடுகள் பொறுத்தவரை என்னன்னா அதுக்கு வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்லை கழிச்சல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் வெள்ளாடு பண்ணக்குள்ளே கூடிய ஒரு அனுபவம் எடுத்துக்கிட்டு முதல்ல வந்து பண்ணக்குள்ளே செம்மறி ஆடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வெள்ளாடு பண்ணால் ஒரு அனுபவம் கிடைக்கும். எடுத்தோடனே வெள்ளாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த பண்ணை ஆரம்பிக்குள்ள குறைந்த எண்ணிக்கையில் அதாவது 10-20 வரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் 50-100 போகணும். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யூடியூப்ல பார்த்துட்டு அதையே 50-100 ஒட்டு எடுத்தோடனே வந்து வாங்குறாங்க.

0: அனுபவம் இல்லாம நம்ம வாங்கணும் அப்படின்னா வருமானத்தை தரும்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு அனுபவத்தை மட்டும் தான் தரும்.
1: நல்லா சொன்னீங்க சார். அதாவது யூடியூப் இன்ஸ்டாகிராம்னு நிறைய வருது, பாக்குறது ஒன்றும் தப்பு இல்லை, ஆனா அதே உண்மையான நம்பினோம்னா அது நமக்கு வந்து அனுபவத்தை தராது. நம்ம நேர்ல வளர்க்கும் போது அது அனுபவமா மாறிடும், வருமானத்தை தராம போயிடும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்க முடியுது. அனுபவம் கத்துக்கிறது வேறங்க சார், வருமானம் வர்றதுதான் ரொம்ப முக்கியம். அனுபவத்தை முதல்ல கத்துக்கிறதுக்கு என்ன செய்யலாங்க சார்? முதலீடு போடாம முதல்ல எங்கேயாவது போய் பார்க்கணும்னா எங்கெங்கெல்லாம் போய் பார்க்கலாம், என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம்? இப்ப நீங்க சொன்னீங்க செம்மறியாடு வந்து எந்த வகையில இது சிறப்பா இருக்கும், முதல்ல இந்த அனுபவத்தை எடுத்துக்கிறதுல செம்மறியாடு தான் நல்லது. நமக்கு விளையாட்டை பொறுத்த வரைக்கும் சில நோய்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, சமாளிக்கிறது கஷ்டம். அதே மாதிரி பண்ணை முறையில வளர்க்கும் போது ஒரே நேரத்தில் வெயிட்டோட வர்றது கஷ்டம் அப்படின்றதெல்லாம் சொன்னீங்க. அனுபவத்தை பெறுவதற்கு என்ன செய்யலாம்?
0: அனுபவத்தை பெற வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே இந்த இறைச்சிக்கான ஆடு வளர்ப்பு பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாச்சுன்னா கொரோனா நேரத்தில் புரதச்சத்தோட தேவையை வந்து மக்கள் அறிய ஆரம்பிக்கும்னா அதனால கறி அதிகமாக சேல்ஸ் ஆக ஆரம்பிச்சது. அந்த காலத்தில் தான் நிறைய பேர் வந்து இந்த தொழில் முனைவோராக இந்த தொழிலாக ஒரு வந்து ஆரம்பிச்சதுனாவே கொரோனா காலத்துக்கு அப்புறம் தான். ஆடு வாங்குறதுக்கு முன்னாடி சந்தையில் வாங்குறோமா இல்லை வியாபாரி மூலமாக வாங்குறோமா இல்லை விவசாயிகிட்டையும் நம்ம வாங்குறோமாங்கிறத முடிவு பண்ணோம். எடுத்து உடனே போய் வியாபாரிகிட்டையும் நம்ம விவசாயிகிட்ட டைரெக்டாக வாங்கினா அவங்ககிட்ட வாங்க முடியாது, டைரெக்டாக வந்து கொடுக்க வந்து கொஞ்சம் டைம் வாங்க. ஏன்னா எப்பயுமே வந்து விவசாயியும் வியாபாரிகளுக்கு விற்று அந்த வியாபாரி மூலமாக தான் ஆடு வந்து சந்தைக்கோ இல்லை மற்ற விவசாயிகளுக்கோ போகுது. அதனால நம்ம வந்து இந்த பண்ணை எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலையும் எங்கெங்கே தீவனம் உற்பத்தி பண்ணுறாங்க, ஆடு எங்கெங்க வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அனுபவத்தை வளர்க்கறதுக்காக ஒவ்வொரு சந்தை போனாலும் சரவால விவசாயிங்க இது மாதிரி வளர்க்குற இடத்துக்கு போனாலும் பரவாயில்ல, ஒரு மாதம் இரண்டு மாதங்கள் வந்து நம்ம அலைஞ்சி நம்ம அந்த அனுபவத்தை எங்கெங்க எதுன்னு ஒரு டேட்டா நம்ம கிரியேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த தொழிலில் ஈடுபடுற ஒரு 20% அளவு அனுபவம் வந்துருச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அனுபவம் வந்து எல்லா இடத்துக்கும் நம்ம போய் ஒரு டேட்டா வந்து கிரியேட் பண்ணோம். எடுத்த உடனே 100 ஆடு வாங்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 20 ஆடு 30 ஆடு பண்ணணும். பெரும்பாலும் விவசாயிகள் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பரன் வந்து எடுத்தோடனே வாங்கி செட்டு போட்டுறாங்க, முக்கியமாக ஒரு 10 லட்சரூபா 5 லட்சரூபா லோன் போட்டு வாங்குறாங்க அப்படின்னா அதில் 5 லட்சம் 6 லட்சம் செட்டுக்கே போட்டுறாங்க, மீதி ஆடுக்கு வந்து ஒரு 6 லட்சம் 7 லட்சம் போடுறாங்க, தீவனத்துக்கு ஒரு 3 லட்சம் போடுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6 லட்சரூபா உள்ள ஆடு வந்து நீங்கள் திரும்ப விற்கக்குள்ள 10 லட்சம் 11 லட்சத்துக்கு தான் உங்களால் விற்க முடியும். அப்போ எல்லாமே போய் உங்களுக்கு வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60,000 70,000 அவ்வளோதான் வரும், ஒன்றும் 1 லட்சம் அவ்வளோதான் மேக்ஸிமம் வரும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா ஷெட்டில் போடுற காசை வந்து அதிகமாக ஃபஸ்ட் எடுத்தோடனே போடக்கூடாது. ஃபஸ்ட் எடுத்தோடனே பரன் போடாமல் தரையில் வளர்த்து ஒரு அனுபவத்தை நம்ம வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பரன் எப்போ தேவையோ அப்போ வந்து பரன் போட்டால் பரவாயில்லையா இருக்கும். விவசாயிங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மானியம் வந்து கவர்மெண்ட் மூலமாக வந்து 35% மானியம் கிடைக்குது, 50% மானியம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி மானியத்துக்காகவே லோன் போட்டு நம்ம வளர்க்கணும்னு நிறையா விவசாயிகள் வராங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு தானே நான் ஈஸியாக வளர்த்தலாம், 10 ஆடு எங்கள் அப்பா வளர்த்தாரு தாத்தா வளர்த்தாரு அப்படின்னாங்க. அந்த காலத்தில் ஆடு வளர்க்குறது வந்து ஈஸி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் போகிறாங்களோ இல்லையோ ஆடு வந்து ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊட்டு ஈஸியாக ட்ராவல் ஆகுது. அப்போ வந்து ட்ராவல் ஆகுறதுனால என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா நோய் பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நோய் மேலாண்மை பற்றி தெரிஞ்சுக்கணும், எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆடு வளர்ப்பு நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னா நல்ல வருமானம் கூடிய தொழிலாக இருக்கும்.
1: கறிக்குட்டிக்காக நம்ம ஆடுகள் வளர்க்கும் போது முதல்ல நீங்க சொன்னது வந்து 2 விஷயம் செய்யக்கூடாது. ஒன்று வந்து பெரிய எண்ணிக்கையில் நம்ம உடனே வாங்கி வளர்க்க ஆரம்பிக்கக்கூடாது, குறிப்பிட்ட அளவில் ஒரு 20 ஆடு 15 ஆடு 20 ஆடு 25 ஆடு இதுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க அப்படின்றீங்க. ரெண்டாவது முதலீட்டை உடனே பெருசாக போட்டு பெரிய பரன் அமைக்கிறது அதெல்லாம் வேணாம், ஒரு சின்ன அளவுக்கு செடு போட்டு ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னீங்க. இது ரெண்டும் முக்கியமான ஒரு தகவலாக அவங்க வச்சுக்கலாம். அதை தாண்டி குட்டிகளை வாங்கும்போது என்னென்ன விஷயங்களை கவனம் செலுத்தணும் சார்? ஏன்னா இப்போ பொதுவாக என்னென்னா பெரும்பாலும் அவங்க வேறு வழி இல்லை, நீங்கள் சொன்னப்போ இப்போ இந்த இடைத்தரகர்கள் இருக்காங்க இவங்க இருக்கிறாங்கன்னா சந்தைகளில் தான் போய் வாங்குற மாதிரி இருக்குது. குட்டிகளை வாங்கும்பொழுது எவ்வளோ கவனத்தோடு வாங்கணும், அது நீங்கள் சொன்னப்போ எண்ணிக்கை கம்மியாக இருக்கும்போது நம்ம ஓரளவுக்கு அதை சரியாக பண்ணிட முடியும். அப்படி இருக்கும்பொழுது அந்த குட்டிகளை வாங்கும்போது என்னென்ன விஷயத்தில் கவனத்தில் வச்சுக்கணும்?
0: முத இப்போ தான் பண்ணையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா குட்டிகள் வாங்கக்குள்ளே குறைஞ்சபட்ச இடம் வந்து 15 கிலோவுக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா 15 கிலோவுக்கு மேலே இருக்கிற ஆடுகள் வந்து அது தன்னைத்தானே பார்த்துக்கும், தீனி எடுக்கிறதுலையும் எந்த ப்ராப்ளமும் வராது. ஆனால் நிறையா பேர் வந்து செலவு கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு 9 கிலோ 10 கிலோ அப்போ தான் பால் மறந்த குட்டியை வந்து எடுப்பாங்க. அது என்ன ஆகுதுன்னா டக்குன்னு ஜீவன முறையே நம்ம மாற்றக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஜீரண கோளாறோ இல்லை சளி நுரையீரல் தொற்றுவோ அதிகம் ஏற்படும் வாய்ப்பு வந்து அதிகம். முக்கியமாக வந்து ஆடு இறப்பு வந்து 2 தாங்க, நுரையீரல் தொற்றுகள் அதிகமாக வரும் இல்லை அப்படின்னா வயிறு தொற்றுகள் வந்து அதிகமாக வரும். இந்த 2 தொற்றுகள் தான் அதிகமாக வந்து ஆடுகள் இறக்க வாய்ப்பு உண்டு. இந்த 2 தொற்றுகள் வந்து 15 கிலோவுக்கு மேலே ஆடுகளுக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் கம்மின்னு சொல்ல வரோம். அதனால் குறைஞ்சபட்சம் நம்ம வந்து 15 கிலோவுக்கு மேலே இருக்க குட்டியை வாங்குற மாதிரி நம்ம பண்ணணும். தீவனம் கொடுக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா அதோட உடல் எடையில் ஃபஸ்ட்டு நம்ம தீவனம் கொடுக்கக்குள்ள ஒரு 3%, அதாவது ஒரு 10 கிலோ குட்டி இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து ஒரு 300 கிராம் கொடுக்கணும்.

0: 20 கிலோ குட்டி இருக்குன்னா வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அது வந்து 600 கிராம் தீனி வந்து எடுத்த ஒரு ஃபர்ஸ்ட் நாளே வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கூடாது. ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு 50-100 கிராம் கொடுத்துட்டு ஒரு 10-12 நாள் ஆகுல அந்த 600 கிராம் நம்ம வந்துடணும். வெயிட் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு அந்த தீவனமும் நல்லா சாப்பிட்டு பழகிடுச்சு அப்படியாதுனா 3-3.5% நீங்கள் தீவனத்தை உயர்த்தணும். 3%-4% உயர்த்தணும். 4% உங்கள் ஆடு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா குறைஞ்சபட்சம் 4-5 கிலோ வந்து நார்மலாகவே வெயிட் கெயின் வந்து நல்லாவே வரும். அதனால் தீவனங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிடுதோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து உடல் எடை வந்து அதிகரிக்கும். நிறையா விவசாயிகள் வந்து தீவனம் செலவுக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தீவனத்தை வந்து கம்மியாக போட பார்க்குறாங்க. அவ்வளோ கம்மியாக போடக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வரேன், ஒரு ஆட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு 600 கிராம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 400 கிராம் தான் கொடுப்பீங்க. 10 நாளுக்கு 400 கிராம் கொடுக்குள்ள 4 கிலோ ஆயிரும். அந்த 4 கிலோவுக்கு அதோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3/4 கிலோ வளரும். அதே 4 கிலோவை 8 நாள் கொடுத்தீங்கனாவே அதோட வளர்ச்சி வந்து 1 கிலோ வரும். அதே தீவனம்னா 10 நாள் கொடுக்கக்குள்ள உங்களுக்கு 3/4 கிலோ தான் வளர்ச்சி வரும். ஆனால் அதே தீவனத்தை 8 நாள் கொடுக்கக்குள்ள வளர்ச்சி இன்னும் கூடுதலாக இருக்கும். இது வந்து ஆரம்பத்திலே செய்யக்கூடாது. குட்டி வந்து உங்கள் தீவனத்துக்கு படிப்படியாக தயாராகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்லா வெயிட் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு கொடுக்குள்ள 2.5%-3% 3% வரை கொடுக்கணும் தீவனம். 3%-3.5%க்கு மாற்றணும். 3.5%-4%க்கு மாற்றிக்கணும். அப்புறம் படிப்படியாக தீவனத்தை உயர்த்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ தீவன செலவு எவ்வளோ ஆகுங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ உடல் எடையை அதிகரிக்க குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 150-170 ரூபா வரை ஆகும். 1 கிலோ உடல் எடையை அதிகரிச்சிங்கன்னா மார்க்கெட் விலை பார்த்தீங்கன்னா 400 ரூபா உங்களுக்கு கொடுக்கும். அப்போ தீவனத்தோட உங்களுக்கு வந்து உற்பத்தி செலவோட விற்கிற வருமானம் அதிகமாக கிடைக்கும். அதனால் தீவனங்களை முடிஞ்ச அளவுக்கு அதோட பாடி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இன்னொன்று குட்டியை வந்து பிரிச்சிடணும், வாங்கினோன்னு பிரிச்சிடணும். உடல் எடைக்கு தகுந்த மாதிரி 12-13 கிலோ இருக்க குட்டியெல்லாம் ஒரு பேஜாகவும், 15-17 கிலோ இருக்கிற இதெல்லாம் ஒரு பேஜாகவும் பார்த்து பிரித்து வச்சுட்டு அந்த பேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம தீவனங்களை வகுக்கணும். அப்படி கொடுக்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடு வந்து வளர்ச்சி அதிகமாகும். வளர்ச்சி அதிகமாக அதிகமாக நல்லா வளர்கிற ஆடு மிக நல்லா வளர்கிற ஆடோட கூட சேர்த்து விட்டீங்கன்னா சின்னதாக இருக்கிற ஆடுங்க வந்து இன்னும் நல்லா வளர்ச்சி ஆகும். ஏன்னா தீவனம் நீங்கள் குரூப்பே பிடிக்காமல் போடக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னா நல்லா வளர்ந்த ஆடுகள் வந்து அதிகமான தீவனத்தை சாப்பிட்றோம். வளர்ச்சி குறைந்த ஆடுகள் வந்து சத்து குறைந்த தவிடு தான் அதிகமாக சாப்பிடும். அப்போ வந்து என்ன பார்க்குதுன்னா உங்களுக்கு நல்ல தீவனங்கள் வந்து பெரிய ஆடுகள் சாப்பிட்டு அது சீக்கிரமாக வளர்ந்துடும். சின்ன ஆடுகள் வந்து தீவனத்தை சாப்பிடாம விட்டு இன்னும் வீக் ஆகும். அப்போ வந்து ஒட்டுக்கா வளர்க்குள்ள உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. இந்த குரூப்பிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதே மாதிரி ஒரு குரூப்பில் வந்து 20-30 ஆடுக்குள்ளே தான் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். 50 ஆடு 100 ஆடு ஒரே குரூப்பாக போடக்கூடாது. ஒரே வெயிட்லேயும் 20-30 ஒரு பேட்ச் ஒரு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டிவைடர் போட்டுட்டு அடுத்து 20-30 அப்படி பண்ணக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ஆடுக்கு எவ்வளோ தீவனம் போடுறீங்க அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ண முடியும். 100 ஆடுக்கு போட்டிங்கன்னா அது பெருசு சின்னது இருக்கும், உங்களுக்கு எதுவுமே ரெக்கார்ட் பண்ண முடியும். இந்த தொழிலில் பெரும்பாலான விவசாயிகள்கிட்ட பண்ணுற தப்பு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தீவனம் போடுறங்கிறத ரெக்கார்டே பண்ணுறது கிடையாது. ஏன்னா அதிகமாக கொடுக்குறாங்களா கம்மியாக கொடுக்குறாங்களான்னு அவங்களுக்கே தெரியாது. இப்போ நான் சொன்ன மாதிரி உடல் எடைக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணும். ரெக்கார்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஆடு வந்ததுலேருந்து எவ்வளோ வெயிட் இருக்குன்னு ஒரு நம்ம வெய்மெண்ட் போட்டு ஒரு நோட்டை எடுத்துக்கணும். அந்த நோட்டில் எழுதி வச்சுக்கணும். அப்புறம் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ தீவனம் போடுறோம் அப்படின்னு இந்த 3-4 மாதங்கள் போடுறோம் அப்படிங்கிறது அந்த நோட்டில் எழுதி வச்சுக்கணும். முடிச்சுட்டு இதெல்லாம் போட்டு எவ்வளோ தீவன செலவாயிருக்கு, இதில் லேபர் கூலி எவ்வளோ ஆயிருக்கு, இதெல்லாம் போட்டு ஆட்டுக்கு 1000 ரூபா வருமானம் வர மாதிரி இருந்தால் கூட இந்த தொழில் வந்து மிக சிறந்த தொழிலாக இருக்கும். இதில் வந்து முக்கியமான இது நோய் மேலாண்மை மட்டும் கற்றுக்கணும். ஆடுகளை இறக்காமல் பார்த்துக்கிட்டோமாவே போதும், இதில் வருமானம் வரும்.
1: இப்போ அதாவது ரொம்ப முக்கியமான தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. அதாவது குட்டிகளாக வாங்கும் பொழுது நம்ம வந்து 15 கிலோவாவது குறைந்தபட்சம் அந்த குட்டி இருக்கணுன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். காசு கம்மியாக இருக்குன்றதுக்காக சின்ன குட்டிகளை வாங்கிட்டு அதை வளர்க்குறதுக்கு பின்னாடி சிரமப்படக்கூடாது, இழப்பு ஏற்படுறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கும். நீங்கள் சொன்னப்போல இறப்பு ஏற்படலைனாலே நமக்கு பெரிய லாபம் இதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளோட மொதல் கவனம் எதில் இருக்குன்னா இறப்பு ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான் இருக்கணும். அப்போ அதுக்கு பெரிய குட்டியாக இருக்கணும். ரெண்டாவது குரூப்பிங் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதாவது நம்ம எவ்வளோ பெரிய பண்ண வேணாலும் வச்சுருக்கலாம், ஆனால் அந்த பண்ணையை சரியான முறையில் மேலாண்மை பண்ணுறதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் இந்த மாதிரியான தகவல்களை சரியாக வச்சுக்கிறது. அதுக்கு முக்கியமானது குரூப்பிங்கு. அதிகபட்சம் 20 ஆடு வச்சுக்கலாம் ஒரு குரூப்புக்குள்ளே அப்படின்றீங்க. ஒரே இடையா இருந்தாலும் சரி, இல்லை வெவ்வேறு இடையா இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் 20 தாண்டக்கூடாது, அதுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க.
2: பூங்கொடி, ஏ பூங்கொடியோ, எங்க தான் இருக்க? ஏன் ஆடு இங்க இங்க பள்ளத்துல எல்லாத்த வயல்ல நிக்குது, இங்க ஓட்டிட்டு வா, புல்லு நிறைய கிடக்கு.
3: தா வாரேக்கா, நீ அங்கேயே இரு. ஏ எங்கடி ஓடுற? ஏ வெள்ளையா இங்க வா, நெத்தையும் உன்னையும் காண ஓடிக்கிட்டே தான் இருக்கிறான் அவன். வா அங்க நிறைய புல்லு இருக்குதா, நம்ம எல்லாரும் போலாம் வாங்க. பூங்குடி
2: வந்துட்டியா? நல்லா தான் ஆட்டுக்கிட்ட பேசு.

0: கூட்டிட்டு வர. நான் கூட ஆடு வளர்ப்பு தானேன்னு ஏனா தானோன்னு நினைச்சேன். ஆனா சேலம் மாவட்டத்துல இருக்க மேச்சேரி ஆடுகள் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் வி சங்கர் சார் சொன்ன பறவுத்தானே தெரியுது.
1: கேக்கா, எல்லாட்ட காட்டிலும் செம்மறி ஆட்டுக்குட்டிய வாங்கி வளர்த்தா பெரிய பராமரிப்பு கிடையாதான், நோய் தாக்கம் குறவான். அதுவும் முத முத குட்டி வாங்கும் போது குறைஞ்ச எண்ணிக்கையில தான் வாங்கணும். நீ பாட்டுக்கு காசு நிறைய கிடைக்குமேனு 100, 150 வாங்க கூடாது நீ சொன்ன மாதிரி. இது மட்டும் இல்ல, தீவனம் கொடுக்கணும், அத பதிவு செய்யணும், இப்படின்னு நிறைய இருக்குது.
0: எம்புட்டு விவரம் சொல்றாரு. இதையெல்லாம் நாம கடைபிடிக்கிறோமா?
1: நீயே உனைய கேள்வி கேட்டுக்க முத்தக்கா. அப்படியே அந்த ஆடு எங்கேயாவது போயிட போகுதுக்கா, பாத்துக்கோக்கா.
0: பூங்கொடி, என் ஆட்டு மேல உனக்கு ரொம்ப தான் கரிசனா.
1: ஏக்கா மறந்துட்டியே, என்னாடும் அங்கதான் மேயுது.
0: அட ஆமால, அத மறந்து விட்டு நான் பாட்டுக்கு பேசுறேன். சரி, இந்த ஆடுங்களுக்கு தடுப்பூசி போடணும், நோய் தடுப்புக்கு என்ன பண்ணணும், தீவனம் எம்புட்டு வைக்கணும், இதெல்லாம்
1: அட இருக்கா. கேட்டுக்கிட்டு இருந்த மியூசிக் வர நின்னு போச்சு, ஏதாச்சும் பேசுறாங்களான்னு கேப்போம்.
2: இதை தாண்டி பொதுவாக ஒரு பண்ணையில நம்ம வேற என்னென்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும் சார்? இந்த மாதிரியான அடிப்படையான கட்டமைப்புகளை பொறுத்த வரைக்கும் தீவனம் கிடைக்கிறதுலயா இருக்கட்டும், சில சமயம் அவங்களோட டிசைன்லயே சில தவறுகள் இருக்கும். தீவனம் கொடுக்கறதுலயோ தண்ணி கொடுக்கறதுலயோ இல்ல மித்த விஷயங்கள்லயோ சில தவறுகள்லாம் இருக்கும். நீங்க நிறைய பண்ணைகள்ல பாத்திருப்பீங்க, அதுல பொதுவாக என்னென்ன தவறுகளை அவங்க தவிர்க்கலாம் அதையும் கொஞ்சம் சொல்லிருக்கேன்.
3: இதுல பொதுவா நம்ம தவிர்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா, பறனே நம்ம வச்சிருந்தா கூட குட்டியை வாங்கிட்டு வந்து ஒரு முதல் 45 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா கீழே வளர்க்குறது தான் மிக சிறந்தது. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, அது வெளியூர் குட்டிகள் பல்வேறு இடத்துலேருந்து வராங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான ஆடுகள் வந்து வளர்க்கப்படுது. மேச்சேரி செம்மறி ஆடு வளர்க்கப்படுது, நெல்லூர் சுடுப்பி வளர்க்கப்படுது, அடிக்கறிஞ்சின்னு சொல்கிற பட்டணம் ஆடுகள் வளர்க்கப்படுது, இன்னும் அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மெட்ராஸ் ஷெட்டு அது வளர்க்கப்படுது. ஒவ்வொரு இன ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஆடுகள் வந்து வளர்க்கப்படுது. இப்போ என்னன்னா, வெவ்வேறு ஊர்லேருந்து வர்றதுனால காலசீலைக்கு பழகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 நாள் ஆகும். ஆடுகளுக்கு வந்து அங்ககிட்ட வரதுக்கு முன்னாடி வேறு வகையான தீவனங்கள் கொடுத்துருப்பாங்க. நீங்க புது தீவனங்கள் வந்து கொடுக்கக்குள்ள அந்த தீவனத்துக்கு அடாப்ட் ஆகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 20-25 நாள் ஆகும். அப்ப அந்த நிலையில நீங்க பறனிலேயே ஏத்துனீங்க அப்படின்னா பறனோட ஸ்ட்ரெஸ், அதுல வரக்கூடிய ஒரு அழுத்தம், தீவனத்தினால் வரக்கூடிய அழுத்தம், அப்புறம் கூட்ட நெரிசனால் வரக்கூடிய அழுத்தம், இதெல்லாம் போட்டு என்ன பண்ணணும்னா உங்களோட ஆடுகளோட நோய் எதிர்ப்பு தன்மையை குறைச்சிடும், இம்யூனிட்டியை வந்து குறைச்சிடும். அதனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அதனால முதல் 45 நாட்கள் வந்து நம்ம கீழே வளர்த்துட்டு அதுக்கப்புறம் பறனில் வந்து விட்டுருக்கீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு தன்மை வந்து நல்லா இருக்கும், ஆடுகள் இறப்பு குறையாது. இந்த செம்மறி ஆடுகளுக்கு முக்கியமாக வரக்கூடிய நோய் வந்து துள்ளுமாறி நோய். அதனால இந்த ஆடுகள் வந்த உடனே ஒரு கால்நடை மருத்துவரை அணுகி போடணும். நிறையா விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா தாங்களே வந்து மருந்து வச்சுக்கிட்டு மெடிக்கலில் சொல்கிற மாதிரி ஊசி போட்டுட்ருக்காங்க. இதனால் என்ன தவறு ஆகுதுன்னா, ஒரு மருந்து எவ்வளோ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த கால்நடை மருத்துவருக்கு தான் கரெக்டாக தெரியும். அதனால வந்து நீங்கள் கால்நடை மருத்துவரை அணுகி அவரே வந்து போட சொல்லுங்க. ஏன்னா இதில் பெரிய முதல் நீங்கள் வந்து 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரை போட்டிருக்கீங்க. இந்த முதலை வந்து கரெக்டாக கண்காணிக்க வந்து ஒரு கால்நடை மருத்துவம் படித்த ஒரு டாக்டரை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது. ஏன்னா பெரும்பாலும் இதில் நான் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டாக்டருக்கே படிக்காமல் டாக்டர் டாக்டர்னு சொல்லி உறுப்புலாம் இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்களை வந்து ஆட்டு தொழிலில் ஈடுபடுத்த வேணாம். ஏன்னா வந்து உங்களுக்கு ஊசி போட்டு போயிடுவாங்க, டக்குன்னு வந்து இறப்பு அதிகமாக வந்துச்சுன்னா அவங்களால கட்டுப்படுத்த முடியாது. அதனால முறையான பயிற்சி பெற்ற கால்நடை மருத்துவரை அணுகி புல்லுமாரி தடுப்பூசி வந்து போட்டுக்குங்க. கால சோதனைக்கு தகுந்த மாதிரி இந்த பிபிஆர் ஆட்கொல்லி நோய் தடுப்பூசி போட்டுக்கலாம். பெரும்பாலும் விவசாயிகள் பண்ணுற தப்பு வந்து எல்லாருமே என்ன பண்ணுறதுனா இந்த பிபிஆர் தடுப்பூசி இறக்குன்னு ஒன்றே வந்து போட்டுடுறாங்க. இப்போ சப்போஸ் ஆடுக்கு வந்து கழிச்சல் இருக்குது, ஏற்கனவே பிபிஆர் நோய் அதில் இருக்குது, வந்த உடனே நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அந்த பிபிஆர் நோய் இன்னும் அதிகமாக வாய்ப்பு உள்ளது. அதனால் வந்த உடனே பிபிஆர் நோயான தடுப்பூசி போடக்கூடாது. பிபிஆர் நோய் வந்து எந்த காலத்தில் அதிகமாக வரும் அப்படின்னா குளிர்காலங்களிலும் மழைக்காலங்களிலும் மட்டும்தான் அதிகமாக வரும். அந்த டைமில் வந்து நம்ம முன்னெச்சரிக்கையாக போட்டுக்கணும். ஆடு இறங்கணுன்னே அன்னைக்கே போடுறது வந்து முற்றிலுமே தவறு. அது வந்து ஒரு 5 முதல் 10 நாட்கள் வர கழிச்சு போட்டீங்க அப்படின்னா பிபிஆர் நோய் தடுப்பூசி மிக சிறந்தது. முக்கியமாக வரக்கூடிய நோய் வந்து பார்த்தீங்கன்னா வெய்ய காலங்களில் அம்மை நோய் வரும். அதனால வெய்ய காலங்களுக்கு முன்னாடியே வந்து அம்மை நோய் தடுப்பூசி நம்ம போட்டுடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் இல்லை மற்ற ஏரியாக்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீலநாக்கு நோய்கள் வர வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி நீலநாக்கு நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற இடத்துல நம்ம நீலநாக்கு நோய் தடுப்பூசி போட்டுடணும். மழை காலங்களுக்கு முன்னாடி வந்து துள்ளுமாரி நோய் எல்லா செம்மறி ஆடுகளுக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் துள்ளுமாரி நோய்க்கான தடுப்பூசிகள் எல்லா செம்மறி ஆடுகளும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இறைச்சிக்கான ஆடு வளர்க்குறக்குள்ள கண்டிப்பாக போடணும். பிபிஆர் வந்து மழைகள் மற்றும் குளிர்காலங்களில் வந்து கண்டிப்பாக போடணும். மற்ற நேரங்களில் தேவை ஏற்பட்டின் கால்நடை மருத்துவர்கள் அணுகி போடணும்.

0: சரிங்க சார். அதே மாதிரி இந்த நுரையீரல் சார்ந்து வரக்கூடிய நோய்கள், சளி தொந்தரவு, நீங்க சொன்ன மாதிரி இந்த குளிர் காலத்திலேயோ இது மாதிரி மழை காலத்திலேயோ வரக்கூடிய தொந்தரவுகள்லாம் சமாளிக்கிறதுக்கு என்ன செய்யலாங்க சார் பணியாளர்?
1: அதாவது நம்ம ஒரு ஷெட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஷெட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா நல்ல மரங்கள் வளர்த்தணும். நம்ம எல்லாம் நம்ம இப்போ பேனல் ஷீட் வந்துருச்சு, நிறையா பொருட்கள் வந்துருச்சு, ஆனால் எந்த ஒரு பொருள் வந்தாலும் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிற மாதிரி தான் இருக்குது. குளிர்ச்சியாகிற மாதிரி பொருள் வந்து இல்லவே இல்லை. இப்போ கோழியில் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் கண்ட்ரோல் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ ஒரே மாதிரி டெம்பரேச்சருக்குள்ள உற்பத்தி வந்து அதிகமாக இருக்கும். நம்ம இடத்துல வந்து ஒரே மாதிரி டெம்பரேச்சர் வர வைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக வந்து மரங்களை வந்து வளர்க்கணும். குளிர்ச்சி தரக்கூடிய மரங்கள்னா அதுல முக்கியமா நான் சொல்றது வந்து புங்கன் மரம் வளர்க்கலாம், புளிய மரம் வளர்க்கலாம், ஆலமரம், இந்த மாதிரி செட்டு சுத்தி நம்ம வந்து வாகமரம், வேப்ப மரம், இதெல்லாமே வந்து வளர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டு சுத்தி முக்கியமா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து மரங்கள் வளர்க்குள்ள மரங்களோட மூலிகை குணங்கள்லாம் அந்த இலை மூலமா உங்க ஆட்டுக்கு காத்து வரக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்திகளுக்கு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஒவ்வொரு 4 மாதங்களிலும் பண்ணையை வந்து நம்ம சுத்தம் பண்ணிட்டு கேப் விடணும். ஒவ்வொரு பண்ணைக்கும் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப குட்டி உடனே வந்து விடக்கூடாது. 15 நாட்கள்லேருந்து 20 நாட்கள் வரை கேப் வந்து ஒவ்வொரு ஆடு நீங்க மாத்தக்கொள்ளையும் விடணும். அப்போ விட்டீங்கன்னா மட்டும்தான் உங்க பண்ணையில வந்து நோய் எதிர்ப்பு மேலாண்மையை வந்து நம்ம சீராக பண்ண முடியும்.
0: குறிப்பாக இதில் தீவனம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. ஏன்னா நமக்கு சரியான நேரத்தில் ஒரு சரியான எடை வந்து அதில் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு கரெக்டான தீவன மேலாண்மை வந்து நம்ம கிட்ட இருக்கணும். சரியான முறையில் அதை நம்ம அந்த ஆடுகளுக்கு கொடுக்கணும். இப்போ தீவன மேலாண்மையை பொறுத்திருக்கும் என்னென்ன விஷயம் கவனத்தில் வச்சுக்கணும் சார்? ஏன்னா நம்ம இதில் வந்து நம்ம பரன்ல வளர்க்கும் போது அதிகபட்சம் வந்து இதுக்கு நம்ம அடர் தீவனங்கள் தான் கொடுக்க போகிறோம். அப்படி இருக்கும் பொழுது எப்படி நம்ம என்ன மாதிரியான ஒரு திட்டத்தை வச்சுக்கிறது சரியாக இருக்கும் சார்?
1: இப்போ நம்ம வந்துங்க சார் இனப்பெருக்கத்துக்காகவோ இல்லை மற்ற ஆடுகள் வளர்ப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம பாரம்பரியமாக பண்ணது வந்து மரத்தலைகள் இல்லை புல்கள் இல்லை தானிய வகைகள் பயிர்கள் இதெல்லாம் வந்து அதிகமாகவும் அடர்த்தியானது வந்து கம்மியாக ஒரு 100 கிராம் 150 கிராம் கொடுப்போம். அது பொறுமையாக வந்து வரும், அது குட்டி போடும், நல்லா இது பண்ணும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 4 மாதத்துல நம்ம 15 முதல் 20 கிலோ வர வெயிட் எடுக்கணும் அப்படின்னா இது மெயினாக வந்து அதிகமாக அடர்த்தியானங்கள் வந்து நம்ம போடணும். அதாவது இப்போ ஒரு நாளைக்கு நான் உடல் எடையில் இவ்வளோ கொடுக்கணும்னு சொன்ன மாதிரி அந்த உடல் எடையில் அடர்த்தியானதோட அளவு பார்த்தீங்கன்னா குறைந்த பார்த்தோம் 50 முதல் 60% வரை இருக்கணும். அப்படி இருக்கக்குள்ளதான் வெயிட் கெயின் வந்து நல்லா வரும். அப்போ வந்து அடர்த்தியானங்கள் அதிகமாகவும் மற்ற உலர்த்தியானங்கள் பொருட்களில் வந்து குறைவாகவும் வந்து இந்த வகையான ஆடுகள் கொடுக்கணும். எடுத்தோடனே அடர்த்தியானத்தை அதிகமாக கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா வயிறு உப்பச்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதனால் ஆடே வந்து இறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறைந்தபட்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அந்த ஆடுகளை வந்து நம்ம வெயிட்டு நல்லா ஒரு 10 to 15 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அடர்த்தி வந்ததுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதிகமாக கொடுக்கக்குள்ள எந்த ப்ராப்ளமும் வராது. படிப்படியாக தான் அந்த அடர்த்தியான அளவை வந்து அதிகமாகணும். பொதுவாக வந்து அடர்த்தியானம் தனியாக வைக்கோலோ இல்லை புற்களை தனியாக கொடுக்கக்கூடாது. ரெண்டும் கலந்த கலவையாக பண்ணி ஒரே டைமில் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லதாக இருக்கும். ஏன்னா தனித்தனியாக கொடுக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா ஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒட்டுக்காக கொடுக்குள்ள புல் வகையிலேருந்து நார்ச்சத்தும் அடர்த்தியானத்திலேருந்து புரதச்சத்தும் உங்களுக்கு கிடைக்கிறதுனால அதுக்கப்புறம் மேற்கொண்டு எரிசத்தும் அதிகமாக கிடைக்கிறதுனால ஆடு சீராக வளர்ச்சிப்படும்.
0: சரிங்க சார். இப்போ இது இல்லாமல் பொதுவான மேலாண்மை யுக்திகள்னா வேற என்னென்ன விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்? அதாவது குறிப்பாக இந்த குடல் புழு நீக்கம் மருந்து கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல எதுலாம் நம்ம ரெகுலராக வச்சுக்கணும்? நீங்க வந்து ரிஜிஸ்டர் மாதிரி மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னீங்க, அதை எப்படி மெயின்டைன் பண்றது அதிகம் சொல்லிடுறேன்.
1: குடல் புழு நீக்கம் வந்து நார்மலாக கால்நடைக்கு பார்த்தீங்கன்னா 2 முதல் 3 மாதங்களுக்கு வந்து ஒரு டைம் தேவைப்படும். ஆனால் இந்த வகையான ஆடுகளுக்கு வந்து குறைந்தபட்சம் 45 நாட்களுக்கு to 50 நாளில் வந்து நீங்க ஒரு குடல் புழு நீக்கம் பண்ணீங்க அப்படின்னா 3 டைம் பண்ற மாதிரி வரும். அப்போ பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உற்பத்தி வந்து அதிகமாகும். ஏன்னா ஒட்டுண்ணியின் நண்பன் யாருன்னு கேட்டீங்கன்னா அது செம்மறியாடு தான் சொல்ல முடியும். ஏன்னா எப்பயுமே செம்மறியாடுல ஒட்டுண்ணிகள் வந்து அதிகமாக இருக்கும். வெள்ளாடுகளை காட்டிலும் செம்மறியாடுகளில் ஒட்டுண்ணிகள் வந்து அக ஒட்டுணி புற ஒட்டுணி எதுவுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அப்போ அந்த ஒட்டுணியோட அளவை நம்ம குறைச்சினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆடோட வளர்ச்சி வந்து துரிதமாக சீக்கிரமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம அதுக்கு தேக மாதிரி கொடுக்கணும். கம்பல்சரியாக 45 நாளுக்கு ஒரு தடவை கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஆடுகளோட வளர்ச்சியை பொறுத்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பரவாயில்ல.
0: சரிங்க சார். இந்த ஒட்டுணியை பொறுத்த வரைக்கும் பீரியாடிக்கலாக செய்யணும்னா என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் சார்?
1: ஒட்டுணியை பொறுத்தவரை அதோட வாழ்க்கை சுழற்சி தான் முக்கியம். ஏன்னா ஒட்டுணியோட வாழ்க்கை சுழற்சி எப்படின்னா முட்டையிலேருந்து லார்வா வரும், லார்வாலேருந்து அதுக்கப்புறம் அப்படியே பெரிய ஒட்டுணியாக வளரும். இது ஒவ்வொரு ஒட்டுணிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதம் அளவு இருக்கும், 10 நாளில் வரும். ஒவ்வொரு ஒட்டுணிகளுக்கும் இந்த இது மாறும். அப்போ வாழ்க்கை சுழற்சி முறையில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒட்டுணியோட எண்ணிக்கையை வெகு அளவு குறைச்சிடலாம். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஒட்டுணியை குறைக்கிறதுக்கு ஒட்டுணி கொல்லி மருந்து தான் வந்து நம்ம கொடுக்கணும். இதை கொடுக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆடுகளில் இருக்க ஒட்டுணியை நீங்கள் குறைச்சிடலாம். ஆனால் வெளியே இருக்க அக ஒட்டுணி அதாவது ஷெட்டில் இருக்க ஒட்டுணியை எப்படி வந்து குறைக்கணும் அப்படின்னா ஷெட்டுக்கு வந்து நம்ம ஒரு மருந்து அடிக்கிறதோ இல்லை வந்து தீ தெளிப்பான் மூலமாக அதாவது ஃப்ளேம் கன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா கூட ஒரு தீப்பந்தம் மூலமாக தீப்பிடிக்காத

0: இடத்துல தீப்பந்தத்தை காட்டுவது 1 நிமிடம் 2 நிமிடம் ஒரு 2 நாட்கள் தொடர்ந்து காட்டுவதனால அந்த முட்டையோட அளவை குறைக்கலாம். அப்ப குறைக்க உள்ள பாத்தீங்கன்னா ஒட்டுண்ணியோட எண்ணிக்கை வந்து உங்களுக்கு குறைஞ்சிடும்.
1: நீ சொன்னப்பல விவசாயிகள் அவங்களுக்கான ஒரு சரியான முறையில வேளாண்மை உத்திகளை கடைபிடிச்சாங்கன்னா வெற்றி பெறுவதற்கு பெரிய வாய்ப்பாக இருப்பது இந்த கறிக்குட்டி வளர்ப்பு. கறிக்குட்டி வளர்ப்பை பொறுத்தவரையும் முக்கியமா கவனத்துல வச்சுக்க வேண்டியது வெள்ளாடு செம்மறியாடு ரெண்டும் சரியா இருந்தா கூட முதல்ல செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அனுபவத்தை தரக்கூடியது செம்மறியாடா தான் இருக்கும். ஏன்னா ஆரம்பத்துல வெள்ளாடு சமாளிக்கிறதுல நிறைய சிக்கல்கள் அவங்களுக்கு வரலாம். ரெண்டாவது தீவனத்தை பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு தீவிர மேலாண்மை இருக்கணும். நோய் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக திட்டமிட்ட சரியான தடுப்பூசி மேலாண்மை வந்து இருக்கணும். அந்த குறிப்பாக மழைக்காலம் குளிர்காலம் வரும்போது பிபிஆருக்கு அவங்க மறக்காம ஊசி போடுறது ரொம்ப அவசியமானது. அது இல்லாம இந்த பேட்ச் மாதிரி நம்ம வச்சுக்கிறது, சரியான குரூப்பிங் செய்யறது, சரியான பதிவேடுகளை பராமரிக்கிறது, இதன் மூலமாக நம்ம வந்து நம்ம எதிர்பார்க்கிற மாதிரியான

0: பதிவேடுகளை பராமரிக்கிறது, இதன் மூலமாக நம்ம வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த கறிக்குட்டி வளர்ப்பு. குட்டிகளை வாங்கும்போது கவனத்தோடு நம்ம வாங்கணுன்றது ரொம்ப முக்கியமானது. இறப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெற்றி உறுதி அப்படின்னா இந்த தொழில் தான். அதனால் ரொம்ப முக்கியமானது யூடியூப்பு, இந்த ஃபேஸ்புக்கில் வருது, இன்ஸ்டாகிராமில் வருதுன்றதை நம்பாமல் நேரடியாக ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஆராய்ச்சி நிலையங்களையோ இல்லை பக்கத்தில் இருக்கிற தமிழ்நாடு அரசோட கால்நடை மருத்துவரையோ அணுகி இதை எப்படி செய்யணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு பயிற்சி பெற்று அவங்க இறங்கினாங்க, இதில் வெற்றி உறுதி. இது சம்பந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவை அப்படின்னா எந்த எண்ணில் உங்களை தொடர்பு கொள்ளலாங்க சார்?
1: 7 1 0 7 7 15 21, அதாவது 70 10 77 15 21 என்ற எண்ணில் வந்து என்னை தொடர்பு கொள்ளும்.
0: நன்றிங்க சார்.
1: நன்றிங்க.
2: பூங்குடி பூங்குடி
3: சொல்லுக்கா.
2: பாலே பாலே, என்னடா நீ பாட்டுக்கு அதை கேளு இதை கேளுங்கிறியனு கொஞ்சம் ஒன்ன ஒரு மாதிரியா நினைச்சிட்டேன்.
3: நீ தான் நினைப்பியே.
2: என்ன பண்றது, பொறப்பு அப்படி
3: ஒத்துக்கிட்டா சரி.
2: ஆனா ரொம்ப தெளிவா பேசினாரு கறிக்குட்டி வளர்ப்பை பத்தி.
3: சொல்றதெல்லாம் நல்லாதான் சொல்ற. இனிமேலு வெளியில இருந்து ஆட்டுக்குட்டியை வாங்கிட்டு வந்தீனா உடனே எல்லா ஆட்டோடய சேர்த்து விடுவனியே.
2: மாட்டேன் பூங்கொடி, மாட்டேன். வெளியில இருந்து குட்டிய வாங்கிட்டு வந்து கொஞ்ச நாளைக்கு வச்சிருந்து அப்புறம்தான் எல்லா ஆட்டுக்குடையும் சேர்த்து விடுவேன். பூங்கொடியே, ஆடு வளர்க்கும் போதும் வருமானம் வாங்கிக்கும் போதும் நல்லா தான் இருக்கு.
3: நல்லா தான் இருக்கும்.
2: ஆனா ஓடி பிடிக்கத்தான் முடியல.
3: உனக்கு தான் வயசாயிருச்சு, இனிமே அப்படித்தான் இருக்கும்.
2: சந்தடி சாக்குல எனக்கு வயசாயிடுச்சுன்னு எப்படியோ சொல்லிட்ட. சரி சரி, ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை பூங்குடி.
3: என்ன உண்மைக்கா?
2: உனக்கும் வயசாகும், இன்னும் ஒரு 2 வருஷம் தான்.
3: இது உனக்கு தேவையா இல்ல? இது உனக்கு தேவையா பூங்குடி?
2: தெரியுதுல, எல்லாருக்கும் ஒரு நாள் வயசு ஆகத்தான் செய்யும்.
3: ஆமா ஆமா, ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இம்பூட்டு பேச்சாக்கா.
2: சரி சரி பூங்குடி, நீ ஏதோ எனக்கு ஒரு நல்ல விஷயத்த சொன்ன, அதனால ஏதோ மன்னிச்சு விடுறேன். நம்ம முனைவர் வி சங்கர் சாரு சொன்ன மாதிரிலாம் நம்ம ஆட்டு பண்ணையிலையும் கடைபிடிச்சா தான் 4 காசு கூடுதலா எடுக்க முடியும்.
3: இப்பவாச்சும் புரிஞ்சுச்சாக்கா உனக்கு நான் ஏன் அத கேளு இத கேளுன்னு
2: சொன்னேன்னு? புரியுது பூங்கொடி, நம்ம தங்கச்சி நல்லதான் சொல்லும். இருந்தாலும்
3: இருந்தாலும்
4: நேயர்கள் இதுவரை கேட்டது கறிக்குட்டி வளர்ப்பு நேர்முகம். பங்கேற்றவர் சேலம் மாவட்டம் மேச்சேரி ஆடுகள் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் வி சங்கர் அவர்கள். உடன் உரையாடியவர் எஸ் கோபாலகிருஷ்ணன்.
5: நிகழ்ச்சியில் இனி

0: மெல்லிசை கேட்டீர்கள் இனி அறிவிப்புகள்.
1: சேலம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் இம்மாதம் 21ஆம் தேதி வெண்பன்றி வளர்ப்பு குறித்த ஒரு நாள் பயிற்சி நடைபெற உள்ளது. பயிற்சி கட்டணம் 590 ரூபாய். பயிற்சியில் பங்கு பெறுபவர்களுக்கு பயிற்சி கையேடு சான்றிதழ் வழங்கப்படும். இப்பயிற்சியில் வெண்பன்றி இனங்கள் தேர்வு, குடியிருப்பு மற்றும் பண்ணை அமைப்பு, தீவன மேலாண்மை, இனப்பெருக்க மேலாண்மை, நோய் கட்டுப்பாடு, சுத்தம், வளர்ப்பு, சந்தைப்படுத்துதல் மேலாண்மை ஆகியவை குறித்து பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. மேலும் விவரங்களுக்கு 0427 என்ற சேலம் மாவட்ட முன்னிணைப்பு எண்ணோடு 24 10 408. என் மீண்டும் ஒருமுறை, 0427 என்ற சேலம் மாவட்ட முன் இணைப்பு எண்ணோடு 24 10 408 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு சேலம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மைய தலைவர் அறிவிக்கின்றார். திருச்சிராப்பள்ளி கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் ஒரு நாள் வயதுடைய கிராமப்பிரியா வனராஜா கோழி குஞ்சுகள் விற்பனைக்கு தயாராக உள்ளன. ஒரு கோழி குஞ்சின் விலை 25 ரூபாய். குஞ்சுகள் வழங்கப்படும் தேதி வரும் ஆகஸ்ட் 11ஆம் தேதியாகும். கோழி குஞ்சுகள் தேவைப்படுவோர் 0431 என்ற திருச்சிராப்பள்ளியின் முன்னிணைப்பு எண்ணோடு 23 31 715. என் மீண்டும் ஒருமுறை, 0431 என்ற திருச்சிராப்பள்ளியின் முன் இணைப்பு எண்ணோடு 23 31 715 என்ற எண்ணில் முன்பதிவு செய்து கொள்ளுமாறு இம்மையத்தின் தலைவர் அறிவிக்கின்றார்.
0: அறிவிப்புகள் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: நேரம் 8 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனின் வாழ்க்கையை எளிதாக்கவும் அவர்களின் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளை வழங்கவும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு முன்னுரிமை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பஞ்சாப் ஜலந்தரில் 5470 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டி புதிய திட்டங்களை தொடங்கி வைத்தார். இதன் ஒரு பகுதியாக அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திறந்து வைத்தார். நீலகிரி, குன்னூர், கள்ளக்குறிச்சி, சின்னசேலம் ரயில் நிலையங்கள் இதில் அடங்கும். முன்னதாக நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபத் இடையே பிரதமர் இன்று துவக்கி வைத்தார். வங்கி சேவைகள் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒவ்வொரு தகுதியுள்ள குடிமகனுக்கும் சென்றடைவதை உறுதி செய்வதே மத்திய அரசின் நோக்கம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் பல்வேறு திட்டங்களின் கீழ் 3000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான கடனுதவிகளை 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு இன்று வழங்கி பேசிய அவர், விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், கைத்தறி நெசவாளர்கள் உள்ளிட்டோர் முறையான வங்கி சேவைகளை பெறும் வகையில் இந்த முன்னெடுப்பு கொண்டு செல்லப்படுவதாக எடுத்துரைத்தார். பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி என்ற இலக்கை எட்ட பாதுகாப்பான பணியிடங்களை உறுதி செய்வதன் அவசியத்தை மத்திய மகளிர் நலன் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்பூர்ணா தேவி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், அனைத்து துறைகளிலும் பெண்களின் பங்களிப்பை அதிகரிக்கவும் உள்ளடக்கிய தேசிய வளர்ச்சியை எட்டவும் பணியிடங்களில் பாதுகாப்பை வலுப்படுத்துவது அடிப்படை தேவை என்று குறிப்பிட்டார். தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகள் வரும் 1ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் இதற்கான இணையவழி சுய கணக்கெடுப்பு பதிவு இன்று தொடங்கியது. இது தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாநிலத்தின் எதிர்கால வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிப்படையாக இந்த கணக்கெடுப்பில் உள்ள தகவல்கள் அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு அரசு தரமான மருத்துவ சேவைகள் பொதுமக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், மருத்துவத்துறையின் முன்னெடுப்புகள் காரணமாக 3 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தலா 50 இடங்கள் கூடுதலாக கிடைக்கப்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். ஊழல் குற்றச்சாட்டுகளில் விரைவான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளரிடம் பேசிய

0: அவர் போதைப் பொருள் ஒழிப்பில் அரசு தீவிரமாக செயல்பட்டு வருவதாக கூறினார். தமிழ்நாட்டில் பொறியியல், பலவகை தொழில்நுட்பம், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணாக்கருக்கு பிணையில்லா கல்விக்கடன், மாவட்ட அளவிலான கல்விக்கடன் ஒருங்கிணைப்பு அலுவலர்கள் வாயிலாக விரைவான சேவை வழங்கப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இதன் மூலம் பொருளாதார காரணங்களால் உயர்கல்வி பாதிக்கப்படாமல் மாணாக்கர் கல்வியை தொடரும் வாய்ப்பு உறுதி செய்யப்படுவதுடன் உயர்கல்வித்துறையில் மாணாக்கர் சேர்க்கையும் அதிகரிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். தூத்துக்குடியில் கப்பல் கட்டும் தளம் அமைப்பதற்காக நடைபெற்று வரும் பல்வேறு கட்ட ஆய்வுப் பணிகள் முடிவடைந்த பின் கப்பல் கட்டும் தளம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். தூத்துக்குடியில் பனிமய மாதா பேராலய ஆண்டு திருவிழா பணிகளை ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் அனைத்து அடிப்படை வசதிகளையும் பக்தர்களுக்கு வழங்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் சாம்பா மிளகாய் மதிப்பு கூட்டும் ஆலை மற்றும் திருச்சுழி அரசு கலை அறிவியல் கல்லூரியில் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள உள் விளையாட்டு அரங்கு நாளை திறந்து வைக்கப்பட உள்ள நிலையில் ஆட்சித்தலைவர் திரு சுகபுத்ரா இன்று இவற்றை ஆய்வு செய்தார். தமிழ்நாட்டில் மத்திய அரசின் குடிமைப்பணி முதல்நிலை தேர்வு மாணாக்கருக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்கான மதிப்பீட்டு தேர்வு வரும் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி நடைபெற உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. நாளை முதல் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை இதற்கு விண்ணப்பிக்கலாம். கள்ளக்குறிச்சி, சின்னசேலம், தூத்துக்குடி, ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் வட்டாட்சியர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மேற்கொண்ட சோதனையின்போது கணக்கில் வராத பரிசுப் பொருட்களும் ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருச்சி மணப்பாறை கண்ணுடையான்பட்டி ஊராட்சியில் மத்திய அரசின் மக்கள் தொடர்பகம் சார்பில் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் முகாம் இன்று நடைபெற்றது. பல்வேறு துறைகளின் சார்பில் அரங்குகள் அமைக்கப்பட்டு சேவைகள் வழங்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவிலில் ஆடி வெள்ளியையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பொங்கல் வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆடி மாத பிறப்பையொட்டி பொதுமக்கள் தேங்காய் சுட்டு விநாயகருக்கு படைத்து கொண்டாடினர். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதியில் PV சிந்து சீனாவின் யூஃபி சென்னை நாளை எதிர்கொள்கிறார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
1: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருச்சி அலைவரிசைகளோடு. இனி ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டிகள் குறித்த நிலவரம் ஒலிபரப்பாக கேட்கலாம்.
2: Hello, I'm Mike Perkins of the BBC Sports Centre with the latest World Cup news. Officials in New York and New Jersey have issued an air quality health alert because of wildfire smoke. It comes just days before the World Cup final, with haze caused by Canadian wildfires blanketing the New York region. Residents have been urged to reduce outdoor exertion and stay indoors if possible. Spain spent Thursday training outdoors in New Jersey, while Argentina will begin training in New Jersey on Friday. USA defender Tim Ream thinks the success of the World Cup shows that one day Major League Soccer could overtake the Premier League as the biggest in the world. The MLS resumed this week, having been paused since the start of the tournament.
3: I think it has the potential. We continue to talk about the growth. There's so many things that can still be done to help the game grow, and young players' development, the league continuing to push its way into the upper echelons of sport in this country. But yeah, without a doubt, I think you look at the potential of the country and where we could take the sport. And listen, I'm not sitting here saying, oh, it'll happen in 10 years, it'll happen in 20 years, but it has the potential to get there.
2: World Cup winners' rings will be presented to the victorious team in the final. Argentina take on Spain on Sunday, with Donald Trump expected to attend. Winners' rings are a tradition in American sport. And a shirt worn by Brazil legend Pelé during the 1958 World Cup final has sold for $4.9 million at auction in New York. Diego Maradona's shirt, worn when he scored the Hand of God goal against England at the 1986 World Cup, remains the most expensive ever. That cost $9.5 million 4 years ago. And for more World Cup news, go to bbc.com/football.
4: World Football Update from the BBC.
1: இதுவரை ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டிகள் குறித்த நிலவரம் ஒலிபரப்பாக கேட்டீர்கள்.

0: இசை பலருக்கு விருந்து, சிலருக்கு மருந்து. துன்பம் இயற்கையினாலும் அந்த துன்பத்தை போக்க இயற்கையே நமக்கு கொடுத்த பரிசு தான் இனிய இசை அப்படின்னு சொல்லலாம். இனிய இசையில் அமைந்த பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறோம். 8 மணி 9 நிமிடம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு இணைஞ்சிருக்கோம். 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து இடைக்கால பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம். உங்களுடைய விருப்பமாக பங்கேற்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தொட்டு வரலாம்.
1: 4-3-1 என்ற திருச்சியோட முன் இணைப்பு என்னோட 240-102-1 இவங்க அறிமுகமான நேயர்களுக்காகவும், 246-102-1 இது வழக்கமான நேயர்களுக்காகவும் இந்த எண்கள் காத்துக்கிட்டே இருக்கு. தொட்டு வாங்க, நேரலையில எங்களோட பங்கு பெறுங்க.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் கேட்டுட்ருக்கோம் இரவு இசை இனிமை.
1: அடுத்ததாக ஒரு நேயர் இணைப்பில் காத்திருக்கிறாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
2: ஜெயா விவேகானந்தன், கும்பகோணம்மா.
1: கும்பகோணத்துலேருந்து பேசுறீங்க. நலமாம்மா?
2: நலமாக இருக்கும். நீங்கள் எல்லாம் நலமா?
1: நலம்மா, நலம்மா.
2: ஆடி வெள்ளி வாழ்த்துகள்.
1: நன்றிம்மா, நன்றிம்மா.
2: தேங்க்யூம்மா.
1: உங்களுக்கு என்ன பாடல் வேணுமா?
2: எனக்கு நாடோடி ஜெனரல் படத்திலிருந்து ஜானகி அம்மாவோட வாய்ஸில் இளையராஜா இணைந்து பாடிப்பார். இளையராஜாவை இயற்றி இசையமைத்து பாடின பாடல் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பாடல் கொடுங்கம்மா.
1: உங்களுக்காகவே பாடல் ஒலிக்க காத்திருக்கேன்.
2: தேங்க்யூம்மா, தேங்க்யூ.
1: இணைந்திருங்கள் நேயர்களே, இரவு இசை இனிமையோடு.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. நேரம் 8:20 கடந்து இரவு இசை இனிமையில் 80 மற்றும் 90களின் பொற்கால ராகங்களில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு பிடித்த பாடல்களை தெரிவிக்கவும் எங்களோடு உரையாடவும் நமது தொலைபேசி எண்கள் காத்துக் கொண்டிருக்கிறது.
1: 4431 முன்னிணைப்பெண்ணோட 246-102-1 அப்படிங்கிற எண்ணை தொட்டு வரலாம். இது வரைக்கும் பண்பலையில் பேசினதே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க 240-102-1 அப்படிங்கிற எண்ணை தொட்டு வாங்க. 8:21 ஆயிடுச்சு. இப்போ இனிப்பில் யார் வராங்க, என்ன பாட்டு கேட்க போறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, உங்க பேரு?
2: கருமண்டபம் விமலா மேடம்.
0: விமலாமா, உங்களுக்கு என்ன பாடல் வேணுமா?
2: ரெக்கைவால் குருவி படத்துல இருந்து கண்ணன் வந்து பாடுகின்றான் அந்த பாட்டு போடுங்க மேடம்.
0: உங்களுக்கான பாடல் ஒலிக்குதுமா.
2: நன்றிமா.
0: நன்றிமா.

0: நேரம் 8:45:45 கடந்து இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இரவு இசை இனிமையில்
1: இனிப்பில் வரக்கூடிய நேயர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
2: இனிய இரவு வணக்கத்துடன் மணப்பாறை கா சந்திரசேகர்.
1: சந்திரசேகரன் ஐயா சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
2: ராணுவம் சொன்னால் தானே புரியும்.
1: கண்டிப்பா கொடுத்துடலாங்கய்யா. இனிப்பில் வந்ததுக்கு நன்றி. நீங்க விரும்பி கேட்ட அந்த பாடல் இப்ப எல்லோரும் கேட்டு ரசிப்போம்.

0: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை MyGov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800117800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்திக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத்.
1: எட்டு மணி 32 நிமிஷம். திருச்சி FM ரெயின்போ 102.1 மத்தியிலே 936 கிலோஹெர்ட்ஸ்லையும் 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து இடைக்கால கீதங்களை நேர்கள் அவங்களுடைய விருப்பமாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னா சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட 246-102-1 240-102-1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வரலாம். இப்போ இணைப்பில் யார் வராங்க அப்படின்னு கேட்டுடலாம்.
2: வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் சங்கீதா பேசுறேன் மேம்.
2: சங்கீதாம்மா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா?
3: மணப்பாறை வட்டம் கண்ணுடையான்பட்டி கிராமம் மேம்.
2: கண்ணுடையான்பட்டியில இருந்து பேசுறீங்க. உங்களுக்கு என்ன பாடல்மா வேணும்?
3: ஆடியில செய்தி.

0: காலத்தின் சுவடுகளில் பதிந்த கவிதைகள், மனதின் ஆழத்தில் உறங்கும் இனிய நினைவுகள். 60 மற்றும் 70களில் அந்த பொற்கால ராகங்களை மீண்டும் ஒருமுறை ரசிக்க தயாரா? இன்று இரவு 10 மணிக்கு உங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஒலிக்கவிருக்கிறது ஞாபகம் வருதே. அந்த காலத்தின் இனிமையான பாடல்கள் உங்கள் விருப்பத்திற்கேற்ப கேட்டு ரசிக்க நீங்கள் எங்களுடன் நேரலையில் பங்குபெற சுழி 431 என்ற திருச்சியின் முன் இணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றும் ஒரு எண்ணான 246-102-1 இந்த எண்ணோடு தொட்டு இரவு 10 மணிக்கு மறவாமல் கேளுங்கள். ஞாபகம் வருதே.
1: இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் பணியர் விரும்பி கேட்ட அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. நேரம் 8:39 கடந்து இது இரவு இசை இனிமை.
1: இப்ப இனிப்புல வரக்கூடிய நேர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: திருமணமேட்டிலிருந்து அம்சொல்லி பேசுறேன் சார்.
1: சொல்லுங்கம்மா, இன்னைக்கு உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: சிந்து நதி பூல இருந்து மத்தாளம் கொட்டுது மனசு சார்.
1: கண்டிப்பாக கொடுத்துடலாம். இனிப்பில் வந்ததுக்கு நன்றி. இன்னைக்கு வந்து பெண் தோழிகள் நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்லி 4-3-1 அப்படிங்கிற எண்ணெய் தொட்டு வரலாம். அதனுடைய முன்னிணைப்பினோட 246-102-1 அப்படிங்கிற எண்ணெய் தொட்டு வரலாம். அறிமுக நேராக இது வரைக்கும் பேசலை அப்படின்னு சொல்கிறவங்க
0: 240-102-1 இந்த எண்ணையும் தொட்டு வரலாம். இப்போது நீங்கள் கேட்ட பாடல் ஒலிக்கவிருக்குது.

0: இரவு நேரத்தை இன்னும் இனிமையாக்கிட்டு இருக்கு இரவு இசை இனிமை. நேர்கள் 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்ல இருந்து அவங்க விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. 8:44 ஆகுது, இப்ப இனிப்புல யார் வராங்க அப்படின்னு கேட்டுலாம்.
1: வருக வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: திண்டுக்கல் மாவட்டம் நத்தம்பட்டம் நல்லூர்ல இருந்து வீரமணி பேசுறேன்.
1: வீரமணி அம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணுமா?
2: எனக்கு நீ வருவாயா படத்துல இருந்து பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்க, அந்த பாட்டு வேணுமா?
1: அருமையான பாடல்மா, பாடல் கேட்டலாம். நன்றிமா இணைப்புல வந்ததற்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரவு இசை இனிமை.

0: உங்கள் திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நாளை இரவு 8 மணிக்கு இரவு இசை இனிமை தருவது வானலைகளில் என்றும் வாலி.
1: மூத்த கவிஞர் முத்துலிங்கம் பதிவு செய்திருந்தார் ஒரு செய்தியை. என்ன சொல்லியிருந்தார் என்றால், பாபநாசம் சிவனுக்கும் ஆத்மநாதனுக்கும் பிறகு சங்கீதம் தெரிந்த ஒரே பாடலாசிரியர் வாலிதான் என்று பதிவு செய்திருந்தார். அதுதான், எல்லோருக்கும் இசைக்கு மெட்டுக்கெழுதக்கூடிய ஆற்றல் உண்டு. ஆனால் வாலி ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்ததால் அவரை சுற்றி நடந்த சங்கீத கச்சேரியின் மூலம் அவர் நிரம்ப தெரிந்து கொண்டார் என்று அவரே பதிவு செய்திருக்கிறார்.
0: கவிஞர் வாலி அவர்களின் நினைவு நாளி, கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களின் பகிர்வுகள் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நாளை இரவு 8 மணிக்கு வானலைகளில் என்றும் வாலி.
2: என்னை தெரியுமா, நான் சிரித்து பழ

0: 8:50 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இது இரவு இசை. இனிமை இனிமையான 80-90களில் உள்ள பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்ததா ஒரு நேயர் இணைப்புல காத்திருக்காங்க.
1: வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் குறிவு கொண்டாட்டி என் ஆர்வம்.
1: ஐயா சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்
2: சார்? படம் மந்திர புன்னகை. அதுல ஜானகி பாடின மந்திர புன்னகையோ அந்த பாட்டு சார்.
1: கண்டிப்பா கொடுத்துடலாம். இணைப்புல வந்ததுக்கு நன்றிங்கய்யா.

0: இரவு இசை இனிமை நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு நேயர் என்ன பாட்டு கேட்க போறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: இனி வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
2: நான் திருச்சி செல்வன்ல இருந்து சரவணன் பேசுறேன் மேடம்.
1: சரவணன் ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: தைப்பொங்கல் படத்துல இருந்து பணிவிலும் நிலவில் பாட்டு.
1: இது உங்களுக்கான பாடல் ஒலிக்க காத்திருக்குது ஐயா.
0: நன்றிங்கய்யா இணைப்பில் வந்ததுக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சி செய்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி.

இனிமையான இரவு நேரத்தை மேலும் இனிமையாக்க இனிய பாடல்களோடு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். இனிய ராகம்

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இனியராகம் கேட்டு இணைந்திருக்கிறோம். திருச்சி FM ரெயின்போ 102.1.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவில் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16 to 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
3: இனிய இசையில் அமைந்த பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி FM Rainbow 102.1 இனிய ராகம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நெஞ்சத்தோடு கலந்து நினைவுகளோடு உறவாடும் காவிய கானங்கள் காற்றலையில் தவழும் நேரம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். ஞாபகம் வருதே, பங்கேற்க சொல்லி 4-3-1 முன்னிணைப்பினோட 246-102-1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வாங்க. காலத்தால் அழியாத காவிய கானங்களை உங்கள் விருப்பமாக கேட்டு ரசிங்க.

நாட்டுக்கு நாடு பெறுவதுண்டு, நல்ல நல்ல திட்டங்களும் வருவதுண்டு. அது இல்லை என்றால் எதுவும் இல்லை, தொழில் இல்லை முதல் இல்லை கடனும் இல்லை. சொல்ல போனால் உலகம் எங்கும் வரவில்லை செலவில்லை வழக்கும் இல்லை. அதனாயுள் கட்டி மெல்ல பார்க்கும்

0: நீங்கள் திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நாளை இரவு 8 மணிக்கு இரவு இசை இனிமை தருவது வானலைகளில் என்றும் வாலி.
1: மூத்த கவிஞர் முத்துலிங்கம் பதிவு செய்திருந்தார் ஒரு செய்தியை. என்ன சொல்லியிருந்தார் என்றால், பாபநாசம் சிவனுக்கும் ஆத்மநாதனுக்கும் பிறகு சங்கீதம் தெரிந்த ஒரே பாடலாசிரியர் வாலிதான் என்று பதிவு செய்திருந்தார். அதுதான், எல்லோருக்கும் இசைக்கு மெட்டுக்கு எழுதக்கூடிய ஆற்றல் உண்டு. ஆனால் வாலி ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்ததால் அவரை சுற்றி நடந்த சங்கீத கச்சேரியின் மூலம் அவர் நிரம்ப தெரிந்து கொண்டார் என்று அவரே பதிவு செய்திருக்கிறார்.
0: கவிஞர் வாலி அவர்களின் நினைவு நாளி, கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களின் பகிர்வுகள் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நாளை இரவு 8 மணிக்கு வானலைகளில் என்றும் வாலி.
2: என்னை தெரியுமா, நான் சிரித்து

0: 10 மணி 8 நிமிடம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலத்தால் அழியாத காவிய கானங்களை தரும் ஞாபகம் மருதி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இணைப்பில் வரக்கூடிய முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் இங்க பேசுறீங்க?
1: நாகை மாவட்டம் வேதாரண்யம் மாவட்டம் செட்டிப்பள்ளத்துல இருந்து ஆறுமுகம் பேசுறேன்.
0: ஆறுமுகையா, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்
1: இன்னைக்கு? நூல்மேலி என்ற படத்தில் இருந்து மௌனத்தில் விளையாடும் மனசாட்சி பாக்குறாங்க ஒளிபரப்பு.
0: கண்டிப்பா கொடுத்துடலாங்கய்யா. இணைப்புல வந்ததுக்கு நன்றிங்கய்யா. நீங்க விரும்பி கேட்ட அந்த பாடல் விழுந்து நம்மளும் கேட்டு ரசிப்போம்.

0: 10:13 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஞாபகம் வருதே, இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இணைப்பில் வரக்கூடிய நேயர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்
1: சார். கேக்கு சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க
1: சார்? கரூர் மாவட்டம் குளித்தாதகாலுக்கா வேங்காம்பட்டி வடம்லசா செல்வி.
0: ஐயா, என்ன பாட்டு வேணும் ஐயா? வடம்ல ஐயா,
1: ஐயா பாவு இதோ இந்த தெய்வம் பாட்டு
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றிங்க ஐயா இனிப்புல வந்ததுக்கு. நீங்க கேட்ட மாதிரியே பாபு படத்துல இருந்து பாடுறது கேட்டு ரசிப்போம்.

0: 10:17 அன்றும் இன்றும் என்றும் நம் மனமிட்டு நீங்காத திரையிசை பாடல்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் தொலைபேசி மூலமாக கேட்டு ரசிச்சிட்ருக்காங்க. அந்த வரிசையில் இணைப்பில் வரக்கூடிய நேயர் வணக்கம்
1: சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், புண்ணியத்தில் நல்லா இருக்கேன் சார்.
0: என்னுடைய புண்ணியத்திலையா? சிறப்புங்கய்யா.
1: ஆமா சார், எல்லோருடைய புண்ணியத்திலும் நல்லா இருக்கேன் சார்.
0: கண்டிப்பா அவங்கவுங்களுடைய புண்ணியத்தில் அவங்கவுங்க நல்லா இருக்கும். அவங்களுடைய உழைப்பு தான் காரணம் இல்லைங்களா?
1: ஆமா சார், உழைப்பு தான் சார் காரணம்.
0: கண்டிப்பா கண்டிப்பாங்கய்யா, சொல்லுங்க என்ன பாடல்
1: சார். எனக்கு வந்து நான் எம்ஆர் போட்ட முன்னாச்சு பெரிய மிளகு வந்து பேசுறேன். எனக்கு வந்து முதலாளி என்கிற படத்துல ஏரி கரையின் மேலே போறவளை பெண்மையிலே நில்லு கொஞ்சம் நானும் வாரேன் சேர்ந்து பேசி போலாம் பெண்ணை, அந்த பாடல் வேணும்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாங்கய்யா, நன்றி இனிப்புல வந்ததுக்கு. 10:18 நேயர் கேட்ட அந்த பாடலை நம்மளும் இப்ப கேட்டு ரசிக்கலாம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 14555 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலத்தால் அழியாத காவிய கானங்களோடு ஞாபகம் வருதையை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேர்கள் விருப்பமான பாடல்களை தொலைபேசி மூலமாக கேட்டுட்டு இருக்காங்க. சுழி 431 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட 240 102 அப்படிங்கிற எண்களை தொட்டு வந்து உங்கள் விருப்பமான பாடலை நீங்களும் கேட்கலாம். 10:23 ஆகுது, இணைப்பில் யார் வராங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யாருங்க இது பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன பாடல்?
2: நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் சார்.
1: சொல்லுங்க ஐயா, இன்னைக்கு என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: பெற்றாலாம் பிள்ளையில கண்ணன் பிறந்தான் எங்க கண்ணன் பிறந்தான் பாட்டு போடுங்க சார். ஒரு ரெக்வஸ்ட் உங்ககிட்ட.
1: சொல்லுங்க ஐயா.
2: இந்த ஒரு மணி நேரம் பத்தல சார், 9 to 11 வரைக்கும் ஊக்கலாம்ல.
1: கண்டிப்பா உங்களுடைய கோரிக்கைகள் வந்து நிகழ்ச்சியை கேட்டுருப்பாங்க, அதுக்கான உரிய நடவடிக்கைகள் எடுப்பாங்க. இப்ப நீங்க விரும்பி கேட்ட பெற்றால் தான் பிள்ளையா படத்துல இருந்து பாடல் வந்து கேட்டு ரசிப்போம்.

0: அறிஞர் அண்ணா போல் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி.
1: 10:27 இணைப்பில் வரக்கூடிய நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: தஞ்சை மாவட்டம் குறிச்சி பாஸ்கர்.
1: ஐயா சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் பாஸ்கர் யாருக்கு?
2: படம் பேர் வந்துங்க சார், சூரியகாந்திங்க சார். அதில் டிஎம் சவுந்தரராஜன் பாடின பாட்டை போடுங்க சார், பரமசிவன் கல்சிலிருந்து பாம்புகள் அந்த பாடல் சார். வணக்கம் சார்.
1: நன்றிங்க ஐயா இணைப்பில் வந்ததுக்கு. நீங்கள் கேட்ட மாதிரி அந்த பாடல் எடுத்து கேட்டு ரசிப்போம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: பத்து மணி 10:33 இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது நிகழ்ச்சியோடு. இணைப்பில் நம்மோடு இணைய போகும் நேயர், வணக்கம்.
2: வணக்கம் கோபால்.
1: வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா கோபால்?
1: நலமா இருக்கேன். யார், எங்க இருந்து பேசுறீங்க அப்படிங்கறது உங்களுடைய பேரையும் சொல்லிருங்க நேயர்களுக்கு.
2: அரியலூர் மாவட்டம் கண்டராதித்த மலைமேட்டில இருந்து ராஜாமணி
1: சொல்லுங்கம்மா. இன்னைக்கு என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு கந்தரோதயம் திரைப்படத்திலிருந்து எங்கிருந்து வாசகிற அந்த சாங் கொடுங்க.
1: கண்டிப்பா கொடுத்துடலாம். இணைப்புல வந்ததுக்கு நன்றிங்கம்மா. நீங்க கேட்ட மாதிரியே சந்திரோதயம் படத்துல இந்த பாடல் வருது. எல்லா நேயர்களோடும் இணைந்து ரசிப்போம்.

0: 10:37 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். காலத்தால் அழியாத காவிய கானங்களை நேர்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் இணைப்பில் வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் இங்கேருந்து பேசுறீங்க?
1: புதுக்கோட்டை மாவட்டம் காவேரி நகர் கதிரேசன் பேசுகிறேன் சார். நல்லா இருக்கீங்க சார்?
0: நலமா இருக்கேன் கதிரேசன் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
1: உலக சுற்றுவாளின் படத்துல இருந்து இளவு ஒரு பெண்ணாங்க, அந்த பாடல் கொடுங்க சார்.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாம். நீங்கள் இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. நீங்கள் விரும்பி கேட்ட மாதிரியே இந்த பாடல் வருது, நம்மளும் கேட்டு ரசிப்போம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: பத்து மணி 10:43 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கும் இணைப்பில் வரக்கூடிய நேயர் நேர்களே, நீங்க உங்க விருப்பமான பாடலை கேட்க தொட்டு வரலாம். சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோடு 246 102 மற்றொரு 240 102 1

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 108.1 காலத்தால் அடையாத காவிய கானங்களோடு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஞாபகம் வருது, நேர்கள் பங்கேற்க தொட்டு வரலாம் சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 246-102-1 மற்றொரு எண் 240-102-1.
1: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் ஜூலை மாதம் 26 ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை MyGov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800-117-800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் ஜூலை மாதம் 26 ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்திக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத்.

0: ஞாபகமறுதி நிகழ்ச்சியில் நம்மோடு இணையம் நேர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் இங்கே பேசுறீங்க
1: சார்? நாமக்கல் மாவட்டம் உசவம்பட்டி ரகுராமன் சார்.
0: சொல்லுங்க சார், ரகுராமன் சார், என்ன பாட்டு வேணும்
1: சார்? எனக்கு வந்து நம்நாடு படத்திலிருந்து நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் அந்த பாட்டு கொடுங்க சார்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நீங்க கேட்ட மாதிரியே அந்த பாடல் வருதை கேட்டு ரசிப்போம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்லே. நிலையத்தில் நேரம் 11:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: ஒலிக்க வரும் பாடல் தேவர் மகன் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், கமலஹாசன் பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா.

நிறைவு பெற்றது ஞாபகம் வருதே. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிலைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு நாளை காலை மணி 5:45. அதுவரை நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து ஒலிபரப்பாக கேட்கலாம். இணைந்திருங்கள் இதே அலைவரிசையோடு.

ஜல்லி காளையை போல் சுள்ளி குதித்து ஒரு பம்பரமா சுத்தி அடித்து உங்க பட்டனுக்கும் கற்றுக் கொடுத்து.

பாத்திரம் பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். அட பட பட பெண்ண ஆட்டி கட்டு மாப்பூடி பட ஒன்னு ஒரு கட்டு பாவோ திரி பச்சா கத்திரி வச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சிக்க ஓ இடுப்புல போடுற போடுல ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன்.

0: கட்டிக்கலாமா?
1: அடுத்து ஒலிக்க வரும் பாடல் சின்னவர் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கங்கை அமரன் ஏற்றி மலேசிய வாசுதேவன் சித்ரா பாடியது. தாக்கும் இளமை கனவுகள் இன்னும் காக்க வைத்தால் எப்படி?

அடுத்து நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. கங்கை அமரன் இயற்றிய பாடலுக்கு இசை இளையராஜா. பூவை உன் வாசத்திற்கு பூக்களும் இணையாகுமோ?

ஒலிக்கு வரும் அடுத்த பாடல் தெய்வ வாக்கு திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. கங்கை அமரன் இயற்றிய பாடலுக்கு இசை இளையராஜா.

0: அடுத்து நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இயற்றி இசையமைத்து பாடியது. உடன் பாடியுள்ளார்கள் மனோ, எஸ் ஜானகி. நினைத்தாலே இன்பம் என்றால் அது நீ மட்டும்தான்.
1: மணியே மணிக்குயிலே, மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே,

அடுத்து ஒலிக்க வரும் பாடல் என்றும் அன்புடன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாக்கியநாதன் இயற்றிய பாடலுக்கு இசை இளையராஜா. காலங்கள் மாறினாலும் கோலங்கள் மாறாது, எப்போதும் எல்லாம் எங்கும் நம்முடன்தான்.

தாலாட்டு பாடினால் போதும், தாயுள்ளம் எப்போதும். தன்மகவை பாதுகாக்கும்.

அடுத்து பாண்டிதுரை திரைப்படத்திலிருந்து மனு சொர்ணலதா பாடியது. பாடலை இயற்றியவர் பிரேசுடன் இசை இளையராஜா. நீ கடந்து போகையில் காகிதப்பூவும் உன் வாசத்தை கடன் வாங்கும்.

அடுத்து மாப்பிள்ளை வந்தாச்சு திரைப்படத்திலிருந்து மனோ ஸ்வர்ணலதா பாடியது. கங்கை அமரன் இயற்றிய பாடலுக்கு இசை இளையராஜா. மாலைகள் தோல் சேரும் நாள், மங்கள நாள், நீ இருந்தால், அருகில் இருந்தால் எப்போதும் ஆனந்தம்தான்.

நேர்லி நம்முடைய பேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழகம் 102.3 இதுல வந்து போஸ்ட் போட்டிருக்கோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தியாகராய நகர் ரங்கராஜன், புரசைவாக்கம் சௌந்தரராஜன், பம்மல் புஷ்பா, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, முரளிதரன் விழுப்புரம், சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, வீரா செந்தில் முருகன் விளக்கப்பாடி கடலூர் மாவட்டம், பாபு முள்ளக்காடு,

பம்மல் புஷ்பா, அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், ஏழு கிணறு அபுதாகிர், கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம். நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் மீரா திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ், சித்ரா பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்லே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேயர்களே. நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்

சின்ன இதழ்கள், செம்பவழக் கன்னங்கள், சிவந்த மேனி, செதுக்காத புற்சிலை. வண்ண விழி மலராதோ, வாய் திறந்து பேசாதோ, பள்ளி கொள்ள விட மாட்டேன். என்னுயிரே எழுந்தென்னை பார் பார்.

சுகம் மஞ்சம் மலர் மஞ்சம் முதல் முதல் பயம் வரும் வர வர சுகம் வரும் ஆயினும் என்னம்மா தேன்மொழி சொல்லம்மா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: மடியோ. தன ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்,
1: சபாஷ்.
0: கவிதை உலகம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 101.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது ஜகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திலிருந்து வி தட்சிணாமூர்த்தி இசையில், கண்ணதாசன் இயற்றி, கே ஜே யேசுதாஸ் பாடியது.

நேர்லே, இதுவரை திரையிசையில் பக்தி பாடல் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 4:10:20.

0: நாம் கேட்கலாம் பொங்கும் மங்கலம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பழைய சீவரம் ஜி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். மாம்பலம் எஸ்பி அருளானந்தம் அவர்கள் தவில். ஏகாம்பரேச நாயிக்கே முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி. கர்நாடக சுத்தசாவேரி ராகம் ஆதிதாளம்.

அடுத்து ஜெகதீஸ்வரி என்று தொடங்கும் திருவாரூர் ராமசுவாமி பிள்ளை பாடல், ராகம் மோகனம், ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பழைய சீவரம் ஜி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மாமவத்து ஸ்ரீ சரஸ்வதி ராகம் ஹிந்தோளம் ஆதிதாளம் மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம்

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பழைய சீவரம் ஜி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். மாம்பலம் எஸ்பி அருளானந்தம் அவர்கள் தவில்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் இப்போது கேட்கலாம்.
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்க வருவது யம சுப்புலட்சுமி அவர்களின் குரலில் ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம்.